0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அறுபதாவது சங்கீதம், அதனுடைய நான்காவது வசனம். சங்கீதம் 60:4.
2: சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, கொடியை கொடுத்தீர்,
1: ஒரு கொடியை கொடுத்தீர். ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம்.
2: சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு,
1: ஏற்றும்படியாக, உயர்த்தும்படியாக, கொண்டாடும்படியாக, களிகூரும்படியாக ஒரு கொடியை கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்த கொடிதான் ஏசாயா 11:1, 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது.
2: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர், அவன் வேர்களிலிருந்து,
1: ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஏன் இந்த துளிர் தோன்றுகிறது என்றால், இது ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது. ஆமென். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேற்றப்படும். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணும். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேறும். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது. ஆண்டவருடைய விசேஷம் இந்த பைபிளை நீங்க படிக்கும் போது, ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டு அது நிறைவேறும் காலம் வர்றது வரைக்கும் அவர் அதை சொல்லிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யார் அப்படி தெரியுமா? தேவன்தான். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் என்றார். அவர் தொடங்கி வச்சாரு. அடுத்து வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு சொல்றாரு, நோவா சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு சொல்றாரு, யாக்கோபு சொல்லுகிறாரு, பிலையாமே சொல்லிட்டாங்க. ஆமே. தொடங்கி வைக்கிறது யாரு? அவர்தான். கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க யார் மூலமாவது அவருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், ஆரம்பித்தது இங்கிருந்து அல்ல, ஆரம்பித்தது அங்கிருந்து. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது, முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது, எனக்காக உரைக்கப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேறும். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்தா அதை நீ வெட்டி போட்டாலும், அதை நீ பிடுங்கி போட்டாலும், தேவன் திட்டம் பண்ணினது உண்மையானால் அதன் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து. ஹல்லேலூயா. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
2: அக்காலத்திலே
1: ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும்
2: ஈசாயின் வேருக்காக,
1: ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்,
2: அவருடைய

இருக்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஏன் ஜாதிகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது புரிய வேண்டுமானால் ஏசாயா 49:6 இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. நல்ல கேளுங்க, பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு, இந்த ஒரு சின்ன கூட்டத்தை ரட்சிக்கிறதுக்கு என் பிள்ளைனா ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் போய் கூட்டிட்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நீ கோத்திரங்களுக்கு, கோத்திர இந்த 12 கோத்திரத்துக்காக மட்டும் உம்மை கொடியாய் வைப்பது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆமென். ஏங்க சில ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய ஆபீசர் வராங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், ஐயா இதுக்கெல்லாம் நீங்க போய் வரலாமா, இதுக்கெல்லாம் நீங்க போய் வரலாம். இயேசு பிதாவுக்கு கீழானவர் அல்ல, தூதர்களில் ஒருவரும் அல்ல. அப்படின்னா ஓகே, அவர் பிதா எப்படியோ அதுல 0.01% கூட குறையாதவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழது கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். இயேசு உயர்த்தும் போது இங்க யாரும் மௌனமா இருக்க கூடாது, மௌனமாவும் இருக்கக்கூடாது, மௌனத்தில் இறங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுனால அப்படி பட்டி பிடிக்கணும். ஆமென். சொல்லுகிற செய்தியை கேளுங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன் அவர்னா அப்படி இருக்கணும்னு. ஆமென். அப்போ ஒரு சின்ன கூட்டத்துக்காக, இந்த காணாமல் போன இஸ்ரவேலருக்காக மட்டும் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பெரிய போட்டை வச்சுட்டு 2 மீனை பிடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும், கரெக்ட் தானே? பெரிய வலை, வலைய தூக்கி போட்டது 15 பேர் தூக்கி போட்டுட்டு உள்ள மாட்டினது ஏதாவது ஒரு மீன் சொல்லுங்க. நெத்தலி வேற, கரெக்ட் தான். எப்படி இருக்கும்? அப்படிதான். இந்த கோத்திரங்களை எழுப்ப இவங்களை எனக்கு இது இல்லை மகனே, இல்லை மகனே, நீர் எனக்கு தாசனா இருப்பது. இந்த கோத்திரங்களை எழுப்ப மட்டும் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை சாதிகளுக்கு. அந்த கடைசியில இருந்த ஆளுதான் யாரு தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன, அதனாலதான் அவர் அவ்வளோ வெறுமையாக்கி வந்ததுக்கு அவருக்கு கொடுத்த ரிவார்டு, அவருக்கு கொடுத்த ரிவார்டு என்ன ரிவார்டு தெரியுமா? இந்த பூமியின் கடைசி, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து நான் உன்னை எடுத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். இந்த ஒன்று பள்ளத்தில் விழுந்துட்டு பாருங்க, இப்ப வயநாடு, வயநாடு எவ்வளோ ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கிறது, மீட்புக்குள்ள எல்லாம் பொய்யாச்சு. ஆனா இன்னும் நேத்து வர செய்தி இன்னைக்கு எப்படின்னு தெரியல, அந்த மெயின் ஏரியாவுக்குள்ள இன்னும் என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல, ரீச் பண்ண முடியல. எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, முடியலன்னு வந்தா வேற வழி இல்லை. இப்ப பாருங்க, நாங்க வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணோம், என்ன பட்டது எழுந்தருளும் சாங் வந்து ஒரு பீச் சைட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ட்ரோன் கேமரா, அது வந்து ஒரு தம்பி அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டு அது வந்து அப்படியே போகுது, சுற்றி சுற்றி எடுத்துட்டு நேராக பீச்சுக்கு மேலே போய் நின்று எங்களை பார்த்து பாய் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, அதை அப்படிதான் நின்றுட்டு புஷ்குன்னு உள்ளே போயிட்டு, உள்ளே போயிட்டு அந்த தம்பி ஓடுறான், உள்ளே குதிக்கிறான் எல்லாம். அதாவது மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், முடியலை, முடியலை, எடுக்க முடியலை. நாங்கள் அங்கேயே நின்றுருந்தா இன்னைக்கு நாங்கள் அடுத்து 2 மணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தா முடியலை, அப்புறமா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்க, ரீச் பண்ணி முடியலைன்னா நம்ம வந்து முயற்சியை விட்டுட்டு திரும்புவோம். பூமியின் கடைசி, இந்த குழியில இந்த பள்ளத்தாக்கில எல்லாம் சிலர் விழுவாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்கல்ல, முடியலை, மேக்சிமம் ட்ரை பண்ணி எத்தலை,

எத்தனைன்னு வந்ததும் அவங்க அந்த முயற்சியை விடுவாங்க. அது லாஸ் தான், இழப்பு தான், சகிச்சுட்டு திரும்புவாங்க. இயேசு அப்படி விடல, விடல. அவர் விட்டிருந்தா அவர் கையில் ஆணி ஏறி இருக்காது, அவர் விட்டிருந்தா அவர் தலையில முள்ளு ஏறி இருக்காது, அவர் விட்டிருந்தா அவர் கால ஆணி ஏறி இருக்காது. தான் இழந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு வேண்டும் என்று சொல்லி பூமியின் கடைசியில இருந்து அழைத்து வரப்பட்டவன், அழைத்து வரப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா. இயேசு இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் அவரே ரட்சிப்பு, அவரே ரட்சிப்பு.

0: கோத்திரத்துக்கு என்றால் அந்த சுவிசேஷம் எருசலேம் எல்லையை தாண்டி இருக்காது. இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய தாசனாய் வைத்திருப்பதே இந்த வார்த்தையை இப்படி மெடிடேட் பண்ண வச்சா, இயேசுவை பிதா பிள்ளையா வச்சிருக்கிறதே என்ன ரசிக்க, அப்படிதான் இருக்கு. நீ இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் எழுப்புறது எனக்கு அற்ப காரியமா இருக்கு, என் பிள்ளைனா அந்த அச்சத்துல இருக்கிற அவனை தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. அதனாலதான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை அவர் மந்தையில விட்டுட்டு காணாமல் போன அந்த ஆட்டை அப்படி தேடி தேடி போறா, தேடி தேடி போறா, தேடி போய் கண்டதும் அதை தூக்கி தோல்ல போட்டு பிதா கிட்ட கொண்டு வரா. ஐயோ, எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் தேவன் கொடுத்த கொடி. ஹாலலூயா. என்னாகமம் 2 அதனுடைய 2 இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கும் போது எப்படி இறங்க வேண்டுமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் தங்கள் கூடாரம் கொடியண்டையிலே, தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக. ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் நமக்கு தெரியும், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கப்பட்டு அதற்கு மேல கிருபாசனம், அங்கேதான் தேவன் வந்து இறங்குகிறார். பிரதான ஆசாரியன் சகல ஆயத்தத்தோடும் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அங்கே கர்த்தரை சந்திக்கிறார்கள், பேசுகிற இடம் இந்த பிரசன்ன, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரத்தார் பாளையம் இறங்கணும், கூடாரத்தை போடணும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கொடியை அங்க வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த 12 கொடிக்கு வித்தியாசம் இருக்கிறது, ஒரே கலரா இருந்திருக்காது, ஒரே அடையாளம் இருந்திருக்காது. இந்த கொடியை பார்த்தா தெரியுது, ரூபனுடைய கொடி, இது சிமியோனுடைய கொடி, இது லேவியுடைய கொடி. அந்தந்த கோத்திரத்தார் அந்தந்த கொடியில போயிருப்பாங்க. இது ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னதுனால நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம டச் பண்ணிட்டு செய்து கொள் போக விரும்புகிறேன். இப்ப 12 கோத்திரத்தாரும் அவங்கவுங்க கொடிக்கீழ போயாச்சு. இப்ப நம்ம போறோம், நம்ம எங்கிருந்து எடுத்துட்டு வந்தவங்க தெரியுமா, பூமியின் கடையாந்திரத்துல இருந்து. இங்க கொண்டு வந்து எந்த கொடி கீழே விட முடியும், உன் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. ரூபன் கோத்திரத்தாருடைய பேக்ரவுண்ட் என்ன சொல்லு, ரூபன், அப்புறம் யாக்கோபு, அப்புறம் ஈசாக், அப்புறம் ஆபிரகாம். அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு. சிமியோன் கோத்திரத்தார் உன் மேல யார் உண்டு, சிமியோன். அந்தந்த கோத்திரத்தின் அந்தந்த கோத்திரம் அந்தந்த கோத்திரத்தின் முற்பிதாக்கள் பெயரால் அறியப்பட்டது. லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். இப்போ ஒரு கூட்டம் இருக்கு பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, ரிஸ்க் எடுத்து மீட்ட கூட்டம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறதை ஈஸியா எடுக்கலாம், இது கையை நீட்டினார் ஆணி அடிச்சிட்டாங்க, ரிஸ்க் எடுத்து மீட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு கொடியை வைத்திருக்கிறார், அந்த கொடிக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் உன்னத பாட்டு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாரம்பரியம் என்னன்னு கேட்டா, ஒரே வேர்டு தான், ஒரே நாமம் தான், ஜீசஸ். ஹல்லேலூயா. நாங்க யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்களும் எத்தனை தலைமுறை தெரியுமா, உங்க தலை தான் நல்லா தெரியுது. ரூபன் கோத்திரத்தார்ட்ட கேளுங்க, சொல்லுப்பா ரூபன், அப்புறம் யாக்கோபு, அப்புறம் போவாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தார கேளுங்க, ஒவ்வொரு கோத்திரத்தார் சொல்வதற்கு பெரிய பட்டியலை வச்சிருப்பாங்க. நாளாகம புஸ்தகத்துல உங்க எத்தனை பேருடைய பெயர் இருக்கிறது, இருக்கிற பெயரும் தெரிய மாட்டேங்குது. நமக்கு நம் பேக்ரவுண்ட் என்ன, உன் பாரம்பரியம் என்ன, நீ எவ்விடத்தான், எங்கிருந்து வந்தவன், இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உண்டு, ஜீசஸ், ஜீசஸ். வலது கையை உயர்த்தி சத்தமா, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொன்ன உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு, ஒரு கொடியை வச்சிட்டாரு, அந்த ரூபன் கோத்திரத்து கொடி மேல ரூபன் அப்படின்னு எழுதப்பட்டது, சிமியோன் கோத்திரத்து கொடி மேல சிமியோன் அப்படின்னு எழுதப்பட்டது, யூதா கோத்திரத்து கொடி மேல யூதான் எழுதப்பட்டது. ஆனா நம்ம மேல வீசப்பட்ட கொடி மேல லவ் லவ் லவ் லவ் ஆமென். His banner over me is love. ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, He appointed love for me. எனக்கென்று அவர் எதை அப்பாயிண்ட் பண்ணி வச்சார் தெரியுமா? எனக்கென்று நியமித்து வைத்ததுதான் அன்பு. எனக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்தது அதான் என் மேல் பறந்த அவருடைய கொடி. மற்ற கொடி கீழே இருக்கிறவர்களுக்கும் இந்த கொடி கீழே இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மற்ற கொடி கீழே இருக்கிறவங்க அவங்க அவங்க கூடாரம் போட்டுறணும், அவங்க அவங்க கொடி கீழே கொடி எதுன்னு பார்த்து வந்துடணும். இந்த கொடி கீழே இருந்த விசேஷம் என்ன தெரியுமா? அவரே வந்து கூட்டிட்டு போவார், அவர் அழைத்து கொண்டு போவார். ஆமே ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அங்கே இப்படிதான் 144,000 பேர் இருக்கிறார்கள், 12,000 பேர் அவங்கவுங்க வரிசையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் இது ரூபன் கோத்திரத்தார், சிமியோன் கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே யார்? ரூபன், யாக்கோபு, ஈசாக், ஆமா ஞாபகம், இந்த வரிசையில் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படியே கேமராவை திருப்பலாம், யோவான் இப்படி பார்த்துட்டு வராரு. இங்க திரும்பினா ஒரு கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்துக்கு வேற எங்கே போய் நிக்க தெரியல, இந்த கூட்டத்துக்கு வேற எங்கே போய் நிக்க தெரியாது. ஹல்லேலூயா. யார் கதவையும் போய் தட்ட தெரியாது. இந்த கூட்டத்துக்கு அங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெண் வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூதர்கள் அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை பாடினார்கள். தூதர்கள் ரட்சிப்பு பாடல, அதனாலதான் அவரை துதிக்கும் புது பாடல். தூதர்கள் ரட்சிப்பு பாடல, தூதர்கள் அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பாடினார்கள். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் அதனுடைய 12 வசனம், 11-12 வாசியங்கள், சாரி 7 அதிகாரம் 12-11.
1: யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும்,
0: துதியும் மகிமையும்,
1: ஞானமும்
0: ஞானமும்,
1: ஸ்தோத்திரமும்
0: கனமும்
1: கனமும்,
0: வல்லமையும்
1: வல்லமையும்,
0: பலனும்
1: பலனும்,
0: சதா காலமும்
1: உண்டாவதாக.
0: அவங்க எதை விட்டுட்டாங்க சொல்லுங்க? மீதி எல்லாம் பாடுனாங்க. ஆனா ஒரு கூட்டம் அங்க வருது, நேச கொடிக்கு கீழே அழைத்து வரப்பட்ட கூட்டம் வந்து 10 வசனம், அவர்கள் அந்த 9 வாசிங்க, நான் பார்த்து நான் வாசிக்கிறேன். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை

மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் எப்படிங்க இருக்கும்? இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் இவங்களை அப்படி கூட்டிட்டு போயிடுறாரு. நேர தூதன் கேக்குற, இவங்க யாரு தெரியுமா? யாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல. ஹல்லேலூயா, ஆமே. நல்ல அழுக்கான, நல்ல அழுக்கான ஒரு வஸ்திரத்தை வெளுக்க வைக்க அதிக தண்ணீர், அதிக சோப்பு எல்லாம் செலவாகும். நம்மை பாவம் மேற கழுவ எவ்வளவு ரத்தம், எவ்வளவு ரத்தம், எவ்வளவு அதம் அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. அந்த பூமி அந்த லாஸ்ட்ல, ஆமா, அந்த எண்டு வர வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச ரத்தத்தை கொடுத்துட்டா அந்த அத்தத்தில் இருக்கிறவனை தூக்கிடலாம். அந்த கொஞ்ச ரத்தத்தையும் குத்தி பார்க்கறான். ஏங்க, அவர் மரித்ததை குத்தி தான் பார்க்கணுமா? ஒரு ஆள் மரித்ததை அறிய எத்தனை வழிகள் இருக்கிறது. ஏன் அந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு கூட அந்த ரட்சிப்பு போகணும். என் மேல் பறந்த இந்த கொடிக்கு பேர் ரூபன் கிடையாது, இந்த கொடிக்கு பேர் சிமியோன் கிடையாது, இந்த கொடிக்கு பேர் லேவி யூதா கிடையாது. லவ், நேசம்,

0: எனவேதான் இதை ருசித்தவங்களுக்கு அவரை விட்டு வேற உலகம் கிடையாது. எனவேதான் பேதுரு இப்படி எழுதுகிறார், 1 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 8 வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்து
1: அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்.
0: எங்க இது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? நமக்கு அவரை தானங்க ரொம்ப பிடிக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம் அவரை, கண் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம பார்த்தவங்களை கூட இந்த அளவுக்கு நம்மளால நேசிக்க முடியலையே. நம்ம மன கஷ்டத்தில் அவர்கிட்ட தானே போய் கதவை அடைச்சிட்டு போய் சொல்றோம், அவரை என்ன பார்க்கவே இல்லையே. நம்ம நம்மளை நம்ம உறவுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் சிரிச்சுட்டு ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இருந்தப்பான்னு அழுறோமே. எங்க அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்களில் அவரை நேசித்தவர்களை விட அவருடைய ரட்சிப்பை மேன்மையா எண்ணி நேசித்தவர்களுடைய நேசம் ரொம்ப பெருசு. எங்க காணாமல் விசுவாசிக்கிறவனையே அவர் பாக்கியவான் என்பார் என்றால், காணாமல் அன்பு கூறுகிறவனை அவர் எங்க வைக்க போறாருன்னு தெரியல. நான் அதை வார்த்தையால சொல்லி சுருக்க விரும்பல. காணாமல் விசுவாசிக்கிறவனையே பாக்கியவான் அப்படிங்கிறார். காணாமல் அன்பு கூறுகிறவனை, ஏனென்றால் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Hallelujah.

0: ஆண்டவருடைய அன்பை நினைச்சாலே பாடுறது தவிர வேற ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முதல் சர்வீஸ்ல பாதியும் பாட்டிலே ஓடிட்டு மீதிய வேகமா ஓட்டி முடிச்சோம். ஆமே. ஆண்டவருடைய அன்பு அந்த பூமி கடைசியில அந்த கடைசியில் இருக்கிறவனு மீட்க இன்னும் கொஞ்ச ரத்த இருக்க பாதையும் குத்திருப்பா. அதுவும் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. போதும் பிலாத்துவே போதுங்கிறான். பிதா போதும்னு சொல்லல, அடிக்கிறவனே 40 அடிக்கு 1 குறைய போதும் நிறுத்துறான். பிலாத்துவே இவருக்கு சாட்டை அடி கொடுத்து விட்டுறலான்னு பார்த்தான், பிதா விடல. ஏ, இந்த பெரும் 12 கோத்திரத்தை மட்டும் எழுப்புவதற்கு நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியம். அந்த பூமியின் கடைசியில் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நீ போய் கூட்டிட்டு வா. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவோ பிலாத்து அவரை விடுவிக்க தான் பார்த்தா, பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி. இன்னைக்கு அப்பம் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடம் வந்ததும் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு, அப்ப நான் உங்களையாப்பா பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்களையாப்பா நான் பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், பிதாவோ அவரை நொறுக்க. பிலாத்து கூட, இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இவர் நீதிமான், பஸ்கா பண்டிகையில ஒரு ஆளை விடுதலையாக்கணும். பிலாத்து துடிக்கிறான். பிலாத்துவின் மனைவி வேற லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க, பிதாவோ விடல. அங்க அவர் நொறுக்கப்படலைன்னா இங்க நம்ம நெருங்கி இருக்க முடியாது. நம்மேல் பறந்த ஹல்லேலூயா. அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ நமக்காக ஒரு விருந்து ஆயத்தமாகி அந்த விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி, அவருடைய அன்பு என்பது எனக்காக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறது, நியமிக்கும். அவர் அன்பு நிமித்தம் செய்த காரியங்கள் என்னெல்லாம், வேகமாய் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, எபேசியர் 2:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தான் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு விஷய கூட அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்தார்? 1, மீட்டுக் கொண்டார். வாசியங்கள் 3 முதல்
1: அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும்
0: முற்காலத்திலே
1: நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல
0: எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை,
1: மற்றவர்களை
0: போல
1: கோபாக்கினையின் பிள்ளைகளாய்
0: இருந்தோம். மற்றவர்களை போலதான் நாம, ஆண்டவர் மட்டும் நம்மளை ரட்சிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம யாரை யாரெல்லாம் பார்த்து சே இப்படி இருக்காங்க சே இப்படி இருக்காங்கன்னு சொல்றோமோ அவங்கள போலதான் நாம. என்ன அவங்க வேற ஒரு காரியத்தை செஞ்சு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குவாங்க, நாம இன்னொரு காரியத்தை செய்வோம். நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய்யறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்வேன். லாமேக்கு என்ன சரின்னு தோணுச்சு, அவன் சொல்றான் எனக்கு காயம் உண்டாக நான் ஒருவனை ஒருத்தர் என்ன காயப்படுத்திட்டான் அவனை நான் கொண்ட எனக்கு அதான் சரி, எனக்கு தழும் உண்டாக ஒருத்தர் அடிச்சு லைட்ட இதுல பார்த்தா தழும்பு விழுந்துட்டு அவனை நான் கொண்டுட்டேன். லாமேக்கு எது சரின்னு தோணுது அதை செஞ்சான், காயினுக்கு எது சரின்னு தோணுது அதை செஞ்சான். நம்ம எது சரின்னு பார்த்து செய்யக்கூடாது, எது சத்தியம்னு பார்த்து செய்யணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க ரைட்ஸ் இருக்கு, அவங்கவுங்க சரி இருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவருடைய சத்தியம் எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்ம எல்லாம் மற்றவர்களை போல, அதுல வித்தியாசமே கிடையாது. ரெண்டே கூட்டம் தாங்க பைபிள் மென்ஷன் பண்ணது, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன். இவங்க இந்த சபை, அவங்க அந்த சபை, இவங்க பாதி பெந்தகோஸ்து, இவங்க ஃபுல் பெந்த, அப்படிலாம் கிடையாது. ரெண்டே கூட்டம். சிலுவையை குறித்த உபதேசம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், கெட்டு போகிறவர் கூட்டம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அதே போல ரட்சிக்கப்படுகிற கூட்டம், ரெண்டே கூட்டம் தான். கர்த்தர் வரும்போது ரெண்டு கூட்டமா தான் பார்ப்பார், எடுக்கப்படுகிற கூட்டம், கைவிடப்படுகிற கூட்டம், ரெண்டே கூட்டம் தான். நமக்குள்ளது 1000 கூட்டம் இருக்கிறோம். கொரிந்து சபைக்குள்ள ஏகப்பட்ட குரூபிசம், சிலர் அப்பல்லோவை சார்ந்தவன், சிலர் பவுலை சார்ந்தவன், சிலர் பேதுருவை சார்ந்தவன், சிலர் வந்து நாங்க இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை வச்சே குரூப் உண்டாகிட்டோம். மற்றவர்களை போல அவ்வளவுதான், ரட்சிப்பு இல்லையா மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. பெந்தேகோஸ்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், என் பாஸ்டர் பிள்ளைகளா கூட பிறந்திருக்கலாம். ரட்சிப்பில்லையா நமக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் கிடையாது. நாங்க பிறந்து விழுந்ததே சர்ச்சில் தான், என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்களும் பிறந்து விழுந்தது புல்பீட்டில், நாங்க என்ன சொல்லுவோம்? ரட்சிப்பு இல்லையா, மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. இப்படி இருந்த நம்மளை நாலாவது வசனம், தேவனோ பட் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்
1: நம்மில் அன்பு கூர்ந்த
0: தம்முடைய
1: மிகுந்த அன்பு,
0: கிரேட் லவ், மிகுந்த அன்பு. என்ன ஆண்டவர் இது? இதை எப்படிங்க வர்ணிக்க போறீங்க தெரியாது, அதனால விட்டுருவோம். மிகுந்த அன்பினாலே அவர் என்கிட்ட அன்பு கூர்ந்தாலே நான் வாழ்ந்துருவேன். ஆனா மிகுந்த அன்பு, ஏன் மிகுந்த அன்பு தெரியுமா? அன்பு திரளான பாவங்களை, பாவத்தினால நான் க்ளோஸ் ஆக வேண்டியது, அவருடைய அன்பினால என் பாவம் க்ளோஸ் ஆயிட்டு. இதுதான் அன்பு நிமித்தம் நான் பெற்று, நான் ரட்சிக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டா ஒன்னே ஒன்றுதான், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, லவ். நீ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அதை நான் காலைல 4 மணிக்கு எழும்பி முழங்கால் நின்று சுத்தி சுத்தி வந்தேன். His love, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உபாகமம் 7வது அதிகாரத்தில் அதனுடைய 7-8 வசனங்களிலே, 8வது வசனத்தை பாருங்கள். அன்பு கூர்ந்ததினாலும்
1: உங்கள் பிதாக்களுக்கு
0: இட்ட ஆணை, மற்ற காரியம்லாம் 2வதுதான். ஆண்டவரே மீட்டு கொண்டு வந்தார், அது எங்க முற்பிதாக்களுக்கு அவர் பிராமிஸ் பண்ணிட்டார், அது அவரால் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது, அது அவர் அப்படி சொல்லிட்டார். அதெல்லாம் 2வது. ஏ, ஆபிரகாமே 2வதுதான். ஆமே, அவர் அன்பு கூர்ந்தபடியினால் உங்களை பார்வோன் கையில் நின்று உங்களை என்ன செய்தார், மீட்டு கொண்டார். மீட்புக்கு மேல பெரிதாய் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அன்பு. நான் தேவனுடைய அன்பினால் மாத்திரமே மீட்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாமே சொல்லுங்க. இந்த மீட்பினுடைய வேல்யூ இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. மீட்பு, ரட்சிப்பின் வேல்யூ தெரியணும்னா யாத்திராகமம் 14:30 வாசிக்கணும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அடுத்த வார்த்தை, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நல்ல கவனிச்சீங்களா? அந்த கடற்கரையில எகிப்தியர் செத்து கிடக்க காரணம் என்ன? அதே பாதையில தான் இஸ்ரவேலர்கள் எந்த பாதையில நடக்கிறாங்களோ அதே பாதையில தான் நடந்தாங்க. இவ்வளவுக்கும் இஸ்ரவேலரை விட எல்லா வசதியும் உள்ளவர்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஒரு கூட்டம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் இரத்தத்தில் வந்த கூட்டம். மற்றவர்கள் செத்து கிடந்த இடத்துல இவர்கள் நடந்து போறாங்க. இன்னைக்கு நாம் சஞ்சரிக்கிற பாதையில் வேற யாருக்காவது சஞ்சரிக்க முடியுமா, பயணிக்க முடியுமா? ஏங்க, அவங்களுக்கு சக்கரம் கலந்ததும் அவுட்டு, அவங்களுக்கு சக்கரம் மட்டும்தான் கலந்துச்சு, ஆள் அவுட்டு. நமக்கு என்னெல்லாம் கலந்து, நமக்கு மட்டும் நட்டு போல்ட் இருந்தா இங்கிருந்து போகும்போது இங்க ஃபுல்லா கிடக்கும். பாஸ்டர் 2 ஸ்க்ரூவை காண்டல, ஒன்னு எடுத்து வச்சீங்க, நான் எதுவும் தெரியல, நிறைய இருக்கு, வந்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம். சில டைம்லாம் பார்த்தா சிலர்லாம் முந்தின நாள் தான் போன் பண்ணுவாங்க, மூச்சு விட முடியல, அவ்வளவுதான் இருக்கு. அடுத்த நாள் முத ஆள சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இது எப்படிங்க சாத்தியம் ஆச்சு? எந்த பாதையில எகிப்தியர் வந்து செத்து மாண்டாங்களோ அதே பாதையில் அவங்க கால் நினையாம நடந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னை அவர் ரட்சித்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நாம பயணிக்கிற பாதையில இன்னொரு என்ன ஆனாலும் இருக்கட்டும், எகிப்தியனுக்கு இல்லாத வசதியா இருக்க போகுது. ஆசாபுக்கு இந்த வெளிச்சம் வராததுனாலதான் ஆரம்பத்தில் புலம்பிட்டு இருந்தோம். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாமையா வந்துச்சு. ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாயிட்டான். ஆனா நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருந்தோம். ஆசாப் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இன்னும் இருக்கிறேன்ப்பா, நான் இன்னும் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீரன் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறீர், உங்களது ஆலோசனையின்படி என்னை நடத்தி. எங்க நம்ம மேல அந்த கொடி பறக்கிறதுனாலதான் அந்த பார்வனுடைய சக்கரம் கலந்ததும் கதை முடிஞ்சிட்டு. நம்ம சக்கரம் இல்ல எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமும் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையேன்னு சொல்றவங்க மட்டும் கிருபையே. அன்பினால் நம்மை ரட்சித்தார், மீட்டு கொண்டார். ஓசியா 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: மனுஷரை கட்டி
0: இழுக்கிற
1: அன்பின் கயிறுகளால்
0: நான் அவர்களை இழுத்தேன்.
1: அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த,
0: அவர் இழுத்த இழுப்பு அப்படிப்பட்ட இழுப்பு, அவர்கள் கழுத்துகளின் மேலிருந்த
1: நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்.
0: அவர்களுக்கு அவர் இழுத்ததுல நான் அவர்கிட்ட வந்தது மட்டும் இல்ல, என் கழுத்துல இருந்த நுகத்தடி கலந்து வந்துட்டு. என்ன அழகா சொல்றீங்க, கரெக்ட் தான். இழுத்த இழுப்பு அப்படிப்பட்ட இழுப்பு. ஆமென். அவருடைய அன்பின் அந்த நேசத்தின் வலிமைக்கு முன்னாக திரளான தண்ணீர் வந்து அந்த அக்கினி ஜுவாலை என்ன பண்ண முடியாது தெரியுமா, அவிக்க முடியாது. பலவான் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை. நான் வந்து பறிப்பேங்கிற அப்படிதான் இழுத்தார். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல, அவரால் இழுக்கப்பட்டு வந்தவர்கள். அவர் இழுத்து கொண்டார்னா அவரால் இழுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கேரண்டி உண்டு. என்ன தெரியுமா, யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால்
1: அவன்
0: என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாள் அப்படி என்றா ஒரு நற்செய்தியை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே சொல்லுகிறேன், அவரால் இழுக்கப்பட்டவன் அவரால் எழுப்பப்படுவான். அவரால் இழுக்கப்பட்டவன் கடைசி நாளிலே அவரால் எழுப்பப்படுவான். இதுக்கு ரீசன் என்ன, என்மேல் பறந்த அவருடைய கொடி. அதான் பைபிள்ல இருக்கு, பூரண அன்பு பயத்தை அவர் என்னை இழுத்துட்டாரு. கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார், அவர் என்னை இழுத்துட்டார். இழுத்ததுனாலதான் வந்தேன். எப்படி இழுத்தார், எத்தனை கட்டுகள் இருந்து, எத்தனை நுகத்தடி இருந்து. ஆமென். என்ன இழுத்தார், நுகத்தடி எல்லாம் தெரிச்சிட்டு. சிம்சோன் இப்படிதான் இழுத்தார், அவன் தான் திரும்ப போய் வாங்கி கட்டினான். இழுத்தா வந்துடணும், இல்லைன்னா இழுத்துட்டு தான் இருப்போம். இழுத்தா வந்துடணும், நேரம் வந்துடணும். அவரால் இழுக்கப்பட்டு ஒருத்தன் வந்துட்டானா, கடைசி நாளில் எழுப்புகிற உத்தரவாதத்தை என் மேல பறந்த கொடி என் நேச. ஆமே, நான் இயேசுவை தான் லவ்வும்பேன். ஆமே, அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்றல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அந்த கொடியை நம்ம மேல விட்டார் பாருங்க. எதற்குமே உதவாதே, கைகளை உயர்த்தி.

0: அவர் இழுத்ததுனாலதான் வந்தோம், இல்லைன்னா நீங்களும் நம்ம எல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. நாம் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தோமா இல்லையே? அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்த போது அந்த ராஜா விருந்துக்கு தெருவில் இருப்பாங்க பாரு, போய் தூக்கிட்டு வா. சப்பானிக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தா வந்திருப்பான், தூக்கிட்டுலாம் வந்திருப்பாங்க. இழுத்துட்டு போட்டாரு அங்க இருந்து கயிறு. இங்க பார்த்தா ஏகப்பட்ட நுகத்தடி. அவர் இழுத்த இழுப்புல அன்பின் கயிறு அறுக்கல, இந்த உலக நுகத்தடி எல்லாம். ஆமென். என் நேசருடைய அன்பு அவ்வளவு வலிமையானது. ஹல்லேலூயா. அன்பின் கயிற்றா பாட்டு பாட்டா வருது, டைம் போகுது. நாலாவதாக சாரி மூன்றாவதாக அவர் அன்பு நிமித்தம் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏசாயா 63:8-9 வசனங்கள்.
1: அவர்களின் ஜனம் தான் என்றும்,
0: அதாவது என்ன, அவங்க என் ஜனம்தான், they are my people. எப்படி சொல்றாரு பாருங்க, இதுதானே இயேசு சொல்வார், இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, என் ஜனம், அவங்க என்னுடைய. நம்ம கூட அவர் அப்பான்னு சொல்றதுக்கு சில நேரத்தில் பயப்படுவோம், அவர் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம், தேவனேன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம். பயப்பட்டு இருக்கும்போது அவர் சொல்ல, ஏய் நீ ஏன் ஜனம்பா, நீ ஏன் புள்ளப்பாங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 9.
1: அவர்கள் எல்லா நெருக்கத்திலும்
0: இல்ல, 8வது வசனம், அவர்கள் என் ஜனம்தான் என்று சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார். அவர் சொல்லிதான் ஆனார். அவங்க அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரெண்டு வார்த்தைல சொல்றார், அவர்கள் என் ஜனம்தான் என்றும்,
1: அவர்கள்
0: வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும்
1: சொல்லி
0: இவங்க என்ன விட்டு போக மாட்டாங்க. அந்த அன்பு சகலத்தை நம்புங்க. என்னையும் உங்களை அவர் நம்பினது நம்ம மேல வச்ச அன்புனால. அவர்களுக்கு ரட்சகரானார். அவர் சொல்லி, ஏ ஏண்டவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவனை தூக்கிட்டு வரீங்க, ஏ அவன் ஏன் ஜனம் சொல்லி ரட்சகரானார். அப்போ என்னை அவர் ரட்சித்து எனக்கு ரட்சகர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதுனால அல்ல அவர் ரட்சகர் ஆனது, அவர் சொல்லி ரட்சகர் ஆனார். இவன் ஏஞ்சனோ அந்த நேச கொடியை காட்டினதும் நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல வச்சிட்டார்.

0: ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்
1: அவர் நெருக்கப்பட்டார்.
0: எங்க சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அவர் மலையில ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறார். சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்ததும் அங்க நடந்து வராராம். ஏன் வரணும்? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் எவ்வளவு கஷ்டப்படுறான் பார்த்து அங்க வந்து இருக்கிறார். ஆகார் அழுத போவே அங்க வந்துட்டார். பத்மதீவுல யோவான் இருக்கிறான், பரலோகத்துல இயேசு இருக்கிறார். பத்மதீவுல யோவான் மார்பில் சாய்ந்து இருக்கிறவன் கஷ்டப்படுற அங்க வந்துட்டார். மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் அங்க வந்து நிற்கிறார். ஆமென். நம்ம அப்படி வருவோமாங்க? யாராவது வருவாங்களாங்க? வேணா போன் பண்ணுவாங்க. உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா நெருக்கத்தில் அடுத்த வார்த்தை
1: அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார்.
0: அவர்
1: தமது
0: அன்பின் நிமித்தமும்
1: தமது பரிதாபத்தின்
0: நிமித்தம்
1: அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து
0: அன்பின் நிமித்தமும் அடுத்த
1: தமது பரிதாப
0: என்ன பரிதாபம் தெரியுமா? எசேக்கியேல் 16:5 அவருடைய பரிதாபம் என்ன தெரியுமா? உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் பேரில். அவருடைய பரிதாபம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்குன்னு எதுவும் செய்ய இங்க யாருமே இல்லையா? அவ்வளவுதான், இதான் அவருடைய பரிதாபம். இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலேயே தூக்கி போடப்பட்ட, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, உன்னை குளிப்பாட்டல்ல, உன்னை துணிகளால் சுட்டவில்லை. இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய
1: ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய்.
0: இதான் அவருக்கு பரிதாபம் வந்தது. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தூக்கிட்டார். எனக்கு நீங்க செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா அதற்காக ஸ்தோத்திரம் தூக்கி வச்சிருவார் தோல்ல. ஹல்லேலூயா. தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம் தூக்கிடுவார். அன்பு நிமித்தம் என்ன செய்கிறார் தெரியுமா? சுமக்கிறார். நான்காவதாக அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். நன்றாய் தெரிந்த வசனம் செபனியா 3:17. அவர் அன்பு நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். இந்த அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்பதை இன்னைக்கு காலையில் ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பித்து தந்து உற்சாகப்படுத்தினார். அதை மட்டும் நான் டச் பண்ணிட்டு நான் செபிக்கிறேன். ரூத் வந்து தன்னை போவாஸ் பாதத்தில் கொண்டு வைக்கிறான். வச்சாச்சு. நான் உமது அடியா, போர்வையை போடுங்க, நீர் தான் என் சுதந்திரவாளி. போவாஸ் பிளஸ் பண்றார், மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ போ சொல்லிட்டு அனுப்பியாச்சு. அனுப்பினதும் நகோமி ரூத்துட்ட சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இளைப்பார மாட்டான். இது 3 அதிகாரத்தில் நடக்குது. அடுத்த நாள் காலையில 4 அதிகாரம் 1 வசனத்தை சொல்லுங்க. சத்தமா அவர் எழும்பி வேற ஏதாவது செய்வார்னு பார்த்தா பட்டண வாசல்ல போய்
1: உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
0: அவர் உட்கார்ந்துட்டார். எதுக்கு உட்கார்ந்தார், ஏன் உட்கார்ந்தார், நமக்கு எல்லாமே தெரியும். அவர் உட்கார்ந்தது ரூத்துக்காக, அடுத்து செய்ய போறதும் ரூத்துக்காக. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து அடுத்த வார்த்தை
1: அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான்.
0: அவன் எதுக்கு அங்க வந்தான்? அந்த சுதந்திரவாளி எதுக்கு அங்க வந்தான் தெரியாது, அங்க சொல்லல. எதுக்கோ வந்தான், சரியா? அவனை பார்த்து போவாஸ் என்ன சொல்றான்?
1: ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு.
0: ஓய், நம்ம ஊர் தான். ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு
1: இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான்.
0: இவர் உட்கார்ந்தாச்சு,
1: அவன் வந்து உட்கார்ந்தான்.
0: அடுத்தாலே உட்கார வச்சாச்சு. 2வது வசனம்,
1: அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்கள் 10 பேரை அழைத்து.
0: அங்க 10 பேருக்கு வேற வேலை கிடையாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அவங்களை கூப்பிட்டு
1: இங்கே உட்காருங்கள். அவர்களும் உட்கார்ந்தார்கள்.
0: அன்பு நிமித்தம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஆமே. இங்கே போவாஸ் இந்த காரியம் செய்யறதுக்கு இந்த மூப்பர்கள் தேவை, இந்த சுதந்திரவாளி தேவை. இவங்க எல்லாருக்குமே வேற வேலைகள் உண்டு, எல்லாருக்குமே வேற வேலை உண்டு. போவாஸ் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கிறார். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி, நீ அடுத்து என்ன வேணாலும் செய், ஆனா என் ரூத்துக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் செய். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய வந்து உட்கார்ந்துட்டார்னா வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் அல்ல, நம்முடைய காரியத்துக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அன்பின் நிமித்தம். அமர்ந்து இப்போ போவாஸ் வந்து ரூத்தை சொந்தமாக்கியாச்சு. சொந்தமாக்கும் போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 11வது வசனம்.
1: அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த.
0: அந்த வார்த்தையை ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. உன் வீட்டிலே வருகிற, யார் வீட்டில? உன் வீட்டிலே வருகிற. அந்த வீட்டில் வர்றது வரைக்கும் அவளுக்கு அடையாளமே வேற. ஆனா வீட்டுக்குள்ள என்றானதும் அவளை வந்து யாக்கோபின் வேலைக்காரிகளுக்கு, வேலைக்காரிகள் யாரெல்லாம்? ராகேல் லேயாளுடைய வேலைக்காரிகள், சில்பால், பில்கால், அவங்க கூட கூட கம்பேர் பண்ண முடியாதவள் தான் ரூத். ஆனா எப்போ போவாசுடைய கூடாரத்துக்குள்ள அவருடைய கால் எடுத்து வச்சாலோ, இவ டோட்டலா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து படியில மெதுவா ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர்றது வேற, ஒரேடிய 10வது ஃப்ளோருக்கு லிப்ட்ல போறது எப்படி இருக்கும்? இதுதான் அவர் நமக்கு பாராட்டின கிருபை. நம்மை ரட்சித்ததும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். இதுக்கு ரூத்தே என்ன செஞ்சீங்க? ரூத்தே அதுதான் என் மாமியா இருக்கு. என்ன செஞ்சீங்க? அவர் வீட்டுக்குள்ள, இதுதான் உன்னத பாட்டிலே சொல்லுகிறார், என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனா. ஆமென். என்னை உள்ள கொண்டு போறதற்கு அவர் உட்கார்ந்தார். இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செய்து முடித்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஏங்க உட்கார்ந்தார்? நான் என் கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், என்ன அவருடைய மனவாட்டியா உள்ளே கொண்டு போவதற்கு? இப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். உட்கார்ந்து அவள் உள்ள என்றானதும் அதுக்கப்புறம் ரூத் அப்படி பார்க்க முடியாது. மோவாபிய ஸ்திரீயா பார்க்க முடியாது, சபிக்கப்பட்டவள பார்க்க முடியாது. அப்படி பார்த்த பாவம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசர், எனக்கு ஒரு போவாஸ் உண்டு, உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார், நான் வருவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். எனவேதான் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சொன்னார்கள், மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வாரோ. ஆமென்.

உங்கள் இடதுகரத்தை இருதயத்தில் வைத்து, நல்ல தகப்பனே, இன்னைக்கும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் அன்பு. உங்கள் அன்பு, உங்கள் அன்பு பெரியது. இந்த நேச கொடி கீழவே இருந்து உன் சமூகத்தில் வந்து சேர எங்களை கிருபையாய் காத்து நடத்துவீராக, கிருபையாய் காத்து நடத்துவீராக. ஆமே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 8வது மாதத்தை காண செய்து, 8வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர். நல்ல வார்த்தைகளை தந்தீர். எஸ் லார்ட், எங்கள் மேல் பறந்த கொடி நேசமே. இதை நாங்க கனப்படுத்தணும், இதை நாங்க மேன்மையாண்ணணும். அவர்கள் என் ஜனம்தான், வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி இரட்சகரானா. ஆண்டவரே, நாங்க பலமுறை மீறணும். ஆண்டவரே, அன்ப அறியாம அன்ப மேன்மையா என்பதற்கு பதிலாக எதை எதெல்லாமோ நினைச்சு போயிட்டோம். எங்களை மன்னியும், கிருபையாய் மன்னியும். ஆண்டவரே, நீர் நடத்தும் ஒவ்வொருவரும் இந்த பேனர் கீழே கடைசி வரை வைத்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமென்.

கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். ஆராதிக்கும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லும்படி தெரிந்து கொண்டவரே, உம்முடைய புகழை பறைசாற்றும்படிக்கு எங்களை ஏற்படுத்தினவரே, ஓ ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை முன்குறித்தவரே, எங்களை அழைத்தவரே, எத்தனை நல்லவர், நல்லவர், நல்லவர். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தகுதி இல்லாத நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய பாவம் சாபம் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை தெரிந்து கொண்டார். ஓ ஹல்லேலூயா, அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தார். அந்தகார இருளுக்குள்ளாக, பிசாசின் ஆதிக்கத்திற்குள்ளாக, பிசாசின் பிடிக்குள்ளாக, பாவ உளையான சேற்றில உழன்று கொண்டிருந்த நம்மை அவருக்கென்று ஏற்படுத்தினாரே, அவருக்கென்று தெரிந்து கொண்டாரே, அவருக்கென்று முன்குறித்தாரே. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை.

முன் குறித்த பரிசுத்தரே உமக்கு நன்றி. எகிப்தில் இருந்து நம்மை அழைத்து வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, எகிப்தின் பாவத்தில் இருந்து, ஓ பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, நம்மை பிள்ளையாய் மாற்றினாரே, நம்மை அவருக்கண்டு ஏற்படுத்தினாரே. ஏன் தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, நம்முடைய பாவம் சாபம் எல்லாவற்றையும் நீக்கியது அவரை உயர்த்துவதற்கு. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, ஓ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதி சொல்லும்படியாய், அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய் ஏற்படுத்தி இருக்கிறாரே. அவர் எத்தனை நல்லவர்! தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி ஏற்படுத்தி அவருக்கு

இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ரபாலா சலமோ ரியான் தோரமோ ரிவாக்கவதனமா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

வல்லவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்ட உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்னைக்கு

அவரின் அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், சூழ்நிலை நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பட்டுக் கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ் இப்பொழுது ஹல்லேலூயா, வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும் படிக்க கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகரை வியாதிக்குள்ள பிடித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேதம் சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 18:30 வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். 1 Kings 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்துடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபினுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்துடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விரவுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி விரவுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2 தரம் அப்படி ஊற்றுங்கள் என்றான். 2 தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3 தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3 தரமும் ஊற்றினார்கள். அப்போது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியான எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்னைக்கு விளங்கப்பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. அதனாலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நாம் ஜெபங்களை குறித்து ஏறெடுத்து வருகிற இந்த காரியம், உடைந்த பலிபீடத்தை செப்பனிட ஜெபித்தான். உடைந்த பலிபீடத்தை செப்பனிட எலியா ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பலிபீடம் என்றால் என்ன? ஆண்டவருடைய சமூகம்தான் பலிபீடம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இப்படியாக யாக்கோபு கல்களை எடுத்து 12 கோத்திரங்களுக்கு ஒரு கல்லை எடுத்து அவன் பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். அதேபோல் இன்றைக்கு புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருக்கிற நமக்கு பலிபீடம் எது அப்படின்னாக்கா, ஆண்டுடைய சமூகம் அல்லது சிலுவை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டுடைய சிலுவண்டையில் போய் நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது அதுதான் நமக்கு பலிபீடமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பக்தர்களாக இருக்கிற நாம இன்னைக்கு பாருங்க, அன்பாலே சபையில் ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பலிபீடம் என்று சொல்லுவார்கள். சபை மக்களுக்கு அதுதான் பலிபீடம். சபை மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பலிபீடம் என்றால் ஆண்டுடைய சமூகம் என்று பெயர். அதுதான் இன்றைக்கி நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடைந்த பலிபீடத்தை செப்பனிட ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நாம் போய் ஜெபிக்க முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த தடைகள் என்றால் பாவங்கள். இன்னைக்கு ஆண்டுடைய பலிபீடத்தை அது என்ன செஞ்சுதான், அந்த பாவங்கள் தகர்த்து விட்டது. அநேகருடைய மீறுதல்கள், அநேகருடைய அக்கிரமங்கள், அநேகருடைய பாவங்கள், இன்னைக்கு சபையாருடைய பாவங்கள் அல்லது ஊழியக்காரனுடைய பாவங்கள், இன்னைக்கு சபையாருடைய மீறுதல்கள் அல்லது ஊழியக்காரனுடைய மீறுதல்கள் அந்த ஆல்டர், அந்த சபையினுடைய பலிபீடத்தை தகர்க்க வல்லதாக இருக்கிறது. அது உடைந்து போக தக்கதாக இன்றைக்கு பலிபீடம் எப்படி இருக்குதான், உடைந்த பலிபீடமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பால் அநேக சபைகளிலே இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஏதேதோ கமர்ஷியல்லாம் உள்ளே வந்து போச்சு. ஆலயத்துக்குள்ளார இன்றைக்கு ஆட்டம் பாட்டம் வந்து போச்சு. அந்த பலிபீடத்துக்கு பலிபீடத்தில் ஆட்டம் பாட்டமும்
3: பலிபீடத்தில் வந்து கமர்ஷியல்னாக்கா வியாபார ஸ்தலமாகவும், பலிபீடத்தில் வந்து அநேக பாவங்களும் இன்றைக்கு ஆலயத்திலே வந்து ஆளுமை செய்து பலிபீடத்தை உடைத்ததாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய ஆண்டுடைய சமூகம் இன்னைக்கு உடைந்த நிலைமையில் இருக்கிறது. அன்பால் இன்னைக்கு சபையையும் நாம் பலிபீடமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் ஜெபிக்கிற இடம்தான் பலிபீடம். நீங்கள் ஜெபிக்கிற இடத்தை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருக்கென்று ஒரு இடத்தை நீ தெரிந்தெடுத்து ஒழுங்கா அனுதினமும் அந்த இடத்துல போய் உட்காந்து ஆண்டவரை மீட் பண்ணுகிற, ஆண்டவரை சந்திக்கிற இடம்தான் பலிபீடம் என்று பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு நாம கல்லை வச்சுக்கிட்டு பலிபீடத்தை கட்டி, அவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுத போல நாம் இன்றைக்கு தொழ முடியவில்லை. இன்னைக்கு நாம உட்காந்து ஒரு இடத்துல ஜெபிக்கிறோம். அதனால்தான் சொல்றாரு, ஒரு இடம் இன்னைக்கு இக்காலத்து கிறிஸ்தவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறது என்னவென்றால், ஜெபிக்கிறதுக்கு என்று ஒரு இடத்தை நீ தேர்வு செய்து கொள். அந்த இடத்துல ஒழுங்கு கிரமமாய் காலையிலையோ மாலையிலையோ மதியானத்திலேயோ அல்லது இரவிலையோ ஒரு வேலைக்கு அந்த இடத்துல போய் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பலிபீடத்தை உருவாக்கி கொள். அன்பால் இன்னைக்கு அந்த பலிபீடம் இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த சந்திக்கிற இடம் இன்னைக்கு உடைந்த நிலைமையில் இருக்கு. என்னென்னவோ போயிட்டு எங்கெங்கேயோ ஜெபிக்கிறோம், உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறதே இல்லை. சில பேர் சில குடும்பத்தில் ஜபமே கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையில் பர்சனல், அதாவது தனிப்பட்ட வாழ்விலும் ஜபம் இல்லை, குடும்ப வாழ்விலும் ஜபம் இல்லை. இன்னைக்கு அப்படியாக உன்னுடைய பலிபீடம், என்னுடைய பலிபீடம், நம்முடைய பலிபீடம் இன்னைக்கு உடைந்த நிலைமையில் இருக்கு. அந்த உடைந்த நிலைமையில் இருக்கிற அந்த பலிபீடத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு செப்பனிடும்படியாக நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நாம் உடைந்த பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. அந்த இடம் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமுள்ள இடமாக மாறட்டும். அந்த இடத்துல எந்த ஒரு அசுத்தமும் வராதபடிக்கு, ஆண்டவருக்கும் நம்மையும் பலிபீடத்தை நம்மையும் பிரிக்காதபடிக்கு அந்த இடம் பரிசுத்தமுள்ள ஒரு இடமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டுமா? அன்பால் இன்னைக்கு பாருங்க, ஒரு சாதாரணமான புறஜாதியான் கூட பூஜை அறை என்று சொல்லி ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக்கிறான். அந்த இடத்துல இப்போ தீட்டுப்படக்கூடாது, அந்த இடத்துல ஒரு ஆபாசங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு புனித இடமாக வைத்து கொண்டு அவன் பாவித்து அங்கே போய் என்ன செய்கிறான், பூஜைகளும் புனஸ்காரங்களும் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கள் கூட ஒரு பலிபீடத்தை தெரிந்து வைத்திருக்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறோம், ஒரு பலிபீடத்தையும் நாம் என்ன செய்யலை, கட்ட துணியவில்லை. அதனால இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் இன்னைக்கு உண்மையிலே நான் அநேக கருத்தரங்கு இப்படியாக நான் செல்லும்போது குருஸ் மாசிலாமணி அண்ணன், எல் ஜோசப் அண்ணன் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த, நம்ம தாமஸ் அண்ணன் அவங்கெல்லாம் இறந்து போன தாமஸ் அண்ணன் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, நமக்கென்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு பலிபீடத்தை நியமித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு அந்த பலிபீடம் உடைந்த நிலைமையில், சிதறுண்ட நிலைமையில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருடைய சந்திக்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும், அது மிக நேர்த்தியாய் ஒரு சின்ன இடமா இருந்தால், நீ ஏழையாக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஆண்டவரை சந்திப்பதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொள். அப்படிப்பட்ட இடத்துல நீ போய் என்ன செய், உட்காந்து ஜபம் பண். ஆண்டவரிடத்தில் பலிபீடத்தில் போய் உட்காந்து உன்னை பலியாக உன்னை செலுத்து, என்னை செலுத்து. இன்னைக்கு அதான் சொல்கிறார், நம்ம இன்றைய இருதயத்தை தான் ஆண்டவர் பலியாக கேட்குறார். இன்னைக்கு ஏன்னா நமக்கு இயேசு ஆண்டவர் சிலுவையில் பலியாக எப்போ மரித்தாரோ அன்றைக்கே பலிபீடத்தினுடைய காரியங்கள் முடிவடைந்தது. என்னைக்கு இயேசு ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னையே பலியாக செலுத்தினாரோ அன்னைக்கு பலியும் பலிபீடமும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம சிலுவை அண்டையில் ஒன்னே என்னையும் தான் ஆண்டவர் பலியாக வைக்க சொல்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஆபிரகாம் ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தில் வச்சு கத்தியை ஓங்கிட்டான். அவனுடைய என்ன என்ன, பலி கொடுத்துருவோம் ஆண்டவருக்கென்று நம்ம பலி கொடுத்துருவோன்னு சொல்லி தன் இறுதிய பூர்வமாக நேசித்த ஒரே பேரான குமாரன் அவன் பலிபீடத்தில் வச்சு ஓங்கின பிறகுதான் ஓடி வந்தார் ஆண்டவர். நிறுத்து ஆபிரகாமே, நிறுத்து, பிள்ளையாண்டம் மேலே கையை போடாத, நீ உத்தமன் என்று நான் விளங்கிட்டேன், எனக்காக நீ எதையும் தியாகம் பண்ணுவேன் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது ஒரு பார் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அது நான் எபிரேய வகுப்பில் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆடு முள்ளில் கொம்பில் மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எபிரேயத்தில் வந்து என்ன சொல்றதுன்னா ஆண்டவராகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையிலே தொங்குகிற காட்சி ஆபிரகாமுக்கு அன்னைக்கு காட்டினார் என்று பார்க்கிறோம். அன்பாளே இன்னைக்கு அந்த பலிபீடம் தான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை சந்திக்கிற இடமாக இருக்கிறது. ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற இடம்தான் நமக்கு பலிபீடம். அந்த சிலுவை தான் பலிபீடம். அந்த சிலுவண்டையில் நாம் போய் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த சிலுவையில் இன்றைக்கி எப்படியாக நம்ம ஆண்டவரை நம்முடைய பாவங்களால் மீறுதல்களால் அக்கிரமங்களால் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து அந்த பலிபீடத்தை நாம் இடிக்கிறவளாக இருக்கிறோம். அன்பாவிலே இன்றைக்கி நாம் அந்த மாதிரி இடிக்கிறவளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்முடைய பலிகள் ஏறெடுக்கப்படவில்லை. பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கி காயினுடைய பலியும் இன்றைக்கி ஆபேலுடைய பலியையும் அவன் படைக்கும்போது இன்றைக்கி காயினுடைய பலி அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன், அவன் பலிபீடத்தை இடித்து அவன் என்ன செஞ்சான், பலியை வைத்தான். அன்பாலே இன்றைக்கி பலிபீடத்தை கட்டுவதற்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக ஆபேல் என்ன செஞ்சான், போய் பலி செலுத்தினதுனால ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஜபங்கள் நாம் ஜபித்த போதிலும் இன்றைக்கு நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராதுக்கு என்ன காரணம் என்றால் பலிபீடத்தை நாம் செப்பனிட மறந்து விட்டோம். அன்பானே இன்றைக்கி முதலாவது நம்ம பலிபீடத்தை செப்பனிட கற்றுக்கொள்ள, அந்த பலிபீடத்தை செப்பனிடத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டுமா? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி எலியா பலிபீடத்துக்காக ஜெபித்தான் என்று பார்க்கிறோம், செப்பனிட்டான் என்று பார்க்கிறோம். அன்பால் அந்த செப்பனிடுறது என்பது என்னென்னா ஒழுங்குபடுத்துறது, உடைந்து போனதை பழுதாகி போனதை சீர்படுத்துவது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடம் பழுதாகி போயிருக்கிறதுனால தான் நம்முடைய பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி நம்முடைய பலிபீடத்தை முதலாவது கட்ட கற்றுக்கொள்வோம். நம்முடைய பலிபீடத்தை முதலாவது ஒழுங்கு செய்ய நாம் முதலாவது ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பலிபீடத்தை நான் எத்தனை முறை இடித்து போட்டிருக்கிறேன், எத்தனை முறை என்னுடைய பாவத்தினால என்னுடைய அக்கிரமத்தினால என்னுடைய மீறுதலினால உம்முடைய பலிபீடத்தை நான் தகர்த்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இதை நான் செப்பனிடுகிறேன், இனி கரெக்டாக இந்த வேளையில் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு நான் உம்முடைய சமூகத்தில் நான் வந்து ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற, என்னையே அக்னியாக என்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் அந்த பலிபீடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். உண்மையில் அன்பவனே, இந்த எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் அந்த பலிகளை வைக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய கூக்குரலை கேட்டார். என்னை கேட்டர்களும் என்னை கேட்டர்களும் என்று சொல்லும் பொழுது அக்னி பலிபீடத்தை என்ன செஞ்சுதான், நக்கி போட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜபம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய பலிபீடத்தை, எத்தனை திருச்சபைகள் இன்றைக்கி பலிபீடத்தை இடித்து போட்டு கொண்டிருக்கிறது, இன்றைக்கி ஊழியக்காரர்கள் எத்தனை பலிபீடத்தை இடித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நாம் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கென்று உம்மை சந்திப்பதற்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவரே நீர் வந்து உலாவுகிறீர், நீர் வந்து வாசம் பண்ணுகிறீர் என்பதை பயபக்தியோடு நான் உணர்ந்தவனாய் அந்த பலிபீடத்தில் என்னை படைக்க என்னையும் எங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பலிபீடத்தை செப்பனிடும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் எவ்வளோ அலட்சியம் வந்துருச்சு. ஆண்டவரை இன்றைக்கு அலட்சியமாக நம்ம என்ன செய்கிறோம், அணுகிறோம். அன்பாலே, ஆண்டவரை அலட்சியமாக அணுகாதபடிக்கு ஆண்டவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்தவர்களாய் அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் அவரை நாம் முகமுகமாய் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். அந்த இடத்தை நாம் செப்பனிடுவோம். அந்த இடத்துல நாம் போய் நம்மையே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையே நம்ம பலியாக ஒவ்வொரு நாளும் படைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பலிகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை அங்கீகரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதற்கு முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டுமா? என்ன ஜெபிக்கணும்? பலிபீடத்தை செப்பனிடும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானே, இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற இடத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவோம், நாம் ஜெபிக்கிற கூடுகிற சபையை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நாம் சபையில நாம் நடப்போம். சபையினுடைய பலிபீடத்தை நாம் காத்து கொள்வோம், பலிபீடத்தை செப்பனிடுவோம். அதே போல நாம இண்டிவிஜுவல் வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் வீடுகளிலும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு என்று ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துவோம். அந்த பலிபீடத்திலே கொண்டு போய் நம்முடைய ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் பலிபீடத்தை செப்பனிடும் போது நம் பலிகளை ஏற்றுக்கொள்கிற இருதயம் கொண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், நம்முடைய உடைந்த பலிபீடத்தை, பழுதாய்ப்போன பலிபீடத்தை, பாழாய்ப்போன பலிபீடத்தை திரும்ப எடுத்து கட்டுபடியாக பலிபீடத்தை தயார்படுத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கிறதுக்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்போம், அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவோம், அந்த இடத்துல ஆண்டவர் சமூகம் இருக்கிறது என்று நம்பி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உம்மை சந்திக்கிற இடத்தை பலிபீடமாக நீர் கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். பலிபீடமாக எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய உம்மை நாங்கள் முகமுகமாய் சந்திக்கிற இடம்தான் என்னுடைய எங்களுடைய பலிபீடமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் கூடி ஆராதிக்கிற எங்களுடைய சபை எங்களுக்கு பலிபீடமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த பலிபீடத்தை ஆண்டவரே எங்களுடைய மீறுதலினால், அக்கிரமத்தினால், பாவத்தினால் நாங்கள் உடைத்தவர்களாய் இருக்கிறோம். எங்களை தயவாக மன்னித்து ஆண்டவரே அதை கட்டுகிறவர்களாய், செப்பனிடவர்களாய் இன்றைக்கு நாங்கள் செப்பனிட்டு உம்முடைய முகமுகமாய் பார்க்கிற இடத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பலிபீடத்தில் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீரே ஆசீர்வதியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரம் அதனுடைய 45 வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நிற்கிறார்கள். பெலிஸ்தியர் கூட்டத்திலிருந்து கோலியாத் புறப்பட்டு முன்பாக வந்து நிற்கிறான். அவனோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேலரிலே யாருக்குமே தைரியம் இல்லாமல் எல்லாரும் பின்வாங்கினார்கள். எல்லாரும் பின்வாங்க காரணங்களிலே ஒரு காரணம் என்னவென்று வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யாரிடத்திலும் பட்டயம் இல்லாதிருந்தது. சவுல் யோனத்தானை தவிர வேறு ஒருவரிடத்திலும் பட்டயம் இல்லாதிருந்தது. ஏறக்குறைய 40 கோலியாத் வந்து நின்று சவால் விடுகிறான். தாவீது அதன் பிற்பாடு யுத்த காலத்துக்கு சகோதரர்களை சந்திக்க போகும்போது இந்த செய்திகளை அறிந்து யுத்தம் பண்ண புறப்படுகிறான். கோலியாத்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறான். தாவீதின் இடத்திலே இவை எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது 42 வசனத்திலே, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவனை அசட்டை பண்ணினான். அவனை அசட்டை பண்ண காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. பொதுவாகவே இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை அசட்டை பண்ணுவது உண்டு, எல்லாரும் அல்ல ஆனால் அநேகர். அப்படிதான் இங்கே பெலிஸ்தியன் தாவீதை அசட்டை பண்ணுகிறான். அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எனவே நான் அசட்டை பண்ணப்படுவேன் என்று நினைத்து தாவீது மட்டும் முன்பாக செல்லாமல் இருந்திருப்பான் என்றால் இப்படி ஒரு ஜெயத்தை அவன் வாழ்க்கையிலே பார்த்திருக்க முடியாது. இந்த ஜெயம் என்பது தாவீதுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய இல்லாய்மையை குறித்து, உன்னுடைய தோற்றத்தை குறித்து, உன் நிலையை குறித்து, ஆமேன், அநேகர் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படலாம், அதை குறித்து நீ கலங்காதே. உன் நிலையை குறித்து ஒருவர் அசட்டை பண்ணும்போது அதனுடைய பலன் நிச்சயமாய் உன் தலைமேலே வரும் என்பதிலே சந்தேகமில்லை. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாளாம். அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளை நினைத்தருளி ஆசீர்வதித்தார். தாவீதின் மேலே சீமையை கற்களை தூக்கி போட்டு நிந்தித்தான். தாவீது சொல்லுகிறார், ஆமேன், இது எனக்கு நன்மையாக கர்த்தர் கட்டளையிடுவார் என்று. ஆமாம், தேவன் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அதிலே ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்கள். அநேகரை பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு அநேகர் வராததுக்கு ரீசனில் ஒரு ரீசன், நான் வந்தால் வேலை என்னாச்சுன்னு கேட்பாங்க, திருமணம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆமாம், திருமணமாகி இத்தனை வருடம் ஆகிறதே, இன்னும் ஒரு விசேஷம் இல்லையா? இப்படியெல்லாம் அநேகர் கேட்பார்கள் என்று சொல்லி இந்த கேள்விகளுக்கு பயந்து அநேகர் நிந்திப்பார்கள், அல்லது சிலர் பார்க்குற பார்வையே என்னை காயப்படுத்துவது போல இருக்கு, அதனால் நான் அந்த கூட்டத்தில் வரல, அதனால் இந்த ஃபங்க்ஷனில் வரலன்னு சொல்லி அநேகர் பின்வாங்கி இருப்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஏன், நாமும் கூட இந்த நிலையில் இருக்கும்போது அநேகர் சூழ்ந்திருக்கிற இடத்துல போக தயங்கி போகாமல் கூட இருந்திருக்கிறோம். இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். இங்கே கோலியாத்து தாவீதின் தோற்றத்தை பார்த்து நிந்திக்கிறான், அவனிடத்தில் இல்லாததை கவனித்து நிந்திக்கிறான். ஆமேன். ஒருவேளை ஆமே, நம்முடைய தோற்றத்தை பார்த்து சிலர் நிந்திக்கலாம், நம்மிடத்தில் இருக்கிற இல்லாய்மையை நினைத்து சிலர் நிந்திக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எதையும் குறித்து கலங்க தேவையில்லை. கோலியாத் கையில் பட்டயம் இருந்துச்சு, தாவீது கையில் பட்டயம் இல்லை. இருந்தவன் இல்லாதவனை பார்த்து நிந்தித்தான். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோலியாத் விழுந்தான், இப்பொழுது கோலியாத்தின் பட்டயம் தாவீதின் கையில். இந்த பூமியில் எதுவுமே நிலையானதும் நிரந்தரமும் கிடையாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
ஆமென். உன் எதிராளிகள் மேலே உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். நிந்திக்கிறார்கள், நிந்திப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நியமித்த பாதையில் ஓடாமல் பின்வாங்கி விடாதே. பின்வாங்க பின்வாங்க சத்ரு முன்னாக தான் வந்து நிற்பான். தைரியமாய் முன் செல்லுங்கள். உங்கள் தோற்றத்தை வைத்து நிந்திக்கிறார்களா? கர்த்தர் என்னை இப்படி பார்க்க விரும்பினதுனால தான் இப்படி படைத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்ககிட்ட இருக்கிற இல்லாய்மையை குறித்து நிந்திக்கிறார்களா? அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்று இருக்கிற இல்லாய்மை நாளை இருக்காது. ஆமென். தேவனால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, பலர் எங்களை அற்பமாய் பார்க்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். இதற்கு பயந்தே நாங்கள் முன் செல்லாமல் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையை கர்த்தாவே உடைத்து முன் செல்ல வேண்டிய கிருபைகளை தருவீராக. தாவீது கோலியாத்து அற்பமாக எண்ணினதையும் அசட்டை பண்ணினதையும் மைன் பண்ணாமல் உங்களை நம்பி உங்கள் நாமத்தை நம்பி முன் சென்றதுனால கர்த்தர் அவனுக்கு நல்ல ஜெயத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினீரே. அப்படியே உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு முன் செல்ல கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிக பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்கா

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:6. புரொட்டஸ்டன்ட் சபைகளை ஸ்தாபித்த மார்ட்டின் லூதர் பல இன்னல்களுக்கு ஆளானார். மார்ட்டின் லூதர் காலத்தில் கிறிஸ்தவ உலகில் வேதத்துக்கு முரணான நம்பிக்கை நிலவியது. அந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக தன் கருத்தை வெளியிட்டு அதை புத்தகமாக பிரசுரித்தார் மார்ட்டின் லூதர். அதை வாசித்த மதகுருமார்கள் அவரை அழைத்தனுப்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக பேசியதற்காக அவர்கள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தனர். மேலும் ஜெர்மானியர்கள் யாரும் அவருக்கு உணவோ தங்குமிடமோ கொடுக்கக்கூடாது, மீறி கொடுத்தால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்றும் அறிவித்தனர். இப்படிப்பட்ட மனச்சோர்வடைய செய்யும் வார்த்தைகளை கேட்ட மார்ட்டின் லூதர் பின்வருமாறு கூறினார். நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தேன். அதில் ஏராளமான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்துக்கு கூட அதை தாங்கி பிடிக்கும் தூண்கள் காணப்படவில்லை. ஆனாலும் அவைகளில் ஒன்று கூட கீழே விழவில்லை. இதை பார்த்த நான் உற்சாகமடைந்தேன். இந்த நட்சத்திரங்களை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் தேவன் என்னையும் தாங்கிக் கொள்ள வல்லவர் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் எத்தகைய புயல் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் நம் தேவன் மேல் இருக்கும் நம்பிக்கையில் நாம் அசையாமல் உறுதியாய் நிற்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டதால் யூதர்கள் அவரை கொல்ல நினைத்தனர். எனவே அவரை ஆலோசனை சங்கத்துக்கு அழைத்து சென்றனர். பவுல் ராயனுக்கு மேல்முறையீடு செய்ததால் பவுலுக்கு தாங்கள் எந்த தீர்ப்பும் கொடுக்க முடியாது என்று பவுலை ரோமாபுரிக்கு ராயனிடம் அனுப்பி வைத்தனர். யூதர்கள் பவுலை கொல்ல எத்தனையோ தந்திரமான ஆலோசனைகளை செய்தாலும் தேவன் பவுலை அவர்கள் கையில் இருந்து விடுவித்தார். ரோமாபுரிக்கு கப்பலில் செல்லும்போது அந்த கப்பல் உடைந்து சேதமானது. பவுல் கடலில் அழிந்து போகாமல் தேவன் அவரை காப்பாற்றினார். பத்திரமாய் ரோமாபுரிக்கு வர உதவி செய்தார். அங்கே ரோமாபுரியில் வீட்டு காவலில் பவுல் வைக்கப்பட்டார். பவுலை கடினமாய் நடத்தாமல் அவருக்கு தயவு காட்ட வேண்டும் என்று ராயன் கட்டளையிட்டார். காவலில் வைக்கப்பட்ட பவுல் பல நிருபங்களை அங்கிருந்து எழுதினார். பிரியமானவர்களே, மனிதன் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆகவே நம் தேவன் மீதுள்ள நம்பிக்கையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு விரோதமாய் எழும்பும் ராஜாக்களும் அதிகாரிகளும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தை தேவன் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார். ஆகையால் தேவன் எனக்கு சகாயராய் இருக்கும்போது மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லலாமே.
3: சங்கீதம் 27:4. கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Chinnappa. Lord, let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tharum akkiniyin vallamai prasanam inge irangi kondirukkirabadi amakku nandri solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum na magimai irangattum. இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களுடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 8:24. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? யார் என்னை விடுவிப்பார், தேற்றுவார், பிரச்சனைகளுக்கு முடிவுதான் எப்போது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற ஒரு காரியம், நீ அமைதலாயிரு, எதை குறித்தும் கலங்காதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 8:24 படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்று உள்ளது. ஆனால் சீஷர்களோ பயந்தார்கள். மத்தேயின் புஸ்தகம் 8:25 அவரை எழுப்பி, ஆண்டவரே, மடிந்து போகிறோம் என்றார்கள். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் மூழ்கத்தக்கதாய் பல போராட்டங்கள் உள்ளது. வேலை செய்கிற இடத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளை குறித்து, வியாதியில், இதனால் மடிந்து போகிறோம் என்ற பயம் வந்து விடுகிறது. நம்மை தொடர்ந்து பயணம் செய்ய விடாமல் தடை செய்கிறது. ஆனால் இவையெல்லாவற்றின் மத்தியில் நம்மோடு இயேசு இருக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 8:23 அவர் படவில் ஏறினார், சீஷர்கள் அவருக்கு பின் ஏறினார்கள் என்று உள்ளது. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் இயேசு நமக்கு முன்பாக செல்கிறார். ஆகையால் அவருக்கு தெரியும் எந்த புயல் காற்றும் தம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது என்று. ஆகவேதான் அவர் எதை குறித்தும் கவலைப்படாமல் நித்திரையாயிருந்தார் என்று வாசித்தோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மத்தேயின் புஸ்தகம் 8:25 முற்பகுதியை வாசித்து பார்க்கும்போது அதில் அநேக அற்புதங்களை இயேசு செய்ததை காணலாம். அதே இயேசுதான் படவிலும் ஏறியிருக்கிறார். ஆனால் சீஷர்களோ விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டமான சூழ்நிலைகளை குறித்து கலங்காமல் பயப்படாமல், இதற்கு முன் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்த இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களின் மலை போன்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று போகும். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். மத்தேயின் புஸ்தகம் 8:26 அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அவைகள் கீழ்ப்படிந்து நின்று போனதை வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்விலும் இயேசு அப்படியே செய்வார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களோடு இருப்பவர் பெரியவர் என்பதை விசுவாசித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு விடுதலை கிடைக்க பண்ணுகிற நாளாய், இயேசு அவைகளை அதட்டி அப்புறப்படுத்துகிற நாளாய் இந்த நாள் அமையப் போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளிலும் வாழ்வும் வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்குடாக்க நீங்கள் கேட்கப் போவது பிரகாசியுங்கள். அதற்கான ஜீவ வார்த்தை, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. பிரகாசியுங்கள். நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பிரகாசிக்க வேண்டாமா? நீங்கள் பெற்ற இன்பத்தை இவ்வயகமும் பெறும்படி நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆகாயத்து மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தர் உங்கள் தீபத்தை ஏற்றி வைத்தது உண்மையானால் நீங்களும் அநேகருடைய உள்ளத்தில் இரட்சிப்பின் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். எசாயா சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எசாயா 60:12 காணலாம். அது மாத்திரமல்ல, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று எசாயா 60:3 சொல்லுகிறது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உறுதியான வாக்குத்தத்தம். அநேகர் அதைரியம் அடைந்து, நான் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல எப்படி பிரகாசிப்பது, விழுந்து விட்டால் என்ன செய்வது, நான் சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, மனம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை தம்முடைய கைகளில் ஏந்தி இருக்கிறார். 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கையில் ஏந்திய ஆண்டவர், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் உங்களை நட்சத்திரமாக என்றென்றும் பிரகாசிக்க செய்வார். வெளிப்பாடு 1:16-20 காணலாம். கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்களை, பாடுபட்டு உழைக்கிறவர்களை நட்சத்திரமாக எண்ணி தன் வலது கையிலே பாதுகாக்கிறார். ஆம், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறபடியால் உங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சங்கீதக்காரன் 95:7 சொல்லுகிறார். ஆம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய உங்களை ஒருவனும் ஒரு காலத்திலும் அவரது கைகளிலிருந்து பறித்துக் கொள்ளவே இயலாது. அவர் வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்முடைய மகிமையான வருகையிலே உங்களை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசித்து எரிய வேண்டும். சிறிதாக பறக்கும் மின்மினி பூச்சி கூட ஒரு சிறு வெளிச்சத்தை கொடுக்கிறது. மண்ணெண்ணெய் விளக்கு தனக்கு ஏற்றபடி வெளிச்சத்தை கொடுக்கிறது. மின்சார விளக்கு அதுவும் அதற்குரிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பிரகாசிக்க செய்கிற கிறிஸ்துவை பிரதிபலித்து கர்த்தருக்காக வெளிச்சம் கொடுக்க வேண்டாமா? உங்கள் நினைவுக்கு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்படியாக ஜோவான் 1:4-5 காணலாம். ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படியான தேவ நிகழ்ச்சிகளையும் தேவ செய்திகளையும் உங்கள் மனதுக்கு ரம்யமான பாடல்களையும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ, நீங்கள் 24 மணி நேரங்களிலும் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: நம்மை பாவத்துக்கு நேராக நடத்தக்கூடிய மூன்று பிழையான தெரிவுகள் என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: If we are to understand the good news properly,
2: நல்ல செய்தியை நீங்கள் நல்ல விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
1: we must first understand what the bad news was.
2: கெட்ட செய்தி என்ன என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
1: There are many gospels being preached in the name of Jesus Christ today.
2: இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே பலவிதமான சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
1: How do you know whether what you have heard is the true gospel?
2: நீங்கள் கேட்ட சுவிசேஷம் தான் மெய்யான சுவிசேஷமா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்?
1: Or how do you know whether what you have heard is only half or one third of the gospel?
2: அல்லது நீங்கள் கேட்ட சுவிசேஷம் பாதி சுவிசேஷமா அல்லது மூன்றிலே ஒரு பங்கை மட்டுமே கேட்டிருக்கிறீர்களா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்?
1: If you don't know what is written in the word of God, then you will never know the truth.
2: தேவனுடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாத பட்சத்திலே சத்தியம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது.
1: And if we see what the work was which the devil did in our first parents Adam and Eve,
2: நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் இவர்களிடத்திலே பிசாசு செய்த கிரியைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும்.
1: If we don't understand that, then we cannot understand fully what Jesus did for us to deliver us from that.
2: அதே நீங்கள் அறியாத நேரத்திலே இயேசு நமக்காக என்ன செய்ய வந்தார், எதிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது.
1: So when we try to understand what the full gospel is,
2: ஆகவே பூர்ண சுவிசேஷம் சம்பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது,
1: remember the word gospel means good news.
2: சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: We need to understand clearly what the bad news was.
2: துர்ச்செய்தி என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: When we understand the bad news,
2: துர்ச்செய்தியை நாம் விளங்கிக் கொண்டால்
1: clearly
2: தெளிவாக,
1: then we can know whether the gospel we heard is really the true gospel or not.
2: அப்பொழுது நாம் கேட்டிருக்கிற சுவிசேஷமானது மெய்யான சுவிசேஷமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
1: Because it should save us from all the bad news.
2: ஏனென்றால் அந்த சுவிசேஷமானது துர்ச்செய்தியின் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
1: For example,
2: உதாரணமாக,
1: we read that the name Jesus, Matthew 1:21,
2: மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே இயேசு என்ற பெயருக்கு
1: was given to Jesus because he came to save us from our sins.
2: நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் வந்தபடியாலே தான் அவருக்கு இயேசு என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது.
1: Now do you know that you cannot understand that until you know what sin is?
2: பாவம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது.
1: Supposing you think that sin is smoking and drinking,
2: பாவம் என்பது புகைபிடித்தலும் குடித்தலும் மட்டும்தான் என்று நீங்கள் எண்ணினால்,
1: then you say Jesus came to save you from smoking and drinking.
2: அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இயேசு புகைபிடித்தலிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் தான் விடுதலையாக்க வந்தார் என்று சொல்வீர்கள்.
1: And then once you're saved from that, you'll think, yeah, I mean, Jesus has saved me.
2: இந்த இரண்டு காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகி விட்டால் இயேசு தான் என்னை ரட்சித்தார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், நினைத்துக் கொண்டிருப்பீர்கள்.
1: But when we understand that sin is much more than that little thing we think,
2: ஆனால் இந்த இரண்டு சிறிய காரியங்களிலிருந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதான் பாவம் என்று விளங்கிக் கொண்டால்,
1: then we realize that salvation is much more than some small little thing.
2: ரட்சிப்பு என்பது இந்த சிறு சிறு காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதை காட்டிலும் மேலான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
1: So salvation is being saved from sin.
2: ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலையாகுவதுதான்.
1: And for that we need to go to Genesis chapter 3 and understand it.
2: அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
1: Genesis chapter 3.
2: ஆதியாகமம் 3 அதிகாரம்.
1: And we need to understand here what it is that Eve did which brought sin into the world.
2: ஏவாள் செய்த எந்த காரியத்தின் நிமித்தமாக பாவம் இந்த உலகத்திலே வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Because only then we can understand what Jesus came to save us from.
2: அப்பொழுது மட்டுமே இயேசு எதிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
1: What is it that Eve did that brought sin into the world?
2: இந்த உலகத்திற்கு ஏவாள் எந்த காரியத்தை செய்தபடினாலே பாவம் பிரவேசித்தது?
1: I want you to see here three things.
2: இங்கே ஒரு சில காரியங்களை பார்க்க முடியாய்.
1: There were three choices that man made.
2: மூன்று தெரிவுகள் மனிதனுக்கு.
1: And that is what Jesus came to save us from.
2: இந்த மூன்று தெரிவிலும் தான் தேவன் நம்மை விடுதலையாக்க முடியாய் வந்திருக்கிறார்.
1: Number 1.
2: முதலாவது காரியம்,
1: God created man out of the dust of the earth but breathed into him and made him a living soul.
2: தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசிலே தம்முடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார்.
1: So man was the only one of God's creation which though he had a body that belonged to earth had a part in him that was heavenly.
2: சிருஷ்டிப்புகளிலே மனிதனுக்கு மட்டுமே பூமியிலிருந்து உண்டான ஒரு சரீரமும் அதே சமயத்திலே வானத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சுவாசமும் பெற்றவனாய் இருக்கிறான்.
1: We are constantly being pulled in these two directions.
2: இந்த இரண்டு திசைகளிலே தொடர்ந்து நாம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
1: One is downward to the earth.
2: ஒன்று பூமியை நோக்கி இழுக்கக்கூடிய கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஈர்ப்பு.
1: And the other is up towards heaven.
2: பரத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு இழுப்பு.
1: Now the animals don't have that type of pull.
2: இந்த விலங்குகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இல்லை.
1: They're only pulled downwards to the earth because they're only made of the dust of the earth.
2: அந்த விலங்குகள் எல்லாம் பூமியினுடைய மண்ணினால உண்டாக்கப்பட்டபடினாலே அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈர்ப்பு இழுப்பு பூமியை நோக்கி தான்.
1: And that's why you find the animals are always occupied with earthly things.
2: ஆகவே தான் பூமிகள் எப்பொழுது விலங்குகள் எப்பொழுது பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களிலே தலைந்திருக்கிறது.
1: Their face is always down on the earth.
2: அவருடைய முகங்களை எப்பொழுதே பூமியை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறது.
1: Now they were made of the same dust that we are made of.
2: நாம் எதிலிருந்து உண்டாக்கப்பட்டோமோ அதே மண்ணினாலே தான் விலங்குகளும் உண்டாக்கப்பட்டன.
1: With this big difference that God breathed into us.
2: ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், தேவன் நம்மிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
1: He made us have a part of us that belonged to him.
2: நம்மை எப்படி உண்டாக்கினார் என்றால் நம்மிலே உள்ள ஒரு பகுதி அவருக்கு சொந்தமான ஒன்றாக அவர் உண்டாக்கி இருக்கிறார்.
1: If we don't respond to that then we will become like animals.
2: நாம் அந்த பகுதிக்கு நாம் செவி கொடுக்காத பட்சத்திலே நாம் விலங்குகளைப் போல மாறி விடுவோம்.
1: And we have a choice.
2: நமக்கு அங்கே ஒரு தெரிவு இருக்கு.
1: Either we seek the earthly and become like animals.
2: ஒன்று நாம் பூமிக்குரிய காரியங்களை இருக்கப்பட்டு விலங்குகளாக விலங்குகளைப் போலவே மாறிவிட முடியும்.
1: Or we respond to the upward call and become like God.
2: அல்லது பரத்திலிருந்து வரக்கூடிய அழைப்புக்கு பதில் சொல்லி நாம் தேவனைப் போல மாற முடியும்.
1: It's very important for us to understand this.
2: இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
1: And every day you and I are making a choice.
2: ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் நானும் ஒரு தேர்ந்து கொள்ளுதலை தெரிவை நாம் முடிவெடுக்கிறோம்.
1: We find ourselves between these two poles.
2: இந்த இரண்டு ஈர்ப்புகளுக்கு இடையிலே நாம் இருக்கிறதாக உணர்கிறோம்.
1: When Eve stood before the tree of knowledge of good and evil which she knew God had forbidden.
2: தேவன் விளக்கினார் என்று அறிந்திருக்க கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு முன்பாக ஏவாள் என்று நிற்கும் பொழுது
1: there God was testing Eve.
2: அங்கே தேவன் ஏவாளை சோதிக்கிறார்.
1: God was testing both Adam and Eve.
2: ஆதாம் ஏவாள் இருவருமே தேவன் சோதித்து பார்க்கிறார்.
1: What are you going to choose in your life?
2: உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்?
1: This beautiful thing I have created or me?
2: நான் சிருஷ்டித்த இந்த அழகான காரியமா அல்லது நானா?
1: That's the number one choice that Adam and Eve faced in the Garden of Eden. And that's what you and I face also every day.
2: ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் சந்தித்த முதலாவது தேர்ந்து கொள்ள இதுதான். அதே தெரிவுகளை தான் நாமும் சந்திக்கிறோம் இப்பொழுது.
1: This was a beautiful tree. God could have made it a very ugly tree, but he made it a beautiful one.
2: இந்த மரத்தை விருட்சத்தை மிகவும் அழகாக உண்டாக்கி இருந்திருக்கிறார். அதை அசிங்கமாக உண்டாக்கி இருந்திருக்கலாம்.
1: God made it beautiful to test Adam and Eve. Will you choose my beautiful creation or will you choose me the creator?
2: அழகான ஒரு சிருஷ்டிப்பை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா அல்லது சிருஷ்டிகரை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா என்கிறதான ஒரு தெரிவை தான் அங்கே வைத்து அவர்களை சோதிக்கிறார்.
1: Remember that sin did not come in the human race because of adultery or murder.
2: மனித வர்க்கத்துக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது கொலையினாலேயோ அல்லது விபச்சாரத்தினாலேயோ அல்ல.
1: Sin came because man chose what was created and rejected the creator.
2: சிருஷ்டிகரை தள்ளி சிருஷ்டியை தெரிவு செய்தபடினாலே தான் பாவம் உள்ளே பிரவேசித்தது.
1: And if you make that choice in your life you're going to sin.
2: உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தெரிவை நீங்கள் தேர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பாவம் செய்கிறீர்கள்.
1: It may not be a tree today, it may be something else.
2: இன்றைக்கு வேண்டுமானால் அது ஒரு ஜீவ ஒரு மரமாக இல்லாம இருக்கலாம், வேறு ஒரு காரியமாக இருக்கலாம்.
1: It may be a pretty woman.
2: ஒரு அழகான ஒரு ஸ்திரியாக இருக்கலாம்.
1: That God has created.
2: தேவன் சிருஷ்டித்த ஒரு ஸ்திரீ.
1: And God says what are you going to choose now?
2: தேவன் உங்களை பார்த்து எதை தெரிந்து கொள்ள போகிறார் என்று கேட்கிறார்.
1: What I created or me?
2: தெரிவு, நான் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பா அல்லது என்னையா?
1: You say I want what's created.
2: நான் தேவன் சிருஷ்டித்ததை தெரிய போகிறேன் என்று தெரிந்து கொள்ள போகிறேன் என்று
1: சொன்னார். That's exactly how Adam and Eve fell into sin.
2: இப்படி தான் இதே விதமாக தான் ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்கள்.
1: See, many people don't understand that.
2: அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை.
1: Because they have such a shallow understanding of sin.
2: பாவம் என்பதை குறித்து ஒரு ஆழமற்ற ஒரு அறிவை தான் பெற்றிருக்கிறார்கள்.
1: If you don't understand what sin is, you'll never understand what it means to be saved from sin.
2: பாவம் என்ன என்பதை விளங்காத பட்சத்திலே பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரட்சிப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது.
1: Jesus came to save us from sin.
2: பாவத்திலிருந்து இயேசு நம்மை இரட்சிக்கும்படியாய் வந்தார்.
1: And here's the number one thing he came to save us from.
2: இங்கே நம்மை விடுதலையாக்கும்படியாக நாம் பார்த்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: All through the history of man.
2: மனித சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது
1: the sin of man has been that he's always chosen what is created more than the creator.
2: மனிதனுடைய பாவம் என்னவா இருந்ததென்றால் சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை தெரிந்து கொண்டதுதான் பாவம்.
1: And you see the exact opposite of this when Satan came and tempted Jesus.
2: இயேசு வந்து பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கும் பொழுது இதனுடைய நேர் எதிர்மாரை நாம் பார்க்கிறோம்.
1: See, there also and there Jesus was hungry for 40 days.
2: 40 நாட்களாக உபவாசத்தின் நிமித்தமாக இயேசு பசியாக இருந்தார்.
1: And Satan offered him something created. Why don't you turn the stones into bread and satisfy your need?
2: சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கல்லை எடுத்து இதை ஏன் அப்பமாய் மாற்றி புசிக்க கூடாது என்று சாத்தான் இயேசுவுக்கு
1: கேட்டான். It was a choice between what is created and the creator.
2: அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவுக்கும் சிருஷ்டிகருக்கும் உள்ள மத்தியிலே தெரிவு செய்யக்கூடிய ஒரு காரியம்.
1: Where Eve made the wrong choice, Jesus made the right choice.
2: ஏவாள் அங்கே தவறான தேர்ந்து கொள்ளுதலை செய்தால் இங்கே இயேசு சரியான ஒரு தெரிவை தேர்ந்து கொண்டார்.
1: Jesus said, I choose the word of God by which we live, not this bread.
2: இந்த அப்பத்தை அல்ல தேவனுடைய வார்த்தை அதனாலே நான் பிழைக்க போகிறேன் என்று அதை தேர்ந்து கொண்டார்.
1: And then again the devil offered him all the things in the world and said, I can give you all of this if you bow down to me.
2: அதற்கு பிறகு நீ என்னை பணிந்து கொண்டால் இங்கே காண்கிற இந்த உலகத்தினுடைய மகிமைகள் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று பிசாசு சொன்னான்.
1: Even to Jesus the temptation was choose something earthly.
2: இயேசுவுக்கும் கூட வந்த சோதனை என்னவென்றால் பூமிக்குரிய ஒன்றை தேர்ந்து கொள் என்றுதான் பிசாசு வந்தான்.
1: Not God.
2: தேவனை தவிர.
1: And even when he told him to jump off the top of the temple.
2: அந்த தேவாலயத்தின் மேலிருந்து குதிக்க சொன்னபொழுதும் கூட
1: what was the temptation?
2: அங்கே வந்த சோதனை என்ன?
1: See, if you jump off from here and the angels will protect you.
2: இங்கே இருந்து நீ கீழே விழும் பொழுது தூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள்.
1: You come down like that without getting hurt. You'll get so much honor from people.
2: எந்த ஒரு காயமும் படாதபடி மேலிருந்து குதிக்க முடியும். ஜனங்கள் எடுத்து உங்களுக்கு கணம் கிடைக்கும் என்று சொல்றாங்க.
1: Something earthly.
2: அங்கே பூமிக்குரிய ஒரு காரியம்.
1: Honor of people.
2: மக்கள் எடுத்து வரக்கூடிய கணம் நற்பெயர்.
1: Jesus said no.
2: இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
1: Now I want to say, brothers and sisters, this is the thing that will come to us every day.
2: சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் தினந்தோறும் நமக்கு வரக்கூடிய தெரிவுகள் இதுதான்.
1: And unless you make a decision once for all in your life that I'm never going to choose the created thing above the creator.
2: ஒரு காலம் நான் சிருஷ்டிகரை தெரிவு செய்யாதபடிக்கு சிருஷ்டியை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவை உடனடியாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: I will always choose the creator above the created thing.
2: எப்பொழுதே நான் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை காட்டிலும் சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Then you would have understood what it means to experience the full gospel.
2: அப்பொழுது சம்பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
1: See, when Jesus spoke in Luke chapter 14.
2: லூக்காயின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் இயேசு பேசுகிறார்.
1: Luke's gospel chapter 14.
2: லூக்காயின சுவிசேஷம் 14 அதிகாரம்
1: and verse 26.
2: 26 வசனம்.
1: If anyone comes to me and does not hate his father, mother, brother, sister, wife, children, he cannot be my disciple.
2: யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான்.
1: See, father and mother, imagine telling people to reject father, mother and all and accept him.
2: தகப்பனையும் தாயையும் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது எப்படி இருக்கிறது?
1: What was he saying essentially?
2: அவர் இங்கே என்னதான் சொல்ல வருகிறார்?
1: Jesus himself taught us to honor father and mother.
2: தகப்பனையும் தாயையும் கனமண்ணுங்கள் என்று இயேசுவே நமக்கு
1: கற்றுக்கொடுத்தார். The Bible teaches us to love our wife and children.
2: மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லையா?
1: What is he meaning here?
2: இங்கே அவர் எதை பொருள்படுத்தி சொல்கிறார்?
1: He is saying if you really want to follow me.
2: உண்மையாலுமே நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால்
1: you must not do what Adam and Eve did.
2: ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்களோ அதை நீ செய்ய கூடாது.
1: Nothing created must be more important to you than me.
2: என்னை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் உனக்கு முக்கியமானதாய் மாறிவிடக் கூடாது.
1: If your father or mother is more important to you, then sorry, you can't be my disciple.
2: தகப்பனும் தாயும் உனக்கு அதிக முக்கியமானவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால் நீ ஒரு சிஷ்யனா இருக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார்.
1: And that's the other thing we see in the Garden of Eden.
2: ஏதேன் தோட்டத்திலே நாம் பார்க்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
1: But we'll come to that in a moment.
2: இன்னும் ஒரு சில வினாடிகள் கிட்ட வருவோம்.
1: Let's look at this first.
2: முதலாவது இதை நாம் நோக்கி பார்ப்போம்.
1: To choose the creator above the created is the first step to salvation.
2: ரட்சிப்புக்கு முதல் படி என்னவென்றால் சிருஷ்டியை தெரிவு செய்யாதபடி சிருஷ்டிகளை தெரிவு செய்ய வேண்டும்.
1: We cannot be saved unless we turn around from sin.
2: பாவத்திலிருந்து நாம் திரும்பாத பட்சத்திலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது.
1: It's a great deception to be told that if you believe in Jesus you'll be saved.
2: இயேசுவை விசுவாசி அது மட்டும் போதும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வது பெரிய ஒரு வஞ்சனை.
1: You cannot face sin and believe in Jesus and be saved.
2: நீங்கள் பாவத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாது.
1: That's impossible.
2: அது கூடாத காரியம்.
1: The apostles always preached repent, turn around first.
2: மனம் திரும்புங்கள் என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார். முதலாவது திரும்ப வேண்டும்.
1: Turn around, repentance means your mind must turn around from facing sin.
2: பாவத்தை நோக்கி இருப்பதிலிருந்து உங்களுடைய மனதிலே ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும். திரும்ப வேண்டும் நீங்கள்.
1: And until we are willing to turn around from facing sin,
2: பாவத்தையே நோக்கி பார்ப்பதிலிருந்து நாம் திரும்ப மனமற்றவர்களாய் இருப்போமானால்
1: we cannot really be saved.
2: உண்மையாலுமே நாம் ரட்சிக்கப்படவே முடியாது.
1: That's what repentance is.
2: இதுதான் மனம் திரும்புதல்.
1: And that's why we need to watch see what sin is.
2: ஆகவே இதற்காக தான் பாவம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியது.
1: Choosing that which is created more than the creator.
2: சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டியை தெரிவு செய்வது முக்கியத்துவம் கொடுப்பது.
1: What does repentance mean?
2: மனம் திரும்புதல் என்றால் என்ன?
1: Repentance means now I'm going to choose the creator more than anything created in all of my life.
2: என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இப்பொழுதிலிருந்து நான் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த வஸ்துவை காட்டிலும் சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்வேன் என்பதுதான்.
1: See what the psalmist said in Psalm 73 in verse 25.
2: சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்றான் என்று பாருங்கள். சங்கீதம் 73.
1: This is true repentance.
2: இதுதான் மெய்யான மனம் திரும்புதல்.
1: And if you can say this from your heart,
2: உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் இதை சொல்ல முடிந்தால்,
1: then you have truly repented.
2: உண்மையாலுமே நீங்கள் மனம்
1: திரும்பியிருப்பீர்கள். And you can truly experience a full salvation.
2: உண்மையாலுமே பரிபூரண சுவிசேஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள்.
1: Psalm 73 verse 25.
2: சங்கீதம் 73:25.
1: The last part.
2: கடைசி பகுதி.
1: I desire nothing on earth but you, Lord.
2: பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே.
1: If Eve had said that in the Garden of Eden, she would never have sinned.
2: ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் இப்படி சொல்லியிருந்திருப்பாள் என்று சொன்னால் அவள் பாவம் செய்திருந்திருக்க மாட்டாள்.
1: Jesus said that in the wilderness when he was tempted.
2: இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது அவர் இப்படி சொன்னார்.
1: Father, I don't want bread, I want your word.
2: பிதாவே எனக்கு அப்பம் தேவையில்லை, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு தேவை.
1: I don't want the honor of man.
2: மனிதனுடைய கனம் எனக்கு தேவையில்லை.
1: I don't want all that the world offers. I want to worship you.
2: இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உம்மையே ஆராதிக்க வேண்டும்.
1: Many people who call themselves Christians are actually disciples of Adam and Eve, not disciples of Jesus.
2: கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் இயேசுக்கு அவர்கள் சீஷர்களாக இல்லை, அவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு தான் சீஷர்களாக இருக்கிறார்கள்.
1: They talk about gospel, gospel, gospel, but what gospel?
2: சுவிசேஷம், சுவிசேஷம், சுவிசேஷம் என்று பேசுகிறார்கள், என்ன சுவிசேஷம்?
1: And that is why they never experience in their life the victory and the joy that the New Testament talks about.
2: ஆகவே தான் புதிய ஏற்பாடு பேசக்கூடியதான ஜெயத்தையும் அதற்குரிய சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிக்காமலே இருக்கிறார்கள்.
1: Let me show you a couple of verses.
2: ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
1: In the New Testament,
2: புதிய ஏற்பாட்டிலே,
1: which we are supposed to live in.
2: நாம் அவைகளில் முடி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: Philippians 4:4 says,
2: பிலிப்பியர் 4:4 சொல்கிறது,
1: rejoice in the Lord always.
2: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள்.
1: Can you say that you are experiencing that?
2: இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
1: That I rejoice in the Lord always.
2: நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
1: Do you think that is a suggestion or do you think it's a command?
2: இது ஒரு ஆலோசனை என்று எண்ணுகிறீர்களா அல்லது ஒரு கட்டளை என்று எண்ணுகிறீர்களா?
1: First of all, do you believe that the Bible is the word of God?
2: முதலாவதாக இந்த வேதமானது தேவனுடைய வார்த்தை என்பதை முதலாவது விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா?
1: We all say that.
2: நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அதை.
1: If you are a Christian, you say the Bible is the word of God.
2: நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறீர்கள்.
1: If you believe that, then the Bible has got no suggestions, only commands.
2: அப்படி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் வேதத்திலே ஆலோசனையாக எதுவும் சொல்லப்படவில்லை, எல்லாமே கட்டளைகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு.
1: Why is it most Christians, I'd say 95% of Christians cannot say, even born again believers cannot say that they are experiencing that.
2: ஏன் அதிகபட்சமான 95% கிறிஸ்தவர்கள், சில சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் கூட இதுனுடைய அனுபவமா இருக்கிறது என்று ஏன் சொல்ல முடியவில்லை?
1: Because they are choosing created things more than the creator.
2: ரட்சகரே சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவையே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்.
1: And as long as you choose created things above the creator, you can never obey that verse.
2: உண்டாக்கினவரை காட்டிலும் உண்டாக்கப்பட்டவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது.
1: If money which God has created, gold, is more important to you than God.
2: பணமோ பொன்னோ தேவனை காட்டிலும் உங்களுக்கு அதிக முக்கியத்துவமாய் இருக்குமே ஆனால்.
1: There are many sisters for whom gold is more important than God.
2: அநேக சகோதரிகளுக்கு தேவனை காட்டிலும் நகை அதிக முக்கியமானதா இருக்கிறது.
1: How can they rejoice in the Lord always?
2: எப்படி அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்?
1: What if they lose all their gold? If they lose all their gold, what will happen?
2: அவருடைய நகை எல்லாம் தொலைந்து விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்?
1: They lose their joy.
2: அவங்க சந்தோஷம் இழந்து போய் விடுகிறார்கள்.
1: Because their joy was not in God, the joy was in their gold.
2: அவளுடைய சந்தோஷம் தேவனிலே இல்லை, அவளுடைய சந்தோஷம் தங்களுடைய பொன்னிலே இருந்தது.
1: And a lot of men, their joy is in their bank account.
2: அநேக ஆண்களுக்கு அவளுடைய சந்தோஷம் வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்திலே இருக்கிறது.
1: In created money.
2: உண்டாக்கப்பட்ட பணத்திலே இருக்கிறது சந்தோஷம்.
1: This is the test that comes to us.
2: நமக்கு வரக்கூடிய பரிசோதனை இதுதான்.
1: See, all these things are good. Money is a good thing.
2: நான் சொல்லுகிற இந்த காரியம் நல்லவை, நன்மையானவைகள் தான். பணம் நன்மையான காரியம்.
1: But when it becomes your God, then it destroys you.
2: ஆனால் அந்த பணமே உங்களுக்கு கடவுளாய் மாறும் என்று சொன்னால் அது உங்களை அழிக்கிறது.
1: All created things are supposed to be our servants.
2: உண்டாக்கப்பட்ட காரியங்கள் வஸ்துக்கள் எல்லாமே நமக்கு வேலைக்காரளாய் இருக்க வேண்டும்.
1: Do you know when God created man?
2: மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது
1: He said in Genesis 1:26, let them rule over everything on this earth.
2: ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலே இவர்கள் பூமியிலே உள்ள சகலவற்றையும் ஆண்டு கொள்வார்களாக என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Gold which is on the earth, man was supposed to rule over it. That was supposed to be a servant.
2: இந்த தங்கம் என்பது பூமியிலே இருக்கிறது, மனிதன் அதை ஆண்டு கொள்ள வேண்டும்.
1: God said, let us make man and they will rule over everything on this earth.
2: மனிதனை நாம் உண்டாக்குவோமாக, அவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொன்னார்.
1: That means that nothing on this earth must rule me.
2: அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் என்னை ஆண்டு கொள்ள கூடாது.
1: Anything that occupies your mind most of the time is ruling you.
2: எந்த காரியம் அதிகபட்சமான நேரம் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது.
1: That's how you know what is ruling you.
2: இப்படித்தான் எது உங்களை ஆக்கிரமித்து ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
1: You look in the mind of a businessman, he's always thinking about money. That's his God and that's what rules him.
2: ஒரு வியாபாரியுடைய மனதை பார்க்கும் பொழுது எப்பொழுதே பணம் பணம் பணம் என்றே சிந்தித்துக் கொண்டு
1: You look into the mind of a truly spiritual man.
2: உண்மையான ஆவிக்குரிய மனிதனுடைய மனதை பாருங்கள்.
1: He uses money but he doesn't keep on thinking about it all the time.
2: அவன் பணத்தை பயன்படுத்துகிறான், ஆனால் எந்த எல்லா நேரங்களிலுமே பணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை.
1: It's God who rules his mind.
2: தேவன் தான் அவனுடைய மனதை ஆண்டு கொண்டிருக்கிறார்.
1: But because you have not been taught what sin was, you have not experienced the true gospel.
2: பாவம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு போதிக்கப்படவில்லை, ஆகவே தான் மெய்யான சுவிசேஷம் என்ன என்பதை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கு.
1: Now here is a verse that tells us how we can rejoice all the time.
2: நாம் எப்பொழுதே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்பதை சொல்லுகிற வசனம் இங்கே இருக்கிறது.
1: Let me read you a verse in Psalm 16.
2: சங்கீதம் 16லே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: And verse 8.
2: 8ஆம் வசனம்.
1: I have set the Lord continually before me.
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: Not created things.
2: உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை அல்ல.
1: I have set the Lord continually before me.
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: What is the result?
2: அதனுடைய விளைவு என்ன?
1: When you put the Lord and not created things in front of you all the time.
2: சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை அல்ல, கர்த்தரையே எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பீர்களானால்.
1: The most important word there is continually.
2: அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் எப்பொழுதும், தொடர்ந்து.
1: Many of us put the Lord in front of us when there's trouble or once in a while.
2: நம்மிலே அநேகருக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம்.
1: But this is I've set the Lord before me continually.
2: ஆனால் தொடர்ந்து எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன் ஆனால்.
1: Then verse 9, my heart is glad and my tongue rejoices.
2: அப்படியானால் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல என் இருதயம் பூரித்தது, என்னுடைய மகிமை களி கூறுகிறது என்று பார்க்கிறோம்.
1: And my flesh will dwell securely.
2: என்னுடைய மாம்சமானது நம்பிக்கையோடு தங்கி இருக்கும்.
1: You know, this verse is quoted in Acts chapter 2.
2: இந்த வசனமானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In Acts of the Apostles chapter 2 and verse 25.
2: அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
1: It says this is referring to Jesus.
2: இது இயேசுவை காண்பிக்கிற ஒரு வசனம்.
1: David said this about Jesus. I have always set the Lord in my presence.
2: தாவீது கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தில்
1: வாசிக்கிறோம். Verse 26, therefore my heart is glad.
2: அதனாலே என் இதயம் மகிழ்ந்திருக்கிறது.
1: So that quotation from Psalm 15 is telling us how Jesus lived on this earth.
2: ஆகவே சங்கீதம் 16லே சொல்லப்பட்ட அந்த வசனமானது இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை விளக்கக்கூடியதான ஒரு வசனம்.
1: He was always rejoicing because the Father was in front of him all the time.
2: அவர் எப்பொழுதே களி கூர்ந்தார், ஏனென்று சொன்னால் எப்பொழுதே பிதாவானவர் அவருக்கு முன்பாக இருந்தார்.
1: In other words, in every every situation he chose his father and not the created thing.
2: இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொள்ளாதபடிக்கு பிதாவையே தெரிந்து கொண்டார்.
1: What does it mean to be a disciple of Jesus? That means we follow in the way Jesus went.
2: இயேசுவுடைய சீஷன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு எங்கே போனாரோ அதே இடங்களிலே பின்பற்றி செல்வதாக.
1: It means I say, Lord, I want to choose you above all created things.
2: ஆண்டவரே, உண்டாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களை காட்டிலும் உண்டாக்கினவராகிய உம்மையே நான் தெரிவு செய்வேன்.
1: One of the great deceptions of the devil is to tell you that you'll be happy with if you have more of created things.
2: பிசாசுடைய ஒரு வஞ்சனை என்னவென்றால், உனக்கு உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் நிறைய சேரும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்வதாக.
1: No, it's not true.
2: அது மெய்யல்ல.
1: Your happiness comes when you have more of God, not more of created.
2: அதிகமான தேவன் உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அல்லாமல் உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் பெருகும்போது சந்தோஷம் வருவதில்லை.
1: The happiest person that ever walked on this earth was Jesus Christ.
2: இந்த பூமியின் பரப்பிலே சந்தோஷமாய் உலகத்திலே வாழ்ந்தவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
1: And you know why?
2: ஏனென்று தெரியுமா?
1: Because he always chose his father.
2: அவர் எப்பொழுதுமே பிதாவையே தெரிவு செய்தார்.
1: I wish we were gripped by this.
2: நாம் இதனாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டாமா?
1: You know, I have tried through many years to study the life of Jesus.
2: அநேக ஆண்டுகளாக இயேசுவின் வாழ்க்கையை நான் படிக்க பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
1: And there's a reason for it.
2: அதற்கு ஒரு காரணம் உண்டு.
1: Because I believe he was the happiest man that ever walked on this earth.
2: இந்த பூமியின் பரப்பில் நடந்தவர்களிலே மிகவும் சந்தோஷமாய் இருந்தவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
1: I want to know what is the secret of
2: அந்த சந்தோஷமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: I know that he was the most successful man that walked on this earth.
2: இந்த பூமியிலே நடந்தவர்களிலே மிகவும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் உண்டான்னு சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: The most successful man is not the man who made the most money or the biggest politician or king or any such thing.
2: அதிகமான பணம் சம்பாதித்தவரோ பெரிய அரசியல்வாதியோ அல்லது பெரிய ராஜாவோ சந்தோஷமான ஒரு நபர் அல்ல.
1: Jesus.
2: இயேசு மட்டும்.
1: So I want to know what is the secret of his success.
2: ஆகவே இயேசுனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: He was the one person who walked on this earth whom nothing could disturb. His life was always at peace.
2: இயேசு ஒருவருடைய வாழ்க்கை மட்டுமே முற்றிலும் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எந்த ஒரு காரியம் அவரை தொந்தரவு செய்ய முடியவில்லை.
1: I find so many Christians who are disturbed by so many things.
2: அநேக கிறிஸ்தவர்கள் பல காரியங்களாலே அவர்கள் சலனப்படுகிறார்கள்.
1: All the great men in the world need to have so many security forces around them to protect them. They're always afraid.
2: இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு நபர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பயப்படுகிறார்கள்.
1: But the greatest man who walked on this earth, Jesus Christ, he did not need anybody security guards around him to protect.
2: ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பு மக்கள் தேவையே இல்லாதிருந்தது.
1: Do you know the number of times people came to arrest Jesus Christ?
2: எத்தனை முறை இயேசுவை கைது செய்ய முடியாக மக்கள் வந்தார்கள் என்று தெரியுமா?
1: But the Bible says they could not arrest him.
2: ஆனாலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது.
1: He did not have any commandos around him to protect him.
2: அவரை பாதுகாப்பதற்காக அவரை சுற்றிலும் AK-47 வைத்த கமாண்டோக்கள் எல்லாம் இல்லை.
1: Let me show you two verses.
2: இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: John chapter 7 verse 30.
2: யோவான் 7 அதிகாரம் 30 வசனம்.
1: It says here they tried to arrest him but nobody could lay their hands on him.
2: யோவான் 7 அதிகாரம் 30 வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை.
1: Why couldn't they arrest him? Not because he had commandos.
2: அவருக்கு பாதுகாப்பு மக்கள் இருந்தபடியாலே அல்ல.
1: Because the Father in heaven said, this is not the time.
2: இது என்னுடைய வேளை அல்ல என்று பிதா பரலோகத்திலிருந்து சொன்னபடியாலே யாரும் அவரை கை பிடிக்க முடியவில்லை.
1: That was all.
2: அவ்வளவுதான்.
1: You know, if you walk like Jesus, your life will be like that.
2: இயேசு நடந்தது போலவே நீங்களும் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அதே போல இருக்க முடியும்
1: தெரியுமா? Nothing will be able to touch you.
2: எந்த ஒரு காரியம் இயேசுவை தொட முடியவில்லை.
1: Nothing will be able to touch you.
2: உங்களையும் எந்த ஒரு காரியம் தொட முடியாது.
1: If you live like this.
2: இது போல வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால்
1: no sickness, no accident, no human being, nobody can touch you.
2: எந்த வியாதியோ எந்த விபத்தோ எந்த மனிதனோ உங்களை தொட முடியாது.
1: Because the Father will come there and say, no, you can't touch him, the time has not come.
2: வேளை இன்னும் வராதபடியாலே நீ தொட முடியாது என்று பிதாவானவர் அங்கே வந்து கட்டளையிடுவார்.
1: Look at John chapter 8 verse 20.
2: யோவான் 8 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்தை பார்ப்போம்.
1: Again it says, when he was teaching, people tried to seize him but they couldn't do it because his hour had not come.
2: அவர் போதித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை என்று யோவான் 8:20 வாசிக்கிறோம்.
1: And I say, Lord, what is the secret of this life?
2: ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன?
1: This life of perfect peace, perfect joy.
2: பூரண சமாதானம், பூரண சந்தோஷமுள்ள வாழ்க்கை.
1: No fear of anybody, no fear of circumstances, no fear of anything.
2: யாரை குறித்தோ, எதையும் குறித்தோ, சூழ்நிலையை குறித்தோ பயமில்லாத ஒரு வாழ்க்கை.
1: Nobody can touch you, nobody can catch you.
2: யாரும் அவரை பிடிக்க முடியவில்லை, யாரும் அவரை தொட முடியவில்லை.
1: I want to know the secret of that life.
2: அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நான் விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன்.
1: And I see the answer.
2: அவருடைய பதிலை நான் பார்க்கிறேன்.
1: Do the opposite of what Adam and Eve did.
2: ஆதாம் ஏவாள் எதை செய்தார்களோ அதற்கு நேர் மாறாக நாம் செய்ய
1: வேண்டும். Choose the creator always.
2: எப்பொழுதுமே சிருஷ்டிகரையே தெரிவு செய்யுங்கள்.
1: Choose the creator above pretty women.
2: அழகான ஸ்திரீகளை பார்க்கலாம் எனக்கு சிருஷ்டியே தான் முக்கியம் என்று சொல்லுங்கள்.
1: When you are tempted to look and lust, choose the creator.
2: நீங்கள் பார்ப்பதற்கும் இச்சிப்பதற்கும் சோதிக்கப்படும் பொழுது சிருஷ்டிகரை தெரிவு செய்யுங்கள்.
1: When you are tempted with money, choose the creator.
2: பணத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது எனக்கு சிருஷ்டிகர் தான் வேண்டும் என்று தெரிவு செய்யுங்கள்.
1: God will give you the best of everything on this earth.
2: அதே சமயத்திலே தேவன் பூமியிலே மேன்மையானதை உங்களுக்கு தருவார்.
1: You know, if you choose God first, he'll give you the best of everything on this earth.
2: நீங்கள் தேவனை முதலாவது வைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பூமியில் உள்ள மேன்மையான தேவன் உங்களுக்கு தருவார்.
1: That doesn't mean he'll give you a lot of money.
2: உடனே தேவன் நிறைய பணம் கொடுப்பார் என்று
1: பொருள் அல்ல. But I'll tell you honestly, a lot of money is not good for you.
2: நான் உங்களுக்கு நேர்மையாக சொல்கிறேன், அதிக பணம் வருவது உங்களுக்கு நன்மை பயக்காது.
1: Do you know who are the most spoiled children in the whole world? The children of rich people.
2: இந்த முழு உலகத்திலே அதிகமாய் கெட்டு போன பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? பணக்கார வீட்டு பிள்ளைகள்.
1: Do you know who are the best brought up children? The children of parents who have had to struggle.
2: சிறந்த விதத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் யார்கள் யார் தெரியுமா? போராட்டத்திலே இருந்து வளர்க்கக்கூடிய வளர்த்த பெற்றோர்கள்.
1: Don't envy all those rich people.
2: பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்.
1: Their children will turn out to be useless.
2: அவருடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாதவர்களாய் போய்விடுவார்கள்.
1: Because everything is they are given to them from childhood.
2: சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் கேட்கிறதெல்லாம் பெற்றோர் கொடுத்து கொண்டே இருந்தபடியால்.
1: Some of you who are struggling, your children will turn out better.
2: வாழ்க்கை நடத்துவதற்கே போராடி கொண்டிருக்கிறீர்களே, பணம் இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளருவார்கள்.
1: Don't think money is the answer.
2: பணம் தான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
1: He is the creator above all created things.
2: எல்லா உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை காட்டிலும் உண்டாக்கினவரையே சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்ளுங்கள்.
1: So the bad news is that Adam and Eve chose the created things above the creator.
2: துர்ச்செய்தி என்னவென்றால் உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை உண்டாக்கினவரை தவிர உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை ஆதாம் ஏவாள் தெரிந்து
1: கொண்டார். And the good news is Jesus can save us from that.
2: நல்ல செய்தி என்னவென்றால் இவிலிருந்து இயேசு நம்மை ரட்சிக்க முடியும்.
1: Has he saved you?
2: உங்களை ரட்சித்து இருக்கிறாரா?
1: Has he saved you from choosing created things more than the creator?
2: சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களையே தெரிந்து கொள்வதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா இயேசு?
1: He has come to save you from that.
2: அதிலிருந்து விடுதலை ஆக்க முடிய இயேசு வந்திருக்கிறார்.
1: I know he saved me from that.
2: என்னை அதிலிருந்து ரட்சித்து இருக்கிறார்.
1: Has changed my life.
2: அதன் வாழ்க்கையை மாற்றி விட்டது.
1: It's made me rejoice always.
2: எப்பொழுதுமே சந்தோஷமுள்ளவனாய் என்னை மாற்றி
1: இருக்கிறது. He can do that for anybody.
2: உங்களுக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இயேசுவால் செய்ய முடியும்.
1: The second thing I want you to see in Genesis chapter 3.
2: நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3 அதிகாரம்.
1: The second choice that Adam and Eve made.
2: ஆதாமும் ஏவாளும் செய்து கொண்ட இரண்டாவது தெரிவு.
1: Was they believed the devil's words more than God's word.
2: தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள்.
1: What is the first thing?
2: முதலாவது என்ன?
1: They chose the created things more than the creator.
2: சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவையே அதிகமாக தேர்ந்து கொண்டார்கள். இரண்டாவதாக,
1: God said something, the devil said something, and they believed the devil, they didn't believe God.
2: தேவன் ஒன்றை சொல்கிறார், பிசாசு ஒன்றை சொல்கிறான். தேவனை நம்புவதை காட்டிலும் பிசாசை நம்பினார்கள்.
1: God said, if you eat this tree, you'll die.
2: இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று தேவன் சொன்னார்.
1: The devil said, you will not die.
2: பிசாசோ நீ சாக மாட்டாய் என்று சொன்னான்.
1: And like stupid fools, they went and believed the devil.
2: புத்தியனமான இந்த இருவருமே போய் பிசாசை சொல்கிறதை நம்பினார்கள்.
1: You may say, I'll never do that.
2: நான் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன் சொல்லலாம்.
1: You better check up.
2: நல்ல நீங்கள் சோதித்து பாருங்கள்.
1: Let me give you an example.
2: நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: I quoted a verse just now.
2: இப்போதான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன்.
1: God says,
2: தேவன் சொல்கிறார்,
1: rejoice in the Lord always, 24 hours a day, 7 days a week.
2: ஒரு நாளில் 24 மணி நேரங்கள், வாரத்தில் 7 நாட்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1: 24 hours a day, 7 days a week, rejoice in the Lord, not in your circumstances.
2: ஒரு நாளில் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள், சூழ்நிலைகளுக்குள்ளே அல்ல.
1: The devil says,
2: பிசாசு சொல்கிறான்,
1: that is not possible.
2: அதெல்லாம் முடியாது என்று சொல்கிறான்.
1: Who do you believe?
2: இப்போ நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்?
1: You tell me from your past life, whom have you believed?
2: உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பரிசோதித்து சொல்லுங்கள், யாரை இதுவரை நம்பி இருக்கிறீர்கள்?
1: If somebody looks at your life for the last 1 year,
2: கடந்த ஒரு ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையை யாராவது உற்று பார்த்தால் இருப்பார்களேயானால்,
1: will they say you believe the devil who says that's not possible? Or will they say you believe God who says you can do it?
2: முடியாது என்று சொன்ன சாத்தானை நாம் நீங்கள் நம்பினீர்கள் என்று அவர்கள் சொல்வார்களா, அல்லது முடியும் என்று சொன்ன தேவனை நம்பினீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்களா?
1: Philippians 4 verse 6.
2: பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம்.
1: This is God's word.
2: தேவனுடைய வார்த்தை.
1: It's in your Bible.
2: உங்களுடைய வேதத்திலேயும் அது இருக்கிறது.
1: Don't be anxious for anything.
2: ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள்.
1: That is God's word.
2: அது தேவனுடைய வார்த்தை.
1: The devil says.
2: பிசாசு சொல்கிறான்.
1: It is not possible.
2: அது கூடாத காரியம்.
1: You can't live in this world without being anxious.
2: கவலைப்படாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது என்று பிசாசு சொல்கிறான்.
1: You call yourself a Christian.
2: உன்னை நீ கிறிஸ்தவன் என்று

0: ஏமாற்றி விட்டான், எப்படி உங்களை வஞ்சித்து விட்டான் என்பதை சொல்லி இதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது. உங்களுக்கு சொல்ல
1: வந்திருக்கிறேன், I am trying to get you to believe that God is true and the devil's a liar.
0: பிதா உண்மையான், தேவன் உண்மையான், உண்மையுள்ளவர், பிசாசு பொய்யன் என்பதை சொல்ல முடியாக வந்திருக்கிறேன்.
1: That's my job. I go around the world telling people God is true and the devil's a liar.
0: தேவன் உண்மையுள்ளவர், பிசாசு பொய்யன் என்பதை சொல்வதுதான் உடைய வேலை. உலகம் முழுவதுமாய் இதை போய் சொல்லி,
1: I believe this is the word of God. I don't just say it with my lips. I actually believe it and I try to live according to it.
0: என்னுடைய உதடுகளாலே மட்டும் சொல்லுவதில்லை, நான் உண்மையாலுமே இது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்புகிறேன். இதன்படியே நான் வாழ நான் முயற்சிக்கிறேன்.
1: I believe this is how Jesus lived.
0: இப்படி தான் இயேசு வாழ்ந்தார் என்பதை நான் நம்புகிறேன்.
1: And I believe every true Christian must try to live like Jesus lived.
0: ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்தவனும் இயேசு வாழ்ந்தது போலவே வாழ வேண்டும் என்று தான் நான் நம்புகிறேன்.
1: From the beginning of time,
0: காலத்துக்கு முன்னே இருந்து,
1: the devil has always told man,
0: எப்பொழுதுமே பிசாசு மனிதனுக்கு சொன்னது
1: என்னவென்றால், God's commands are impossible to obey.
0: தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது கூடாத காரியம்.
1: You don't have to take them seriously.
0: இந்த வார்த்தைகளை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
1: What did he tell Eve?
0: ஏவாளுக்கு என்ன சொன்னான்?
1: ஐயா, God has said you will die.
0: தேவன் இதை புசிக்கும் நாளிலே மரிப்பாய் என்று சொன்னார்.
1: You don't have to take that seriously.
0: ஆனால் அந்த வார்த்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
1: It's just something God says, that's all.
0: தேவன் ஏதோ ஒன்று சொன்னார், அவ்வளவுதான், அதை சீரியஸா எடுக்க தேவையில்லை.
1: God has said rejoice in the Lord always. Hey, forget it man, don't take all these things seriously.
0: கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் என்று தேவன் சொன்னாரா? அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம், கவலைப்பட தேவையில்லை.
1: God has said you should be anxious for nothing. Forget it. Don't take all these things so seriously.
0: ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? அதை மறந்து விடு, அதெல்லாம் சீரியஸான காரியம்
1: இல்லை. I say more than 95% of believers live by the devil's word more than God's word.
0: நான் சொல்லுகிறேன், 95% விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதபடிக்கு பிசாசு சொல்கிற வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: I think 95% of people sitting here believe the devil's word more than God's word.
0: இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களிலே 95%-த்தினர் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசு சொல்கிறதை நம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: Can you honestly stand up before God today and say I believe that I can rejoice in the Lord always?
0: நேர்மையாக எழுந்து நின்று தேவனை பார்த்து ஆண்டவரே கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன் சொல்ல முடியுமா?
1: Can you stand up and say I believe that I can live a life free from anxiety?
0: கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நான் நம்புகிறேன் என்று எழுந்து நீங்கள் சொல்ல முடியுமா?
1: Can you get up and say I believe Romans 6:14 that no sin can rule over me?
0: ரோமர் 6:14 சொல்லப்பட்டது போல எந்த பாவமும் என்னை ஆட்கொள்ளாது என்று எழுந்து சொல்ல முடியுமா?
1: I can show you 100 verses like that this evening.
0: இந்த மாலை வேளையிலே இது போல 100 வசனங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க முடியும்.
1: Ephesians 4:31.
0: எபேசியர் 4:31.
1: Put away all anger from your life.
0: எல்லா கோபமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க கடவுது.
1: Put away all anger from your life.
0: உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா கோபத்தையும் நீக்கி போடுங்கள்.
1: How many of you have done that?
0: உங்கள் எத்தனை பேர் இதை செய்திருக்கிறீர்கள்?
1: Is that in your Bible, Ephesians 4:31?
0: எபேசியர் 4:31 உங்களுடைய வேதத்தில் இருக்கிறது அந்த வசனம்.
1: What does God say?
0: தேவன் அங்க என்ன சொல்லியிருக்கார்?
1: Put away all anger.
0: சகலவிதமான கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
1: What does the devil say?
0: பிசாசு என்ன சொல்கிறான்?
1: That is not so, don't take it so seriously.
0: அந்த வார்த்தையை எல்லாம் அவ்வளவு சீரியஸா அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
1: God doesn't mean that.
0: தேவன் அப்படி பொருள்படுத்தி சொல்லவில்லை.
1: He means is you are human, naturally you'll be angry now and then.
0: நீ ஒரு மனிதன் தானே, இப்பொழுதும் அப்பொழுதுமாக கோபப்படுவது இயற்கை தான்.
1: Don't take all these things seriously.
0: இவைகளை எல்லாம் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
1: You tell me whom have you believed all these years?
0: இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் யாரை நம்பினீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: Do you know how you've been listening to the devil day and night?
0: இரவும் பகலுமாக எப்படி நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை பார்த்தீர்களா?
1: The good news is we can obey the commands of God.
0: நல்ல செய்தி என்னவென்றால் நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும்.
1: If you have not experienced it, that doesn't mean other people have not.
0: நீங்கள் அதை அனுபவிக்காவிட்டால் மற்றவர்களும் அதை அனுபவிக்க முடியாது என்று சொல்ல முடியாது.
1: You know, I came across verses like this.
0: இது போல வசனங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
1: And I was honestly told God, Lord, I'm sorry. I have believed the devil's words more than your words.
0: நான் தேவனிடத்தில் நேர்மையாய் போய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே காட்டிலும் பிசாசு சொல்லுகிற வார்த்தையில தான் நான் நம்பி இருந்திருக்கிறேன் என்று நேரடியாக தேவனிடத்தில் நேர்மையாய் சொன்னேன்.
1: I'll tell you, God loves honest people.
0: தேவன் நேர்மையுள்ளவர்களை நேசிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: If you're honest with God, he will help you.
0: நீங்கள் தேவனிடத்தில் நேர்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
1: I was honest with God.
0: நான் தேவனிடத்தில் நேர்மையுள்ளவராய்
1: இருந்தேன். I said, Lord, I'm sorry. I believe the devil's lies more than your word.
0: ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள், உம்முடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசுனுடைய பொய்யையே நான் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறேன்.
1: For more than 16 years after I was born again, I believed the devil.
0: ஆண்டவரே நான் இரட்சிக்கப்பட்ட பிறகு 16 ஆண்டுகளாக பிசாசையே நம்பிக்கொண்டிருந்தேன்.
1: I was born again, baptized in water.
0: நான் மறுபடியும் பிறந்தேன்,

0: நான் ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன்.
1: Full time Christian worker.
0: முழு நேர கிறிஸ்தவ ஊழியனாய் இருந்திருக்கிறேன்.
1: Defeated by sin.
0: பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: Complaining, grumbling.
0: குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு.
1: I know there is a verse in Philippians 2.
0: பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது.
1: It says in verse 14.
0: 14 வசனத்திலே பார்க்கிறோம்.
1: That I must do finish with all grumbling and complaining.
0: எல்லா முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் நான் எடுத்துப்பட வேண்டும்.
1: All grumbling and complaining, get rid of it.
0: எல்லா விதமான குறை சொல்லுதல் முறுமுறுப்பை நீக்கி விட வேண்டும்.
1: And the devil says,
0: பிசாசு சொல்கிறான்,
1: that's not so serious.
0: அந்த வார்த்தை அவ்வளவு சீரியஸான வார்த்தை அல்ல.
1: Don't take all these things God says so serious.
0: தேவன் சொல்கிற அந்த வசனங்களை எல்லாம் அவ்வளவு சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது.
1: That is exactly what he told Eve.
0: இதையே தான் ஏவாள் இடத்திலே பிசாசு சொன்னான்.
1: This is the second cause of sin.
0: பாவத்தினுடைய இரண்டாவது காரணம் இதுதான்.
1: We choose to believe the devil's word more than God's word.
0: தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் அதிகமாக பிசாசு சொல்கிற வார்த்தையை நம்பி இருக்கிறோம்.
1: People who call themselves born again Christians.
0: மறுபடியும் நான் பிறந்திருக்க கூடிய கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: Every day they are choosing created things more than the creator.
0: ஒவ்வொரு நாளும் சிருஷ்டியரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை முக்கியப்படுத்துகிறார்கள்.
1: Every day they believe the devil's lies more than God's word.
0: ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தையை அதிகமாக நம்புகிறார்கள்.
1: And they come on Sunday and praise the Lord and clap their hands and say hallelujah.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி பாட்டு பாடுகிறார்கள்.
1: What are you saying all that if you believe the devil's lies more than God's word?
0: தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் பிசாசை நம்பிக்கொண்டு இவைகளை சொல்வதில் என்ன பிரயோஜனம்?
1: You know what you need to do?
0: உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
1: Repent.
0: மனம் திரும்பு.
1: Turn around.
0: மனம் திரும்பு.
1: First of all, turn around from seeking the created more than the creator.
0: முதலாவதாக சிருஷ்டிகளை தெரிந்து கொள்ளாதபடி சிருஷ்டியை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொண்டதிலிருந்து மனம் திரும்புங்கள்.
1: Secondly, turn around from choosing the devil's words which are lies and rejecting God's word.
0: இரண்டாவது எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு பிசாசுடைய பொய்யை தெரிந்து கொள்ளவில்லை அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
1: I'm not condemning any of you.
0: நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை.
1: I told you for 16 years I did like this myself. How can I condemn you? I did it myself.
0: நானே 16 ஆண்டுகளாக இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்படி உங்களை குற்றப்படுத்த முடியும்?
1: But Jesus saved me.
0: ஆனால் இயேசு என்னை இரட்சித்தார்.
1: And you see, I'm like a sick man who had an incurable disease.
0: நான் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியினாலே பிடிக்கப்பட்டவனாய் இருந்தது போல இருந்தேன்.
1: I went to Jesus, the doctor who healed me.
0: இயேசு என்கிற மருத்துவரிடத்திலே நான் சென்றேன். அவர் என்னை குணப்படுத்தி விட்டார்.
1: I'm just telling you that this incurable disease you have, Jesus can heal you.
0: உங்களுக்கு குணப்படுத்த முடியாத இந்த வியாதியிலிருந்து இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: This thing that is making your life miserable, your home life miserable.
0: உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பரிதாபமாக மாற்றிக் கொண்டிருக்கானே.
1: Jesus can save you from it.
0: இதிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்க முடியும்.
1: If you will turn around.
0: நீங்கள் மட்டும் மனம் திரும்பினால்.
1: It doesn't mean that from tomorrow on you start rejoicing always.
0: உடனே நாளையிலிருந்தே நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை.
1: Tomorrow you suddenly get victory over all sin.
0: திடீரென நாளைக்கே எல்லா பாவத்திலிருந்தும் வெற்றி கிடைக்க போகிறது என்று சொல்லவில்லை.
1: Tomorrow you don't be anxious about anything.
0: நாளையிலிருந்து எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை.
1: Let it take 10 years.
0: 10 ஆண்டுகள் கூட பிடிக்கட்டும்.
1: But turn around and say, Lord, from today I am at least going to believe your word.
0: ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இன்றிலிருந்து முதலாவது உம்முடைய வார்த்தையை நான் நம்ப போகிறேன்.
1: I am going to believe that if you have said something in your word it is possible.
0: நீர் உம்முடைய வார்த்தையில் ஏதாவது ஒன்றை சொல்லி இருக்கிறீர் என்று சொன்னால் அது சாத்தியமான ஒரு காரியம் என்பதை நான் நம்ப போகிறேன் என்று சொல்லுங்கள்.
1: If it's not written in God's word then I am not interested.
0: தேவனுடைய வார்த்தையில் ஒன்று எழுதப்படவில்லை என்று சொன்னால் அதுல எனக்கு விருப்பம் இல்லை.
1: God doesn't tell me to jump over a 20 foot wall.
0: 20 அடி மதிலை நீ தாண்டு என்று தேவன் சொல்லவில்லை.
1: No.
0: இல்லை.
1: That's not necessary and it's not possible.
0: அது தேவையும் இல்லை அது கூடாத காரியம்.
1: But when he says rejoice in the Lord always.
0: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர்
1: சொல்கிறார். Put away all anger.
0: எல்லா கோபத்தையும் நீக்கி விடுங்கள் என்று
1: சொல்கிறார். Be anxious for nothing.
0: ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார்.
1: Put away all murmuring and complaining.
0: குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் நீக்கி விடுங்கள் என்று சொல்லும்போது.
1: Forgive everybody who harms you.
0: உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் என்று
1: சொல்கிறார். Love all your enemies.
0: உங்கள் விரோதிகள் எல்லாரையும் நேசியுங்கள் என்று சொல்லும்போது.
1: I don't believe the devil who says no you can't love certain people.
0: ஒரு சிலரை நீ நேசிக்க முடியாது என்று பிசாசு சொல்றானே அதை நான் நம்புவதில்லை.
1: The Lord says love all your enemies and the devil says you can't love everybody.
0: எல்லா சத்துருக்களையும் நேசிங்கள் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் எல்லாரையும் நீ நேசிக்க முடியாது என்று பிசாசு சொல்றான்.
1: And you believe the devil.
0: ஆனால் நீங்களோ பிசாசை நம்புகிறீர்கள்.
1: You know the number of Christians I can show you. I told you at least 100 verses where people believe the devil and not God.
0: நான் ஏற்கனவே சொன்னது போல 100 வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடியும். எங்கே மக்கள் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானை நம்புகிறார் என்று.
1: I don't have time, but I just showed you a few.
0: அவைகளெல்லாம் காண்பிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: That is the second mistake of Adam and Eve.
0: ஆதாமும் ஏவாளும் செய்த இரண்டாவது தவறு இதுதான்.
1: The third thing.
0: மூன்றாவது காரியம்.
1: So let's go through it. First, choosing the creator, choosing the created things more than the creator.
0: முதலாவது
1: is the root of sin.
0: சொன்னது என்னவென்றால் சிருஷ்டிகரை தேர்ந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தேர்ந்து கொள்வது. இரண்டாவது
1: believing the devil's lie more than God's word.
0: தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக பிசாசுடைய பொய்யை நம்புவது.
1: And third,
0: மூன்றாவது
1: you see in Adam.
0: ஆதாமிலே நாம் பார்க்கிறோம்
1: seeking to please his wife more than please God.
0: தேவனை பிரியப்படுவதை காட்டிலும் அதிகமாக மனைவியை பிரியப்படுத்துகிற காரியம்.
1: She was the only other human being those days.
0: அந்த நாட்களிலே இருந்த மனிதர்கள் என்பது ஒருவர் தான், ஏவாள் மட்டும்தான் ஆதாமுக்கு இருந்தார்.
1: So we can say seeking to please people more than to please God.
0: ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால் தேவனை பிரியப்படுவதை காட்டிலும் மக்களை அதிகமாக பிரியப்படுத்தக்கூடிய
1: ஒரு மனிதன். I want you to see this picture in your mind now in Eden's garden.
0: இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த ஏதனுடைய தோட்டத்தை மனதிலே கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள்.
1: This pure and holy Adam.
0: பரிசுத்தமான சுத்தமான ஆதாம்.
1: And Eve comes to him.
0: ஏவாள் ஆதாமை நோக்கி வருகிறாள்.
1: With this fruit.
0: இந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள்.
1: And Adam knows very clearly, he heard it straight from God, don't eat that fruit.
0: அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்பதை தெளிவாக ஆதாம் அறிந்திருந்தான். ஏனென்றால் நேரடியாக தேவன் சொல்வதை கேட்டிருந்தான்.
1: His wife comes with such a sweet smile.
0: அருமையான ஒரு புன்முறுவலோடு கூட மனைவி வருகிறாள்.
1: And says, darling, this is a lovely fruit.
0: Anbe arumiyana oru kani idu palam idu.
1: I have already eaten it.
0: Nan yerkanave saapittu vittene.
1: Don't you love me?
0: Ningal enne nesikkavillaya?
1: Come on, take a little bit of this.
0: Konjam saapidungal.
1: Now Adam is a struggle.
0: Ippozhudhu aadamukkulle oru poraattam.
1: Shall I please God?
0: Nan devanai priyapaduthuma?
1: Shall I please my wife?
0: Manaviyai priyapaduthuma?
1: Have you ever found that struggle in your life? Shall I please God or shall I please my wife?
0: இந்த போராட்டம் வாழ்க்கையில வரவே இல்லையா? நான் மனைவியை பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா?
1: Shall I please my husband or shall I please God?
0: நான் கணவனை இப்பொழுது பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா?
1: That's it. That started in Eden.
0: அது ஏதேனிலே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது.
1: And he made the wrong choice.
0: அங்கே ஆதாம் தவறான ஒரு தெரிவை தேர்ந்து கொண்டான்.
1: See the result in the world today.
0: இன்றைக்கு அதனுடைய விளைவை பூமியிலே பாருங்கள்.
1: Because he chose to please a human being more than to please almighty God his creator.
0: சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை சிருஷ்டித்தவரை தேர்ந்து கொள்வதை பார்க்கலாம். மனிதனை பிரியப்படுத்துவதை தேர்ந்து கொண்டபடினாலே.
1: That's why Jesus said if you love father mother wife husband anybody more than me you cannot be my disciple.
0: ஆகவேதான் இயேசு சொன்னார் உன்னை தாப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது என்னை காட்டிலும் அதிகமா நேசித்தால் என்னுடைய சிஷ்யனாக இருக்க முடியாது.
1: If there is a single human being you want to please you are going to live in sin.
0: இந்த பூமியிலே ஏதோ ஒரு தனி நபரை மட்டும்தான் நான் பிரியப்படுத்த போகிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் பாவத்திலே தான் வாழ்ந்து
1: கொண்டிருக்கிறீர்கள். Jesus came to save us from that.
0: இயேசு இதிலிருந்து நம்மை விடுதலையாக்க ரட்சிக்க வந்திருக்கிறார்.
1: I thank God he's done that in my life.
0: இதை என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து விட்டார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
1: To the best of my knowledge.
0: என்னுடைய எனக்கு தெரிந்தவரை
1: I don't know anybody in the world I want to please more than God.
0: தேவனை காட்டிலும் அதிகமாக இன்னாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு நபர் கூட என்னுடைய அறிவுபூர்வமாக யாருமே இல்லை.
1: If it's a choice between pleasing God and pleasing human beings, my choice is clear.
0: இப்பொழுது எனக்கு முன்பாக இரண்டு தெரிவுகள் இருக்கிறது. ஒன்று மனிதனை பிரியப்படுத்த வேண்டும், இன்னொன்று தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் தேவனை தான் பிரியப்படுத்துவேன்.
1: Even if it is wife, children, father, mother, brother, sister, anybody.
0: அது அந்த நபரினுடைய மனைவியாக என்னுடைய பிள்ளைகளாக சகோதரனாக சகோதரியாக இருந்தால் யாரா இருந்தாலும் சரி.
1: When God's word says something,
0: தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லும்பொழுது,
1: and if I know if I do that I will displease some people,
0: நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நிமித்தமாக ஒரு சில மக்களை நான் புண்படுத்த வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாலும்,
1: let them be displeased.
0: அவர்கள் இதிலே எனக்கு பிரியமில்லாமல் எனக்கு அவர் பிரியமில்லாமல் போனாலும் பரவாயில்லை.
1: Do you know the number of people who have left my church in Bangalore because they got offended with what I preached?
0: நான் பிரசங்கிக்கிற காரியத்தினாலே மனம் புண்பட்ட அநேக சபையை விட்டு என்னுடைய பெங்களூரில் உள்ள சபையை விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
1: I knew they would get offended.
0: அவர்கள் மனம் புண்படுவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: But I say if it is God's word.
0: ஆனால் அது தேவனுடைய வார்த்தையாக
1: இருக்குமேயானால் offended.
0: அவர்கள் மனத்தாங்கள் அடைவார்களானால்
1: they don't come to listen to me again.
0: மீண்டும் எனக்கு செவி கொடுக்க முடியாய் வரவில்லையானாலும்
1: let it be so.
0: அது அப்படியே ஆகட்டும்.
1: I would rather have only God in the meeting than a whole lot of people.
0: ஜனங்கள் முழுதுமாய் கூட்டத்தில் இருப்பதை காட்டிலும் தேவன் மட்டுமே கூட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு போதும்.
1: I have never been interested in gathering numbers.
0: எப்பொழுதும் நான் திரளான மக்களை சேர்க்க வேண்டும் என்கிற விருப்பமே எனக்கு இல்லை.
1: I've never been interested in adding numbers to our church.
0: உங்கள் சபையில் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பமே எனக்கு இல்லை.
1: In all the years that we have worked in our church in Bangalore,
0: பெங்களூர்ல இவ்வளவு ஆண்டுகளாக நாங்கள் ஊழியம் செய்த காலத்திலே,
1: I've said, Lord,
0: நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே,
1: I want you to be here.
0: நீர் இங்கே இருக்க வேண்டும்.
1: If you're here, that's enough.
0: நீர் இருந்தால் அது போதும் ஆண்டவரே.
1: I don't care if everybody goes away.
0: எல்லாருமே போய் விட்டாலும் அது எனக்கு ஒரு கவலை இல்லை ஆண்டவரே.
1: Supposing all the people in my church leave because they're offended with my message.
0: என்னுடைய செய்தியாலே எல்லா மக்களும் மனத்தாங்களடைந்து போய் விட்டாரலா போய் விட்டாலும்
1: offended with the word of God.
0: தேவனுடைய வார்த்தையாலே மனத்தாங்களடைந்து போய் விட்டாலும்
1: I say fine.
0: நல்லது.
1: Lord Jesus, you and I are here, that's enough.
0: ஆண்டவரே இயேசுவே நீரும் நானும் இங்கே சபையில் இருக்கிறோம் அது போதும்.
1: That is the only way to build the church.
0: இந்த ஒரே வழி நிமித்தமாய் தான் சபையை கட்ட முடியும்.
1: But if I'm afraid that rich man will get offended.
0: ஐயோ இந்த வார்த்தையை பேசினால் இந்த பணக்கார விசுவாசி அவர் மனத்தாங்களடைந்து விட்டு போய்விடுவாரோ?
1: That other sister will get offended.
0: ஐயோ இதை பேசினால் இந்த சகோதரி மனத்தாங்களடைந்து விடுவார்களோ?
1: Then I cannot serve God.
0: அப்படியானால் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
1: Then I will serve the devil.
0: நான் பிசாசுக்கு தான் ஊழியம் செய்வேன்.
1: Galatians chapter 1 verse 10 says
0: Galatians 1 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்
1: Galatians chapter 1 verse 10
0: Galatians 1 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம்
1: If I seek to please men I cannot be the servant of Christ
0: நான் மனுஷரை பிரியப்படுத்த முயற்சித்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே
1: My dear brothers and sisters
0: நரிமையான சகோதர சகோதரிகளே
1: I'm challenging you to come to the highest level
0: நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு உன்னத நிலைக்கு நீங்கள் வரும்படியாக நான் உங்களை சவால் இடுகிறேன்
1: Turn around
0: மனம் திரும்புங்கள்
1: Turn around from seeking to please men.
0: மனிதர்களை பிரியப்படுத்த கூடிய காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள்.
1: Man cannot help you.
0: எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
1: God can do anything for you.
0: உங்களுக்காக தேவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
1: You don't have to be afraid of any man when God is on your side.
0: தேவன் உன் பக்கம் இருந்தால் எந்த மனிதனை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை.
1: Hebrews 13 says.
0: எபிரேயர் 13 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
1: The Lord has said I'll never leave you nor forsake you.
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார்.
1: So what do we say verse 6?
0: ஆகவே ஆறாம் வசனத்தில் நாம் என்ன சொல்கிறோம்?
1: The Lord is my helper.
0: கர்த்தர் எனக்கு சகாயர்.
1: I will not be afraid.
0: நான் பயப்படேன்.
1: What can man do to me?
0: மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எபிரேயர் 13:6 இல் வாசிக்கிறோம்.
1: Those are the type of Christians God wants in India today.
0: இன்றைக்கு இந்திய தேசத்திலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
1: Even if there are only 2 or 3 it's enough.
0: 2-3 பேர் இருந்தாலே போதும்.
1: But people who do not seek to please any man.
0: எந்த மனிதனையும் பிரியப்படுத்த முயற்சிக்காத மக்கள்.
1: So let's look at these three mistakes that Adam and Eve made.
0: ஆகவே ஆதாமும் ஏவாளும் செய்த மூன்று தவறுகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம்.
1: They chose the created above the creator.
0: சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடி சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து
1: கொண்டார்கள். They believed the devil's words instead of God's word.
0: தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை நம்பினார்கள்.
1: Adam chose to please a human being more than to please God.
0: ஆதாமோ தேவனை பிரியப்படுத்துவதை பார்க்கலாம் ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதையே
1: விரும்பினார் That was why they were thrown out of Eden.
0: ஆகவே தான் அவர்கள் ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள்
1: That's why they were thrown out of paradise.
0: ஆகவே தான் பரதேசை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள்
1: Do you want to enter paradise?
0: நீங்கள் அந்த பரதேசுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா?
1: Do the opposite of what Adam did.
0: ஆதாம் செய்த இந்த காரியங்களுக்கு நேர் மாறாக செய்யுங்கள்
1: That is repent.
0: அதுதான் மனம் திரும்புதல்
1: Lord from today onwards.
0: ஆண்டவரே இன்று முதல்
1: I will never choose a created thing more than you.
0: ஆண்டவரே உம்மை காட்டிலும் எந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்
1: You can use created things
0: சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை நீங்கள் பயன்படுத்தலாம்
1: You can enjoy an ice cream
0: ஐஸ்கிரீமை தாராளமாக சந்தோஷித்து சாப்பிடலாம்
1: build a good house and live in it
0: அருமையான ஒரு வீட்டை கட்டி அதிலே நீங்கள் வாழலாம்
1: but don't worship that house
0: அதையே ஆராதிக்க வேண்டாம் உங்கள் வீட்டை ஆராதிக்க வேண்டாம்
1: don't get money in wrong ways to build that house
0: அந்த வீட்டை கட்டுவதற்கு பணத்தை தவறான வழிகளில் ஈடு செய்ய வேண்டாம்
1: put God first
0: தேவனை முதலாவது வையுங்கள்
1: and then use these other things as your servants
0: அதற்கு பிறகு இந்த மற்ற காரியங்களை உங்களுக்கு வேலைக்காரராக நிலையிலே வைத்து பயன்படுத்துங்கள்
1: secondly from today
0: இரண்டாவது
1: இன்றிலிருந்து Lord even if I don't experience things in your word immediately
0: ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்களை உடனடியாக நான் அனுபவிக்க முடியாவிட்டாலும்
1: from today I'm going to believe it
0: நான் இன்றிலிருந்து அதை நம்ப போகிறேன்
1: even if I take 10 years to experience it I'm going to start believing it from today
0: அதை ஆண்டவரே அனுபவிப்பதற்கு இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்றிலிருந்து நான் நம்ப போகிறேன் விசுவாசிக்க போகிறேன்
1: I will never believe the devil's lies anymore
0: இனிமேலும் ஆண்டவரே பிசாசுனுடைய பொய்யை நான் நம்ப மாட்டேன்
1: when he says sin is not serious
0: பாவம் சீரியதான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லும்பொழுது
1: I will believe you
0: ஆண்டவரே உம்மை நான் நம்புவேன்
1: and thirdly
0: மூன்றாவதாக
1: I will never seek to please a man from today onward.
0: இன்றிலிருந்து ஆண்டவரே எந்த ஒரு மனிதனையும் நான் பிரியப்படுத்த முயற்சிக்க மாட்டேன்.
1: I'm willing to hurt every human being.
0: ஆண்டவரே எல்லா மனிதர்களும் புண்படுத்த வேண்டியது இருந்தாலும் நான் புண்படுத்துவேன்.
1: In order to please you.
0: உம்மை பிரியப்படுத்தும்படியாக.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Let's bow our heads before God.
0: தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
1: These are very serious issues.
0: இவைகளெல்லாம் மிகுந்த முக்கியமான காரியங்கள்.
1: I want to encourage you to turn.
0: நீங்கள் மனம் திரும்பும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
1: You don't, there are not 25 areas, only 3 areas.
0: நான் இப்பொழுது சொன்னது 25 பகுதிகள் அல்ல, மூன்றே பகுதிகளை தான் சொல்லி இருக்கிறேன்.
1: Lord, I want to turn around.
0: ஆண்டவரே, இந்த மூன்று பகுதிகளிலே நான் திரும்ப போகிறேன்.
1: Come and be Lord of my life.
0: ஆண்டவரே, வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருந்துவிடும்.
1: Help me to remember all that I heard today.
0: ஆண்டவரே, இன்று நான் கேட்ட எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
1: I want to turn and be a disciple of Jesus.
0: ஆண்டவரே, நான் திரும்பி இயேசுவுக்கு ஒரு சிஷ்யனாய் இருக்க
1: விரும்புகிறேன். I want to be a spiritual Christian.
0: ஆவியிலே நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன்.
1: In Jesus name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். ஆண்டவரே, என் எல்லா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீர் எனக்கு போதும். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே என் எல்லா சூழ்நிலைகளும் நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு முன்பதாய் செல்லுவதற்காக உமை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே,

ஆமென். என்ன பாடுகிறோம்? ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவரை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவையில் அடித்த பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழும்பி, ஜெயமாய் எழும்பி அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென். இந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றவர்களாய் மாறினாலும் அவைகளை நம்பிக்கையுள்ள சூழ்நிலைகளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். மேலும் நின்று தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கப் போகிறோம்.

ஹாலேலூயா. ஜெய கிறிஸ்து சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கர்த்தர் எனக்கு முன்புதாய் சொல்லுகிறதுனால நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு முன்புதாய் சொல்லுகிறதுனால எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்படேன். ஹாலேலூயா. சத்துருவுடைய கோட்டையை தகர்க்கிற தேவன் எனக்கு முன்புதாய் சென்று கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா.

உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we lift your name on high. Oh, we praise you and we worship you, Lord. சொல்லுங்க ஆண்டவரே, பெரியவர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எகோவா ஈரே அதற்காகமை துதிக்கிறோம். நீர் எகோவா ஷம்மா எகோவா நிசி அதற்காகமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவரே நம்மை உயர்த்துகிற தேவன், அவரே நமக்கு நீதி செய்கிற தேவன், அவரே நம்மை பலப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருப்பதற்காகமை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: எரிக் மான்ஸ்ஃபீல்ட் என்பவர் ஒரு சிறந்த வைத்தியர். தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பற்றி தான் கற்றுக்கொண்ட சிறந்த பாடங்கள் தன்னிடத்தில் வைத்தியத்திற்காக வருபவர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். சகோதரி சிஜே என்பவர் இதற்கு முன்பு 6 முறை கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். கழுத்தில் ஒரு பெரிய கட்டியோடு மீண்டும் மருத்துவரை பார்க்க வந்தார் சிஜே. அவர்கள் கட்டியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார் டாக்டர். சோதனை முடிந்து அதற்கான ரிப்போர்ட் வந்தது. அதை எடுத்துக்கொண்டு டாக்டர் மிஸ் சிஜே இருந்த அறைக்கு சென்றார். அவர் அவர்களை பார்த்து, சகோதரியே, இந்த ரிப்போர்ட்டை குறித்து நான் உங்களிடம் பேசுவதை குறித்து வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு மீண்டும் கேன்சர் வந்திருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து டாக்டர் அவர்களிடம் சொல்லும் முன் மிஸ் சிஜே டாக்டருடைய கரங்களை பற்றி கொண்டு, டாக்டர், நாம் ஜெபிக்கலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நாம் ஜெபிப்போம் என்றார். சிஜே ஜெபிக்க தன்னுடைய தலையை தாழ்த்தினார். டாக்டரும் ஜெபிப்பதற்காக தலையை தாழ்த்தினார். அப்பொழுது சிஜே சுருக்கமான அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆண்டவரே, மீண்டும் நீர் செய்யும், ஆமேன் என்பதுதான் அவர்களின் சுருக்கமான ஜெபம். ஜெபித்து முடித்தவுடன் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள். டாக்டர், 6 முறை எனக்கு கேன்சர் வந்தது. 6 முறை அதிலிருந்து நான் குணமாக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு என்னை தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியும். எனவே நீண்ட ஜெபம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் நான் சரியான ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே முக்கியமானது என்று கூறினார்கள். நமது வாழ்க்கையையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக கடவுள் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால், நாம் கடந்து வரும் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாயிருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் அவரே நம்மை வழிநடத்துவார் என்று பூரணமான நம்பிக்கை நாம் வைக்கலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்றும் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். அவருடைய திட்டமே நமக்கு சிறந்த திட்டமாக இருக்கும். அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா?

எஸ்தர் 6 அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கின்ற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஹாஸ்வேர்வின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தார் என்று எழுதியிருக்கின்றது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கின்ற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கின்றது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கின்றான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகின்ற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகின்ற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி ராஜ வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கின்ற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜ கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம். ஊழியர் டேவிட்சாம் ஜோய்சன் அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord. Praise the Lord.
2: Praise the Lord.
3: First one அறிமுகப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: Praise the Lord. இயேசு நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் டேவிட்சாம் ஜோய்சன். என் தகப்பனார் பாஸ்டர் பி ஜோய்சன். நாங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர். என்னுடைய ரெண்டாவது அண்ணனுடைய தான் ஜான்சாம் ஜோய்சன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க எழுதின பாடல் தான் அழகான கண்கள். என் தகப்பனார் எழுதின பாடல்களில் ஊற்று தண்ணீர், இயேசுவின் மார்பில் நான். என் அம்மா பெயர் லிசி பாய், லிசி ஜோய்சன் சொல்லுவாங்க. நான் ஐந்தாவது பையன் எங்கள் வீட்டில், அஞ்சாவது பையன் நாங்கள். ஆமாம், கடைசி பையன். நாலு ஆம்பளைங்க ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு மூணுமே பிரதர்ஸ், அப்புறம் அக்கா, அப்புறம் கடைசி பையன் செல்ல பையனா. நான் பிறந்ததே ஒரு சாட்சின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தூதன் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து என்னுடைய பெயரை கிளியராக சொல்லி டேவிட் பிறக்க போகிறா அப்படின்னு சொல்லி, அப்படி பிறந்த ஒரு பையன். ஒரு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு அது எனக்கு. இந்த சாட்சி எங்கள் அம்மா அடிக்கடி அதை சொல்லுவாங்க. அப்படி ஐந்தாவது பையனாக பிறந்து ஆண்டவர் சின்ன வயசுலேயே ஆவிக்குரிய விஷயத்துலேயே தான் ஆண்டவர் வளர பண்ணார். நான் பிறக்கும்போது ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கிச்சு. எங்கள் அப்பா அப்போ நான் நாகர்கோவில் வந்துட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் மூணு பிரதர்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஊழியத்துலேயும் வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் நானும் எங்கள் அக்காவும் பிறக்கிற டைமில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர பண்ணாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள் வழியாக தான் இந்த ஊழியம் வளர தொடங்கிச்சு. எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பமும் அப்படி தான் வளர தொடங்கிச்சு.
3: தேவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி உங்களுடைய சிறு வயது எப்படி இருந்தது என்று சொல்லலாமா?
2: சின்ன வயசில் அந்த தேவ பக்தியிலே தான் ஆண்டவர் வளர பண்ணாங்க. ஏன்னா சர்ச்சிலே வளர்றதுனால, பாஸ்டர் பையனால் ஆண்டவர் வந்து நிறைய கிருபைகளை தந்திருந்தாங்க. ஸோ என்னுடைய, எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய நாலாவது வயசுலேருந்து தபேலா வாசிக்க தொடங்கிட்டேன். ஆமாம், ஃபோர்த்து நாலாவது வயசுலேருந்து. இப்போ ஒரு வீடியோ இருக்குது எங்ககிட்ட, 94 நினைக்கிறேன், 94 or 96 நினைக்கிறேன். அப்போ நான் வந்து சர்ச்சிலேருந்து தபேலா வாசிக்கிற ஒரு வீடியோலாம் இருக்குது, சின்ன பையனாக அதில் இருந்துச்சு. அப்போ சின்ன வயசுலேயே ஆண்டவர் அந்த கிருபைகளை தந்திருந்தார். இப்போ தபேலா வாசிப்பேன். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரெண்டு அந்த தபேலா அப்படி எனக்கு வாங்கி கொடுத்து சர்ச்சில் அப்படி கீழே உட்கார வச்சு வாசிக்க வைப்பாங்க. சும்மா இருந்து யாருக்கும் கேட்காது, ஆனால் நான் வாசிப்பேன். நான் ஒரு மேக்ஸிமம் ரெண்டு பாட்டுக்கு வாசிப்பேன், மூணாவது பாட்டில் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் எழுப்பேன். அதனால் சின்ன வயசுலேருந்தே அந்த சர்ச்சுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுனால அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் வளர பண்ணாங்க. ஆனால் என்னுடைய நான் டென்த்து படிக்கிறது வர என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய உலக பிரகாரமான படிப்புலேயும் சரி, ஓரளவு நல்லா போயிட்டு இருந்தது தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் டென்த்து முடிக்கிற டைம், அதாவது நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போதே என்னுடைய ட்ராக்கு கொஞ்சம் மாற தொடங்கிச்சு. அது எதனாலன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால. எந்த கெட்ட பழக்கமும் நான் பண்ண மாட்டேன், பட் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதை வழியாக தான் நான் போயிட்டுருந்தேன். அதுலேருந்தே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பேக் அடிக்க தொடங்கிச்சு. ஆனால் அந்த டென்த்துலேயே ஆண்டவர் வந்து என்ன ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வச்சாங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் நான் ரொம்ப ரொம்ப பேக் ஸ்லைட் ஆகி போனேன்னு சொல்ல முடியும். ஆமாம்,
3: அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு, இல்லைனா எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க பிறகு தான் அதுக்குள்ள சோதனைகள் கஷ்டம்.
2: உண்மையை சொல்ல போனால் நான் அந்த டைம் ஞானஸ்நானம் எடுத்த ரீசன் என்னென்னா, எல்லாரும் எடுத்தாங்களே அப்படின்ற ஒரு இதில், சரி நம்ம பாஸ்டர் பையன் ஆகிட்டோமே அதனால எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது என்னுடைய பேட்ச்லேயே ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து எடுத்தான், எங்கள் சர்ச்லேயே தான். அவள் என்னுடைய பேட்ச். ஸோ அன்னைக்கு சரி நம்மளும் எடுத்துடலாம். ஏன்னா நான் அப்பா வந்து என்றைக்குமே கம்பல் பண்ணி தரமாட்டாங்க, நம்மளாக போய் கேட்டால் நிச்சயமாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சரி நம்மளாக போய் கேட்டால் தருவாங்களே சொல்லிட்டு நான் அன்னைக்கு கேட்டு எடுத்துட்டேன்.
3: அது உண்மை.
2: ஆமாம் ஆமாம், இதே சர்ச்சு அப்பா கையிலே தான் எடுத்தேன். ஆனால் வந்து என்னோடய முழுமையான ரட்சிப்பு அந்த அனுபவத்துக்குள்ளே நான் அந்த டைம் வரல, உண்மையாக சொல்ல போனேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃப் வந்து ரொம்ப ட்ராக் மாறிச்சு, ரொம்ப வித்தியாசமான ட்ராக்கில் போக தொடங்கினேன். அதுலேருந்து என் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது விட்டுட்டேன். அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு வெளியே தான் போயிட்டுருப்பேன். ஆமாம்.
3: எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
2: நான் பிஇ முடித்தேன். அதுக்கப்புறமா அன்று ஊழியத்துக்கு அழைச்சாங்க. ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு நான் எம்டி பைபிள் காலேஜில் எம்டி முடித்தேன். ஆமாம்.
3: அப்போது தேவன் அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரட்சிப்பு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தீங்க, அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு?
2: அதுக்கு டென்த்துக்கு அப்புறம் தான் என் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக போச்சு. அது நிமித்தம் என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அழுதாங்க என் வாழ்க்கையை பார்த்து. ஏன்னா நான் அவ்வளோ வேதனை படுத்திருக்கிறேன், எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப அழ வச்சுருக்கிறேன். அதை நினச்சி இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா பெற்றோர்களை கனம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களை கனம் பண்ணும்போது தான் நம்முடைய ஆயுஸ் நாட்கள் கூடும், அந்த நன்மைகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு அது தெரியலை. பெற்றோர்களை வந்து ஒரு நாள் அளவிக்கக்கூடாது. நான் என் லைஃப்பில் இப்போது நிறைய காரியங்கள் நான் இழந்துட்டேனோன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணேன். எதனாலன்னா என் பேரண்ட்ஸை நான் கண்ணீர் வடிக்க வச்சதுனால. ஆனால் அவங்களுடைய ஜபம் வந்து நிச்சயமாக வீணாக போகாது. ஆண்டவர் என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இப்போவும் அநேக கவலைகள் உண்டு. சரி, நான் என் அப்பா அம்மா அழை வச்சுட்டேனே அழைச்சி. ஏன்னா என் நிமித்தம் ரொம்ப அழுதாங்க நிறைய. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அவங்க என் வாழ்க்கையை பார்த்து ரொம்ப அழுதாங்க. எங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரர்களும் என்ன சொல்லி சகோதரியும் இன்னும் ஈவன் எங்கள் சர்ச்சில் கூட அநேக விசுவாசிகள் வந்து என் வாழ்க்கையை குறித்து ரொம்ப அழுதாங்க. இவன் ஏன் இப்படி போயிட்டுருக்குறான், இவன் ட்ராக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சர்ச்சில் எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா பாஸ்டர் பையனால் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. அப்போல்லாம் ரொம்ப யாரும் ஹெல்ப்பு இருக்க மாட்டாங்க. ஸோ நானே தான் சொல்ல சாட்டர்டேலாம் ஃபுல்லாக இங்கே பாய் போடுறது. அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்த பக்காவாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய லைஃப் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலில் கிடையாது.

0: எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் நிறைய நாள் மேலே வந்து புக் எடுத்து வச்சு தூங்கிடுவேன். ஸோ இப்படி போகிறது டென்த்து அந்த டுவெல்த்து எழுதி முடிச்சு அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றது வர பயம் இல்லை, அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பயங்கர பயம் எனக்கு, ஏன்னா பாஸ் ஆயிடுவேனா பாஸ் ஆயிடுவேனான்னு. ஆனால் உண்மையை சொல்லுவேன், அது எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜபம் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பாஸில் ஆண்டர் தூக்கி விட்டார். அந்த மார்க்ஸ் சொன்னேன்னா ரொம்ப கேவலமாயிரும், அதனால நான் சொல்லலை. ஆனால் ஜஸ்ட்டு பாஸில் ஆண்டர் வந்து என்னை டுவெல்த்தில் வந்து தூக்கி விட்டார். அது இன்னொரு பயம் என்னென்னா, நான் டென்த் வர தமிழ் மீடியம் படித்தோம், ரொம்ப கிராண்டெல்லாம் நாங்கள் படிக்கல, ஜஸ்ட் இங்கே இங்கே பக்கத்துலேயே தான் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தேன். லெவன்த்து டுவெல்த்து தான் நான் இங்கிலீஷ் மீடியம் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த இங்கிலீஷ் தமிழ்லேருந்து டக்குன்னு இங்கிலீஷ் போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒழுங்காக ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ளேருந்து படிச்சிருந்தேன்னா ஆண்டர் வந்து எங்களுக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் படித்தோம். எங்கள் அண்ணெல்லாம் எயித்து வர தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம், எங்கள் அக்கா டென்த் வர தமிழ் மீடியம், அப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அவங்களெல்லாம் ஆண்டர் வந்து நல்ல பொசிஷன் கொண்டு போயிட்டாங்க. அப்போ என் லைஃப் நிச்சயமாக ஆண்டர் கொண்டு போயிருப்பார், பட் நான் அந்த ட்ராக்ல இல்லை. அதான் ஆண்டர் எனக்கு கற்றுந்தது, அவருடைய ட்ராக்ல நம்ம நடக்கும்போது தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் வந்து நம்மளை வந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சுட்டே இருப்பார். அப்போ நான் நம்ம நிற்காததுனால தான் அநேக நன்மைகளை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ஆமாம்,
1: தேவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவர் உங்களை தொட்ட சில அனுபவங்கள், அதாவது நீங்க மாற காரணம், நீங்க ஊழியத்துல வர காரணம், அதற்கான சில தருணங்களை சொல்லுங்க.
0: அப்போ இந்த டுவெல்த்து முடிச்சுட்டு எனக்கு காலேஜில் சீட், அப்போ வந்து என்னுடைய மார்க் ரொம்ப டவுன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்ஜினியரிங் படித்ததுனால என்னுடைய ஆசையும் இன்ஜினியரிங் படிக்கணும், ஆனால் என் மார்க்கு கிடைக்கிறது சான்ஸே கிடையாது. அப்போ எங்கள் அப்பா வந்து என்றைக்குமே அந்த டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்கி, யாருக்குமே அப்படி தான், ஆண்டவராக கொடுத்தா நீ படிச்சுக்கோ, ஆனால் சரி எல்லாருமே இன்ஜினியரிங் படித்தாங்களே சொல்லிட்டு, சரி இவனை மட்டும் அப்படி விட வேண்டாம் சொல்லிட்டு நானும் இன்ஜினியரிங் தான் வேணும்னு நடப்பிடிக்கிறேன். அப்போ சரி இங்கே தான் ரெண்டு மூணு காலேஜில் போய் கேட்டாங்க, பயங்கர டொனேஷன் கேட்டாங்க. அப்புறமா ஆர்லோயமில் ஜெயமாதாங்கிற காலேஜில் ஆண்டோட கிருபையினால் அங்கே ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் திருந்துவேன்னு பார்த்தா திருந்தலை. என்னுடைய தேர்ட் இயர் வர நான் வந்து ரொம்ப ட்ராக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போச்சு, ரொம்ப அப்போ தேர்ட் இயர் வர எங்கள் அப்பா அம்மாவை நான் அழ வச்சேன் டென்த்துலேருந்து தேர்ட் இயர் வர. அப்போ அந்த தேர்ட் இயரில் வந்து அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதான் வேறு குடிப்பழக்கமோ சிகரெட் பிடிக்கிறதோ இதெல்லாம் கிடையாது, பட் ஸ்பிரிச்சுவலில் நிற்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு காலேஜ் போவேன், வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவேன், நல்லா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், வீட்டிலேருந்து பணத்தெல்லாம் திருடிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வேதனை, ஏன்னா எல்லாருமே நல்லா ஆயிட்டாங்களே பிள்ளைங்க, இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, ஏன்னா ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. ஸோ இவன் மட்டும் இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ தேர்ட் இயர் வர நான் ட்ராக் ரொம்ப மாறிச்சு, என்னுடைய அந்த அந்த அந்த காலேஜ் லைஃப்லேயும் அரியர்ஸ் உள்ள தொடங்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு நான் தேர்ட் இயர் முடிக்கிற டைமில் 8 அரியர்ஸ் இருந்துச்சு எனக்கு. அப்போது வந்து அந்த தேர்ட் இயர் அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மண்டே, அப்போ இங்கே எங்களுக்கு மண்டே பைபிள் ஸ்டடி நடக்கும், நான் அப்போ பைபிள் ஸ்டடி கலந்துக்கல, நம்ம சண்டே மட்டும்தான் கலந்துப்போம், மற்ற டைமில் வெளியில் பைபிள் ஸ்டடி மேலே நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே பைபிள் ஸ்டடியில் இருக்கிறாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பைபிள் ஸ்டடி முடிகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் என்ன பைக்கில் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அதில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் நல்ல ஸ்பிரிச்சுவல் காய், அவன் வந்து ஒரு ஒரு பெண்டிகோஸ் ஃபேமிலி தான், அவங்க ஒரு மலையாளி. ஸோ அவன் என்னுடைய லெவன்த்துலேருந்து அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவன் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துட்டு அவன் திருப்புற டைமில் திடீர்னு நிறுத்தி, டேவிட் இங்கே வா அப்படின்னு கூட்டான். என்ன மக்களையா அப்படின்னு சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன மக்களையா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என் லைஃப்பை பற்றி அப்படியே பேச தொடங்குறான், நீ என்ன ட்ராக்கில் போயிட்டுருக்குற தெரியுமா, நீ யாருக்கு பையங்கிறது தெரியுமா, உனக்கு உன் லைஃப்பை பற்றி ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறார் தெரியுமான்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேசுகிறான் என்கிட்ட. ஏன் அன்னே நிறைய டைம் அவன் இப்படி பேசியிருக்கிறான், ஆனால் அப்போல்லாம் என் கண்ணில் ஒரு நாள் கண்ணீர் வரல, உணர்த்தலை. ஆனால் அன்னைக்கு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது என் உள்ளம் உடையுது. அந்த ரோட்டை எங்கள் கேட்டுக்கு ஃப்ரெண்டில் நிற்கிறேன், அவன் பேச பேச நான் மாறி ஒன்றுமே பேசலை, அவன் பேச பேச பேச என் உள்ளம் உடஞ்சி என் கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. நான் அப்போவே அழுறேன், அதுலேருந்து ஆண்டவர் வந்து ஒரு மாற்றத்தை தர, அவன் இப்படி பேசிகிட்டே இருக்கிறான். பேசி முடிச்சுட்டு அவன் பார்த்துக்கோ டேவிட், உன் லைஃப்பை ஆண்டவர் ஒன்று ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு திருப்பிட்டு போகிற டைமில் அடுத்து ஒரு வார்டு சொன்னால், டேட் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சிக்கோ, ஆனால் நான் பேசலை, யாரை என்ன வச்சு பேச வச்சது மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் உடஞ்சிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லிட்டு இப்போ மேலே பைபிள் ஸ்டடி முடியலை நடந்துட்டு இருக்குது.

0: எல்லாரும் மேலே இருக்கிறாங்க. வீடு திறந்தா இருந்துச்சு. நான் எனக்கு ரூமில் போய் லைட்டு ஒன்றுமே ஆன் பண்ணல. அந்த பெட்டு கிட்ட முழங்கால் போட்டு ஓடு கதறி அழுது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்கப்பா. ஏன்னா நம்ம பண்ண தப்பு சாதாரணமானதெல்லாம் இல்லை, ஆனால் அதையும் பெருசாக பார்க்காம இப்போது நேசித்து பேசியிருக்கீங்களே ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த நேரத்தில் அன்றைக்கு தான் ஆண்டவர் என்ன அர்ப்பணிக்க வச்சாங்க. உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய ரட்சிப்புங்கிறது அன்னைக்கு தான். அன்னைக்கு ஆண்டவர் வந்து என்னை தொட்டு என்னை மாற்றினாங்க. அப்போது மீட்டிங் முடித்து எங்கள் அப்பா கீழே வந்தோடனே, எங்கள் அம்மா கீழே வந்தோடனே முதல்ல நான் செஞ்சது அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்பா அம்மா அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். அது அன்னைக்கு அவங்க அழுதாங்க, என்னென்னா சந்தோஷத்தில், அதுவரை அழுதாங்க வேதனை இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் போய் மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களுக்கு இதுவரை இல்லாத சந்தோஷம். ஆனால் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப கற்றுக்கிட்டது. ஒரு நாள் கூட சரி நான் இப்படி ட்ராக் மாறிட்டேன்னு சொல்லி என்னை ஒரு நாள் கூட அவங்க வந்து வெறுத்தது கிடையாது. அவங்க வந்து என்னை எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன்னா அப்பா வந்து திட்டவே மாட்டாங்க. அப்பா வந்து பேசாமல் இருந்துருவாங்க, அதே சரியான அடியாக இருக்கும் நமக்கு. ஆனால் அன்னைக்கு நான் இப்படி பேசி நான் அர்ப்பணித்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதுக்கு பிறகு தான் நான் என் லைஃப் உண்மையிலே அப்படியே ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு. அப்போது அன்னைக்கு அந்த டைமில் எனக்கு 8 அரியர்ஸ் இருந்துச்சு. அந்த 8 அரியர்ஸில் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் சொன்ன சில பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படின்னா. ஏன்னா எனக்கே அது கேவலமாக இருக்கும், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் திரும்ப திரும்ப போய் எழுதுறேன்னு. அப்போது சிக்ஸ்த் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறேன். அப்போது அதுக்குள்ளே ஆண்டர் ரசித்தாங்க, 7th செமஸ்டர் நான் ஜாயின் பண்ணி அதோடைய ஃபைனல் எக்ஸாம் எழுதுறேன். அப்போது 6+8 அப்போ இத்தனை சப்ஜெக்ட்ஸ் எழுதுறேன். அப்போ அந்த அரியர்ஸ்லாம் நம்ம ரொம்ப படிக்கவே இல்லை, போய் காமனாக அம்மாட்ட ப்ரே பண்ணிக்கோங்கப்பா, அப்பாட்ட ப்ரே பண்ணிக்கோங்கப்பான்னு போய் எழுதுனேன். அந்த 7th செமஸ்டர் முடிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கிளியர் பண்ண ஆண்டவருக்கு செஞ்சாங்க. அந்த 1st இயர்லேருந்தே ஒரு சப்ஜெக்ட்லாம் கிடந்து, அதெல்லாம் 5 செமஸ்டராக எழுதி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்போ ஒப்பு கொடுத்தேனோ அதுக்கப்புறம் உண்மையில் நான் அந்த டைம் படித்து எழுத, எங்கள் அம்மாவுக்கு தெரியும் படித்து எழுதலை. அம்மாட்ட சொன்னாமல் நான் ரொம்ப பார்க்கலம்மா, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டு, ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் மாற்றிட்டார் லைஃபே. அப்போது போய் அந்த எழுதுனேன் ரிசல்ட். என் ஃப்ரெண்ட் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறான், டேய் நீ எல்லாம் ஜெபிச்சே பாஸ் ஆகிடும் போல அப்படின்னா, நான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், எல்லாம் பாஸ் ஆகிட்டேன், நான் நம்பவில்ல, உண்மையாக சொல்லு மக்களே அப்படின்னு. ஆமாம் நீ எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம அதான் அது சொல்லல, இந்த ட்ராக்ல வந்து நிற்கும் போது ஆண்டவர் வந்து செய்கிற அதிசயம்.
1: தேவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவர் உங்களை தொட்ட சில அனுபவங்கள், அதாவது நீங்க
0: தேவன், அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள என்ன அதிகமா நெருங்க வச்சாங்க.
1: பைபிள் காலேஜ் படிச்ச,
0: பைபிள் காலேஜ் போனது வந்து அழைப்பு. ஆண்டவர் வந்து அப்ப நான் ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, இந்த 8th செமஸ்டர்ல வந்து எங்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. அப்போ எல்லா கிளியரான பிள்ளைங்க அதில் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சொன்னாங்க. ஸோ என்னுடைய எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னென்னா கேம்பஸ் இன்டர்வியூலேயே எப்படியாவது செலக்ட் ஆகணும், வேலை எப்படியாவது கிடைச்சி, ஏன்னா நம்ம ரொம்ப படிக்கலை, பட் ஆண்டவரை எனக்கு அப்படியே ஒரு வேலை கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. அப்போது நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட கேரளா போய்ட்டு, எங்கள் அப்பா கேரளா, ஸோ எங்கள் ஒரு அங்கிள் கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க சொல்லி அவங்கள பார்க்குறதுக்காக கேரளா போகிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேச தொடங்கினாங்க. ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துக்கு அழைச்சாங்க நான் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்த வார்த்தை என்னென்னா, நான் ஒன்று தெரிந்து கொண்டேன், நான் ஒன்று மகிமைப்படுவேன், ஏசாயா 43ல் நான் ஒன்று மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. அப்போ ஊழிய அழைப்பு, அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் வந்து என் வாழ்க்கை ஊழியத்துக்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அப்படி கார் ஓட்டிகிட்டே ஜெபிச்சுட்டு அப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஆசை என்னென்னா, ஒரு வேலை இல்லாமல் நான் ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஊழியத்துக்கு வந்தோடனே நிறைய பேர் சொல்கிற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், இவங்களுக்கு வேலை கிடைக்கல, அதனால் வேறு வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, அப்படி ஒரு வேர்டு வரக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வேலை இருக்கணும், எனக்கு வேலை கிடச்சி அந்த ஆஃபர் லெட்டரோட நான் ஊழியத்துக்கு வரணும், இதான் எனக்குடைய ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் அந்த டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் அப்போ எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா எனக்கு 4 கழிச்சு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அது நான் போய் அட்டன் பண்ணோம், ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, ஊழியத்துக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அப்பா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ போய் அட்டன் பண்ணு மக்களே, உனக்கு கிடைக்கும், ஆனால் நீ வந்து ஆனால் வந்து ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறாங்கன்னா நீ வந்துரு. அதே போல் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நான் கம்பல் பண்ணி நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது, எங்கள் வீட்டில் யாரையுமே எந்த விஷயத்துலையுமே எங்கள் அப்பா கம்பல் பண்ணது கிடையாது. ஈவன் பைபிள் கண்டிப்பாக படிங்க, ஆனால் அவங்க படிக்கிறத பார்த்து நாங்கள் படிப்போம், அவங்க ஜெபிக்கிறத பார்த்து நாங்கள் ஜெபிப்போம். ஆமாம், அதே போல் தான் ஊழியத்துக்கு எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு அப்பாவுக்கு ஆசை, ஆனால் யாரையுமே கம்பல் பண்ணி எனக்கு அடுத்து நீங்கள் ஊழியம் பண்ணணும் கண்டிப்பாக அப்படி கம்பல், ஆனால் ஆண்டவர் அழைச்சி இன்றைக்கி எங்கள் அண்ணனையும் என்னையும் ஆண்டவர் வந்து முழு நேர ஊழியத்தில் ஆண்டவர் நிறுத்தி. ஸோ அப்பா சொன்னது வந்து நான் கம்பல் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரக்கூடாது, அதே போல் ஊழியத்துக்கு ஆண்டரை அழைச்சிட்டார்னா நீ வராமலும் இருக்கக்கூடாது அப்படின்னா. நான் அப்போ சொன்னேன், அப்போ நான் கண்டிப்பாக வருவேன், பட் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அந்த வேலை ஆஃபர் லெட்டரோடு நான் ஊழியத்துக்கு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னேன், நீ தைரியமாக போ, ஏன் எனக்கு இன்னொரு ஏன் இந்த விண்ணப்பத்தை அப்பா கிட்டே வச்சேன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பேச வராது, ஏன்னா நான் சொன்னேன்ல தமிழ் மீடியத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன், ஒரு வேளை படிச்சிருக்கலாம், பட் நான் ரொம்ப படிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் அறகுறையாக தான் இங்கிலீஷ்லாம் பேசும். அப்போது என் கூட அட்டன் பண்ணுற எல்லாருமே நிறைய பேர் மலையாளிஸ் அவங்களாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, மற்றபடி எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட அட்டன் பண்ணோம், அதில் மொத்தமே 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம், கிட்டத்தட்ட 4 ரவுண்ட்ஸ். அந்த இன்டர்வியூ சாட்சியை சொல்ல போனாலே இன்னைக்கு டைம் எனக்கு, அப்போ அதுல எனக்கு கிடைச்சுதான் நான் வரணும். ஏன்னா எங்க காலேஜ்ல அப்போல்லாம் இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது, எப்படியோ எனக்காக தான் அந்த இன்டர்வியூ ஆண்டர் அட்டன் பண்ண வச்சாங்களான்னு தெரியல. திடீர்னு எங்க பேட்ச்ல தான் ரொம்ப நாள் வருஷத்துக்கு பிறகு அந்த இன்டர்வியூ நடக்குது. ஸோ இதை விட்டா அப்புறம் நம்ம தான் வேலை போய் தேடணும், எனக்கு வந்து ஆண்டவர் இதுலேயே வேலை கிடைக்கணும். அப்போ ஜெபிச்சுட்டு ஆண்டவர் அப்பாட்டே ஜெபிச்சுட்டு போனேன். ஆண்டவர் வந்து ஆனால் ஒரு போல்ட் தந்து போல்ட்னஸ் தந்துருந்தாங்க எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து ஏன்னா 60 பேரை பார்க்கும்போது நமக்கு வந்து அதில் 4 ரவுண்டு வேற இருக்குது, ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் பேர் சொல்லும்போதெல்லாம் இங்கெல்லாம் தடுத்துக்கிட்டு நடிக்கும், ஆனால் ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் அதில் கடைசி நேம் வந்து என் நேம் தான் வரும். அப்படி ஒவ்வொரு ரவுண்டாக அப்படி முடிச்சு முடிச்சு முடிச்சு கடைசி HR இன்டர்வியூ நடக்குது. ஆண்டவர் கிருபையினால அதுவரை நான் செலக்ட் ஆகிட்டேன். HR இன்டர்வியூ நடக்கும்போது நாங்கள் ஒரு 12 பேர், அதில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதில் ஆல்ரெடி 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இனியும் 3 பேர் தான் செலக்ட் பண்ணோம். அப்போது 10 பேர் இருக்கிறோம், 10 பேரில் அப்போ HR இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எனக்கு முன்னாடி போகிறவங்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே என்ன மாதிரி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, சிலேருந்து கேட்குறாங்க, C++லேருந்து கேட்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு இங்கே ரைட்டு நமக்கு இன்றைக்கி எனக்கு. அப்போ நான் அதுலேருந்து மனசில் ரொம்பலாம் வந்து ப்ரேயர் பண்ணல, ஆனால் ஆண்டவரே என்கிட்ட அவங்க தமிழில் பேசணும், அதே போல் என்கிட்ட வேறு எதுவுமே கேட்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தான், அவன் வந்து சொல்கிறான் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்கடா அப்படின்னா, நான் சரி போகிற பார்ப்போம் கிடச்சா கிடைக்கிட்டு இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்த உடனே முதல்ல அந்த HR வந்து என்கிட்ட, தம்பி உன் பேரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தமிழில் தொடங்கினார். எனக்கு பயங்கர நான் ஆண்டவர் சின்ன சின்ன ஆசையை கூட இவன் நான் அதில் ரொம்ப நேரம்லாம் ப்ரேயர் பண்ணல, ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஜோ ஆண்டவரே தமிழில் பேசுவீங்கப்பா அப்படின்ட்டு. அதில் போய் இருந்த உடனே தம்பி உன் பேரை சொல்லு, உன்னுடைய டீட்டெயிலை சொல்லு அப்படின்னு சார், தமிழே இங்கிலீஷ் தமிழே சொல்லு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம், உடனே சொன்னேன், எங்கள் அப்பா பாஸ்டரு, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, ரெண்டாவது அண்ணன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, மூணாவது அண்ணன், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவோன்னே. அப்புறம் சொல்லி இப்படி தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்த டவுட்டாக அதுலேருந்து கேட்குது, இவனுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்களா இல்லை நம்மளை, சரி எல்லோரும் செலக்ட் பண்ண பிறகு சரி சும்மா இவனை எடுக்கணுமேன்னு எடுக்கிறாங்களா சரி எதுவானாலும் பார்க்கலாம் சொல்லிட்டு. அப்புறம் கேட்குறாங்க, நாங்கள் பெங்களூரில் உங்களுக்கு வேலை போடுறோம், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு. வர்றேன், சேலரி இவ்வளோ தான், கம்மியாக தான் தருவோம், பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டுட்டு அனுப்பி விட்டாங்க. அதில் 5வது ஆளாட்டு ஆண்டர் என்ன செலக்ட் பண்ண வச்சாங்க. நான் வீட்டில் வந்து அந்த இன்டர்வியூ அந்த எனக்கு கிடச்சிட்டுன்னு வீட்டில் வந்து சொல்கிறேன், எங்கள் அண்ணன் டேடி போய் சொல்லாத அப்படின்னா, ஏன்னா என் நிலைமை எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டர் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் ஆண்டர் கையில் வர வச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்ட்டு ஆண்டர் என்ன ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் போய் பைபிள் காலேஜ் படித்தேன், MDU டைரெக்டாக MDU ஜாயின் பண்ணேன். பைபிள் காலேஜ் 3 ஆண்டர் படிக்க வச்சாங்க. ஆமாம்,
1: அப்போது தேவனுக்காக நீங்கள் அநேகம் பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க, அது வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்களாக மாறியிருக்கு, நிறைய மனதை தொடுகிற ஒரு விதமாக மாறியிருக்கு. அந்த பாடல் பிறந்த கதை அதை பற்றி ஒரு 1-2 வார்த்தை.
0: மெயினாக என்னை விட்டு கொடுக்காத சாங் அது, இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருக்குமே நிறைய பேர் பாடுறாங்க, அது ஆண்டுடைய கிருபை. அந்த பாட்டு நான் 2016 எழுதினேன், மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மாதத்தில் எழுதுனேன் நினைக்கிறேன். அது அது எழுதுனது எது வச்சுன்னா என்னுடைய நான் நடந்து வந்த பாதைகளை ஒரு நாள் தியானிக்கும் போது. ஒரு நாள் எங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு போகிறோம். அப்போ எனக்கு தூக்கம் வரல. சரி அப்போ கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை துதிக்கலாம் சொல்லிட்டு நான் கிட்டாரை எடுத்து வச்சுட்டு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே தந்தார். என்னென்னா என் நான் நடந்து வந்த பாதை, அதாவது என்னுடைய காலேஜ் லைஃப், என்னுடைய ஸ்கூல் லைஃப், அப்படி அதை திரும்பி பார்க்க வச்சார் ஆண்டவர். அது திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு எண்ணத்தை என் உள்ளத்தில் போட்டார். என்னென்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு தெரியாத மாதிரி ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணால் கூட எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு விட்டு கொடுத்துருவாங்க. என்னதான் தப்பு பண்ணாலும் இல்லை, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருவாங்க, பேச மாட்டாங்க, அல்லது நாலு பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. அது யாரும் இந்த உலகத்தில் வந்து விட்டுக்கணும். ஆனால் நம்ம மனுஷன் முன்னாடி எப்போவுமே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கதான் பார்ப்போம், அவங்கள பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு பார்ப்போம். ரொம்பலாம் தப்பு அவ்வளோத்துக்கெல்லாம் பண்ண மாட்டோம், ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்போம், அது அவங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வெளில பண்ணுற தப்பை விட நம்ம அந்தரங்கத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகம். நம்ம யோசிக்கிறதும் சரி, செய்கிற தனி ரூமில் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து வெளியில் பண்ணுறத விட நம்ம அந்தரங்கத்தில் பண்ணுறது. ஆனால் வேதம் சொல்லுது அதையும் அவர் ஆராய்ந்தறிந்திருக்கிறார் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு வந்து இது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவர் இத்தனை நாள் ஆன பிறகு என்னை விட்டு கொடுக்கலல்ல, ஒரு நாள் கூட யார் முன்னாடியும் இவன் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கல. நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஆனால் நான் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னது பேசுவீங்களான்னு தெரியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு டைம் எல்லாம் ஆகாது, இல்லை ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் தான் என்னை பற்றி இந்த உலகத்தில் காட்டுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் தான். ஆனால் இவ்வளோ தப்பு நான் செஞ்ச பிறகும், இவ்வளோ அவரை வேதனைப்படுத்தின பிறகும் ஒரு நாள் கூட என்னை யார் முன்னாடி விட்டு கொடுக்காம நடத்துகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த பாட்டை அப்படி வாயில் கொடுத்தார், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீர், அல்லதான் நான் வழிமாறும்போது என் பாதையை காட்டினேன். என்னால் முடியலைன்னு சொன்ன உடனே சே உன்னை தெரியாமல் தெரிஞ்செடுத்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலை, அதில் என்னை தூக்கி தோளை வச்சு நடத்திட்டு இருந்தார். பாவம் செஞ்ச போது உணர்த்தி நீர், நோகடித்த போது கிருபையாக மன்னிச்சிங்க, நான் தலை குனிஞ்ச போது என் கூடயே வந்தீங்க, வந்து நான் குனிந்த இடத்துல அதெல்லாம் என்னுடைய சாட்சிகள். அவ நான் வேண்டிக் கொள்ளினதெல்லாம் தரீங்க, நினைக்கிறதற்கு மேலாகவே எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, அப்படிதான் அந்த பாடல் ஆண்டவர் வந்து பாட வச்சாங்க.
1: அப்போ பாஸ்டர் அந்த பாடல ஒன்று ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக பாடு.
0: கண்டிப்பா கண்டிப்பா என்ன

0: இவ்வளவு அற்புதமான வரிகள். இதை கேட்கும்போது என்னுடைய உள்ளத்துலையும் இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வர டைம் எல்லாம் இந்த பாடல்கள் யார் பாடினாங்க, எப்படி இந்த வரிகள் கேட்டபோது ரொம்ப உள்ளத்துக்குள்ள ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பாஸ்டர், இது இந்த பாடல்கள் கேட்குற அநேகம் பேருக்கு கண்டிப்பாக இது ஒரு பிளஸ்ஸிங் ஆகும். இதன் மூலமாக அநேகம் பேர் ரட்சிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் உள்ளது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கறது என்பது அவர் தெரிந்தெடுத்தவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த தெரிந்தெடுப்பு, அதை பற்றி உங்களுடைய தெரிந்தெடுப்பு, உங்களுடைய அழைப்பு, அந்த நோக்கம், அதை பற்றி ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லலாம்.
1: நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம், ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, நான் உன்னில் மகிமைப்படுவேன், அதான் ஆண்டவர் எனக்கு கொண்டான். ஏசாயா 43:9 அந்த வார்த்தை தான் ஆண்டவர் வந்து தந்தாங்க. நான் அழைக்கப்பட்டு அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினா சொல்லுவோம். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து, என்னுடைய நோக்கம், நான் இங்கே இந்த இடத்துல பேச போனாலும் சரி, ஆண்டவர் என்ன பேச வைக்கிறதா தான் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படும். ஆதாம் வந்து ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தினார். அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நிறுத்தினது அதில் அவன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படவர். அதனால தான் அந்த மகிமையான வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாம் அந்த ஸ்தானத்தில் நிற்கிறத விட்டார். இல்லை என்னதான் ரீசன் சொல்லலாம், ஆனால் வச்ச ஸ்தானத்தில் இல்லை. அதனால ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஸோ என்ன தெரிந்தெடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நிற்கும்போது என் லைஃப்பில் அவர் மகிமைப்படுவார். அதுதான் என் வாழ்க்கை குறித்த திட்டம். என் வாழ்க்கை நிமித்தமாக அவர் மகிமை பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு நாளுமே என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஜபம், ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்கே போனாலும் சரி என்ன பார்க்கக்கூடாது ஜனங்கள், என் மூலமாக உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே என்ன குறித்து பேசக்கூடாது, உங்களை உங்கள் நாம மகிமைக்க எனக்கு ஆண்டவர் அதை ரொம்ப, நான் அதில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறேனான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வர்றோம். ஸோ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உருவாக்குறார். ஆண்டவர் உருவாக்கி அநேக இடத்துல இதுதான் பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. என் அதே போல் நான் பிரதருடைய லைஃப்லேயும் சொல்கிறேன், இங்கே பார்க்குறவங்க லைஃப்லேயும் சொல்கிறேன், ஆண்டர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறது நோக்கம். அதான் ஆண்டவர் எனக்கு அந்த வேர்ஸ் கரெக்டாக மறந்துட்டு, என்னுடைய மகிமைக்கென்று நான் உருவாக்கின என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். என் மகிமைக்கென்று உருவாக்கின ஜனங்கள். அதே போல் ரோமர் 11:36 அதில் சொல்லுவார், சகலமும் அவராலும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டது, அவருக்கே மகிமை உண்டாவது. ஸோ எல்லாமே உருவாக்கப்பட்டது, நானும் உருவாக்கப்பட்டது அவருடைய நாம மகிமைக்காக. இது மறந்துட. ஸோ என்னுடைய அழைப்பு, என்னுடைய நோக்கம் ஆண்டவர் வந்து எனக்குள்ளே தந்தது, என் லைஃப்பில் அவர் மகிமைப்பாங்க. ஆமாம் ஆமாம்.
0: அப்புறம் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க பண்ணீங்க, அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங். அது அந்த பாடல் எப்படி கிடைச்சது, அதை எப்படி அதை பத்தி சொல்ல முடியும்?
1: விட்டு கொடுக்காதவர் எனக்கு மேரேஜ் முடிஞ்சோடனே ஆண்டர் இந்த பாட்டில், அது என்னுடைய லைஃப் அந்த நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளதை நினைச்சு ஆண்டர் தந்தது. அதன் பிறகு கிடைச்ச பாட்டெல்லாம், அதாவது என்னுடைய ஆல்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் ஒன்றும் கூடாது, அற்புதம் செய்யுங்கப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, மறக்கப்படுவதில்லை, இது எல்லாமே என்னுடைய மேரேஜ் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் தாண்டி தான் ஆண்டு பாட்டு. ஏன்னா என் மேரேஜ் முடிஞ்ச பிறகு நான் போன ட்ராக்கு ரொம்ப வேதனையான ட்ராக்னு சொல்லலாம். எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 1 இயர் நாங்கள் பேபி அதை பற்றி யோசிக்கலைன்னா ஆண்டர் தந்தா ஓகே, 1 வருஷத்தில் பிறந்ததுன்னா ஓகே, ஆனால் அது ரொம்ப பெருசாக நாங்கள் நினைக்கல. ஆனால் 2 வருஷம் 1 வருஷம் தாண்டும்போது நிறைய பேர் கேட்கும், பொதுவாகவே அப்படி தான் ஜனங்கள் கேட்பாங்கள்ல. அப்போது கேட்க தொடங்கினது என்னை விட என் மனைவிக்கு ரொம்ப அது பாதிச்சுது. ஏன்னா நிறைய பேர் கேட்க தோணும், ஆனால் அந்த டைம் என்னுடைய பாடி கண்டிஷனும் சரி, என் மனைவியுடைய பாடி கண்டிஷனும் சரி, எங்களுடைய பாடி கண்டிஷன் வச்சு நான் எழுதி வச்சது என்னென்னா, எனக்கு சந்ததி பிறக்கிறது டவுட்டுன்னு எழுதினேன். ஏன்னா என்னுடைய கண்டிஷன் எனக்கு தெரியும். ஆனால் நான் டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து ஃபெய்த்தில் என்ன எங்களை வளர வச்சுருக்காங்க, நாங்கள் இதுவரை ஆண்டர் கிருமினால் மெடிசின் எடுக்க ஆண்டர் வைக்கலை. ஸோ அப்போ இதுக்காக ஒரு செக்கப்பு நான் வந்து அதை விரும்பலை. அப்போ என் மனைவிக்கிட்டே அதை தான் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் தருவாங்க மக்களே, ஆண்டவர் தருவாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா ஹஸ்பண்டை சொல்கிறத விட ஒய்ஃபை தான் எல்லாருமே குத்தி பேசுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது 2 பேருக்கும் சில டைம் ப்ராப்ளம். அதே போல் தான் என் லைஃப்பில் என்னை விட என் மனைவி ரொம்ப அதில் பாதிக்கப்பட்டான். ஆனால் எனக்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் சிலர் பேசுகிற நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் சிலர் கேட்குற கேள்வி வந்து நறுக்குன்னு நமக்கு நெஞ்சில் அடித்த மாதிரி அது அது ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா அவங்க அந்த ட்ராக்ல நடந்திருக்க மாட்டாங்க, பட் நம்ம அதில் நடப்போம். ஸோ அப்படிப்பட்ட சில வார்த்தைகள்லாம் என்னை 2வது வருஷத்துலேருந்து ரொம்ப என்னை பாதிச்சுது. அப்போது இடையில கொஞ்சம் சோர்ந்து போனேன், ரொம்ப தளர்ந்து, இன்னும் சொல்ல போனால் நிறைய நாட்கள் ஜபிக்காமல் கூட இருந்துட்டேன். ஆனால் ஆண்டர் என்கிட்ட பேச தொடங்கினார், என்னென்ன வாக்குத்தத்து தந்தால் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், தாவீதின் சந்ததி போல, லேவியின் சந்ததி போல உன் சந்ததி இருக்கும்னு சொல்லிட்டு என் மனைவிக்கிட்டே ஆண்டவர் பேசினாங்க, என்கிட்டே பேசினாங்க. அப்போ அந்த வார்த்தை என்னை ரொம்ப ரொம்ப என்னை ரொம்ப பலப்படுத்திச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் வந்து ஆபிரகாமுடைய லைஃப்பை தியானிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சாட்டர்டே அன்னை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அன்னை கிடையாது, ஸோ நான் அதை ஃபுல்லாக நடத்தணும். அப்போ அன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய லைஃப்பை நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தியானிச்சுட்டு அந்த சாட்டர்டே மார்னிங் எங்கள் சர்ச்சில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறேன். கீபோர்டெலாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிவிட்டு சரி ஒருக்கா செக் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட்ஸ் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என் வாயில் ஆண்டு இந்த பாட்டு தந்தாங்க, என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னை நான் தந்து விட்டேன், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அந்த பாட்டு அப்படியே ஸ்டான்ஸாவோடைய ஃபுல்லாக அந்த அந்த இடத்துல நின்று ஆண்டு வந்து பாட வைக்கிறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது பாட்டு அப்படி ஃப்ளோ. ஆக்சுவலி பாட்டு எழுதுறது வந்து ஈஸியா முடியாது. இப்போ நிறைய பேர் பாஸ்டர் ஒரு பாட்டு எழுதி தருவீங்களா, ஒரு டியூன் போட்டு தருவீங்களா, நம்ம ஏதோ நமக்கு எடுத்தோடனே வரது அப்படிலாம் இல்லை. ஆனா அண்ணன் அந்த பாட்டு அது பாட பாட என் கண்ணெல்லாம் அப்படி கண்ணீர், ஏன்னா அந்த ட்ராக்ல வேற நடந்துட்டு இருக்கிறோமா, எல்ஷடாய் சர்வம் இல்லாதவைகள் இருக்கிறதா, ஏன்னா என் கண்டிஷன் எனக்கு தெரியும், ஆண்டவரே இல்லாதவைகள் இருக்கிறதா, ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே எனக்கும் செய்ய வல்லவர் அப்படின்னு பாட வச்சுட்டே இருக்கிறார். நான் பாடிட்டு உடனே வீட்டு ரூமுக்குள்ளே வந்து என் மனைவி கிட்ட அதை பாடுறேன், அவள் இருந்து அழுறா அது பாட்டு.

அந்த வேர்டு ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வளர். அது பாடும்போதே அப்படி ஒரு ஃபெய்த்து எனக்குள்ள, விசுவாசம் அப்படி வளர். அந்த அந்தனால உண்மையில அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சுச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப ஊழியம் பண்ணிச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு அப்படியே வரிசையாக அந்த ஒரு பாட வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அன்னைக்கும் பாடினேன், அடுத்த நாள் சர்ச்லேயும் பாடினேன். பாடும்போதே ஜனங்களை பார்க்குறேன், அந்த பாடும்போது ஜனங்களை அழுது நிறைய பேர் அதில் வந்து அந்த பாட்டில் பலன் அடைகிறத பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், கத்தர் இப்படி ஒரு பாட்டு தாரான்னு நினச்சி ஆண்டர் வந்து ஆசீர்வதிப்பான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் அதுவரை பாட்டு எழுதணும், பாட்டு ஒரு சிடி போடணும் எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ட்ராக்ல நடக்க தொடங்கினோன்ன ஆண்டர் வரிசையாக பாட்டு தர தொடங்கினாங்க. எப்போல்லாம் பைபிள் எடுத்து ரொம்ப சோர்ந்து போய் பைபிள் எடுத்து படிக்கும்போதெல்லாம் ஆண்டர் பாட்டு தருவாங்க. அப்படி எழுதுனா நீர் செய்ய நினைத்து தடைபடாது. அப்படி ஒரு நாள் ஒரு சண்டே மெசேஜ் எடுத்துகிட்டு இருந்தேன் நானும் என் ஒய்ஃபும், சரி இன்றைக்கி நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கல, ஏன்னா சண்டே நான் மெசேஜ் கொடுக்கணும், ஸோ நீயும் வா நம்ம ஃபாஸ்டிங் போட்டு இருந்தேன். எங்கள் சர்ச்சில் மேலே வந்து ஒரு ஃப்ரைடே நினைக்கிறேன், அப்போ அந்த ஃப்ரைடே அப்படி மேலே வந்து நாங்கள் மார்னிங் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் அப்படியே தியானிச்சிட்ருக்கிறேன், அற்புதத்தை ஆண்டவர் செய்த அற்புதங்களை தியானிச்சிட்ருக்கும்போது அப்படியே ஆண்டர் அந்த வாயில் கொடுத்த பாட்டு தான், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் உண்மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா. அந்த பாட்டு அப்படியே பாட வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டே ரெண்டு லைன் தான் ஃபஸ்ட்டில் பாடிட்டே இருந்தேன், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. ரெண்டு பேரும் அந்த பாட்டு பாடும்போது என் ஒய்ஃப் இருந்து அழுதுட்டு இருந்தோம். அந்த பாட்டும் அப்படி தான், அந்த வேர்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை முதலே ஆண்டர் கொடுத்தாங்க. நீ

அந்த வேர்டு நம்ம கையில் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை பிடிச்சி அந்த பாட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பாட்டு ரொம்ப அது எனக்கு பலனாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, என்னால் ஒன்றும் நீர் செய்ய நினைத்தது விட்டு கொடுக்காதவர், இதெல்லாம் வந்து பாட்டு நிறையா இருந்ததுனால எங்கள் அண்ணன் என்ன பண்ணானா, என்று சொன்னால் நீ ஒரு சிடி போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 பாட்டாக பேக் பண்ண, அண்ணனுடைய ஒரு 2 சாங்கும் எங்கள் அப்பாவுடைய ஒரு சாங்கும் மீதி உள்ள ஒரு 7 சாங் என்னுடைய சாங் எல்லாத்தையும் எடுத்து நான் கிப்சன் துரை தான் எனக்கு மியூசிக் பண்ணார், ஈரோட்டில் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அந்த 10 பாட்டையும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த வீக்கில் தான் அவர் எல்லாமே எல்லாம் ஓகே பண்ணி அவர் ஒரு சிடிக்கு 10 சாங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த வீக்கில் தான் அன்றை வந்து உண்மை தான் நம்பி இருக்கிற சாங் கொடுத்தாங்க. அப்போ அந்த வீக்கில் இந்த பாட்டு வந்த உடனே நான் சண்டே பாடினேன், சண்டே ஒர்ஷிப்பில் அது பாடினேன். அதனுடைய செகண்ட் ஸ்டான்ஸை எனக்கு அடுத்த நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு பசங்க எல்லாம் சவுண்ட்ஸ் செக் பண்ணி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ தான் ரெண்டாவது ஸ்டான்ஸ் ஆண்டதுதான், நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு. ஏன்னா அந்த பாதையிலெல்லாம் ஆண்டர் நடத்தினார் எங்களை, எல்லாம் சகிச்சிட்டோம், நாங்க உங்க செட்டில் தான் வந்து நிக்கிறேன். ஏன்னா நீங்க தான் செய்யணும்.

0: இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்திருக்கவே இந்த ஒரு பாடல் எங்களை நிச்சயமா நீர் செய்வீர்கள். கண்டிப்பாக அந்த என்னுடைய சாட்சியிலையும் இந்த ஒரு வேர்டு தான், நீங்க செய்வீரங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்போ உங்க முன்னாடி
1: இருக்கேன். இந்த பாட்டு அப்போ அந்த சண்டே பாடும் போதே ரொம்ப பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட அந்த ஒரு பாட்டு ஓடிச்சு. அந்த கிளிப்பு இன்னும் வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. அந்த அந்த 15 நிமிஷம் அந்த வர்ஷிப் வந்து நிறைய பேரை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த வீக்லேயே நிறைய சாட்சிகள் அவங்க கேட்க வச்சாங்க. ஈவன் போன வாரம் வர கூட நிறைய பேர் சொன்னாங்க, அந்த அற்புதம் செய்யப்ப அந்த பாட்டையே பாடி பாடி எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு இப்படின்னு பல சாட்சிகள். அப்போ அந்த டைம்லேருந்து அந்த சாட்சி கேட்க தொடங்கினதோட எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு போல்டாயிட்டு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த பாட்டை அண்ணன் கேட்டுட்டு அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சேன். அப்போ அண்ணன் இப்போ வெளியூரில் ஒரு ஊழியை முடிச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க, இந்த சாங்கையும் அதில் ஆட் பண்ணு அப்படின்னா. நான் அப்போ கிஃப்சன்ட கூப்பிட்டு பேசினேன், கிஃப்சன் இன்னொரு சாங் கூட இருக்குது. அப்போ சொன்னால் அண்ணன் எல்லாம் செட் பண்ணிட்டேன் கரெக்டாக, 10 சாங்ஸுக்கு இவ்வளோன்னா எல்லாம் செட் பண்ணியாச்சு, டைமிங்லாம் செட் பண்ணியாச்சுன்னே நான் பார்க்குறேன். அப்போ நான் சொன்னேன், ஏதாவது ஒரு சாங்கை எடுத்துருங்க, எடுத்துட்டு இந்த சாங்கை கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணுங்கள், எனக்கு இந்த சாங் எப்படியாவது ரிலீஸ் பண்ணோம் இதில் அப்படின்ட்டு நான் கிஃப்சன் சொல்கிறேன். கிஃப்சன் சொல்கிறேன், அன்னைக்கு பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு போட்டுடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சாங்கு ஆனால் நான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னா சொன்னேன், இல்லை கிஃப்சன் எப்படியாவது இந்த பாட்டை போட்டுருங்க எனக்கு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் கிருபை நல்லா அந்த சாங்கை போட வச்சாங்க. அந்த சாங்கில் அந்த சாங் என்னால் உண்டும் விட்டு நான் வந்து விட்டு கொடுக்காதவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் இவ்வளோ ரீச் ஆகும் நான் ஒரு நாள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னுடைய என்னால் ஒன்றும் வந்து அது என்னை ரொம்ப பலப்படுத்தினதுனால அந்த சாங் வந்து நிச்சயமாக நிறைய பேரை பலப்படுத்தும், அது நல்லா ரீச் ஆகிடும் அப்படின்னு தான் அதை வீடியோ எடுத்து போட்டேன். ஒரு சென்னையில் போய் அதை வீடியோ விட்டு கொடுக்காதவர் நான் பெருசாக எடுக்கலை. ஓகே, அது ஏன்னா என் லைஃப் வச்சு பாடினேன், ஸோ அது காமன் அப்படின்ட்டு அதை விட்டேன். ஆனால் வந்து ஆண்டவர் ஒரு ட்ராக் வச்சிருந்தார், விட்டு கொடுக்காத திடீர்னு பார்த்தா அதனால தான் அதை லிரிக் வீடியோவை போட்டேன். வீடியோவை போடாமல் லிரிக்காக போட்டோம். பட் ஆண்டவர் வந்து அந்த பாட்டை வந்து நல்லா ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். அதுவும் விசேஷமாக இந்த லாக்டவுனில் அந்த சாங் வந்து நல்ல ரீச், நல்ல ரீச்சு அந்த சாங் வந்து. அதான் நான் இப்போது ஆண்டவர் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த ட்ராக்ல ஆண்டவர் நடத்தாமல் இருந்திருந்தார்னா இந்த சாங் எனக்கு கிடைச்சிருக்காது.
0: அது தேவன் செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் கொஞ்சம் அப்படி வந்தீங்க, அதுக்குடைய கண்டினியூஷன் அப்படி எங்களுக்கு.
1: அப்போ இந்த பாட்டெலாம் வர தொடங்கினோடனே எனக்கு அப்போ தான் நான் சொன்னல, நான் அப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்னுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ ஒரு டைம் வந்து என் மனைவி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தது கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து, அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி ஃபுல்லாக கேத்தலிக். ஸோ அவங்க இன்னும் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஃபுல் அந்த ரெட்சிப்புக்குள்ளே இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் இப்போ அந்த இதில் இருக்கிறாங்க. ஸோ அப்போடைய அவங்க அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆண்டவர் அறியாத ஜனங்க. ஸோ அவங்க எல்லாருமே கேள்வி கேட்க தொடங்கினதுனால, இது அவங்க மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்களும் நிறைய பேர் கேள்வி கேட்க தொடங்கும் போது அவள் ரொம்ப உடஞ்சிட்டான். உடையும் போது அவள் என்ன அடிக்கடி ஃபோர்ஸ் கேட்பாள், ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, செக் பண்ணலாமா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம், என்னென்னாவது பார்ப்போம், அட்லீஸ்ட் குழந்தை பிறக்குமா பிறக்காதனாவது செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணிடுறேப்பா. நான் சொன்னேன், வேண்டாமா, சரி நான் உன்ட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி டாக்டர்ஸ் பிறக்காதுன்னு சொன்னால் நீ என்ன செய்வேன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு சந்ததிக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன செய்வார். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இருக்கும், ஏன் அதை முதல்ல இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் தந்த பிறகு தான் ஆண்டவரை தேடணுமா, ஏன் ஆண்டவரால் கூடாதா, ஆபிரகாமுக்கு செய்யலையா. 100 வயசில் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா நமக்கு என்ன தான் வயசாச்சு, ஆண்டவர் தருவார். நம்ம பலனில் நமக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண்டவருடைய பலத்தில் பிறக்க போகுது. ஸோ இப்படி அவளை சொன்னேன். ஆனாலும் அவள் வந்து அந்த டைம் அப்படி விட்டுடா, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல அவள், ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும் நான் போக மாட்டேன் தெரியும். ஆனால் வந்து அவளுடைய இருதயம் இன்னொகன். அப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்து அவகிட்ட பேசினாங்க, அண்ணன் ஒரு செய்தி மூலமாக ஆண்டவர் பேசினேன். எரேமியா 17:7, கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தை பேசினதுன்னா ஆண்டவர் தெளிவாக அவள்கிட்ட பேசினார், நீ எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது, நீ டாக்டர்ஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு ஆண்டவர் அவள்கிட்ட பேசினார். நான் எதுவுமே அவளை வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஏன்னா அவளுடைய சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ட்ராக்லேயே வந்தால் தான் ஓகே, ஏன்னா அவள் ஊழியத்துக்குன்னு அவள் அர்ப்பணிக்கல, அவள் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாள், ஏன்னா அவள் அப்படி வளர்ந்தவா. ஸோ அவளை நான் எதுலேயுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை. பட் இந்த ஒரு விஷயத்தில் என்ன என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் நான் சொன்னேன், இல்லைப்பா ஆண்டவர் தருவார் தருவான். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அவள்கிட்ட பேசினதோட அவளுடைய அந்த தாட் போயிட்டு. ஆனாலும் என்ன பண்ணான்னா, சரி ஏதாவது ஹோம் ரெமெடியாவது எடுக்கலாம், அப்படி சொல்லிட்டு ஒரு எங்கள் சர்ச்சில் ஒரு அக்கா டாக்டர் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் கண்டிஷனை சொன்னான். என் ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்குது, எனக்கும் இப்படி இருக்குது, ஏதாவது ஹோம் ரெமிடி இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க இமிடியேட்டாக சொன்ன வேர்டு என்னென்னா, என் ஒய்ஃப் நேம் ஆலிஸ், ஆலிஸ் தயவு செஞ்சு நீ உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, உடனே பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுங்க, நீ சொல்கிற கண்டிஷன் வச்சு பார்த்தா ஹோம் ரெமிடிக்கு யூஸே கிடையாது, நீ சொல்கிற கண்டிஷன் வச்சு உண்மையாக நான் சொல்லணும்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாதுன்ட்டான். இதை கேட்டோன்னா ரொம்ப உடஞ்சிட்டான். ஆனால் அதை என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட அந்த வேர்டை வந்துட்டு சொல்லவே இல்லை. ஆனால் அதில் டாக்டர் அவங்க சொல்லிட்டாங்க, நீ எப்படியோ உடனே நீ ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்க ஏதாவது உங்களுக்கு பார்த்துட்டு செய்வாங்க, ஹோம் ரெமிடியெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியாதும், நீ சொல்கிற கண்டிஷன் வச்சு நோ சான்ஸ். ஆனால் எனக்கு என் மனசுலேருந்து என்னுடைய கண்டிஷன் வச்சு நோ சான்ஸ். நான் அடிக்கடி அவள்கிட்ட சொல்வேன், எனக்கு அப்படி தோணுது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கற்றுத்தருவாங்க. அப்புறம் அவள் அதிகமாக ஆண்டவர் நம்ப தொடங்கினான், சரி கற்றுத்து செய்வாங்கன்னு சொல்லி. அப்போ அவளுக்குள்ள ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாங்க, என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் ஒரு நாலு அக்காமார், அதில் ரெண்டு பேர் குழந்தை இல்லை, ஸோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு நாலு பேராக சேர்ந்து அவங்க ஒரு வெனஸ்டே நினைக்கிறேன் ஒரு ப்ரேயர் செல் தொடங்கினாங்க. அந்த ப்ரேயர் செல் தொடங்கினது ஆண்டவர் வந்து இவளுக்குள்ளே பாரத்தை கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம், அப்போ குழந்தை இல்லாதவங்க நேமெல்லாம் எழுதி வச்சு அவங்களுக்காகலாம் ஜெபிக்க, அவங்க பேர் தங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினாங்க. அப்போ ஜெபிக்க தொடங்கி அந்த ஜெபம் நடக்கும்போது ஆறு மாதத்தில் அந்த குரூப்லேருந்து எட்டு வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு அக்காளுக்கு, அவங்களுக்கும் டாக்டர் சர்டிஃபிகேட் நோ சான்ஸ், எட்டு வருஷமாக குழந்தை இல்லை, அந்த அக்காவை ஆண்டவர் நினச்சி ஆசீர்வதிச்சாங்க. இந்த சாட்சி வந்து இன்னும் எங்களை வந்து ரொம்ப பலப்படுத்திச்சு, ரைட் இது அடையாளம் ஆண்டு வச்சிட்டாரு அடுத்து தரப்போகிறாரு. அப்போ எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுது, நாலு வருஷம் ஆகுது. போன வருஷம் 2019 அப்போ வந்து அக்டோபரில் என்ன பண்ணான்னா, அப்போ இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை கற்று தரப்போகிறாங்க. ஆனால் போன அக்டோபரில் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கிறான். இது அவ சொன்ன சாட்சி, நீங்கள் செல்ட்ட கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், டெடிக்கேஷன் சொல்லியிருப்போம். போன அக்டோபர் ரொம்ப உடஞ்சிட்டா, அப்போ கத்தர் அவர்கிட்ட ஒரு அக்கா மூலமாக பேசினாங்க, கத்தர் உனக்கு வாக்குத்தத்து சந்ததியை தரப்போகிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லோருமே, எங்கள் அம்மாவும் நல்லா ப்ரேயர் பண்ணாங்க, எங்கள் அண்ணன் ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாருமே எங்கள் ரெண்டு ஃபேமிலியிலேயுமே பேரண்ட்ஸும் சரி பிரதர்ஸும் சரி நல்லா ப்ரேயர் பண்ணாங்க, அதே போல் சர்ச் மக்களும் நிறைய பேர் நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அந்த அக்டோபரில் அவர்கிட்ட பேசினாங்க, உனக்கு வாக்குத்தத்து சந்ததி. எனட்ட ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உனக்கு யோவானை தரப்போகிறேன், ஜான், யோவான், யோவானை மாதிரி அவன் எரிகிற பிரகாஷ் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பார். ஸோ நான் என் பிள்ளைக்கு வந்து ஒரு நேமும் ஜானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேமும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் பேசினது என்னென்னா, வாக்குத்தத்து சந்ததி நான் கொடுப்பேன் அப்படின்னு டேவிட்க்கு நான் வாக்குத்தத்து. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டயரில் ஈசாக்குன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாங்க, ஐசக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டாங்க. இதை வந்து எனக்கு போன வருஷம்தான் சொன்னாங்க மக்களே, ஐசக்கு ஐசக்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என் ஒய்ஃப்ட்டு என்கிட்ட வந்து சொல்கிற ஐசக் தான் ஆண்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படி அம்மா சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை ஜான் ஜான். அப்போது சரி, அப்போது அது ஒரு சாட்டர்டே நினைக்கிறேன், அந்த சண்டே வந்து மெசேஜில் ஃபுல்லாக ஐசக் பற்றி தான் பேசுகிறாங்க. பேசினோடனே என் ஒய்ஃப் சர்ச்சில் ஃப்ரெண்டில் இருப்பாள், நான் அவளை பார்த்து இனி மாற்றவே முடியாது ஐசக் தான் அப்படின்ட்டு அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரி நேமு. ஏன்னா அப்போ இது அக்டோபர் நடக்குதுன்னு நினைக்கிறேன், நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஆண்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவள் காலில் திடீர்னு எழுப்பி சொன்னால் பாசிட்டிவ் வந்துருக்குது, ஆண்டர் நினச்சாங்க. நாலு வருஷம் தாண்டி ஆண்டர் வந்து நினச்சி இந்த வருஷம் 2020 ஜூலை ஃபோர்த்து அழகான ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் தந்தாங்க, ஐசக் சாம் ஜாய்சன். ஆண்டவர் சொன்னது போல, அதான் நீ சொன்ன வார்த்தை பிடிச்சு அவர் சொன்னதை சொன்னது போலே நிறைவேற்றினான்.
0: அது வந்து பாஸ்டர் நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து தோணுது, நேம் வந்து ஐசக் ஜான், அப்பவே புரியுது தேவன் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் தர போறாரு.
1: அதுல என்ன மிராக்கிள்னா, நான் அப்போ இவ என் பையன் பிறந்த அன்னைக்கு பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க. எனக்கு முந்தின நாள் வர டவுட்டு, நம்ம நேம்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் ரைட்டு, ஒருவேளை பொண்ணு பிறந்த நமக்கு எந்த பேபி பிறந்தாலும் அது விஷயம் கிடையாது, பட் நம்ம இந்த வேர்டை அப்படி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போது பையனுக்கு முன்னாடி அஞ்சு வந்து பொண் குழந்தைங்க, அதில் ஒரு ட்வின்ஸ் வேறு, எல்லாமே பெண் குழந்தைங்க. அப்போது நான் ஓகே இப்போது இவ்வளோடைய டெலிவரி அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது ஒரு நர்ஸ் வந்தாங்க, ஆலிஸ்க்கு குழந்தை பிறந்துட்டு பாய் பேபி அப்படின்னாங்க. எனக்கு கையில் உண்மையாக சொல்லணும் அப்படி ஃபுல்லாக அறிவிச்சிட்டு நான் பாய் பேபி கேர்ள் பேபி விஷயம் இல்லை, ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். எங்கள் அம்மாலாம் அதில் அப்படியே அழுத்து, ஏன்னா சொன்ன அம்மா எழுதி வச்சுருக்காங்க டைரியில், அவங்க டைரியில் ஈசாக்குன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னது என்னென்னா, இவங்களுக்கு 3 வருஷம்தான் இந்த சோதனை, 4வது வருஷம் இப்படி இருக்காது அப்படின்னு. ஆனால் அப்படி அப்படி சொன்ன அதை எனக்கு நான் ருசிச்சுக்கிறேன், சொன்னதை சொன்னது போலே நிறைவேற்றினார் என்ன ஆண்டவர். ஐசக்னா ஐசக் தான், அதில் மாறாது. ஆமாம், கத்தர் வாக்குத்தத்து சந்ததியை ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல. அதான் நான் போகிற இடத்துல இப்போ டெஸ்டிமனி சொல்லும்போது சொல்வேன், சில காரியங்கள் டிலே பண்ணுவார் ஆண்டவர், ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டார். வார்த்தையை பிடிச்சி நம்பியிருக்கிறீங்கன்னா தைரியமாக நம்பிடுங்க. அதே போல் உடனே பெற்றுக்கொள்கிறதுக்கும் டிலேயாகி பெற்றுக்கொள்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடனே பெற்றுக்கொள்கிற காரியத்தை நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம், ஆனால் டிலேயாகி பெற்றுக்கொள்கிறோன்னா அதை பெருசாக பார்ப்போம். அதே போல் தான் உடனே பெற்றுக்கொள்கிறதுல எல்லாத்துலேயுமே ரொம்ப மனுஷங்க பெருசாக பார்ப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் டிலே ஆகி நடக்குன்னா அதில் ஏதோ ஒரு மகிமை இயக்கத்தில் வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காணவர் கல்யாண வீட்டில் தாட்சரசம் குறைவுப்பட்டு சொன்ன உடனே ஆண்டவர் அர்த்தம் தான் செய்யலாம், என் வேலை இன்னும் வரலன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறார், கொஞ்சம் டிலே பண்ண வைக்கிறேன். டிலே பண்ணது செய்ய மாட்டேங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது, அல்லது என்னால் செய்ய முடியாதுங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. நான் செய்கிற காரியம் இந்த குடும்பத்துக்கு மகிமையாக மாறப்போகுது. அதுலேயே வேர்ஸில் இருக்கும் 11வது வசனம், யோவான் 2:11, இவ்வாறு கர்த்தர் தம்முடைய 1வது அற்புதத்தை செஞ்சு அங்கே கர்த்தர் மகிமைப்பட்டார்ன்றோம். அது நிமித்தம் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்களாம். ஸோ என் வாழ்க்கையில் ஒரு காரியம் டிலே ஆகுதுன்னா அதில் கர்த்தர் மகிமைப்பட போகிறாரு. அப்போ தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் கர்த்தர் என்ன அழைச்ச வார்த்தை ஞாபகம் வருது, நான் ஒன்றில் மகிமைப்படுவேன்னு சொன்ன வார்த்தை. அந்த அற்புதத்தில் கர்த்தர் ஒரு காரியம் டிலே பண்ணுறாருன்னா அதில் என் லைஃப்பில் கர்த்தர் மகிமையானதை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அதே போல தான் ஈசாக்குங்கிற வேர்டு கிடைக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை, உன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். யோவானை குறித்து சொல்லப்படும் போது உன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவான். இந்த வேர்டு நிச்சயமா அது சாட்சி.
0: ஒரு அற்புதம், நாங்கள் உங்கள் சாட்சி கேட்கும் போதே இந்த கேட்கும் போது நிறைய பேர் கண்டிப்பாக தோணும், 4 வருஷம் இப்போ குழந்தை இல்லை, இல்லைனா ஒரு ஜாபு, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க கடவுள் தேவன் வந்து டிலே பண்ணுறாரு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது நீங்கள் சொன்ன மாதிரி.
1: ஆமாம், இப்போ என்ன நடத்தினது, என்ன எங்களை காத்திருக்க பண்ணது குழந்தைக்காக. ஆனால் இந்த காத்திருக்கிற டைமில் குழந்தை இல்லைங்கிற ஒரு ஃபீல் தான் ஆண்டர் எனக்கு எங்களுக்குள்ளே இருந்துச்சே தவிர வேறு எந்த விதத்துலேயுமே ஆண்டர் வந்து குறை வைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் நான் அதான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த 4 வருஷம் நான் இப்படி காத்திருக்கலைன்னா இன்னைக்கு நீங்கள் இப்படி என்ன இன்டர்வியூ எடுத்திருப்பீங்களானே எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன்னு சாங்லாம் வந்துச்சு. அது அண்ணன் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, சில பாடுகளின் பாதையில் நடத்துறதே நாளைக்கு கத்தர் நம்மளை பாட வைக்கிறதற்காக மாத்திரம். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சில பாடுகளின் பாதை என்னை அழிப்பதற்கு கிடையாது, என்னை பாட வைக்கிறது. இன்னைக்கு அது நான் தான் சொல்லுவேன், நாங்கள்லாம் 4 வருஷம் தான் காத்திருந்தோம் நாங்கள், ஆனால் எங்களை விட எத்தனையோ பேர் 8 வருஷம் 10 வருஷம் காத்திருக்கலாம். நான் சொல்லுவேன் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யும் போது நாங்கள் பார்க்குற மகிமை காட்டில் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மகிமை வந்து பெருசாக இருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை இப்போ போகிற இடத்துலலாம் ஆண்டவர் கிருபையினால சில நேரத்தில் இந்த சாட்சியை சொல்ல வைக்கிறான். அப்போ சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், எங்களுக்கு 4 வருஷம் தான், நீங்களாம் ஒருவேளை பல வருடங்களாக காத்திருக்கலாம், ஃபீலே பண்ணாதீங்க, வார்த்தை இருக்குதுன்னா தைரியமாக காத்துருங்க. அவன் இது பலத்தின நம்ம நினைக்கிறோம் நம்ம பலம், டாக்டர் சொல்லிட்டாங்களே அதனால இன்னும் அப்படியெல்லாம் கிடையாது. மாதிரி டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, அவருக்கு முன்னாடி நம்மளை உருவாக்குனவருக்கு தெரியும் நம்மளை.
0: இப்போ பாஸ்டர் நீங்கள் அநேக பாடல்கள் மூலமாக வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு கொடுக்குறீங்க, மற்றும் அநேக இடங்களுக்கு போய் மெசேஜ் கொடுக்குற தேவ செய்தி கொடுக்குறீங்க, மற்றும் சாட்சியை சொல்கிறீங்க, எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க, எந்தெந்த இடங்களுக்கு போயிருக்கிறீங்க ஏதாவது சொல்ல முடியுமா?
1: ஆண்டவர் கிருபையினால் இந்த 4 வருஷத்தில் தான் ஆண்டவர் வந்து என்னை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அப்பா கூட நிறைய இடம் போயிருக்கிறேன், அப்பா கூட போவேன், அப்பா அங்கங்கே பாட வைப்பாங்க. பட் அந்த டைம்லாம் நான் ரொம்ப என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் அதிகமாக அப்பா கூட தான் இருந்தேன். அப்பா கூட கேரளா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள், இப்படி கேரளாவில் அதிகமாக போயிருக்கிறேன். அப்புறமா அண்ணன் கூட அதிகமாக போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஊழியத்தில் அடியான ஆண்டவர் பயன்படுத்த சொல்கிறாங்க நாங்கள். அதில் இந்த 3.5 வருஷத்தில் ஆண்டவர் வந்து நம்ம பெருசாக பார்த்தவங்க மத்தியிலலாம் ஆண்டவர் கொண்டு போனாங்க. அதில் என்ன ரொம்ப மறக்க முடியாது, இந்த என்எல்ஏஜில் ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்தினாங்க. திரளான ஜனங்கள் ராத்திரி ராத்திரி 10 மணிலேருந்து 4 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் 7000 பேர் இருக்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய க்ரௌட்லலாம் நின்று பேசினது இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த சிறியவனை எடுத்து பயன்படுத்தினது நான் இப்போ ஆண்டவருக்கு நன்றி உள்ளணும். ஏன்னா சின்ன வயசுலலாம் இப்போ கூட ஊழியத்துக்கு ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், சரி அவங்க கிட்டெல்லாம் போய் இருக்க முடியுமா, அங்கெல்லாம் போக முடியுமா. ஆனால் ஆண்டவர் வந்து ஷார்ட் பீரியட்லே, அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, என் தகப்பனார் கடைசியாக பார்த்த அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலே பார்க்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எங்கள் அப்பா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, அது அவங்க விதைச்சதை இன்றைக்கி நாங்கள் அறுத்துட்ருக்குறோம். நிறைய இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார், வெளிநாடுகள்லேயும் சிங்கப்பூர் போனோம், அதுக்கப்புறமா அபுதாபி போனோம், அபுதாபியில் அப்புறம் ஒமன் தேசத்துக்கு போனோம், அதுக்கப்புறமா இந்த வருஷமாக நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு, பட் இந்த லாக்டவுன்னால் போக முடியலை. ஆனாலும் அந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவர் அநேகமாக பேச வச்சுட்டு இருக்கிறாங்க.
0: உங்களுக்கு நீங்கள் எழுதின பாடல்கள்லையே உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படின்றதாக இருக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களில் வந்து என்னை விட்டு கொடுக்காதவர், அதை விட எனக்கு வந்து என்னால் ஒன்றும் கூடாது அது பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மறக்கப்படுவதில்லை,
0: மறக்கப்படுவதில்லை பாட்டில் ஒரு ரெண்டு லைன் பாடல்,
1: மறக்க

அதே போல இப்போ இந்த பேபி பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஆண்டவர் கொடுத்தாங்க, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், அன்பின் கைத்தான். இந்த மூணு சாங் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான சாங். அந்த சாங் வந்து அந்த எதற்குமே உதவாத அந்த ரெண்டு லைனுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு வந்து அதை பாட வச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி, அந்த ரெண்டு லைன் தான் போல. அதுக்கப்புறம் பாட்டே அதுக்கப்புறம் எழுதவே வரல, ஏன்னு புரியவே இல்லை. ஆனால் பேபி இது கன்ஃபார்ம் ஆன பிறகு கரெக்டாக அடுத்துடைய ரெண்டு ஸ்டான்ஸ் ஆண்டு கொடுத்தா அதில் தான் ரெண்டாவது ஸ்டான்ஸாக எப்படி வரும்,

0: புது வருஷத்துல வந்திருக்கோம் பாஷ். அப்போ இதை பார்க்குற மக்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போற மெசேஜ் என்ன?
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த இன்டர்வியூலேருந்தே நான் சொன்ன சாட்சியிலேருந்தே எல்லாரோட சொல்கிற வார்த்தை, கத்தரை முழுமையாக நம்புங்க எல்லா விஷயத்துலையும். எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரே காரியம் கத்தர் எனக்கு செய்வார், இந்த காரியம் செய்வாரா இப்படிப்பட்ட டவுட்டு தேவையில்லை. வேதம் சொல்லுது 115வது சங்கீதம், அழகாக கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறது, கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சிறியவனாகிய என்னையும் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அதே சங்கீதத்தில் மூணு காரியத்தை கத்தர் எனக்கு கற்றுத்தந்தது. அவங்க செஞ்ச இஸ்ரவேல் குடும்பத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, கத்தரை நம்பினார்கள். அதான் முதல் காரியம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை நீ கத்தரை நம்புங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கத்தரை நம்புங்கள், கத்தருக்கு பயப்படுகிறவர்களை கத்தரை நம்புங்க. முதல்ல நான் நம்பணும், கண்ணை மூடி நம்பணும். அவன் ஒருவேளை நான் நம்புகிற டைமில் நிறைய பேர் பல வார்த்தைகளை என் முன்னாடி பேசலாம், ஐயோ நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ இப்படி போகலாமே, இந்த ட்ராக்ல போகலாமே, இப்படி போய் பார்க்கலாமேனு சொல்லி பல அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. கத்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை பிடிச்சி நம்பி காத்துருங்க, கத்தர் செய்வார். ரெண்டாவது, அதில் முதல் வசனம் சொல்லப்படுகிறது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உங்கள் நாம மகிமைக்காக எங்களுக்கு இதை செய்யும். அப்போ ரெண்டாவது காரியம், உங்கள் காரியம் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எதை செய்யும் போதும் அதோடைய மகிமை கத்தருக்கு மாத்திரம் செலுத்துங்க. ஆமாம், எல்லா விஷயத்துலையும், அது சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக, உங்களுக்கு நடக்கட்டும் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், நம்ம செய்வோம், மகிமை செலுத்துவோம். எப்போ செலுத்துவோம்னா, சர்ச்சில் சாட்சி சொல்லுவோம் இல்லை, ஆண்டவர் எனக்கு செஞ்சார். அப்படி அல்ல, உலகத்தாண்ட பேசும்போதும் சொல்லுங்க, கத்தர் எனக்கு செஞ்சார்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க பலத்தினால நீங்க செஞ்சிருக்கலாம், ஆனா எதுவுமே நம்ம பலன் கிடையாது, அவர் பலன் தந்து செய்ய வச்சுட்டு இருக்கிறார். ஸோ என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும்போது கத்தருக்கு மாத்திரம்தான். ஆமாம், கத்தருக்கு மாத்திரம் மகிம். மூணாவது, அதுல கடைசி சொல்லப்படுகிறது, மறைத்தவர்கள் மௌனத்தில் இருந்தவர்கள் கத்தரை துதியார்கள், நாமோ இது முதல் எண்டெண்டைக்கும். கத்தர் கற்று தந்தது சில பாதைகள் கத்தர் நம்ம நடத்தும் போது முருமுறுக்காதீங்க. ஆமேன், அந்த பாதையிலும் ஆண்டவர் எனக்கு செய்வார்னு விசுவாசத்தோடு துதிக்க தொடங்க. தாவீது அதுதான் செஞ்சார், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கரத் என்னை விட்டு ஒரு நாளும் கொடுக்காது. ஆமாம், இந்த நம்பிக்கை தாவீது இருந்ததுனால தான் அவர் சொல்கிறார், கத்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்பொழுது ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை நடக்கும்போது துதிச்சாங்க, கொஞ்சம் சோதனை வந்த உடனே முறுமுறுக்க தொடங்கினார்கள். இது கத்தர் விரும்புகிற காரியம் கிடையாது. கொஞ்ச நாள் காத்திருக்க பண்ணுவார், நான் சொன்னது போல செய்யாமல் இருக்க மாட்டார், செய்யும் போது மகிமையாக செய்வார். ஆமாம், செய்யும் போது மகிமையாக செய்வார். இந்த வார்த்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ருசித்து சொல்கிறேன், செய்யும் போது மகிமையாக இருக்கும். ஆமாம், அந்த காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் மாத்திரம் இல்லை, அந்த காரியத்தை கண்டு அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள். லாசருவை மறித்து உடனே ஆண்டவர் வந்து எழுப்பலை, நாலு நாள் காத்திருக்க பண்ணார். மரியாதை மாத்தலாம் சொல்கிறேன், நாலு நாள் ஆகிட்டே நார்மேன். ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சார்னு நீங்கள் 12வது அதிகாரம் யோவான் 12 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த வீட்டில் இயேசுவும் லாசருவும் மார்த்தாலும் மரியாளும் கூட சீஷர்கள் இருப்பாங்க, வேதம் சொல்லுது. ஆமேன், இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, உயிரோடு எழுப்பின லாசருவின் நிமித்தமாக அநேகர் அந்த இடத்துல வந்து லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்போ சில காரியம் டிலே ஆகி செய்கிறாருனாலே புரிஞ்சுக்கணும், இந்த காரியத்து நிமித்தம் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அதான் நான் சொன்னேன், மகிமையாக செய்வார். எனவே நம்ம செய்ய நம்புங்க, மகிமை அவருக்கு செலுத்துங்க, எப்பொழுதும் துதிச்சுட்டே இருங்க. அவன் புலம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க, முறுமுறுப்பு இடம் கொடுக்காதீங்க. கத்தர் எனக்கு கற்றுத்தந்த பாதையில் ஒன்று தான், விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டுருங்க. அவன் மனுஷன் நாலு வார்த்தை பேசுவான், நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போகிறாதீங்க. சொல்லுங்கள், கத்தர் எனக்கு செய்வார்னு சொல்லுங்கள், நிச்சயம் கத்தர் உங்களுக்கு செய்வார். விசேஷமாக இந்த வருஷத்தில் கத்தர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்வார் என்று நான் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நாம் ஒரு அற்புத சாட்சி, ஒரு உயிருள்ள சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் அநேக இடங்களில் பாடல்கள் மூலமாகவும், தேவ செய்திகள் மூலமாகவும், மற்றும் அநேக சேனல்கள் மூலமாகவும் தன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சேனல் மூலமாகவும் வந்து தேவன் தன்னை எப்படி ரட்சித்தார், தனக்கு செய்த அற்புதம், பாடல்கள் பிறந்த கதை, பாடல்கள் மூலமாக நம்மோடு உரையாற்றினார்கள். இந்த அற்புத சாட்சிக்காக போதகர் ஜெபித்து இதை முடித்து வைப்பார்.
1: நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கு முன்னாடியே என்னை அழைத்து இந்த இன்டர்வியூ எடுத்தார் என் சகோதரருக்காய், குடும்பத்துக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமாக இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமே மாறும். கத்தர் எங்களுக்கே செஞ்சார்னா உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே தான் இந்த இன்டர்வியூவை கத்தர் உங்களை பார்க்க வச்சிருக்கிறார். கத்தர் நல்லவர். கத்தர் நிச்சயம் என்னை போல உங்களை கத்தர் சாட்சியை நிறுத்துவார். நம்ம செபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், நன்றி தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்பா. உம்மை நம்பினவர்களை வெட்கப்பட்டு போக விடாது தகப்பன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவர் இந்த இன்டர்வியூவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எதற்காக காத்திருக்கிறார்களோ உம்முடைய நம்பி உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு எந்த காரியத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் நெடுநாட்களாக காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் விசேஷமாக இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை சுதந்திரிக்கத்தக்கதாய் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் நான் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் அப்பா. இந்த இன்டர்வியூ நிமித்தமாக, இந்த வீடியோ நிமித்தமாய் அநேக குடும்பங்களிலே தேவனுடைய அற்புதம் விளங்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி என்னை நீங்கள் பேச வச்சிருக்கிறீங்கன்னா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்ய உண்மையுள்ளவர் என்கிறத இன்றைக்கி நீர் உறுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவர் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தினால் நிறைத்து தேவன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சாட்சிகளாய் நிறுத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இது நடத்துகிறார் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக செபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இந்த ஊழியம் இன்னும் பெருக பண்ணும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. 1 தெசலோனிக்கேயர் 5:5. பிரபல பிரசங்கியார் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை சந்திக்கும்படி ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் ஸ்பர்ஜனிடம், நானும் உங்களைப் போலத்தான் சுவிசேஷ பிரசங்கங்களை என்னுடைய சபையிலே பிரசங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் சபையில் ஏற்படும் விளைவுகளைப் போல என்னுடைய சபையில் ஏற்படவில்லையே. உங்கள் சபை மிக வேகமாக வளருவதைப் போல என்னுடைய சபை வளரவில்லை. சொற்ப ஜனங்கள் தானே வருகிறார்கள், ஏன் என்று கேட்டார். அதற்கு ஸ்பர்ஜன் அந்த ஊழியரிடம், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நல்ல ரிசல்ட் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் பிரசங்கம் செய்கிறதில்லை என்று நான் நினைக்கிறேன், அப்படித்தானே என்று கேட்டார். ஆம், நான் அப்படி எதிர்பார்த்து பிரசங்கிக்கிறதில்லை என்று அந்த ஊழியர் சொன்னார். அதற்கு ஸ்பர்ஜன், நீங்கள் விளைவை எதிர்பார்த்து பிரசங்கிக்காததால் தான் சபை இவ்வளவு நாட்களாக வளரவில்லை என்றார். விதைப்பு

காலத்தில் தன் விதையை விதைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அறுப்பு காலத்தில் பல மடங்கு அறுவடை செய்வோம் என்ற நம்பிக்கையில் தான் விதைக்கிறான் என்றார். அதை போல வசனமாகிய விதையை எதிர்பார்ப்போடு விதையுங்கள், அப்பொழுது பல மடங்கு அறுவடை நிச்சயம் என்றார். ஒருமுறை இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவளுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்தினார். அதை கேட்டு பிரமித்து போன சமாரிய ஸ்திரீ தன் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். சமாரிய ஸ்திரீ எந்த வேதாகம கல்லூரியிலும் போய் படிக்கவில்லை. தான் இயேசுவை கண்ட விதத்தையும் அவர் தீர்க்கதரிசி என்று தான் கண்டுகொண்டதையும் பற்றி தனக்கு கிடைத்த அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்னாள். உடனே அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அன்று அவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்டதின்படி சமாரியாவிலே போய் 2 நாட்கள் தங்கினார். இயேசு கிறிஸ்து அங்கு சென்று உபதேசித்தது நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசிகளானார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவங்கள் மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தின விதங்களை எடுத்து கூறி எதிர்பார்ப்புடனும் தேவ ஒத்தாசையுடனும் வசனங்களை பேசும்போது நிச்சயமாக அது கிரியை செய்யும், நல்ல விளைவை ஏற்படுத்தும். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருப்பதை அநேகர் அறிந்து கொண்டால் பிரசங்கம் செய்யாமலேயே அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தலாம். தேவன் நம்மோடு இருப்பாராக, அந்த கிருபையை நமக்கும் தருவாராக.

0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தேவன் எப்படி திடப்படுத்துவாராம்? ஆமே, நம்மோடு பேசி திடப்படுத்துகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி திடப்படுத்துறா? பேசி. ஆமே. கர்த்தருடைய தூதன் வந்து தானியேலோடு பேசும்போது பேசிக்கொண்டிருக்கையில் அவன் திடப்பட்டானாம். ஆமே. பேசிக்கொண்டிருக்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது நாம் எப்படி திடப்பட்டோ. வானத்திலிருந்து தூதன் கொண்டு வந்து கொடுத்த அப்பம், அந்த அப்பத்தின் பலத்தினாலே எலியா திடப்பட்டான். ஆமென். எல்லாருக்காகவும் பேசுகிறவர் ஆமென். நம்மை திடப்படுத்த நம்மோடு மட்டும் பேசுவார். அப்படி பேசும்போது அவர் பெயர் சொல்லி அழைத்து பேசுவார். ஆமென். நாம் தியானத்தில் அது கேட்டோம், பவுலே அப்படின்னா அது பவுலுக்கு தான் இல்லை. ஆமென். இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென், சபைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார் என்று சொல்லி நிறுத்திடக்கூடாது. தேவ சமூகத்தில் என்னை தேவன் கொண்டு வந்தார்னா இந்த சத்தத்தை கேட்க தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப தேவன் என்னோடு தான் பேசுகிறார். ஆமென். இந்த ஒரு வாஞ்சையோடும் இந்த ஒரு தெளிவோடும் இந்த ஒரு உணர்வோடு காணப்படும் போது அந்த வார்த்தை நம்மை திடப்படுத்தும், திடப்படுத்தும். திடப்படுத்துறது மாத்திரமல்ல, நம்மை சாட்சி கொடுக்க வைக்கும். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமே. நாம் ஏற்கனவே பாடினோம் ஆரம்பத்தில், அந்த பாடலை ஒரு விசை கூட நம்ம பாடி தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். வாஞ்சையோடு சொல்லுவோமா?

0: உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் சுவிசேஷம் 12:17.
1: அதற்கு இயேசு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்திலாவிலும் அகப்படுத்தும்படி ஒரு கூட்டத்தார் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் என்று சொல்வதை விட சிலர், சில கூட்டத்தார் சதுசேயர்களிலும் உண்டு, பரிசேயரிலும் உண்டு, ஏரோதியரிலும் உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில் அவரை அகப்படுத்தி அவரை தண்டிக்க வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என ஒரு கூட்டத்தார் துடித்து கொண்டிருக்கும் போதுதான் இப்பொழுது பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர் இயேசுவினிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி, அவரை அகப்படுத்தும்படிக்கு அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறாங்க. ஒரு காயினை கொண்டு வந்து ராயனுக்கு வரி கொடுக்கிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ, நாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, யாரிடத்துல வந்து கேட்கிறாங்க பாருங்க. நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து சொல்றார். நீங்க ஒரு காயினை கொண்டு வாங்க அப்படின்னு, ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க, கொண்டு வந்தாங்க. இதுல யாருடைய சொரூபம் இருக்கிறது, இதுல யாருடைய படம் இருக்கிறது? அது ராயனுடையது இருக்கிறது. ஓகே, ராயனுடையத ராயனுக்கு கொடுங்க. அடுத்த வார்த்தை, தேவனுடையத தேவனுக்கு கொடுங்க. எது தேவனுடையது? ஆண்டவர் ஒரு காயினை கொண்டு வர சொல்லுகிற, ஒரு நாணயத்தை கொண்டு வர சொல்லிட்டு அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறார். அதுல ராயனுடைய பிக்சர் இருக்கு, ராயனுடைய சொரூபம் இருக்கிறது, ராயனுடைய சாயல் இருக்கிறது. ராயனுடையது தானே இருக்கிறது? அப்ப அத ராயனுக்கு கொடு, தேவனுடையத தேவனுக்கு கொடு. இது எப்படி ராயனுடையதா மாறிச்சு இந்த காயின்? இந்த நாணயம் எப்படி ராயனுடையது என்று சொல்லப்பட்டது? இந்த நாணயத்தில் ராயனுடைய சாயல் இருந்தபடியினாலே இந்த நாணயம் ராயனுடையதாய் எண்ணப்பட்டது. அப்படி என்றால் தேவனுடைய சாயல் யாரில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடையவர்கள்.
1: ஆமென்.
0: தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏ, நான் உன் கையில இருக்கிற காயினை வாங்குறதுக்காக வரல, நான் ஒன்னு வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கையில இருக்கிற பணத்தை வாங்க நான் வரலப்பா, நான் ஒன்ன வாங்குறதுக்காக, நான் கிரயம் கொடுத்து ஒன்ன வாங்குறதுக்காக. தேவனுடையத தேவனுக்கு கொடுக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண்டவர் 6 நாட்கள் ஒவ்வொன்றையும் படைத்தார். நீந்தும் ஜீவ சந்துகளையும் ஆகாயத்து பறவைகளையும் சிருஷ்டிக்க அவர் ஜலத்தை பார்த்து பேசுகிறார், தண்ணீரை பார்த்து பேசுகிறார். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களை படைக்க அவர் பூமியை பார்த்து பேசுகிறார். மனிதனை அவர் சிருஷ்டிக்க அவர் தமக்குள்ளே பேசுகிறார். தமக்குள்ளேன யார்? பிதா, குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 1:26 வாசியுங்கள். நீங்கள் 20, 24, 26 வாசியுங்கள். 20 வாசியுங்கள். பின்பு தேவன்,
1: நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும்,
0: ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க, ஜலத்துக்கு பேசுகிறார், தண்ணீரை பார்த்து பேசுகிறார். அப்பொழுது அடுத்த வசனம்,
1: பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார்.
0: இப்ப பூமியை பார்த்து பேசுறார். இருபத்தி ஆறாவது வசனம், பின்பு
1: தேவன்
0: நமது சாயலாக
1: நமது
0: ரூபத்தின்படியையும்
1: மனுஷனை
0: உண்டாக்குவோமாக. நமது நமது இப்ப தம்மோடு பேசுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர், த்ரீ ஏக தேவன், அவர் பறவைகளையும் மீன்களையும் படைக்க ஜலத்தை பார்த்து பேசுகிறார். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகளை படைக்க பூமியை பார்த்து பேசுகிறார். மனுஷனை படைக்க தம்மை பார்த்து பேசுகிறார். அப்படி என்றால் தமக்குள்ளே பேசுகிறார். அப்படி என்றால் அவர் மனிதனை எப்படி படைத்தார் தெரியுமா? தேவ சாயலாகவே படைத்தார். தேவ சாயலாக படைத்தார். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன். இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே மனிதனை கொண்டு வைக்கிறார். அவனை ஆணும் பெண்ணுமாக, ஆதாம் ஏவாள், சிருஷ்டித்து வைக்கிறார். இப்பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான்? பிசாசினுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடையது தேவனுக்குரியதாய் போய்விடக் கூடாது அப்படின்னு என்ன செய்யணும்? சாயலை குலைக்கணும். இந்த பிசாசானவன் எங்க இருக்கிறானோ அங்க ஒழுங்கின்மை இருக்கும். இந்த பிசாசானவன் எங்க இருக்கிறானோ அங்க அருவருப்பு இருக்கும். பிசாசானவன் எங்க இருக்கிறானோ அங்க வெறுமை இருக்கும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒழுங்கு இருக்கும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க பரிசுத்தம் இருக்கும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க நிறைவு இருக்கும். நல்ல கவனமா கேளுங்கள். இப்ப சாயலை குலைக்க என்ன செய்யணும்? ஆமென். பாவம் செய்ய தூண்டுகிறான். எது பாவம்? தேவன் செய்ய என்று சொல்வதை செய்யாதிருப்பதும், தேவன் செய்யாதே என்று சொல்வதை செய்வதும் பாவம். அநீதி எல்லாமே பாவம். பாவம் செய்ய வைக்கிறான். எப்படி பாவம் செய்ய வைத்தான் என்றால், உனக்கு ஒரு தேவன் தேவையில்லை. இந்த பழத்தை நீ புசித்தா உன் கண்ணு திறந்துடும். நீயே தேவனா மாறிடுவ. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவன்? நீயே தேவனா மாறிட்டேன்னா உன் இஷ்டப்படி நீயே செய்யலாம். உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன் இஷ்டப்படி, தன் இஷ்டப்படி தன் வாழ்க்கையை தீர்மானிக்கும்படியான ஒரு விதைய பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிறான். அது மிகப்பெரிய கண்ணியாய் மாறிட்டு ஆதாமும் ஏவாளும் பழத்தை பறித்து புசித்தார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்பதை காண்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? சாயல் போயிட்டு. எப்போ பாவம் உள்ள வருதோ சாயல் போயிடும். தேவன் எதையும் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் படைக்க மாட்டார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லதா இருந்துச்சு அவர் பார்வைக்கு. இப்ப சாயலை குலைக்கிறான். சாயலை குலைத்ததும் தேவன் வரும்போது தேவனுக்கு முன்பாய் அவர்களால் நிற்க முடியல. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சையை அவர் எதிர்கொண்டு போக போகிறோம், அல்லது எத்தனை பேர் ஆதாம் ஏவாளை போல ஒழித்துக் கொள்ள போகிறோம் தெரியாது. அவர் உலாவுகிறவர். இப்போ ஆதி மனிதன் பாவம் செய்தான். அதை இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறத வேதத்தில் பார்க்க முடியும். ஏசாயா 43:27 சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். பிசாசானவன் சாயலை குலைக்கிறவனாய் காணப்படுகிறான். எவன் ஒருவன் தேவ சித்தத்துக்கு இடம் கொடாமல் தன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறானோ அவன் சாயலை குலைக்கிறான். செத்த ஈக்கள் எப்படி பரிமள தைல முழுவதையும் கெட்டு போக பண்ணுகிறதோ, அப்படியே பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையும் சீர்குலைக்கிறதாய் இருக்கிறது. பாவத்தால் இப்படி சீர்குலைந்த மனுகுலம் பிசாசானவன் நினைத்தான். என்ன நினைத்தான் தெரியுமா? இதோட முடிந்தது. ஆமென். இனி தேவனுக்கு, தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இனி தேவனுக்குரியவனாய் மாற முடியாது. ஆமென். அவனும் தள்ளப்படுவான். உண்மையா? உண்மைதான். எப்படி பிசாசானவன் பரத்திலிருந்து தள்ளப்பட்டானோ, அதே போல சாயலை குலைத்தவன் ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டான். ஆனால் அமேன். அதோடு கூட அவனை திரும்ப உள்ள இழுப்பதற்காய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அன்றே உரைக்கப்பட்டது. பாவத்தால் சீர்குலைந்த நம்மை மீட்டெடுக்க அல்லது நம்மை புது சிருஷ்டியாக்க இரட்சகராக இந்த பூவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் வந்து இறங்கினார். இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இறங்கி வந்தார், எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். எசேக்கியேல் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து வந்த போது நீ நிர்வாணியா இருக்கிறத பார்த்தேன், உன் நிர்வாணத்தை என் வஸ்திரத்தை விரித்து மூடினேன். முந்தின ஆதாமால தேவ சாயல் சீர்குலைக்கப்பட்டது, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து வெளிப்பட்ட போதோ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களில் தேவ சாயல் வெளிப்பட்டது. எனவேதான் கலாத்தியர் 3:26 அதனுடைய 26-29 வசனங்களை பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவரை அமேன். ஏனெனில் 27 உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இவர் போலீஸ்காரர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? இன்டர்வியூ வச்சு அவர் பார்த்தாலே தெரியுது இவர் யார் தான் போலீஸ்காரர். எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அந்த யூனிஃபார்ம தரித்து கொண்டதை வைத்து. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறானாம். புது சிருஷ்டி. பழையன ஒளிந்து போயின, பழையன ஒளிந்தன, பழையன இருள் விலகிட்டு எல்லாம் என்ன ஆயிட்டு? புதிதாயிட்டு. புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. நல்ல கவனமா கேளுங்க, எப்படி மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினாரோ அப்படியே பாவத்தில் இருந்த நம்மை கிறிஸ்து நமக்குள்ளே வந்து நம்மை புது சிருஷ்டியாக்கிட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என இஸ்ரவேலரை கொண்டு கர்த்தர் பாட வைத்தார். இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில் எப்படி பாடினாங்க தெரியுமா? கர்த்தாவே தேவர்களில் ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், கூட இன்னொரு வார்த்தையும் சொல்லு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். ஏன் அப்படி சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவ ரட்சிக்கப்பட்டவர்களில் என்ன வெளிப்படுகிறது? அப்ப தேவ சாயல் வெளிப்படுகிறதுனாலே சாத்தான் யாரைதான் கண் வைக்கிறான்? எப்படி அன்று தேவ சாயலை வெளிப்படுத்தின ஆதாம் ஏவாள் மேல கண் வைத்தானோ அதே போல ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தின் மேலதான், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மேலதான், ரட்சிக்கப்பட்ட சபையின் மேலதான் பிசாசுடைய கண் இருக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6 அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6
1: உங்கள் சரீரத்தினால்
0: சரீரம்
1: உங்கள் ஆவியின்
0: ஆவி
1: தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
0: ஆல்ரெடி தேவனுக்கு உடையது ஒண்ணு உள்ள இருக்குது, என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆத்துமா. ஆத்ம மீட்பு தான் இப்ப நடந்திருக்கு, சரீர மீட்பு இனி நடக்கும். அதனால இஷ்டம் போல வாழலாம் என்று அல்ல, நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுத்துரு, அதை நான் கேட்க மாட்டேன். ஆனா தேவனுக்குரியது தேவனுக்கு தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு, தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகள். நம்ம ஒரு இடத்துல வாடகை இருக்கிறவங்க உண்டு, வீடுகள்ல வாடகைக்கு இருக்கும்போது அந்த ஓனருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா அந்த ஓனர் எடுக்கிற அடுத்த தீர்மானம் எதுவா இருக்கும்? தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் ஆத்மாவினால மட்டும், உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா? எனவேதான் பவுல் சொல்லுகிறார் அதே ஆறாவது அதிகாரத்தில், ஆமென், 12 வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும், எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றிற்கும்
2: அடிமைப்பட
0: மாட்டேன். ஏன் அடிமைப்படக்கூடாது? எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாரும் செய்யறோம், யாரும் செய்யாததான் நாங்கள் செஞ்சிட்டோம். இன்னைக்கு அநேகருடைய கேடுதல், நாங்கள் நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்ல, யாரும் பண்ணாததையா பண்ணிட்டோம். ஹே, இது தேவனுக்குடையவை, உனக்குரியதில்லை, நீ என்ன பண்றதுக்கு, இது தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆமே, நான் பாடும் போது என் உதடுகள் என் நீர் மீட்டு கொண்ட ஆத்மாவும், ஆத்மா உள்ளே இருக்கிறது, உதடு வெளியே இருக்கிறது. அப்ப நான் என்னிலிருந்து ஒரு பாட்டு வெளிப்படும் போது என் ஆத்மாவும் அதை தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் சரீரமும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் தேவனுக்குடையவைகள், உள்ளும் புறமும் தேவனுக்குடையவைகள். வெளியே எப்படி வாழ்ந்தா என்ன, உள்ள ஆனாங்க ஆண்டவருக்குள்ள தேவனுக்குடைய ஆண்டவர் சொல்றார், நாராயணுக்குரியதை கேட்கல, நான் உன் பணத்தை வாங்க வரல, நான் ஒன்ன வாங்க வந்திருக்கிறேன். வாங்கினார்ல, கிரயத்தை கொடுத்தார்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த கிரயத்துடைய வேல்யூ அறியணும்னா சாத்தான் ஆஃபர் வைக்கிறான். நமக்கு கிரயம் அவர் கொடுக்காதிருக்க, சாத்தான் வச்ச ஆஃபர் என்ன தெரியுமா? பழைய 5 காசு தொட்டு 10 காசு தொட்டு அப்படி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு கொடுத்தா, செல்லாத நோட்டுகளை கொடுத்தா, சிலர் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, ஏ ஒன்று தவிடு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். சில வீட்டில் ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒரு பிள்ளை ஒன்று எப்படி வாங்கியிருக்கிறோம் தெரியுமா நாங்கள்? என்ன வச்சாங்க ஆஃபர் சாத்தான்? இந்த பூமியில் இருக்கிற எல்லா செல்வங்களை கொண்டு வைக்கிறான், இந்த பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை கொண்டு வைக்கிறான். எதற்கு? எனக்கு அவர் கிரயம் கொடுக்க கூடாது என்பதற்காக. அவனுக்கு தெரியும், அவர் வாங்கிட்டார்னா இவன்ட்ட அவர் சாயல் தான் வெளிப்படும். அவ்வளவு ஆஃபர் வைக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வசனத்தை வச்சு அட்டாக் பண்றார். ஆனா இப்ப எனக்கு கிரயம் கொடுக்க கூடாது என்பதற்காக அவன் இந்த பூமியில் இருக்கிற அவ்வளவு மேன்மையும் கொண்டு வைத்த பிறகு அவர் அப்பாலே மேல இருக்கிற மேன்மையை விட்டு வந்துட்டேன் இவனுக்காக. ஹல்லேலூயா. நம் மேல பிதாவுக்கு சமமா இருப்பத கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அதையே விட்டு வந்துட்டேன் என் பிள்ளைக்காக. இது எனக்கு எம்மாத்திரம். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு அவர் கொடுத்த கிரயம் பெரியது.

0: നിങ്ങൾക്ക് ക്രയം കൊടുത്തവരെ വേദനപ്പെടുത്തക്കൂടാതെ നനയ്ക്കിറവൻ சாயலை குலைக்க மாட்டான். தகப்பன் கொடுத்த கிரயத்தை மறக்கிறவன் சாயலை குலைக்கிறவன். அதான் போல் எல்லாரும் செய்யறது மாதிரி எனக்கு செய்ய முடியும், எனக்கு அதிகாரம் உண்டு, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நான் அடிமைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளும் புறமும் தேவன் பார்க்கிறார். நோவா கிட்ட பேழையை கட்ட சொன்னார். பேழையை கட்டும் போது சொல்றார், நீ உள்ளும் புறமும் என்ன பூசணுமா? ஏன் உள்ளும் புறமும் கீழ் பூசணும்? அப்படி நீ பூச தவறிட்டா, ஏதாவது ஒரு சைடு வெளியே மட்டும் பூசினா பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, உள்ள கீழ் பூசி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. பார்க்க நல்லா இருக்கும்பா, ஆனா ஜல பிரவாகம் வரும்போது நல்லா இருக்காது. நல்லா இப்ப பார்க்க நல்லா இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா உள்ள பூசப்படலைன்னா எதுக்காக உள்ளும் புறமும்? சரி, உள்ள மட்டும் பூசிட்டு வெளியே விட்டா அது யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன? அது ஒண்ணு, நான் உள்ள சுத்தமா இருக்கிறேன், அதுவும் நல்லா தான் இருக்கும், உங்க பார்வைக்கு நல்லா இருக்கும். வெளியே மட்டும் கீழே பூசுனா வெளி பார்வைக்கு நல்லா இருக்கும், உள்ள மட்டும் கீழே பூசுனா உங்க பார்வைக்கு நல்லா இருக்கும், ஆனா ஜலப்பிரவாகம் வந்தா அதன் பார்வைக்கு நல்லா இருக்காது. இன்னைக்கு இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. வெளியே தங்களை பரிசுத்தவான்களா காட்டி உள்ள அருவறுப்புகள், உள்ள அக்கிரமங்கள், உள்ள பாவங்கள், உள்ள கசப்புகள், உள்ள வைராக்கியங்கள். வெளியே வரும்போது பரிசுத்தவான், நாங்கெல்லாம் பெந்தகோஸ்தி விசுவாசிங்க, இது பார்க்க நல்லா இருக்கும், ஆனா ஜலப்பிரவாகம் வரும்போது நல்லா இருக்காது. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, வெளியே நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதுதான் செய்வேன், நான் உள்ள ஏன் உள்ள அவருக்கு தெரியும், அது போதும், இதுவும் அவங்க பார்வையில நல்லா இருக்கும், ஆனா ஜலப்பிரவாகம் வந்தா நிக்காது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உள்ளையும் பூசணும் வெளியும் பூசணும். யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு
1: தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே,
0: தன்னை காத்து கொள்ளுகிறதுமே
1: தேவனுக்கு முன்பாக,
0: பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: மாசில்லாத
0: கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுதான் சுத்தமான பக்தி. உலகத்தால் கரைபற்றக்கூடாது. திரளான கூட்டத்தை பார்த்து அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை, நீங்கள் உலகத்தார் அல்லவென்று. 12 பேர்ல அதுலயும் கரைபட்டவன் அப்புறப்படுத்தி, இல்ல யார் அப்புறப்படுத்தினார்? 12 ஒருத்தனை அப்புறப்படுத்தி 11 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் உலகத்தார் அல்ல. உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டு படுகிற அனுபவம், எவ்விதத்திலும் உலகத்தால் கரை பற்றக்கூடாது. கரை வந்துட்டுனாலே சாயல் அவுட். தெரியுங்க, நம்ம ஒயிட் போடுறோம் இல்ல, இந்த ஒயிட் ஃபுல்லா ஒயிட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிளாக்கோ, அல்லது சாப்பிடும் போது லைட்டா சாம்பார் சாம்பாரோ ஏதோ ஒன்று ஒரு சின்ன கரை பட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன், சின்னதாக தான் இருக்கும், சின்னதாக தான் கரை இருக்கும். பார்க்குறவங்க இவ்வளோ ஒயிட் இருக்குது, ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்குது. முதல்ல பார்க்குறவங்க எதை தான் பார்ப்பாங்க? பிளாக்கை தான். அப்போ இவ்வளோ ஒயிட்டு நடுவுலையும் ஒரு சின்ன பிளாக் மனுஷன் கண்ணுக்கே தெரியுதுன்னா அந்த ரங்கத்தை பார்க்குறவர், நம்ம ஐயோ நல்ல பாட்டு இருக்கு, நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல துதி இருக்கு, நல்ல ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கு, அவருடைய 7 கண்கள் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு 7 கண்ணு சுத்தி இருக்குன்னு இல்ல, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. உள்ளும் புறமும் கீழ் பூசி இருக்கணும். இதனுடைய ரிசல்ட் எப்போ தெரியும் தெரியுமா? ஜலப்பிரவாகம் வரும்போது தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் நல்லது, அது வரைக்கும் ஒரு சாதாரணமான பேழை. எல்லாம் வீடு கட்டுறாங்க, நோவா பேழை கட்டுறா அவ்வளவுதான். என்ன நினைச்சு பணம் இருக்கு அதனால வீடு எப்படி கட்டுறா? சிலர் வீடு எப்படி கட்டுவாங்க தெரியுமா? கப்பல் மாதிரி கட்டுவாங்க. அவருக்கு பணம் இருக்கு, அவர் வீடு கப்பல் மாதிரி கட்டுறாரு. சாதாரணமாக தான், சாதாரணமாக தான் பார்த்தாங்க. ஜலப்பிரவாகம் வரும்போது தான் வித்தியாசம் தெரியும். தேசத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவைகள் வேதனைக்கு ஆரம்பம், இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். ஒரு ஜலப்பிரவாகம், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலப்பிரவாகம் வரும் முன்னமே சொல்லுகிறார் இந்த பைபிள். ஆமென். வரும் முன் காக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லி தருகிற பைபிள். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்யணும் அடுத்து? என்ன அடுத்து? இப்படி சங்கார தூதன் வர்றான், ரத்தத்தை பூசு, வரும் முன்னே செய்ய வைக்கிறார், எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனி ஒரு உபத்திரவ காலம் தேசத்தில் வரப்போகிறது. வரும் முன்னே காக்கும் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை அந்த உபத்திரவ காலம் வரும் முன்னே சபையை எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாயலை குலைக்க கூடாது, உள்ளும் புறமும் கீழ் பூசி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ணும் போது பெசலேலுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுக்கிறார். உள்ளும் புறமும் பொன் தகட்டால மூடணுமா? பொன் வேதத்தில் எதை காண்பிக்கிறது அப்படி என்றால், விசுவாசத்துக்கு அடையாளமாக பொன்ன காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ளே என்ன இருக்கணும் சொல்லுங்க, வெளியே என்ன இருக்கணும்? நான் அதை இப்படி சொல்லுகிறேன், உள்ளே விசுவாசம் இருக்கணும், வெளியே விசுவாச கிரியை இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசித்து நாவினால அறிக்கை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உள்ளும் புறமும் விசுவாசம் வெளிப்படணும். உள்ளும் புறமும் கரைபடாத வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, வெளியரங்க வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் எதை கண்டடைவானா? மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளான மனுஷனுக்கும் வெளியான மனுஷனுக்குமான மேய்ச்சல் வேற எங்கேயும் போய் மேயக்கூடாது. அந்த மேய்ச்சல் இயேசுவின் இடத்துல மட்டும்தான் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஒரு காட்சி காண்பித்துக் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:1.
1: அன்றியும்
0: இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். அன்றியும்
1: உள்ளும் புறம்பும்,
0: உள்ளும் புறம்பும்
1: எழுதப்பட்டு
0: ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை
1: சிங்காசனத்தின் மேல்
0: வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்ட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பவுல் கொரிந்தியர், இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 2வது வசனம், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும். ஆமென், வாசிங்க அந்த வசனத்தை.
1: எங்கள் இருதயங்களில்
0: எழுதப்பட்டு சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற
1: எங்கள்
0: நிருபம்
1: நீங்கள் தானே.
0: சபை விசுவாசிகளை பவுல் நிருபம்னு சொல்றார். இனி வெளிப்படுத்தல் 5:1 ஒரு விசை கூட வாசியுங்கள். உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகம் யார் கையில் இருக்கிறது?
1: வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன்.
0: ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, வீற்றிருக்கிறவருடைய கையில எந்த புத்தகம் இருக்கும்? வீற்றிருக்கிறவருடைய கையில இருக்கிற நிருபம் எப்படிப்பட்ட நிருபமா இருக்கும்? அது உள்ளேயும் எழுதப்பட்டிருக்கும், வெளியும் எழுதப்பட்டிருக்கும். உள்ளும் வெளியும் யார் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் வார்த்தை இருக்கணும். அதான் கிறிஸ்து, நான் வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் என் அந்தரங்க வாழ்க்கை வார்த்தையின்படி இருக்கணும், என் வெளியரங்க வாழ்க்கையும் வார்த்தையின்படி இருக்கணும். அப்படி இருக்குமானால் நான் இருக்கிற இடம் எங்கே தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகம் 33 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகம் 33:2-3, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி செயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார்.
1: அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது.
0: அடுத்த வார்த்தை,
1: அவர் ஜனங்களை சிநேகிக்க
0: அவருடைய பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்களா? கையில் இருக்கிறாங்களா? ஏன் அவங்க கையில இருக்கிறாங்களா? அடுத்த வார்த்தை,
1: அவர்கள் உம்முடைய பாதத்தில்,
0: அவங்க உம்முடைய பாதத்தில் விழுந்து
1: வார்த்தைகளினால்
0: போதனை அடைவார்கள். நம்முடைய வாழ்க்கை வார்த்தையின்படி இருக்கிறதான் பார்க்கணும். வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா நாம் அந்த வார்த்தை என்ன செய்கிறோமா, வார்த்தையை புறம்பே முதுகுக்கு பின்னாக எறிகிறோம். அவர் கையிலிருந்து யாருக்கும் நம்மை பறிக்க முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. அவர் கையிலிருந்து யாருக்கும் நம்மை பறிக்க முடியாது. அப்ப யாரும் நம்மை பறிக்க கூடாதுன்னா நம்ம எங்கதான் இருக்கணும்? அவர் கையில இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகத்துக்கு மேல முத்திரை போடப்பட்டிருக்கு, பரலோக முத்திரை. அதன் மேல வேற ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. எனவேதான் யோவான் பார்த்து அழுறா, யாருக்குமே இதை தொட முடியலையே, யாருக்குமே இதை திறக்க முடியலையே. ஆமென், இதை வாங்க, இதை திறக்க அதிகாரம் உடையவர் ஒரே ஒருவர் மாத்திரமே, ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே. என கேட்கிற அன்பு சபையே, அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்குமானால் உங்கள் மேல் அதிகாரம் ஒருவருக்கு மாத்திரமே, வேறு ஒருவனுக்கும் கை வைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில கை வைக்க முடியாது, உங்கள் காலத்தில் கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் சிருஷ்டிக்கப்பட்ட சபை, புதிதாக்கப்பட்ட சபை, தேவ சாயலை பெற்றிருக்கிற சபை, சாயலை குலைப்பதற்கு ஏதுவான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் உள்ளும் புறமும் கர்த்தருடைய வார்த்தை, அவர் தருகிற அந்த நல்ல மேய்ச்சல், அவருடைய வசனம், அதுதான் அவர் நமக்கு தருகிற மேய்ச்சல். அவர் தான் நம்முடைய மேய்ப்பர். அவர் கொண்டு வருகிறார், மேய்ச்சலை தருகிறார். இது நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும் வசனத்தின்படி இருக்கணும், நம்முடைய வெளியரங்க வாழ்க்கையும் வசனத்தின்படி இருக்கணும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும், அதுதான் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற அனுபவம். தேவசாயல் கடந்த 1 இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் தான் பேசும்படி யூஸ்வலாக ஃபஸ்ட்டு சண்டே அப்படி தான் பேசுகிறது. வாக்குத்த வசனத்தை 1 காலில் பேசிட்டு திரும்ப இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இந்த பாடலையும் தந்து, இந்த வார்த்தையும் தந்து, இதை தான் பேசுகின்றார். ஆமேன். நமக்கு பிரசங்கம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வந்து உக்காந்து கேட்கணும். என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறதான்னு உங்களை கேட்கறதுக்கல்ல, ஒவ்வொருவரும் நம்ம கேட்கணும். அப்போ என் வாழ்க்கை உள்ளும் புறம் எழுதப்படலைன்னா நான் எங்கே இல்லை? அவர் கையில் இல்லை. நான் கையில் இல்லைன்னாலே நான் சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். கேர்ஃபுல், ஈஸியாக பிடிச்சிருவான். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே வைக்கும், சிலது வெளியே நிற்கும். பறந்து பறந்து வந்து, இதுவரை எந்த பருந்தும் பறந்து வந்து செட்டையை தூக்கி அதற்குள்ள இருக்கிற குஞ்சுகளை இதுவரை பிடிச்சிட்டு போகலை, வெளியே அலைகிறத பிடிச்சிட்டு போச்சு. ஆமே, என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தேவன் நமக்கு தந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவாராம். அவருடைய பரிசுத்தவான்கள் ஏன் அவர் கையில் இருக்கிறார்கள் தெரியுமா? அவங்க வேற யார்கிட்டயும் விழுந்து கிடக்க மாட்டாங்க, அவர்கள் வேற எங்கேயும் விழுந்து கிடக்க மாட்டாங்க, அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். எதற்காக? அப்பா, என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கணும், உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கணும். அப்படி எழுதப்படுமானால் முத்திரை போட்டு விசேஷப்படுத்துவார், முத்திரை போட்டு விசேஷப்படுத்துவார். சாந்தரலரா. எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க, என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருப்பதாக, என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருப்பதாக, என்னுடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் உம்முடைய வார்த்தையால் எழுதப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் வெளியே கொண்டு வந்தார். பிரமாணத்தை கொடுத்து வெளியே கொண்டு வரல. வாக்குத்தத்தத்தை கொடுத்து கேட்க பண்ணி இரத்தத்தால் வெளியே கொண்டு வந்து, வெளியே கொண்டு வந்தவங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். இரத்தத்தால் சுத்திகரித்து சேர்க்கப்பட்டவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறார். சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கிறார். நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கு உபதேசங்களினாலே. நான் புரியும்படியாக சுவிசேஷம் நிருபத்தை எடுத்து வச்சு சொன்னேன். சபைக்கு தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் எல்லாம் சபைக்கு கொண்டு வந்து உபதேசத்தினாலே சுத்திகரிக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் இப்பொழுது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். யூதாஸ் போனதுக்கு அப்புறம் சொன்னார். அப்ப யூதாஸ் சுத்திகரிக்கப்படும் வரைக்கும் 11 பேர் சுத்திகரிக்கப்பட்டாச்சு, இன்னும் ஒருவன் சுத்திகரிக்கப்படலை. அது வரைக்கும் நீங்க

0: அப்போ ஒருத்தருக்கு கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு கூட இருந்துட்டான். ஆனா அந்தரங்க வாழ்க்கை, யூதாஸ் எழுமி போனதுக்கு அப்புறம் சொல்ற, நீங்க சுத்திகரிக்கப்பட்டீங்க. சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றார், நான் உங்களை சிநேகிதர்னு சொல்லட்டுமா? நீங்க சிநேகிதர், நான் எங்க இருக்கிறோம் அங்க நீங்க இருப்பீங்க. எனக்கு ஊழியம் செஞ்ச அப்பிதா கனப்படுத்துவார். அதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட்டவன் கேட்கறதெல்லாம் ஆமென் ஆமென். அது சுத்திகரிக்கப்பட்டவன், நம்ம சுத்திகரிக்கப்பட எவ்வளவு கேட்டிருக்கிறோம், அதையும் தாண்டி சுத்திகரிக்கப்பட்டவன் காதுல கேட்பதெல்லாம் ஆமென். இன்ப சத்தம், சியோன் சத்தம், பரலோக சத்தம் ஆமென். இன்னும் சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அனுபவம் தேவை. இஸ்ரவேலர்கள் வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்ப பிரமாணத்தை கொடுக்கிறார். பிரமாணத்தை கொடுக்கும் போது சொல்லுகிறார், லேவியராகவும் 18:1-4 வரை வேகமாய் வாசியுங்கள். லேவியராகவும் 18:1-4
1: வரை கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்
0: வெளியே கொண்டு வந்துட்டு சொல்றார், இப்போ உன்னுடைய கர்த்தர் யார் தெரியுமா? நான். அதன் அர்த்தம் என்ன? என் கீழே நீ போற. இனி நீ எப்படி செய்யணும்னா, என்ன பார்த்து நான் என்ன சொல்றானோ அப்படிதான் செய்யணும். எப்படி செய்யக்கூடாதுன்னா, இதுக்கு முன்னாடி நீ யார் கீழே இருந்த? பார்வன் கீழே இருந்த, அடிமைத்தனத்தில் இருந்த. அப்போ நிறைய காரியத்தை நீ விரும்பியும் செஞ்சிருப்ப, விரும்பாமலும் செஞ்சிருப்ப. ஏன்னா அப்போ உன் மேலே சிங்காசனத்தில் பார்வன் இருந்தான். எகிப்தில் இருக்க மட்டும் நீ பார்வன் கீழே இருக்கிற. உன்னை நான் ரத்தத்தால் மீட்டிருக்கிறேன், உனக்கு நான் கிரயம் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் உன்னுடைய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நான். இப்போ நீ ஏன் கீழே இருக்கிற? இனி நீ எப்படி செய்யக்கூடாதுன்னா, எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி
1: செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்,
0: அந்த ஜனத்தின் செய்கையின்படி செய்யாமலும்,
1: அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும்,
0: என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு
1: நடவுங்கள்.
0: நான்
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
0: அப்போ தேவ சாயலை அணிந்திருக்கிற தேவ ஜனம் இந்த உலகத்தாருடைய வழக்க பழக்கங்களின்படியும் அவர்களுடைய நியாயங்களின்படியும் செய்யாமல், அவர்களுடைய முறைமைகளையும் அனுசரியாமல், அவருடைய நியாயம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து பெரிய ஃபங்க்ஷன் வர நம்ம எதை முன்வைக்கிறோம்? தேவ சாயலை குலைக்கும்படியான எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு கீழ் இருக்கிற தேவ பிள்ளை எஸ் சொல்லவே மாட்டாங்க. ஆமேன் வராதுன்னு தெரியும். ஐயோ இப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆயிரும். நீங்க யாருக்கு கீழே இருக்கிறீங்க? பார்வன் கீழே இருக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கணுங்க. அவர் எழுதி தந்திருக்கிறார். அவர் செய்யாத, அவர் வேண்டான்னு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம விரும்பி எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது, நல்லது கெட்டதுங்கிறது ரெண்டாவது, ஒரு காரியத்தை செய்யும் போது அதை செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம யார்கிட்ட இருந்து ஃபாலோ பண்றோம், யா எந்த இதை நம்ம எங்க இருந்து நம்ம படிச்சோம், இந்த முறைமை எங்க இருந்து வந்துச்சு, அதை யோசிக்கிறோமா? இல்ல, அவங்க செய்யறாங்க நாங்களும் செய்யறோம். என்னுடைய நியாயங்கள் இப்படி நடவுங்கள் சொல்லிட்டு நியாயங்களை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு 18:18 சொல்றார் நிறைய காரியத்தை. ஓபன் பைபிள் வந்து எதையுமே மறைக்காது. ஓபனா சொல்றார். அதை நான் ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஒரு புருஷன் தன் மனைவியை விட வேற யாரையும் இச்சிக்கவும் கூடாது, வேற யாரையும் அந்த ஸ்தானத்துல கற்பனையில கூட வச்சு பார்க்க கூடாது. அது கர்த்தருக்கு அருவறுப்பு. ஒரு மனைவி தன் புருஷனை விட வேற யாரையும், வேற எப்படிப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள புருஷனை விட நேசிக்கவும் கூடாது, அந்த ஸ்தானத்துல வச்சு கற்பனையில கூட பார்க்க கூடாது. அது தேவனுக்கு அருவறுப்பான காரியம். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், 24 வாசியுங்கள்,
1: இவைகளில் ஒன்றினாலும்,
0: நீங்க அதை வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். ஒன்று காரியத்துல கூட தீட்டுப்படுத்த கூடாதா? 10-8 விட்டுட்டேன், ரெண்டே ரெண்டு தானே. ஒரு காரியத்துல என்ன ஆயிரும் தெரியுமா? சாயல் குலைஞ்சிரும். தேவனுக்குரிய

0: தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ ராபர்ட்னு இருக்கிறாங்க, ராபர்ட்னுடைய ஃபோன் என்கிட்ட இருக்கு. அந்த ஃபோன் யாருடையது? அப்போ நான் அதை யார்கிட்ட தான் கொடுக்கணும்? அப்படி நான் கொடுக்காம வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? இது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. கொடுக்காம வச்சிருந்த அதுக்கு பேர் என்னது? இப்போ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்ல உண்மைதான் சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன? களவு, திருட்டு. நம்ம வீட்டிலேருந்து ஒன்று ஒருத்தன் திருடிட்டான் நம்ம விடுவோமா? விடமாட்டோம். என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்யவும் முடியாது. என்ன பண்ண பார், ஆமாம் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறதுக்கு இல்லை? ஒன்றும் பண்ண முடியாத நம்மளே என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லுவோன்னா, எல்லாம் செய்ய முடிந்தவர் அவருடையதை திருடி வச்சா இவைகள் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். அடுத்த வார்த்தை வாசிங்க,
1: நான் உங்கள் முன்னின்.
0: இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எபூசியர், ஏத்திரியர், கானானியர் என்ன நிறைய பேர் ஆண்டவர் துரத்தி துரத்தி விடுவார். துரத்தி விட்டு அதுல இஸ்ரவேலர் கொண்டு வைப்பார். என்ன ஆண்டவர், அந்த நீங்க புதுசா ஒரு இடத்த கொடுங்க, யாரும் இல்லாத ஒரு இடத்த கொடுங்க, இன்னொரு ஆளை துரத்தி துரத்தி எதுக்காண்டவர் அவங்களை துரத்துறீங்க? எரிகோ பட்டணத்துல ஒரு ஆள் கூட மீதி இல்லாம அழிக்கிறார். ஏன் ஆண்டவர்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, நான் உங்களை அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதன் ஒரு இரத்தத்தை சிந்தினால் அதனுடைய சாபத்தை தேசம் அனுபவிக்கும். ஏன் துரத்துறார் தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்தார துரத்துறார். எரிகோ மதில் விழுந்து விழுந்து ஒருத்தர் கூட இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் அக்கிரமத்தை அக்கிரமம் விசாரிக்கிற நாள்ல பூமி தாங்காது. அடுத்த வசனம் 25,
1: ஆகையால் அதின் அக்கிரமத்தை விசாரிப்பேன்.
0: ஏன்னா அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அவர் விசாரிக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் விசாரிச்சிட்டார்னா என்ன ஆகும் தெரியுமா? தேசம்
1: தன் குடிகளை கக்கி போடும்.
0: தன் குடிகளை
1: கக்கி போடும்.
0: கக்கி போடும், அதன் அர்த்தம் என்ன? சுதந்திரிக்கும்படி நமக்கு தேவன் ஒரு நன்மையை கொடுத்திருக்க, நாம் தீட்டுப்படுத்துவோமானால், நாம் அக்கிரமம் அருவறுப்புகள் செய்வோமானால் அந்த நன்மை நம்மை கக்கி போட்டுருமா? கக்கி போடும்னா வாந்தி பண்ணிரும். எப்போ வாந்தி வரும்? சில சாப்பாடு ஒத்துக்காது. ஒத்துக்காதுன்னு அதன் அர்த்தம் என்ன? உள்ள இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வாந்தி வருதோ இல்லையோ நாமே என்ன செய்வோம்? ஏன்னா இது உள்ள இருந்தா பிரச்சனை, கக்கி போட்டுருமா? காணாணி இருக்க இடம் ஏன் அவங்களால சுதந்திரிக்க முடியல? அந்த தேசம் அவர்களை துப்பி போட்டுட்டு, கக்கி போட்டுட்டு. ஏத்தியரால ஏன் சுதந்திரிக்க முடியல? கக்கி போட்டுட்டு. ஏன் சுதந்திரிக்க முடியல? ஆண்டவர் வான் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு, நான் நாளைக்கு உனக்கு ஒரு நன்மையை தரும்போது இவங்களை இவைகள் கக்கி போட்டது போல உன்னையும் அந்த நன்மை கக்கி போட்டக்கூடாது. கர்த்தர் ஒரு வேலையை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. குடும்பத்தை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த நன்மை நம்மை கக்கி போடக்கூடாது, கக்கி போட்டக்கூடாது. அதனால சொல்றாரு, நீ உலக வழக்கத்தின்படி உலக முறைமைகளின்படி நீ எல்லாம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நீ உன்னை தீட்டுப்படுத்துவாயானால் எது உனக்கு நன்மையா இருந்துச்சோ அது உன்னை கக்கி போட்டுரும், கக்கி போட்டுரும். அடுத்த வார்த்தை, இந்த அருவறுப்புகளை எல்லாம்
1: உங்களுக்கு முன் இருந்த
0: அந்த தேசத்தின் மனிதர்கள் செய்ததினாலே தீட்டாயிற்று. இப்பொழுதும்
1: உங்களுக்கு
0: முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல
1: நீங்கள் அதை
0: தீட்டுப்படுத்தும் போதும் அது உங்களையும் கக்கி போடாத படிக்குன்னு சொல்லும் போது ஒரு காரியம் தெரியுது. கானானியர், ஏத்தியர், எபூசியரை அவங்க தீட்டுப்படுத்தினால அந்த தேசம் கக்கி போட்டுட்டு அந்த இடத்துல தான் அதை தான் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படி உங்களை கொண்டு வைக்கிறேன். நீயும் தீட்டுப்படுத்தினா அது உன்னே என்னதான் செய்யும்? கக்கி போட்டுரும். கானானியர் நல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும். கானானியர் ஏத்தியர் எபூசியர் யாரு? இஸ்ரவேலர் யாரு? கானானியர் ஏத்தியர் எபூசியர் தேவனை அறியாதவர்கள், இரத்தத்தால் மீட்கப்படாதவங்க. இஸ்ரவேலர்கள் தேவனை, யெகோவா தேவனை தெய்வமாய் கொண்டவர்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் கொடுக்கிற வார்னிங் என்ன தெரியுமா? இரத்தத்தால் மீட்கப்படாதவன் தீட்டுப்பட்ட போது தேசம் கக்கி போட்டுச்சு, அந்த இடத்துல நான் உன கொண்டு போறேன், நீயும் தீட்டுப்படுத்தினா. ஏன் அநேக நன்மைகளை சுதந்திரிக்க முடியல தெரியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, கை கெட்டினது. ஏன் கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, எத்தனை நன்மைகள் நம்மை கக்கி போட்டிருக்கிறது, எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை கக்கி போட்டிருக்கிறது. நம்ம யாரை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கானானை வாக்கு பண்ணி தான் அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் என்ன தெரியுமாங்க? ஏலிமையும் பார்க்கணும், கானானையும் பார்க்கணும். மாறாவ மட்டும் கடைசி வரை பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, மாறாவ பார்க்கிறது தோல்வியும் கிடையாது, ஆனா மாறாவையே கடைசி வரை பார்த்துட்டு இருக்கிறது கேள்விக்குறி. என் வாழ்க்கையில் ஒரு மாறா வந்துட்டு அடுத்து ஏலிம், நம் பார்க்காம கானானுக்கு போகக்கூடாது, பார்க்காம போக முடியாது. இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே நான் சுதந்திரிக்கும்படி எனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் இங்கே சுதந்திரிக்கணும். அங்கே சுதந்திரிக்கும்படி தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் சுதந்திரிக்கணும். அப்ப எனக்கு தேவன் ஒரு ஸ்தானத்தை வைக்க, அதிலே தேவன் என்னை கிருபையை கொண்டு வைக்க, ஆமென், அது என்னை கக்கி போடும்படிக்கு நான் அருவறுப்புகளை என் வாழ்க்கையில நடப்பிக்க கூடாது. தேவன் நியமித்த காரியங்களை விட்டு தீட்டுப்படுத்தும் காரியங்களை என் வாழ்க்கையில உள்வாங்க கூடாது. அப்படி வாங்கினால் நமக்குரியதா தான் இருக்கும். கானானுடைய தேசம் தான் அவர்களை கக்கி போட்டது. ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. என்னதான் நம்ம பிரமாணம் வச்சிருந்தாலும், பத்திரங்களை எழுதி நம்ம பேருக்குன்னு வச்சிருந்தாலும், என்ன சொன்னாலும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஆண்டவர் வான் பண்றார். அதான் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை, உன்னிடத்தில் தயவை காட்டி இருக்கிறார். அந்த தயவில் நீ நிலைத்திருந்தா உனக்கு தயவு கிடைக்கும். அதனால நீ ஒன்னே உன்னை தீட்டுப்படுத்திராதென்றார். 30வது வசனத்தை வாசிங்க.
1: ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து
0: அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி
1: கட்டளையை கை கொள்ளுங்கள்,
0: என் கட்டளையை கை கொள்ளுங்கள். 19:1-2 வாசியுங்கள்.
1: பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது
0: என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
0: அவன் 18வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்தரங்க வாழ்க்கை தூய்மையா இருப்பதை குறித்து ஆண்டவர் நியமங்களை கொடுக்கிறார். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உனக்குரியது அல்லாதது நீ இச்சிக்க கூடாது. உன் அந்தரங்க வாழ்க்கை அது பரிசுத்தமா இருக்கணும்ங்கிற காரியத்தை கொடுக்கிறார். 19வது அதிகாரத்தில் வெளியரங்க வாழ்க்கை தூய்மையா இருக்கணும். அதுல நிறைய காரியத்தை சொல்றாரு பாருங்கள். 20 எதை பூசிக்கணும், எப்படி பூசிக்க, இப்படி நிறைய சொல்லிவிட்டு 27-28 வாசியுங்கள்.
1: தலைமையை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக.
0: நான் கர்த்தர். அப்ப தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, சரீரத்தினாலும் உன் ஆத்மாவினால ஆவியினால மாத்திரம் அல்லப்பா, உன் அந்தரங்க வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, உன் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். காரணம் அது தேவனுக்குரியவைகள். சரீரத்தை கீறி எழுத்துக்களை வரையக்கூடாதான். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, பச்சை குத்துறது. சிலர் நாங்களும் சில சிலுவைய பச்சை குத்துவாங்க, சிலர் ஜீசஸ். நோ, ராங், ராங். கர்த்தருக்கு அருவறுப்பானது, கர்த்தருக்கு அருவறுப்பானது சரீரத்தை கீறி கொள்வது. இங்கிலீஷ்ல டாட்டூன்னு இருக்கும், டாட்டூ மார்க் பண்ணக்கூடாது. இது மிக மிக இன்னைக்கு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாத்தான் சாயல், சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீங்க எது எது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எல்லாமே ஃபேஷனாக கொண்டு வந்துடுவான். வெளியே எங்க நிறைய இடத்துக்கு கிருபையினால நிறைய யூத் மீட்டிங் நிறைய இடத்துக்கு போக ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது வேதனையா இருக்கும். வந்து ஜோமன் வந்து நிற்பாங்க, இங்க பச்சை குத்தி இருப்பான், இங்க பச்சை குத்தி இருப்பான். இப்போ அடுத்த ட்ரெண்ட் என்னன்னா, வாலிப பசங்க காதுல, அது ஆரம்பத்தில் யார் போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது யாருடைய அடையாளம் தெரியுமா? இஸ்மவேலனுடைய அடையாளம். கடந்த நாள்ல ஒரு தம்பி ஜோமன் வந்திருந்தான். எதுக்கு ஜோமன்னு கேட்டேன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஜோமன் கை வச்சது ஆவியானவர் முதல்ல அவன் காதை தான் காட்டி கொடுத்தார். இவனுக்குள்ள இருக்கிறது அடிமைத்தன ஆவி, இவனை சுதந்திரிக்க விடாது, நிறைய நன்மைகளை சுதந்திரிக்க விடாது. கை கேட்டோம், தேவன் அருவருக்கிற காரியத்தை நாம விரும்பி வச்சுட்டா நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு நாலு பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாம் ஒன்ன செய்யும் போது அதை யார் ரசிக்க செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் பல நேரத்தில் எதை மறக்கிறோம் தெரியுமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டதை மறக்கிறோம். இது ஆன்லைன்ல கேட்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், விசேஷமா வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்றேன். ஆமே ஆமே. நீ உன்னை பெண்ணாய் காட்டுகிறாயா? ஃபேஷன் ஃபேஷன் எதை செய்து கொண்டிருக்கிறாய்? இஸ்மவேலின் அடையாளம் அது. ஒரு அடிமைக்கு அன்னைக்கு காது குத்துவாங்க, அது அடையாளம். இன்னைக்கு அதை சாத்தா எப்படி ஃபேஷனா கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களா? அவனுடைய சிம்பல், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அது எல்லாமே எல்லாமே ஆண்டவர் எதுக்கெல்லாம் நோ சொல்லியிருப்பார், அவன் அதுக்கு எல்லாம் எஸ்ஸா ஃபேஷனா கொண்டு வந்துட்டான். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஏன் நிறைய காரி வாழ்க்கையை திரும்பி ஏன் சுதந்திரிக்க முடியல? எல்லாம் கைக்கு கைக்கு கிட்ட வருது, நடக்காது. நுகத்தடி முறிக்கப்படாம நீ எகிப்தை விட்டு வெளியே வராம உன்னால ஏழிமையும் பார்க்க முடியாது, காரணையும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வீடியோ பார்த்தேன் இடையில, அந்த வீடியோவை நான் திரும்ப திரும்ப ஒரு 5 டைம்ஸ் பார்த்திருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டு வீரர்கள் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சதும் ஷீல்டு கொடுக்கறாங்க. ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, அதுல ஷீல்டு கொடுக்கறாங்க. அதுல ரெண்டு சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள். கப்பு வாங்கும் போது கேப்டன் கப்பு வாங்குறாரு, மீதி எல்லாரும் கூட நிக்கிறாங்க. கப்பு வாங்கிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, அவங்க கொண்டாட்டத்தின் அடையாளமாக எல்லாருமே பீர் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி அடிக்கிறாங்க. ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் அதுல நிக்கிறாங்க, கப்பு வாங்கும் போது கூட நிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே கையில் ஒரு பீர் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணும் போது இந்த ரெண்டு சகோதரர்களும் இறங்கி ஓடி அந்த வீடியோவில் காட்டுற ஓடுறாங்க அப்படி. ஏன்னா இது அடிக்கும் போது ஒரு துளி கூட மேலே பற்றக்கூடாது. தங்கள் மார்க்கத்துக்காக, தங்கள் தெய்வத்துக்காக அவங்களும் கொண்டாட வேண்டியது. அந்த வெற்றியில் அவர்களுடைய பங்கும் பெரிய பங்காக இருந்தது. ஆனாலும் இது எங்க தெய்வத்தை வேதனைப்படுத்தோம்னா, இது எங்க மார்க்கத்துக்கு எதிராக இருக்கும்னா, அதுல ஒரு அந்த கொண்டாட்டம் எங்களுக்கு வேண்டாம், அந்த சந்தோஷம் எங்களுக்கு. அவங்க சும்மா ஒதுங்கி நிக்கல, இறங்கி ஓடி போய் நிக்கிறாங்க. நான் அதை பார்க்கும் போது எனக்கு வெட்கமா இருந்தது. ஆமே. நாம் யாரங்க ஆராதிக்கிறோம்? பரிசுத்தர், மகா பரிசுத்தம் உள்ளவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை அல்லவா ஆராதிக்கிறோம். நாம் நம்மை தீட்டுப்படுத்தி அருவறுப்பானவர்களை நடப்பித்து ஆலயத்தில் வந்து பரிசுத்தர் ஆராதிக்கிறோமா? சுதந்திரிக்க முடியாது உன்னால். சாயலை குலைக்கும்படி சாத்தானுக்கு உன் வீட்டில் இடம் கொடாதே, உன் வாழ்க்கையில் ரூம் கொடுக்காத. எனவேதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. பரிசுத்தர்னா யாருன்னு உலகத்துக்கு தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இல்ல. வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணனுக்கு ஆண்டவர் ஒரு அழகான பாட்டு கொடுத்திருந்தாங்க, என்ன, ஒருவரும் சேர கூடாத நீரே பரிசுத்த தெய்வம். அவங்க கூட இருந்த ஒரு சகோதரன் ஸ்கூல் படித்துட்டு இருக்கும் போது, அந்த ஸ்கூல் டீச்சர் ஒரு ப்ரோக்ராம் வருது, ஏ நீ தான் ஒரு பாட்டு பாடணும், எல்லா ரிலீஜியனில் உள்ளவங்க நிற்பாங்க, அதனால நீ ஏசு ஆண்டவர்லாம் சும்மா சொல்லி பாடிட்டு இருக்கக்கூடாது, ஒரு காமனாக ஒரு பாட்டு பாடு, ஒரு இறை வணக்கம் பாடு, காமனாக பாடு. யோசித்து யோசித்து என்ன பாட்டு, ஏசுன்னு வராமல் என்ன பாட்டு இருக்கு, யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறோம். ஒருவரும் சேர கூடாத ஒளி நீரே பரிசுத்த தெய்வம். இப்படி பாடி முடிக்கிற வாத்தியார் இருக்கிறாரு. இவன் முடிச்சிட்டு எப்பாடா என் டியூட்டி முடிச்சிட்டு வரான், இங்க வா, உன்ட்ட நான் என்ன சொன்னேன், இவன் நான் இயேசுன்னு சொல்லலையே, இனி எதுக்கு இயேசுன்னு சொல்லணும், நீ பரிசுத்தர்னு சொல்லிட்டிய, உலகத்துக்கே தெரியும் பரிசுத்தர் யாருன்னு. பைபிள் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். வாக்கு தத்தத்தை கேட்டு வாங்கி வச்சிருக்கிறவங்க வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியல, ஏன்? ஆவிக்குரியவன் நிதானிப்பான், நிதானிப்பான். யார யாரு பார்த்து ரசிக்கணுங்க உங்களை? எகு வரும்போது ஏசபேல் எப்படி போனா தெரியுமா? அவனை கவர்ந்தெழுக்க கண்மைய வரைஞ்சிட்டு கிழவிக்கு கொழுப்ப பாத்தீங்களா? எதுக்கு? அவனை விளத்தல்ல, அவன் யாரா இங்க இருக்கிறான் கேக்குறான். ஏன் அந்த கிழவிய தள்ளி போடு, கண்மைய எதுக்குங்க வரையறோம்? யார் பார்க்க? ஏசபேல். பைபிள்ல யார் யார் என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க, அவருடைய மனவாட்டியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது, பாபிலோன் குமாரத்தியை குறித்து இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். தேவ சாயலை அணியும்படிக்கு இரத்தத்தாலே மீட்கப்பட்ட கூட்டம் நாம, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டதும் போயிடலாம் நினைக்காதீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவா. அவருடைய சாயல், ஹல்லேலூயா. யார் இவங்க போற இடத்துல நாலு பேர் பார்த்து ரசிக்கும்படி, நாலு பேர் பார்த்து ரசிக்கும்படி என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை செய்யறோமோ அது நமக்கு நாளை கண்ணியாயிரும். இப்ப தெரியும், இப்ப நாலு பேர் பார்த்து ரசிப்பாங்க, பத்து லைக் கூட விழும், ஆனா உனக்கான நன்மை உன்னை கக்கி போட்டுரும். உனக்கான வேலை இருக்கும், நீ போய் உக்காந்தது அது உனக்கு கக்கி போட்டுரும். வேதனையில் பெரிய வேதனை என்ன தெரியுமாங்க? கிடைக்காம இருக்கிறத விட வேதனை, கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாமல் போறது பெரிய வேதனை. நன்மை வந்து துப்பி போட்டுருமா, ஏ இவன் சரியில்லை. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்கள் தேவன் தந்தது. ஒரு வேலையாகட்டும், ஒரு ஏங்க நான் சொல்றேன், ஒரு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுனாலும் நீங்க எப்படி தான் பார்க்கணும். ஆமேன். அது அது வாங்குறதுக்கு கூட பலத்தை அவரு தாங்க தாரா. ஆமேன். கையில் என் உழைப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இப்படி ஒரு 1 ரூபா கிடைக்குதாங்க. ஆமேன். இப்படி பார்க்கணும். எனக்கு சில காரியங்களை நான் மறக்கல. அதில் ஒன்று என்னென்னா, இதில் பக்கத்தில் ஒரு கடை உண்டு. அப்போது 25 காசுக்கு ஒரு எனக்கு கேஸ் மிட்டாய், அப்படி ஒரு மிட்டாய் உண்டு. அது வாங்க எனக்கு இப்போ 25 காசுக்கு எங்கே போய் கேட்குறதுக்கு? இன்றைக்கி நான் இடையில நினச்சி பார்ப்பேன், 25 காசுக்கு ஒரு நாள் வீடு ஃபுல்லாக அம்மாட்ட கேட்டு எங்கேயாவது ஏதாவது எங்கேயாவது விழுந்து கிடக்குதா, சிந்தி கிடக்குதா? இன்றைக்கி ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒருத்தங்க ஆன்லைனில் பார்க்குறவங்க வந்தாங்க, நேரம் வந்துட்டு பாஸ்டர் உங்க செய்தியால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் சொல்லிட்டு பாக்கெட்டில் ஒரு ஆஃபரிங் வச்சுட்டு போறாங்க. நான் இப்படி பார்த்துட்டு எனக்கு 25 காசு ஞாபகம் வந்து, அன்னைக்கு நான் தேடுன கிடைக்கல, இன்னைக்கு என்ன தேடி வந்து யாருங்க தாரா? நன்மை வர வர இப்படி பார்த்துட்டீங்கன்னா வந்து வர்றது நிக்காது, வர்றது மட்டும் இல்ல அதை அனுபவிக்க வேண்டாமா, அதை சுதந்திரிக்க வேண்டாமா? நான் வேலையில போய் உக்காந்ததும் அது என்னை கக்கி போடுமானால் இது ஆண்டவர் ஏமாற்றுறதா? ஆண்டவர் வான் பண்றார், உன் முன்னாடி இருந்தவங்களை கக்கி போட்டது போல உன்னை கக்கி போட்டுற கூடாது. உனக்கு இந்த நன்மை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை தரித்து கொண்டதுனால. தேவ சாயலை உடையவர்களாய். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசித்து செபிக்க போகிறோம். 1 யோவான் 3 அதிகாரம் 1-2 வசனங்கள். Thank you, Holy Spirit.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாத
0: உலகம் அவரை அறியாதபடியினாலே
1: அறியவில்லை.
0: அடுத்த வார்த்தை,
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று,
0: இனி எவ்விதமா இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை,
0: இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது,
0: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதினால்
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா கவனிங்க, இப்போ பிள்ளையா இருக்கிறோம் எல்லாருமே பிள்ளைங்க, இனி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு எப்படி இருப்போமா? அப்போ இப்ப பிள்ளையா இருக்கிறோம், அவர் வெளிப்பட போகிறார், அன்னைக்கு அவருக்கு ஒப்பாக மாறுவோம். அப்ப இந்த கேப்ல நாம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? அடுத்த வசனம்,
1: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க,
0: அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருக்கணும், அவர் சுத்தமுள்ளவராய்
1: இருக்கிறது போல,
0: இருக்கிறது போல
1: தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
0: அப்ப நமக்கு ரோல் மாடலா யார மட்டும்தான் வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, வேற எந்த பாஸ்டரையும் வைக்க கூடாது. இங்க வந்து ஆராதிக்கிற சபை விசுவாசிகளுக்கு சொல்றேன், எங்களை ரோல் மாடலா நீங்க வச்சிடவே கூடாது. நீங்க நாளைக்கு அவர் சாயல மாறணும்னு விரும்புறீங்களா? நமக்கு முன் மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நம்பிக்கை வைக்கிறவங்க என்ன நம்பிக்கை? இன்னைக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், நாளைக்கு நான் அவர் சாயலாய் மாறுவேன். இந்த நம்பிக்கையுடையவர்கள் எப்படி இருக்கணுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும், அவர் சுத்திகரிக்கிறது ஒன்னு இருக்கிறது, நான் என்னை தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அதன் அர்த்தம் என்ன? விளக்க வேண்டியது விளக்கணும். வேண்டாம் வேண்டாம், கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, இல்ல வேண்டாம் வேண்டாம். அதனால என்ன ஆயிரும்? உலகம் ஒதுக்கும். உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி யார பகைச்சிட்டு? ஆல்ரெடி இயேசு பகைச்சிட்டு உங்களை உலகம் பகைங்க போது பரவாயில்ல, நான் கரெக்ட் லைன்ல இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குறாங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. யார் நிக்க முடியாதுங்க. இந்த காலேஜ் எல்லாம் முடிக்கும் போது ஆட்டோகிராஃப் எழுதி கொடுப்பாங்கல்ல ஒவ்வொருத்தரும், அதை எடுத்து படிச்சாலே சிரிப்பா இருக்கும். நாம் இங்கே பிரிந்து சென்றாலும் இல்ல, என்னெல்லாம் எழுதுவாங்க. எழுதினவங்களையும் காணோம், எழுதின நோட்டையும் காணோம். எழுதணும்னு அட்டிச்சு எழுதி விட்டுறது இல்ல, என்றும் பிரியா மனதுடன். இப்ப பேர்களும் மறந்து போச்சு, டைரியே. இந்த கொஞ்ச நாள் உறவுகளுக்கா அவங்கள பிரியப்படுத்த தேவ சாயலை குலைக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையை முன்வைத்து உங்களுக்கான நன்மையை நீங்க சுதந்திரிக்கணுமா, இல்ல அது உங்களை கக்கி போடணுமா? நிதானித்து அறியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் நாளைக்கு அவர் சாயலாய் மாறுவார்கள். அது மட்டும் அவர்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அவர்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த ஒரு பாடலை நாம் பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? உங்களுக்கு எப்படி வசதியை முழங்கால் போடணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் போட்டுருங்க, இல்லை எழுந்து இந்த பாடலை விசுவாசத்தோடு தேவ

0: சொல்லுங்க. தேவ சாயலாக மாறி,
1: தேவ சாயல்
0: அன்றுவரை சபையை மாற்றுங்கப்பா. சாயலை குலைக்க நினைக்கிற எல்லா அருவறுப்புகளும் ஆண்டவர் எங்களை விட்டு விலகுவதாக. நீர் அருவறுக்கிறவைகளை நாங்கள் அருவறுத்து அப்புறப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவர. உம்முடைய சாயல் அணிந்தவர்களாக, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, உள்ளும் புறமும் எழுதப்பட்ட நிருபங்களாக, உங்க

ஆண்டவரே, ஒருவர் கூட அந்த மேன்மையை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு இங்க வந்து இதை கேட்டேன் ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்டேன். சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஒருவர் கூட இந்த பாக்கியத்தை இழந்திடக்கூடாதுப்பா.

கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக Thank you, Father. உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய சாயலை அணிந்தவர்களாய், உமக்குரியதை உமக்கு செலுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வல்லமை உள்ள திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்து இருதயத்தோடுமை துதிக்கிறோம். நீ நல்லவர். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். எங்கள் ஆத்துமா மாத்திரமல்ல, எங்கள் ஆவியும் எங்கள் சரீரமும் தேவனுக்கு உடையவைகள். உமக்கு மகிமையா இந்த பூமியில வாழணும். உள்ளும் புறமும் உம்முடைய வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கணும். நாங்கள் உங்க கரத்தில் இருக்கணும். தகப்பனே, நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மை எங்களை கக்கி போடாத படிக்கே ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய், பாதுகாப்பாய் கர்த்தர் வைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, நன்மை ஒவ்வொருவரையும் தொடர கிருபை செய்யும், ஆசீர்வதி மாட்கொள்ளும். இந்த வருஷ கடைசி உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இருப்பதாக, புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக மனதார வாழ்த்துகிறேன். தேவ கிருபை சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.

உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. உண்மையில சொல்லுங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவரை போல இந்த உலக

அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன்.

மகத்துவத்தை கர்த்தர் விளங்கப்படுகிறவர். கர்த்தர் நமக்கு ஜீவனாக பலனாக தேவன் இருக்கிறார் என்கிற நிலைகள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அமே நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர்தான், ஆண்டுடைய ஜனத்திற்கு எல்லாமே அவர்தான். எதையோ ஒன்றை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னை துரத்தலாம், என்னை வெறுக்கலாம், ஆனால் நீர் ஒருபோது என்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல, என்னை அணக்கிற தெய்வம்.

எத்தனை பிறந்த நாளிலே என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.

ஏன் தெரியுமா? இயேசு எனக்கு போதும்னு சொல்றோம். அவர் தான் எனக்காக ஜீவனை தந்தவர். அவர் தான் என்னை மீட்டெடுத்தவர். பாவிகளுக்காக மரித்தவர் அவர் மட்டும்தான். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் மட்டும்தான். அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். மனிதர்கள் கைவிட்டாலும், உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், இந்த இயேசு எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவரபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே.

நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை முறை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஹல்லேலூயா, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்களா, இயேசு எனக்கு போதும், அவர் என் வாழ்க்கையில எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒருபோதும் நான் மறக்கவே முடியாது. எனக்கு பாராட்டின அன்பை நான் மறக்கவே முடியாது. எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவே முடியாது.

மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா எபெனேசர் என்று பெயர் வைத்தார். உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை போல உதவி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் மணி நேரங்களிலும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.

0: ஒவ்வொரு நன்மைகளை நாம நினைவு கூர்ந்து அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சமயத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். ஜீவ காலமெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக உதவி செய்கிறவராக இருந்து நடத்தினார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்தெல்லாம் நன்மைகளை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஊற்றுங்கப்பா, we need it right now. இப்பொழுதே

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: எரிக் மான்ஸ்ஃபீல்ட் என்பவர் ஒரு சிறந்த வைத்தியர். தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பற்றி தான் கற்றுக்கொண்ட சிறந்த பாடங்கள் தன்னிடத்தில் வைத்தியத்திற்காக வருபவர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். சகோதரி சிஜே என்பவர் இதற்கு முன்பு 6 முறை கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். கழுத்தில் ஒரு பெரிய கட்டியோடு மீண்டும் மருத்துவரை பார்க்க வந்தார் சிஜே. அவர்கள் கட்டியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார் டாக்டர். சோதனை முடிந்து அதற்கான ரிப்போர்ட் வந்தது. அதை எடுத்துக்கொண்டு டாக்டர் மிஸ் சிஜே இருந்த அறைக்கு சென்றார். அவர் அவர்களை பார்த்து, சகோதரியே, இந்த ரிப்போர்ட்டை குறித்து நான் உங்களிடம் பேசுவதை குறித்து வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு மீண்டும் கேன்சர் வந்திருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து டாக்டர் அவர்களிடம் சொல்லும் முன் மிஸ் சிஜே டாக்டருடைய கரங்களை பற்றி கொண்டு, டாக்டர், நாம் ஜெபிக்கலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நாம் ஜெபிப்போம் என்றார். சிஜே ஜெபிக்க தன்னுடைய தலையை தாழ்த்தினார். டாக்டரும் ஜெபிப்பதற்காக தலையை தாழ்த்தினார். அப்பொழுது சிஜே சுருக்கமான அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆண்டவரே, மீண்டும் நீர் செய்யும், ஆமேன் என்பதுதான் அவர்களின் சுருக்கமான ஜெபம். ஜெபித்து முடித்தவுடன் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள். டாக்டர், 6 முறை எனக்கு கேன்சர் வந்தது. 6 முறை அதிலிருந்து நான் குணமாக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு என்னை தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியும். எனவே நீண்ட ஜெபம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் நான் சரியான ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே முக்கியமானது என்று கூறினார்கள். நமது வாழ்க்கையையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக கடவுள் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால், நாம் கடந்து வரும் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாயிருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் அவரே நம்மை வழிநடத்துவார் என்று பூரணமான நம்பிக்கை நாம் வைக்கலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்றும் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். அவருடைய திட்டமே நமக்கு சிறந்த திட்டமாக இருக்கும். அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா?

மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம். அந்நாட்களில் ஜோவான் ஸ்ஞானன் ஜூதாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த ஜோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் ஜூதியா தேசத்தார் அனைவரும் ஜோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்ஞானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்ஞானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது ஜோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு ஜோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஜோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்ஞானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்ஞானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஓநாய்கள், வுல்ஃப்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 7:15-27. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மனையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மண்ணின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஹூ கம் டு யூ இன் ஷீப்ஸ் க்ளோதிங் பட் இன்வர்ட்லி தே ஆர் ராவனஸ் வுல்ஃப்ஸ். எளிதில் அடையாளம் காண முடியாத கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் தமது மலைப்பிரசங்கத்தில் இவ்விதம் கண்டிப்பாய் எச்சரித்தார். கிறிஸ்தவ ஞானி பிரான்சிஸ் ஷேஃபர் என்பவர் இவ்விதமாக சொன்னார், சொல்லாலும் செயலாலும் சத்தியத்திற்கு ஆதரவாகவும் துருபதேசத்திற்கு எதிராகவும் நாம் நிற்கிறோம் என்று தெளிவாக்காவிடில் அடுத்த தலைமுறைக்கும் சுவிசேஷத்திற்கும் இடையே சுவர் எழுப்புகிறோம். என்னே கூற்று! எந்த ஒரு உபதேசத்திற்கும் அமில சோதனை அதன் விளைவே, அதன் கனிகளினால் அதை அறிவீர்கள். இவ்வுபதேசம் வலியுறுத்துவது வேதத்தையா அல்லது வெறுமனே உணர்ச்சிகளையும் அனுபவங்களையுமா? இதுவே நாம் கேட்க வேண்டிய முக்கியமானது ஒரு கேள்வி. விசுவாசத்தில் வளருவதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சியாகும். அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியாகும். எடுத்துக்காட்டாக, ஆசரிப்பு கூடாரத்தில் அருமையானது ஒரு விளக்கம் உண்டு. அங்கே வெளிப்பிரகாரம் உண்டு, உட்பிரகாரம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. வெளிப்பிரகாரத்தில் சூரிய ஒளி உண்டு, உட்பிரகாரத்தில் விளக்கொளி உண்டு. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ எந்த ஒளியும் கிடையாது, இருள் மட்டுமே உண்டு. அங்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி துவங்குகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தரிசித்து நடக்க முடியாது, விசுவாசித்துதான் நாம் நடக்க வேண்டும். மறுரூப மலையில் மகிமையானது கிறிஸ்து மீது இறங்கியதையும் பிதாவின் சத்தம் அவருக்கு கேட்டதையும் நேரில் கண்ட உன்னத அனுபவம் பேதுரு அப்போஸ்தலனுக்கு இருந்தது. ஆனால் கிறிஸ்துதான் மேசியா என்று நிரூபிக்க அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தையே அவன் முன்வைத்தான். வாசிக்கிறேன் பாருங்கள், 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடைய கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அது போதாது என்று என்ன சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. தரிசனம் உண்டு, ஆனால் அதைவிட உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அதை நாம் வந்து கவனித்திருந்தால் அது நமக்கு நலமாயிருக்கும் என்று அவர் சாட்சி பகிர்ந்தார். ஆனால் இன்றைக்கோ தாங்கள் கண்ட தரிசனங்கள், கேட்ட சத்தங்கள், பறந்து சென்ற அனுபவங்கள் இவைகளையே தவறாதவை என்று சாதிக்கும் ஊழியர் கூட்டம் பெருகிவிட்டது. மக்கள் அதை நம்பாவிடில் தேவ கோபம் அவர்கள் மீது இறங்கும் என்றும் பயங்காட்டி விடுவார்கள். மாறாக ஏராளம் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் பெற்றிருந்த பவுலின் தாழ்மையை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:1-4 அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்களான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். மறுபடி 4வது வசனம், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். திரும்ப திரும்ப பவுலப்போஸ்தலன் தன்னுடைய பரலோக அனுபவங்களை குறித்து பேசும் பொழுது எனக்கு தெரியாது, அது எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆண்டவரே அறிவார் என்று அவன் திரும்ப திரும்ப அவன் சொல்லிவிடுகிறான். மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அவர் என்ன எழுதுகிறார், அவரது மேன்மை பாராட்டல் எல்லாம் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் இவைகளை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால் நான் ஒன்றுமில்லை என்பதே அவரது முடிவான கொள்கை. நவீன மேடைகளில் உள்ள அகங்கார பிரசங்கிகளை அல்ல, இப்படி தாழ்மையுடன் தன்னுடைய தகுதியின்மையை ஒத்துக்கொண்ட பவுலையே நான் பின்பற்றுவேன். நமது தேவன் அற்புதங்களின் தேவன். இன்று நமக்கு அடையாளங்கள் தேவைதான். ஆனால் மார்ட்டின் லூத்தர் சொன்னது போல, வசனத்தை வலியுறுத்தாத உபதேசம் எதுவும் தினமும் அற்புதங்களை சோனாமாரியாய் பொழிந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. அப்படியே தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஆவியின் முக்கியமானது ஒரு வரமானாலும் உரைக்கப்பட்டது திருவசனத்திற்கு உடன்பட்டிருக்கிறதா என நிதானிக்கும் முன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய நிர்பந்தம் நமக்கு கிடையாது. எனவேதான் வசனத்திலே வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லவும் மற்றவர்கள் அதை நிதானிக்கவும், அதாவது அது சரியா தவறா, அவர் கத்துகிறதுனாலோ அவர் பரவசப்பட்டு அவர் பேசுகிறதுனாலோ ஒரு விதமான பாவனைகளை அவர் சொல்லுகிறதுனாலோ கர்த்தர் சொன்னார் என்று அவர் முழங்குகிறதுனாலோ யாரும் அதை அப்படியே நம்பிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. மற்றவர்கள் அதை நிதானிக்க வேண்டும். அதுதான் தேவ வசனம் சொல்லுகிற சரியான உபதேசம். பிரியமானவர்களே, என்னை பொறுத்த அளவிலே நான் இதுவரை தரிசனம் என்று ஒன்றும் கண்டதில்லை, சத்தம் என்று ஒன்று கேட்டதும் இல்லை. ஆனால் இரண்டும் உண்டு என்று நான் அறிவேன். எது எப்படி இருந்தாலும் எழுதப்பட்ட வசனத்திற்கு அடுத்துதான் மற்ற காரியங்களை வைப்பேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா, எரேமியா 23:28-29 நான் விசுவாசிக்கிறேன். சொப்பனம் கண்ட தீர்க்க தரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம். கள்ளத்தீர்க்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். கவனம், ஜாக்கிரதை, எச்சரிக்கை, தேவன் போதுமான அளவு அபாய அடையாளங்களை தம்முடைய புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அதையும் கவனியாது நாம் நம்முடைய அனுபவங்களுக்கும் பரவசங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இவ்விதமான ஓநாய்கள் பின்னால் போனால் நாம் அழிவது நிச்சயம், நம்மோடு சேர்ந்தவர்களும் அழிவது மிக நிச்சயம். மகாபிரிய தேவனே, இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக எங்களை எச்சரித்திருக்கின்றன. கடைசி நாளிலே உம்மை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி உங்களை எனக்கு தெரியாது என்று நீர் எங்களை விரட்டி விடுவீரானால் அதை விட பரிதவிக்கப்படத்தக்க நிலை வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, வசனத்தை விட்டு வெளியே போனால் ஓநாய்கள் எங்களை பீறி போடும் என்ற இந்த முக்கியமான சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒரு போதும் உறுப்பு கூட ஒழிக்க முடியாத உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஊழியத்தை இந்த வசன வரம்பிற்குள்ளேயே நாங்கள் கட்டி அமைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ഇവിടെ വിശ്വാസിക്കുന്നവർ ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ സ്തോത്രത്തോടെ ആണ്ടവർക്ക് നന്ദി സെലുത്തി നമ്മെ അവർ തെരഞ്ഞെടുത്തതർക്കാക നമ്മെ അവർ മീണ്ടു കൊണ്ടതർക്കാക അവർ പാരാട്ടിനെ രക്ഷിപ്പെ കൊണ്ടാട விரும்புகிற தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா glory glory glory glory glory glory glory என்னை தெரிந்தெடுத்தவரே என்னை மீட்டெடுத்தவரே என்னை பிரித்தெடுத்தவரே என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்

சுவாமி என் அழிவுக்கு அல்ல, அவனுடைய மகிமைக்காக, என் ஆண்டவனுடைய மகிமைக்காக என் வாழ்க்கையில சம்பவிக்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொருட்டாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கும் பொருட்டாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை உயர்த்து சபையே. அவராலே வாழ்கிறோம், அவரால் மீட்கப்பட்டோம், அவரால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.

எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்பா. நம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள இருப்பது பாக்கியம். அல்லேலூயா. தகுதி உள்ள அநேகர் வெளியில் இருக்கும்போது தகுதியற்ற என்னை, எவ்விதத்திலும் பாத்திரவானல்லாத என்னை, என் குடும்பத்தில் ஒருவனா என்னை பார்த்து, என் சொந்தங்கள் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் ஜனத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் தேசத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து,

பாக்கியத்தை பெற்றனா? ஆமென். விசேஷமானவர், என்னை வித்தியாசப்படுத்தினவர், என்னை விசேஷமாக்கினவர், என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.

0: மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
1: எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன், நான் உரைத்த போது உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடைந்தது. ஆமென். 1 வசனம் சொல்லப்படுகிறது, அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி முதல்ல நிறுத்துகிறார். ஒரு சூழ்நிலையில எசேக்கியேல் கேட்டு வந்த பாதை அல்ல, எசேக்கியேலை கூட்டிட்டு வந்த பாதை. அவன் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு சில பாதையில் நடக்கல, கூட்டிட்டு வந்து நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கேட்டு இந்த பாதையை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல, அவரால் கூட்டி கொண்டு வந்து இந்த பாதையில நடத்தப்பட்டவர்கள். முதல்ல நிறுத்துகிறார். 2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணுகிறார். நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். இந்த சூழ்நிலை இப்பொழுது எசேக்கியேலை சுற்றிலும் சுத்தி பார்த்த ஒரே சூழ்நிலை தான். என்ன சூழ்நிலை? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நடுவில் எசேக்கியேல் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்தோம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன். ஆவியானது இடைப்பட்ட வார்த்தை இதுதான். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிறவர்களாய் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை உரைக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேல் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் காண்கிற உலர்ந்த எலும்பு அப்படி இல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. ஆமே. நான் காண்கிற உலர்ந்த எலும்பு என்றல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. காண்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அது ஒரு தேவ பிள்ளைக்கு விஷயம் கிடையாது. ஆனா கற்பிக்கப்பட்ட வார்த்தை உயிருள்ளதாய் தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பார்க்கிறது உலர்ந்தது தான், ஆனால் நான் கேட்டது உயிருள்ளது. நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உயிரற்றதின் நடுவில் இருந்து உயிருள்ள வார்த்தையை உரைக்கிறான். ஆமென். எசேக்கியேல் சொல்ல, நான் காண்கின்ற இந்த உலர்ந்த எலும்பு அல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட. அப்படியான ஒரு தேவ பிள்ளை காண்கிறதை அதிகம் பேசக்கூடாது, கற்பிக்கப்பட்டதை பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத பேசாதீங்க, கேட்டதை பேசுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் பார்க்கறத தான் ரொம்ப பேசணும். ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு. ஏ, இந்த சூழ்நிலையில் அவர் பேசுனதை பேசு. பார்க்கிறது பல விதத்தில் இருக்கலாம், பார்க்கிறது நம்பிக்கையற்றதா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஆனால் சமூகத்தில் இருந்து கேட்க வச்ச வார்த்தைகள் அது இன்று முயிரோட தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நீ காண்கிறதை பேசாதே, நீ கற்பிக்கப்பட்டதை பேசு. நான் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகளை உரைத்த போது உலர்ந்தவைகள் உயிரடைந்தது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். உன் சூழ்நிலை நடுவில் நீ கேட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு, உலர்ந்த எலும்புகள் ஆனாலும் அது உயிரடையும், அது மகா பெரிய சேனையாய் மாறும். விசுவாசிக்கிற வார்த்தை உடைய தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடே, எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அது உயிருள்ளது. ஆமே. என் சூழ்நிலை உலர்ந்ததுதான், ஆனால் எனக்கு உரைக்கப்பட்டது உயிர் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க, நான் பார்க்கறது உலர்ந்தது தான், ஆனால் நான் கேட்டது உயிர் உள்ளது. எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த உலர்ந்த எலும்பில் பார்க்க வைப்பா. எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த சூழ்நிலையில பார்க்க வைப்பா. எதை கேட்க வைத்தாரோ அதை என் கண்கள் முன்பாய் பார்க்க வைப்பா. நம்புறவங்க மாத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்க வைப்பார். ஒரு பாதையில கத்தர் உங்களை நடத்துறார் என்றார். ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் பார்க்கணும்னா, பார்க்கிறதே இல்ல, தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சுத்தி எல்லாமே உலர்ந்துதான் இருக்கிற, அது விஷயமே கிடையாது, அது விஷயமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே செத்து

எனவேதான் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வந்து இப்பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகம் 45:4-5 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை விட்டு போட்டதை குறித்து கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்க, விசனமா இருக்க வேணாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதே இடத்துல நாமளா இருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்போம் தெரியுமா? நீங்க வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்னை தூக்கிட்டு இங்க வந்தாங்க, இங்க வந்து சிறைச்சாலையில நான் இப்படி அவதிப்பட்டேன், அதன் பிறகு திரும்ப சிறைச்சாலையில என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் சூழ்நிலையை பத்தி. ஆனா சகோதரர்கள்ட்ட தன் சூழ்நிலையை பேசவில்லை, உரைக்கப்பட்டதை பேசலாம். நான் பார்க்கிறதை பேச மாட்டேன், நான் கற்பிக்கப்பட்டதை பேசுவேன். எவர்கள் வாயிலே அவர் பேசின வார்த்தை அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாய் தான் உலர்ந்தவைகள் உயிரடைந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்கள், கற்பிக்கப்பட்டதை பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆராதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் கற்பித்த எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்த போது ஆவி எலும்புகளுக்குள் போய் அந்த ஆவிதான் உயிரடைய வைக்கிறது. அப்ப எசேக்கியேல் உயிரடைய வைக்கல, கர்த்தருடைய ஆவிதான் உயிரடைய வைக்கிறது. ஏத்த இந்த வார்த்தையை தியானிச்சு, ஆண்டவரே இதை எசேக்கியேல் இல்லாமலே செஞ்சிருக்கலாமே, எசேக்கியேலை பயன்படுத்தாமல் ஆண்டவருக்கு இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைய வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஏன் இந்த இடத்துல எசேக்கியேலை நிறுத்துறார்? இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் இடைப்பட்டது எப்படிதான், உன் காரியத்துக்கு நான் தேவையான்னு கேட்டார், உன் விஷயத்துக்கு நான் நிக்கணுமா வேண்டாமா? நிக்கணும். அதே போல என் விஷயத்துக்கு நீ நிக்கணும். சில காரியத்தில் கர்த்தருடைய சில மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் வேற யாரும் கிடையாது. இருதயத்தில் கை வச்சோம்னா தான். ஏன் சில உலர்ந்த எலும்பு தெரியுமா? ஏன் சில இல்லாத பாதி தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிறது தீர்மானம் கிடையாது, உன்னை அவருக்காய் நிற்க வைக்கணுங்கிறது தான் தீர்மானம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, சில பாதைகள் கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அழிப்பதற்கல்ல, அவருக்காய் நிற்க வைப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியத்துக்கு நான் தேவை, நீ என் காரியத்துக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எந்த பாதையில நடத்துறாரோ ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க. இந்த காரியம் ஆமென் நீங்க நின்று சாதிக்கிறதற்கல்ல, அவர் யாருங்கிறதை காண்பிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்பி இந்த இடத்துல என்ன நடத்தின இந்த பாதையில கர்த்தர் ஆண்டவர் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். நீங்க அவருக்கு தேவை. ஏதோ தெரிந்தெடுத்து சில ஆசீர்வாதத்தை தந்து விடுவதற்கல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்தது, சில பாதையில கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருக்கு தேவை. கண்டிப்பா தேவைன்னு சொல்லுங்க, கண்டிப்பா தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நடவுங்கள், உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடையும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்துல இந்த பாடலை நம்பிக்கையோட பாடி, கற்பிக்கப்பட்டதை பேசுங்கள், காண்கிறதை பேசாதீங்க. கற்பிக்கப்பட்டவைகளை வாயில உரைத்துக் கொண்டே இருங்கள். உரைக்க உரைக்க உரைக்க காண்கிறவைகளுக்குள்ளே மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என சூழ்நிலை மாறணும்னு விரும்புறவங்க கற்பிக்கப்பட்டதை பேசிட்டே இருங்க. நீங்க எதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது மாறணும்னு விரும்புறவங்க, இதுவரை எதை கேட்டீங்க, ஆண்டவர்ட்ட எதை கேட்டீங்களோ அதை பேசிட்டே இருங்க. அவன் உரைக்க உரைக்க உரைக்க ஆவி அந்த அவைகளுக்குள் அவர்களுக்குள் போய் பிரவேசித்து காலோண்டி நிற்க வைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, உலர்ந்து கிடக்கிறது எல்லாம் காலூண்டி நிற்கும் என்று நம்புறவங்க.

வைத்து சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசலாம், அது விஷயம் கிடையாது. நீங்க பேசாதீங்க. ஆமென். உங்களை சூழல் இருக்கு, ஏன் வாழ்க்கை ஃபுல்லாவே உலர்ந்து தானே இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாம் நம்பிக்கைட்டு தானே. இது மத்தவங்க பேசட்டும், அவங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை உரைத்து கொண்டே இருக்க உலர்ந்த இந்த எலும்புகளை தான் கர்த்தர் உயிரடைய வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி

மாற்றுவாரா? உன் கண் காண உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் கண் காண எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீ கர்த்தருக்கு நிற்கிற பாதை வெட்கத்தை கொடுக்காது. சம்பவிக்கிறதவைகள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாக தக்கதாய். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட எனக்கு கற்பிக்கப்பட்டபடி எனக்கு உரைக்கப்பட்டபடி உன்னோடு பேசின வார்த்தைகளை பேசு, உன்னோடு பேசின வார்த்தைகளை பேசு. அவைகள் நீ காண்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடும். வார்த்தை உடையவனுக்கு உலர்ந்த எலும்பு ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை உடையவனுக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை ஜெயிக்குமே தவிர சூழ்நிலை ஜெயிக்காது. வார்த்தை ஜெயிக்கும், வார்த்தை வாழ வைக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு என்கிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் அவர் தெரிந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த பாதை எனக்கு அனுமதிச்சு எசேக்கியேல் கேட்டிருக்கலாம், கேட்கல. ஏன்னா எசேக்கியேலுக்கு தெரியும், ஆமென், நான் அறியாத இந்த பாதையில் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றா. ஆமென். என்னை காட்டில் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எனக்கு அவர் எவ்வளவு தேவையோ அதே போல அவர் காரியத்துக்கு நான் தேவைப்படுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தது. ஆமென். அவருடைய சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில் நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில் நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சிலவைகள் இந்த சூழ்நிலையில் நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. இவைகள் நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவைகள் உயிரடைந்து கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் என்று. இந்த சூழ்நிலை நிமித்தம் அநேக கிறிஸ்துவை அறியத்தக்கதா கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஆண்டவர், நீர் எனக்கு எவ்வளவு தேவையோ அதே போல உங்க காரியத்துல நான் இருக்கணும். ஆண்டவரே, என்னை நிறுத்துங்கப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்து. உமக்காக நிற்பேன், உமக்காக நிற்பேன். கடைசி வர உங்களுக்காக நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள், உங்களுக்காக நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள். நீர் எப்படி எங்களை நிறுத்த சித்த வைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை நிறுத்து. நாங்கள்

காய் நிறுத்துகிற தேவன். நம் மூலமாய் அவர் மகிமைப்படுவாராக. சம்பவிக்கிறவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு. உன்னை நிறுத்தி சிலரை கத்த நிறுத்த போகிறார், உங்களை நிறுத்தி ஒரு கூட்டத்தை கத்த நிறுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை நிறுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை கத்த நிறுத்த போகிறார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காய் நிற்கும்படியான கிருபைகளை இந்த கடைசி நாட்களில் அதிகமாக எங்களுக்கு தாரும், அதிகமாய் தாரும். எங்களுக்காய் நீர் எவ்வளவுதான் ஆண்டவர் துரிதமாய் வைராக்கியமாய் ஆண்டவர் எங்களுக்காகவே நீர் நிற்கிறீர் ஆண்டவரே. இதே போல உம்முடைய காரியத்தில் உமக்காக இன்னும் வைராக்கியமாய் இன்னும் துரிதமாய் எந்த சூழ்நிலையில் நிற்கும்படியான கிருபைகளை எங்கள் சபை மேல கத்தர் கிருபை ஊற்றுவீராக, உம்முடைய பலத்தை ஊற்றுவீராக. எங்களை நிறுத்தி சிலரை நிறுத்த போறதற்காக நன்றி. ஆமென், ஆமென். உட்கார்ந்து

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 பிரபல பிரசங்கியார் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை சந்திக்கும்படி ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் ஸ்பர்ஜனிடம், நானும் உங்களைப் போலத்தான் சுவிசேஷ பிரசங்கங்களை என்னுடைய சபையிலே பிரசங்கிக்கிறேன், ஆனால் உங்கள் சபையில் ஏற்படும் விளைவுகளைப் போல என்னுடைய சபையில் ஏற்படவில்லையே. உங்கள் சபை மிக வேகமாக வளருவதைப் போல என்னுடைய சபை வளரவில்லை. சொற்ப ஜனங்கள் தானே வருகிறார்கள்,

ரத்னமாகிய விதையை எதிர்பார்ப்போடு விதையுங்கள், அப்பொழுது பல மடங்கு அறுவடை நிச்சயம் என்றார். ஒருமுறை இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவளுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்தினார். அதை கேட்டு பிரமித்து போன சமாரிய ஸ்திரீ தன் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். சமாரிய ஸ்திரீ எந்த வேதாகம கல்லூரியிலும் போய் படிக்கவில்லை. தான் இயேசுவை கண்ட விதத்தையும் அவர் தீர்க்கதரிசி என்று தான் கண்டுகொண்டதையும் பற்றி தனக்கு கிடைத்த அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்னாள். உடனே அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அன்று அவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்டதின்படி சமாரியாவிலே போய் 2 நாட்கள் தங்கினார். இயேசு கிறிஸ்து அங்கு சென்று உபதேசித்தது நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசிகள் ஆனார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவங்கள் மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தின விதங்களை எடுத்து கூறி எதிர்பார்ப்புடனும் தேவ ஒத்தாசையுடனும் வசனங்களை பேசும்போது நிச்சயமாக அது கிரியை செய்யும், நல்ல விளைவை ஏற்படுத்தும். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருப்பதை அநேகர் அறிந்து கொண்டால் பிரசங்கம் செய்யாமலேயே அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தலாம். தேவன் நம்மோடு இருப்பாராக, அந்த கிருபையை நமக்கும் தருவாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: ஏசையா 53:12 வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடன் செல்வோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அன்பாலே அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஏசையா தீர்க்கதரிசி இந்த மாதிரி அவரை குறித்து எழுதியிருக்கிறார். வரக்கூடிய மேசியா, அவர் இரட்சகர், அவர் நமக்காக அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அவருக்கு ஒரு பெரிய திரளான சேனை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நாம் இப்போ ஜபத்தை குறித்து எப்படிலாம் ஜபிக்கணும், யாரெல்லாம் எப்படி ஜபித்தார்கள் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அக்கிரமக்காரர்களுக்காக நாம் ஜபிக்க கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். அக்கிரமக்காரர்களுக்காக ஜபிக்க வேண்டுமா? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக என்ன செஞ்சார், ஜபித்தார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கிரமக்காரர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அவர்களை சபிக்கிறோம். அதெல்லாம் நல்லா இருப்பானா, இந்த மாதிரி நாசமாக போவ, இந்த மாதிரி கிறிஸ்தவர்களெல்லாம் முஸ்லீம்லாம் அடித்து நொறுக்கிறான்ல, இவங்கெல்லாம் உருப்பிடுவான்ல, இவங்களுக்கு மனசாட்சி இல்லையா, கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாயை விட்டு திட்டுறோம். அப்படி இல்லைன்னா வாய் விட்டு திட்டுறதுக்கு தைரியம் இல்லைன்னாக்கா மனசாலையாவது அவங்கள என்ன செய்கிறோம், சபிச்சிடறோம். அன்பாவில்லே அப்படிப்பட்ட அக்கிரம செய்கிறதுக்காக நாம் ஜெபிக்கணுன்றதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கி நாம் அவர்களை திட்டாமல் வையாமல் ஏசாமல் இன்றைக்கி அவர்களை முறுமுறுக்காமல் அந்த அக்கிரமம் செய்கிற அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இதை தான் ஆண்டவர் நமக்கு லூக்காவில் ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுத்தார். லூக்கா 23:34 நீங்கள் திருப்பினீங்கன்னா 34 இப்படியாக சொல்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ பிதாவே இவர்களை மன்னியன்னு யாரை பார்த்து சொன்னாருன்னா, அந்த அக்கிரம செய்கைக்காரில பார்த்து தான் அவர் சொன்னார். இவர் அநியாயமாய் சிலுவில் அறைந்தவர்கள், அநியாயமாய் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அநியாயமாக இவரை சாட்டையில் அடித்து துன்புறுத்தினவர்கள், அநியாயமான காரியங்களை செய்த அந்த அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக அவர் சிலுவையில் ஜெபிக்கிறார். இதை வந்து நம்ம குட் ஃப்ரைடேயில் நம்ம தியானிப்போம். முதல் வார்த்தையாக ஆண்டவர் சொன்ன முதல் அது சொன்ன வார்த்தை கிடையாது, ஜெபித்த வார்த்தை. அவர் ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். என்ன, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அன்பாலே அந்த வார்த்தை, அந்த ஜபம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? தன்னை அடித்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார், தன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அவர்கள் ஏதுவாக இருந்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு தீர்க்கதரிசி ஆகிய ஏசையா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். ஏசையா 53:12 அவர் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டது நிமித்தம், ஜெபித்தது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாம் யாருன்னா அக்கிரம செய்கிறார் தான். இன்னைக்கு நமக்காக அவர் வேண்டுதல் செஞ்சதுனால இன்னைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் அழகாக அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நான் எப்படி வேண்டுதல் செஞ்சோன்னா அதே போல் நீயும் வேண்டுதல் செய், நீயும் ஜெபி. அக்கிரம செய்யக்காரனை வெறுக்காத, அக்கிரம செய்யக்காரனை பார்த்து ஒதுங்காத, அக்கிரம செய்யக்காரனை பார்த்து திட்டாத, அக்கிரம செய்யனை பார்த்து சபிக்காத, அக்கிரமக்காரனுக்காக ஜெபி. அன்பாவில்லை, இது எனக்கு ரொம்ப ஆழமாய் மனசில் பதிந்த ஒரு காரியம். ஏதாவது டிவி நிகழ்ச்சியில் இல்லை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி பார்க்குறேன்னாக்கா இவங்களை அடிக்கிறாங்க போகிறாங்கன்னாக்கா ஒவ்வொரு ஏழை அப்பாவிகளையும் எல்லா கிறிஸ்தவர்களையும் முஸ்லீமையும் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்துலையே கையை வச்சு அவங்க மேலே ஆண்டவரே இவங்க அடிக்கிறவனெல்லாம் மன்னிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும். இவனையெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே உண்மையிலே. ஏன்னா ஆண்டவர் அதுதான் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் என்பவரை பவுலுடைய தலைமையில் எல்லோரும் அவனை கல்லெடுத்து கொல்லுவாங்க. அப்படி கொல்லும்போது அவர் கடைசியாக ஜெபிச்ச ஜெபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள் 7 அப்போஸ்தலர் 7:60 வாசிங்கன்னா அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. உயிர் போகும்போது எல்லாம் கல்லால் அடிக்கிறானுங்க. அப்போ ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறாரு ஸ்தேவான். என்ன செய்கிறாரு? அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவன் கடைசியை சாகும்போது யாரை பின்பற்றினா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீடனாக இருந்தான். அன்பாவில்லே இந்த பாவத்தை இவர்கள் மேல், யார் மேலே? இந்த அக்கிரம செய்கைக்காரர் மேலே, என்னை கொலை பண்ண தீவிரித்த இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அன்பானிலே இந்த ஜபத்தை நம்மளால் ஏறெடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அவன் அப்படி ஜபித்ததுனால்தான் ஒரு பவுல் ஆண்டவர் உருவாக்கினார். சவுலாக தலைமையேற்று இவர்களை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லி தலைமையேற்று நடத்தின அந்த சவுல் என்ற வாலிப மதவெறி பிடித்த வாலிபனை, அதுதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே சவுலை நான் எப்படி பார்க்குறேன்னா யூத மதவெறி பிடித்த மனிதனாக பார்க்கிறேன். இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் மதவெறி பிடித்தவர்களாக இந்த தேசத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்ம வெறுக்கிறோம் மதவெறி பிடித்தவர்கள் என்று. அவர்களுக்காக அக்கிரம செய்கைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம்னா அந்த மதவெறி பிடித்தவரெல்லாம் மனுஷனாக ஆண்டவரால் மாற்ற முடியும். மதவெறி பிடித்த சவுல் என்ற, யூத மதவெறி பிடித்த சவுல் என்ற வாலிபனை ஒரு பவுலாக மாற்றி கிறிஸ்துவுக்காக அவனை இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்தார் என்றால் அப்போ ஸ்தேவானுடைய ஜெபம் எவ்வளோ வல்லமை மிகுந்ததாக இருந்திருக்கிறது பாருங்கள். இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி கிறிஸ்தவம் பரவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் இந்த பவுல் என்பவர். உலகத்தில் அநேக மக்கள் அவர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சாட்சி கொடுக்கிறது இந்த வேதம். அப்போ பாருங்கள் இந்த ஸ்தேவானுடைய ஒரு ஜெபம், அக்கிரமக்காரனுக்காக ஜெபித்ததை அந்த ஜெபம் இன்றைக்கி பாருங்கள், ஒரு மதவெறி பிடித்த மனிதனாக இருந்த சவுலை பவுலாக ஆண்டவர் சந்தித்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அன்பானிலே இன்றைக்கி அதே தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அக்கிரமக்காரர்களை கண்டு நம்ம கலங்க வேண்டாம். அக்கிரம செய்கைக்காரை கண்டு பயப்பட வேண்டாம். அக்கிரம செய்கைக்காரை கண்டு சபிக்க வேண்டாம். அக்கிரம செயலைக்காரை கண்டு திட்ட வேண்டாம், பய வேண்டாம். இதை சொல்லும்போது எனக்கு 1 பேதுரு 2 தான் ஞாபகம் வரும். 2:23 பாருங்களேன். 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் எவ்வளோ திட்டினாங்க, பயங்கரமாக திட்டினாங்க. ஆனால் அவர் என்ன செய்யலை? பதில் வையவே இல்லைங்க. உண்மையிலே இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? உண்மையிலே நாம் அந்த மாதிரி செய்ய கற்றுக்கிட்டோமா? கற்றுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு சொல்கிற. நீ நானும் இந்த உலகத்தில் அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட அராஜகம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன செய்வாங்க? உத்தரவாதம் இல்லை உயிருக்கு. யாரை வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட மதவெறி பிடித்தவர்கள் இன்றைக்கி கட்டவிழ்க்கப்பட்டு, ஏன்னா அவங்க பாவம், அவங்க கண்ணுக்கு சுருகி போன குருடர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. மதவெறியை திணிச்சு மக்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து இரத்த வெறி பிடித்து அலையிறவர்களாக மாறு. கொலை செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்னா பார்த்துங்க. துப்பாக்கி பயிற்சியும் குத்துற பயிற்சியும் அவங்கள எப்படி கொலை பண்ணுன்றதுக்கு. உண்மையிலே இன்றைக்கி பாரு, இதெல்லாம் ஒரு மதம், அவங்களுக்கு ஒரு பக்தி, அதில் வேறு ஒரு அவங்களுக்கு ஒரு காரியம். உண்மையிலே இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த அக்கிரம செய்திக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உண்மையிலே அதுதான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி உண்மையிலே அந்த ஒரிசாவில் நடந்த சம்பவம், அந்த ஸ்டெயின்லி ஸ்டெஃபான் என்ற மிஷினரியை அவர் பிள்ளைகளோடு கொளுத்துனாங்க. அதுக்கு தலைமை ஏற்றவன் ஒருத்தன் தாராசிங், அவன் தான் ஏ நம்பர் ஏ அக்யூஸ்டு ஒன், அவர் அக்யூஸ் நம்பர் ஒன் அவர் தாராசிங். பேப்பரில் வந்தவுடனே அவன் ஃபோட்டோ மேலே கையை வச்சு நான்லாம் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே இந்த அக்கிரம செய்கைக்காரனுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை சொல்லி சொல்லி இந்த பிதாவே இவர் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, இவ்வளோ மன்னி ஆண்டவரே. ஸ்தேவான் ஜெபித்ததுனால ஒரு பவுளை நீர் உருவாக்கினீர், அதே போல் இந்த ஆண்டவரே ஸ்டெயின்லெஸ் ஸ்டெஃபானு கொலப்பண்ண ஏதுவாக இருந்த மூளையாக இருந்த இல்லை அதுக்கு தலைமை ஏற்று நடத்தின இந்த தாராசிங்க சந்தி ஆண்டவரே, இவனுக்கு இவனுடைய அக்கிரமம் நீங்கள் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவன் பாவத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த காலத்தில் நான் உண்மையிலே கண்ணீரோடு அந்த தினத்தந்தி பேப்பரில் அவன் ஃபோட்டோ மேலே கையை வச்சு ஜெபிச்சது உண்டுங்க. அதனுடைய விளைவோ எனக்கு தெரியாது. இந்த தாராசிங் என்பவன் ஜெயிலில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், அவன் வேதத்தை வாசிக்கிறான் என்று ஏன் காதுபட கேள்விப்பட்டுட்டேன். அன்பாவில் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஆண்டவருடைய ஜெபமாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். இன்றைக்கி நாம் எதை கற்றுக்கொண்டோம், எப்படியாக ஜெபிக்கிறோம், அவர்களை பார்த்து எப்படியாக நம்ம மனம் பதறுகிறோம். மனம் பதறி கூட நம்ம ஒன்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். ஏசாண்டவரை மனம் பதறி கூட அவர் பேசலை, வையப்படும் போது பதில் வையாமலும்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளை திட்டினா போதும், பதிலுக்கு நாலு வாட்டி திட்டாட்டாலும் மனசுக்குள்ளாதையே திட்டிக்கிறோம், மனசுக்குள்ளாரையே அவனை திட்டுறோம் இல்லைன்னா ஜெபிக்கிறோம். ஏன்னா எதிர்க்க திட்டினா அவன் வந்து அடிச்சிடுவான், நம்மளோட பெரிய வலிவன். ஆனால் அவனை மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே கூட திட்டாத, மனசுக்குள்ளே கூட சபிக்காதன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்கிறோம், தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்துவர்களாக இருக்கிறோமா, உதாசீனத்துலேருந்து உதாசீனப்படுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறோமா. அன்பாலே நாம் எதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கி நாம் ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஆண்டவரே எங்களை சுற்றி இந்த அக்கிரம செய்கைக்காரர் தான் இருக்கிறாங்க, அக்கிரமக்காரர் தான் இருக்கிறான், இந்த அக்கிரமக்காரெல்லாம் எங்களுக்கு கொள்ளை பொருளாத்தான். இன்றைக்கி நம்ம ஜபம் நம்ம நமக்கு நம்ம எப்படி நம்ம ஜபம் வந்து நடக்கும் நிறைவேறும்னு நம்ம நினச்சிட்ருப்போம், என்றைக்காவது நிறைவேறும். ஸ்தேவான் சொல்லிவிட்டு சேர்த்து போயிட்டார், ஆனால் அவன் ஜபம் நிறைவேறிச்சு. சவுலாக இருந்தனே ஆண்டவர் சந்தித்த பிறகு பவுலாக மாற்றி உலகம் முழுவதும் இயேசுவே உண்மையான தேவன் என்று லொங்கு லொங்குன்னு அலைய விட்டாரா இல்லையா? அதே போல் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி எத்தனையோ அக்கிரம, அதில் நான் ஒரு அக்கிரமக்காரன், நீங்கள் ஒரு அக்கிரமக்காரலாம் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக ஜெபித்தார், இன்றைக்கும் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார் ரோமர் 8 நமக்காக, அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக அவர் வாக்கடங்கா பெருமூச்சோடு ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உட்காந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்காந்து ஜெபிக்கிறாராம், இந்த அக்கிரம செய்கைக்காரெல்லாம் எங்களுக்கு கொல்லை பொருளாக தாங்கன்னு வாக்கடங்கா பெருமூச்சோடு. அன்பாவில் இன்றைக்கி நாம் அந்த மாதிரி பெருமூச்சோடு ஜெபிக்கிறோமா? இந்த அக்கிரமக்காரர்களுக்காக இன்றைக்கி சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மணிப்பூரில் ஒரு கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டது மதவெறியினால், அது ஜாதின்னு சொல்லிட்டானுங்க. அதே இன்றைக்கி ஹரியானாவில் மதவெறி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலமாக கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்து போச்சு. அதனாலே இன்றைக்கி அந்த அடக்குமுறையினால் நம்மளை பயம் காட்டணும்னு நினைக்கிறான் பிசாசு. அவர்களுடைய மதமும் அவர்களுடைய பக்தியும் அதுதான் சொல்லி கொடுக்குது, கொலை பண்ணுறதுக்கும் அடித்து கொள்றதுக்கும் தான். ஆனால் நம்முடைய பக்தி அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டுதல் செய்யவும் அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்புவதற்காக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்பாலே இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த அக்கிரமக்காரர்களை எங்களை சுற்றி அதில் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்சத்துக்கும் அதாவது என்ன ஈரமில்லாத இரக்கமில்லாத அக்கிரம செய்து கொண்டிருக்கிற மதவெறி பிடித்த மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தோம் என்றால் நிச்சயமாக அந்த அக்கிரம செய்யக்காரன் பைபிள் எடுத்துக்கிட்டு இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லும்படியான நாட்கள் வரதான் போகிறது, நாம் பார்க்க தான் போகிறோம். நாம் ஜெபிக்கணும். எல்லா கிறிஸ்தவர்கள் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படியே சொல்லியே ஜெபிங்க, அக்கிரமக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபித்ததை போல நாங்கள் ஜெபிக்கிறோம், பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி உங்களை அடித்து சிலுவையில் அறைந்தவர்களுக்காக நீ ஜெபித்ததை போல நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்ல வந்தவர்களை அவன் ஆண்டவரே இந்த பாவங்கள் மேலே சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருந்தோம் என்றால் இந்த அக்கிரமக்காரர்களுக்காக பாரம் கொண்டு வியாகுலப்பட்டு அந்த அங்கலாய்ப்போட அந்த பெருமூச்சு விட்டு நம்ம ஜெபித்தோம் என்றால் நம்ம பெருமூச்சு ஆண்டவர் கேட்டு அந்த அக்கிரம செய்கைக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும், அவர்களையும் பவுளை போல மாற்றி இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கிறவர்களாய் மாற்ற முடியும். நாம் ஒப்பு கொடுப்போம்மா, செபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் அக்கிரமக்காரர்களுக்காக செபிக்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை வெறுக்காதபடிக்கு, அவர்களை ஒதுக்காதபடிக்கு, அவர்களை பார்த்து பயப்படாதபடிக்கு, அவர்களை பார்த்து முறுமுறுக்காதபடிக்கு, அவர்களை பார்த்து நாங்கள் சபிக்காதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் முழங்கால் நின்று வெறு பெருமூச்சோடு அக்கிரமக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டத்தில் கண் சொருகி போன குருடர்களாய் பக்தி என்ற வேஷத்தில் பிசாசு அவளை வீணாக்கி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி, அவளுடைய ஆத்துமாக்களுக்காக, அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக, அவர்கள் பாவம் அவர்கள் மேலே சுமராது இருப்பதற்காக நாங்கள் ஸ்தேவானை போல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை சுற்றி இருக்கிற அக்கிரமக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் நீ சந்திக்கிறது ஒரு நொடி ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த அக்கிரம செய்கைக்காரன் நீ சந்தித்தீர் என்றால் அவன் உங்களுக்காக உயிரை கொடுப்பான் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை கையில் எடுத்து இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி உலகம் முழுவதும் பறைசாற்றுவான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாரும் ஆண்டவரே. ஏசையா தீர்க்கதரிசி எப்படியாக ஆண்டவரே உம்மை பற்றி கூறியிருக்கிறார் ஆண்டவரே, அவர் எப்படியாக அக்கிரம செய்கைக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை கிளைம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த அக்கிரம செய்கைக்காரர்களை பங்காக கொடுங்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் எந்த மதத்துக்காக வெறி பிடித்து கொலை வெறி பிடித்து அலைகிறார்களோ அந்த மதத்தை வெறுத்து அந்த மதம் அது மதமே அல்ல என்று சொல்லி மார்க்கத்தை நல்ல மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் இயேசுவின் அன்பின் வழியில் நான் செல்கிறேன் இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லி உமக்காக உயிரை கொடுக்கிறவர்களாய் மாற்ற போறீங்கப்பா, அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தை

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முச்சடியிலே தேவன் எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி மோசையோடு பேசுகிறார். ஆமே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டு அவர்கள் வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை அழைத்து வர உன்னை அனுப்புகிறேன், வா என்று சொல்லி மோசேயின் மேல் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதும் மோசே பல காரணங்களை சொல்லுகிறார். முதலாவது, ஆண்டவரே, நான் எம்மாத்திர ஆண்டவரே, இதெல்லாம் என்னால எப்படி முடியும், நான் இதற்கு பாத்திரவா நல்ல என்கிறான். பிற்பாடு சொல்லுகிறான், ஆண்டவரே, அவங்க உம்முடைய நாமத்தை கேட்பாங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அதன் பிறகு சொல்லுகிறான், ஆண்டவரே, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்கிறான். இப்படி ஒவ்வொரு காரணத்தையாய் அவன் முன்வைக்கிறான். எதற்காக முன்வைக்கிறான் என்று பார்த்தால், இந்த காரியத்திலிருந்து விலகும்படியாக. கடைசியில் அவன் வைத்த அத்தனை காரணங்களுக்கும் கர்த்தர் சரியான பதிலை கொடுத்து கொண்டிருக்கும் போது, ஆமே, கடைசியாய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நான் உன் வாயோடு இருந்து பேசுகிறேன் என்று. அதன் பிறகு மோசே சொல்லுகிறான், வேறு யாரையாவது அனுப்புங்க என்று. காரணம் சொல்லி காரணங்களை முன்வைத்து கர்த்தருடைய திட்டத்திலிருந்து விலக பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபமூண்டவராகி. மோசே மேல் அவ்வளோ கோபம் இருந்து ஆண்டவருக்கு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் ஒரு நோக்கத்தை வைத்துதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. தேவன் தம்முடைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நமக்கு அவருடைய அழைப்பு வரும்போது, நான் மோசே போல இப்படி காரணங்களை சொல்லி விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், மோசையின் வாழ்க்கை போல தானே நம்முடைய வாழ்க்கை. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது. மோசே பிறக்கு முன்னமே மோசை அழிக்கும்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பிறக்கிற ஆண் குழந்தைகள் அனைவரையும் நைல் நதியிலே தூக்கி போட வேண்டும். அப்படி என்றால் மோசைக்கு எதிரான காரியங்கள் தான் இந்த பூமியில் இருந்தது. மோசே பிறக்கு முன்னமே அவனுக்கு எதிரான திட்டங்கள் தான், சட்டங்கள் தான் போடப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் இதுவரை வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய சித்தத்திற்கு. அதே போல தான் நம்மை தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். மோசே மாதிரி நம்ம பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அதை முன்வைத்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாறாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை சந்தித்த போது, நீர் யார் என்று கேட்கிறான். அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினதும் அடுத்து பவுல் காரணம் சொல்லவில்லை, மாறாக, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். காரணங்கள் சொல்லி விலகாமல், ஆமே, கர்த்தருக்கு முன்பாய் நாம் நம்மை அர்ப்பணிப்பதே சிறந்தது. காரணம் சொல்லி விலகுகிறவர்கள் தேவனை கோபப்படுத்துகிறார்கள். ஆமே, கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். தேவனை பிரியப்படுத்துவோம், கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்களும் பல நேரத்தில் காரணங்களை சொல்லி விலகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துகிற கோபாக்கினையின் பிள்ளைகளாய் அல்ல, உமக்கு பிரியமானதை செய்கிற நேச பிள்ளைகளாய் காணப்பட, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளிலும் வாழ்வும் வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்குடாக நீங்கள் கேட்கப் போவது பிரகாசியுங்கள். அதற்கான ஜீவ வார்த்தை, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. பிரகாசியுங்கள். நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பிரகாசிக்க வேண்டாமா? நீங்கள் பெற்ற இன்பத்தை இவ்வயகமும் பெறும்படி நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆகாயத்து மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தர் உங்கள் தீபத்தை ஏற்றி வைத்தது உண்மையானால் நீங்களும் அநேகருடைய உள்ளத்தில் இரட்சிப்பின் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். எசாயா சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எசாயா 60:12 காணலாம். அது மாத்திரமல்ல, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று எசாயா 60:3 சொல்லுகிறது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உறுதியான வாக்குத்தத்தம். அநேகர் அதைரியம் அடைந்து, நான் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல எப்படி பிரகாசிப்பது, விழுந்து விட்டால் என்ன செய்வது, நான் சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, மனம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை தம்முடைய கைகளில் ஏந்தி இருக்கிறார். 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கையில் ஏந்திய ஆண்டவர், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் உங்களை நட்சத்திரமாக என்றென்றும் பிரகாசிக்க செய்வார். வெளிப்பாடு 1:16-20 காணலாம். கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்களை, பாடுபட்டு உழைக்கிறவர்களை நட்சத்திரமாக எண்ணி தன் வலது கையிலே பாதுகாக்கிறார். ஆம், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறபடியால் உங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சங்கீதக்காரன் 95:7 சொல்லுகிறார். ஆம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய உங்களை ஒருவனும் ஒரு காலத்திலும் அவரது கைகளிலிருந்து பறித்துக் கொள்ளவே இயலாது. அவர் வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்முடைய மகிமையான வருகையிலே உங்களை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசித்து எரிய வேண்டும். சிறிதாக பறக்கும் மின்மினி பூச்சி கூட ஒரு சிறு வெளிச்சத்தை கொடுக்கிறது. மண்ணெண்ணெய் விளக்கு தனக்கு ஏற்றபடி வெளிச்சத்தை கொடுக்கிறது. மின்சார விளக்கு அதுவும் அதற்குரிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பிரகாசிக்க செய்கிற கிறிஸ்துவை பிரதிபலித்து கர்த்தருக்காக வெளிச்சம் கொடுக்க வேண்டாமா? உங்கள் நினைவு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்படியாக ஜோவான் 1:4-5 காணலாம். ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படியான தேவ நிகழ்ச்சிகளையும் தேவ செய்திகளையும் உங்கள் மனதுக்கு ரம்யமான பாடல்களையும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ, நீங்கள் 24 மணி நேரங்களிலும் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: நான் சொல்றத நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு உணவு இருந்துச்சுன்னா உங்க

உடல்ல ஆடை இருந்துச்சுன்னா, நீங்க தங்கிறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா, நீங்க இந்த உலகத்துல 75% மக்களை விட பணக்காரங்க. இன்னும் சொல்றேன் கேளுங்க, நீங்க ஆசைப்பட்டதை வாங்க உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா, நீங்க போக விரும்புற இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த உலகத்திலேயே டாப் 18%ல வர்ற பணக்காரங்கள்ல ஒருத்தங்க. நான் இன்னும் முடிக்கல, தொடர்ந்து கேளுங்க. இன்னைக்கு நீங்க நோய் நொடி இல்லாம உயிரோட இருக்கீங்கன்னா, இந்த வாரத்துல உயிர் போகும் தருணத்துல இருக்கும் 10 லட்சம் மக்களை விட ஆரோக்கியமானவங்க. நான் கடைசியா சொல்றத கவனமா கேளுங்க. என்னுடைய இன்றைய செய்திய உங்களால கேட்க முடியுதுன்னா, அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியாத 300 கோடி மக்களை விட நீங்க பாக்கியம் பெற்றவங்க. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? வாழ்க்கைங்கிறது குறை சொல்லிக்கிட்டோம், இல்லாததை நினைச்சு ஏங்கிறதும் இல்லைங்க. வேதனை உண்டு, துக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எண்ணி முடியாத நன்மைகள் எத்தனையோ இருக்குதே. அதெல்லாத்தையும் நினைச்சு கடவுளை துதிச்சுக்கிட்டே இருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us read again Proverbs chapter 8 first 5 verses.
1: ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே மேடைகளிலும் நார்ச்சந்தைகளிலும் நிற்கிறது, அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்தருக்கு துணிக்கும், பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள்.
2: Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance she cries aloud, To you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்முடைய தேவனுடைய சத்தம் பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும் துணிக்கிறது.
2: The voice of our God is heard until the ends of the earth.
1: அவருடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு இடம், ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை.
2: There is no place or a situation where his voice is not heard.
1: எந்த மனிதனிடத்திலேயும் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார்.
2: Our God is a God who speaks to every person.
1: அவர் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார்.
2: And he is the one who reveals his wisdom.
1: ரோமர் முதலாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது,
2: When Apostle Paul says in Romans chapter 1,
1: காணப்படாத தேவன் காணப்படுகிறவைகளாலே தன்னை வெளிப்படுத்துகிறார்.
2: The Lord who is not seen but he reveals through things which are seen.
1: நாம் பார்க்கிற ஒவ்வொரு சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அதன் வழியாக இதற்கு பின்பாக ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார்.
2: When we look at each creation, the Lord reveals himself that there is a creator behind every creation.
1: தேவனை அறியும்படி அவருடைய ஞானம் அவருடைய சிருஷ்டிப்பினால் வெளியரங்கமாக தெரிகிறது.
2: So that we may know God, his wisdom is revealed through his creation.
1: அதனாலே போக்கு சொல்ல யாருக்குமே இடம் இல்லை.
2: Therefore we don't have any room for any excuses.
1: வழியிலே பேசுகிறார்.
2: He speaks on the way.
1: வாசல்கள்ல பேசுகிறார்.
2: He speaks near the gates.
1: நார்ச்சந்திகள்ல பேசுகிறார்.
2: He speaks in the crossroads.
1: வீட்டினுடைய முகப்பிலே பேசுகிறார்.
2: He speaks at the door of the house.
1: எல்லா இடத்திலேயும் கர்த்தர் பேசுகிறார்.
2: The Lord speaks at all places.
1: நான் நினைக்கிறேன் அவர் பேசுகிறார் என்றால் அவர் நோக்கம் இல்லாமல் அவர் பேசவே மாட்டார்.
2: So when we say that he speaks without it's not that he speaks without any purpose.
1: அவர் பேசுகிறார் என்றால் நிச்சயமாகவே ஒரு நன்மை உண்டாக தான் அவர் பேசுவார்.
2: When he speaks always to give a good benefit or blessing.
1: அவர் காரணம் இல்லாமல் ஒரு நாளும் பேசவே மாட்டார்.
2: He will never speak without any reason.
1: ஏன் தேவனுடைய ஞானம் நம்மோடு பேசுகிறது?
2: Why does the wisdom of God speak to us?
1: ஏன் அந்த ஞானத்தின் மூலமாய் நாம் விவேகத்தையும் புத்தியையும் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது?
2: And what is the necessary for us to obtain prudence and understanding through that wisdom?
1: மூன்று காரணங்களை கவனித்தோம்.
2: We saw three reasons.
1: ஒன்று, நமக்கு முன்பாக இருக்கிற குழப்பும் தேர்ந்தெடுப்புகள்.
2: Number 1, we face confusing choices.
1: இரண்டாவது, நமக்கு முன்பாக இருக்கும் தீமை மறைக்கப்பட்டிருக்கிறது.
2: Number 2, corruption is camouflaged.
1: மூன்றாவது, நமக்கு முன்பாக உள்ள பின் விளைவுகளை நாம் சிந்தித்து எச்சரிப்படைய வேண்டும்.
2: Number 3, we have to consider the consequences.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கடந்த முறை நான் பேசும்போது இந்த விவேகம் அறிவினுடைய நன்மைகள் என்ன என்றும் அதை எப்படி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தேன்.
2: And again in the last few devotions I spoke about the benefits and uses of prudence and understanding how we have to make use of that in everyday life.
1: இந்த விவேகம் தான் மனிதர்களை இனம் காணுவதற்கு விவேகித்து நாம பகுத்தறிவதற்கு உதவி செய்கிறது.
2: And this prudence helps us to discern people.
1: இந்த விவேகம் தான் சத்துருவினுடைய சதி திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
2: This prudence helps to discern the schemes of the devil.
1: இந்த விவேகம் தான் காலத்தை நிதானிக்க உதவி செய்கிறது.
2: And this prudence helps us to discern the times.
1: ஒவ்வொரு நாளும் இந்த விவேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது.
2: And it is necessary for us to use this prudence in our everyday life.
1: எதிலே நாம பயன்படுத்தலாம்?
2: Where can we use it?
1: முதலாவது, நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் நிச்சயமாகவே இந்த விவேகத்தை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வர முடியும்.
2: So this prudence can be used in problems so that we can easily come out of it.
1: இரண்டாவது, நமக்கு முன்பாக என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது என்பதை இந்த விவேகம் காண்பிக்கிறதுனால சரியான பாதையை தெரிந்தெடுத்து முன்னாலே செல்ல முடியும்.
2: So since this prudence shows the possibilities that are present before us, we can choose the right path and move on.
1: இந்த விவேகம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை குறைகளை கண்டுபிடித்து நாம் நிதானித்து அவைகளிலிருந்து சுத்திகரிக்கப்பட இந்த விவேகம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்பட வேண்டும்.
2: This prudence should be used for us to test and examine our personal life and to sanctify us and remove all the flaws from our life.
1: இந்த விவேகத்தை பற்றியும் இந்த புத்தியை பற்றியும் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் பேசி இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் முன்னேற விரும்புறேன்.
2: So I just want to speak one more thing from this prudence scripture portion and then move on.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த விவேகத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது?
2: So today we gonna meditate on how to gain prudence.
1: அதாவது விவேகம் தேவை, விவேகம் அவசியம், விவேகம் நல்லது, விவேகம் நன்மையானது எல்லாம் படிச்சிட்டு இருக்கோம்.
2: We read that prudence is essential, prudence is necessary, prudence is good, prudence is needed. We read all these things.
1: ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி தான் இந்த விவேகத்தை கண்டுபிடிக்கிறது?
2: But the question is how to gain prudence.
1: எப்படி இதை சம்பாதிக்கிறது?
2: How to gain prudence.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்று காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம்.
2: We gonna see three things from the word of God.
1: முதலாவது, இந்த விவேகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கண்டுபிடிக்க 119 சங்கீதம் 166 வசனத்தை பாருங்கள்.
2: So number 1, read Psalm 119 verse 66.
1: உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும்.
2: Teach me good judgment and knowledge.
1: 119:66.
2: 119:66.
1: உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன்.
2: For I have believed your commandments.
1: பாருங்க அங்க என்ன எழுதியிருக்கு, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும்.
2: Teach me good judgment and knowledge.
1: முதலாவது நான் சொல்லுவேன், எப்படி இந்த நிதானத்தை, இந்த விவேகத்தை நாம் அடைவது என்றால், முதலாவது தேவனுடைய வசனத்தை நமக்குள்ளே நாம் காத்து கொள்ளும் போது.
2: The first way to gain prudence is scripture preservation.
1: நம்முடைய இருதயமாகிய பலகையிலே, இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு நாம் காத்து கொள்ளுகிறோமோ, அதை நாம் சேகரிக்கிறோமோ, அவ்வளவுதான் நமக்கு நிதானம் உண்டாகும்.
2: So the more we preserve, the more we store up things, the scripture of God in our heart, in the tablet of our heart, in the treasure of heart, only then we can improve the prudence.
1: உத்தமமான நிதானம், உத்தமமான அறிவு தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம்தான் வரும்.
2: So we can receive this good judgment and knowledge and prudence only by the scripture of God.
1: 119 சங்கீதத்தினுடைய 11 வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read Psalm 119 verse 11,
1: அங்கே வாசிக்கிறோம், ஒரு வாலிபன் தனக்கு முன்பாக இருக்கிற பாதைகளில் அவன் குற்றமற்றவனாய் நிதானித்து நடக்க வேண்டுமானால்,
2: If a young man ought to walk clean in the ways that is present before him,
1: நான் சொல்லுவேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று வாசிக்கும்.
2: It says, Thy word have I hid in my heart that I may not sin against you.
1: 9 வசனமும் பாருங்க.
2: Look at verse 9.
1: வாலிபன் வழியை எவ்விதமாய் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலேயே.
2: How shall a young man cleanse his way? By taking heed thereto according to your word.
1: தனக்கு முன்பாக இருக்கிற தீமையை நிதானித்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய வசனம் தான் வழின்னு சொல்லி 9 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: In verse 9 we read scripture and the law of the Lord is the only way for us to discern what is evil and come out of that evil path.
1: அந்த பாவத்துல ஈடுபடாம இருக்கிறதுக்கு வேதம் சொல்லுது, உம்முடைய வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன்.
2: For us not in get involved into such sin, the verse says, I have hid your word in my heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நிதானத்தை தருது.
2: So the word of God is the one which gives us this prudence.
1: அது தேவனுடைய கற்பனையா இருக்கிறது.
2: It is the commandment of God.
1: அது தேவனுடைய சட்டமா இருக்கிறது.
2: It is the law of the Lord.
1: அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது.
2: And it is an ever living word.
1: அந்த வார்த்தை நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறதா இருக்கிறது.
2: It is the one which speaks to us every day.
1: அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்து நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது.
2: So it is present in us and make us realize and convict us.
1: அந்த வார்த்தை நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் வீசுகிறதா இருக்கிறது.
2: And it shines light in our paths.
1: இந்த வசனத்தை ஒரு மனுஷன் எவ்வளவு தன் இருதயத்தில் வைத்திருக்கிறானோ அவ்வளவு அதிக நிதானிப்பு அவனுக்கு உண்டாயிருக்கும்.
2: The more the man preserves this word of God in his heart, the more prudent he becomes.
1: ஆகவே தான் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4 அதிகாரத்தின் 6 வசனம் வாசிக்கும்போது,
2: That's why if you read in Hosea for chapter 4 and verse 6,
1: என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வாசிக்கிறோம்.
2: It is my people are destroyed for lack of knowledge.
1: நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: The Lord says, because thou hast rejected knowledge, I will also reject you, that thou shall not be no priest to me.
1: நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வாசிக்கிறோம்.
2: And we also seeing thou hast forgotten the law of thy God, I will also forget thy children.
1: எவ்வளவு முக்கியமா இந்த வேத வசனத்தை எழுதி இருக்கு பாருங்க.
2: See, it shows how important the word of God is.
1: ஒரு மனிதனுடைய நிதானிப்பில்லாமல் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு எப்போ வழி உண்டாகும் கேட்டா, கர்த்தருடைய வேதத்துல அறிவற்றவர்களாய் தேவனுடைய வேதத்தை மறந்தவர்களாய் இருக்கும்போதுதான்.
2: When people of God lack knowledge of the word of God and when they forget the word of God, they pave way for their own destruction.
1: பாருங்க, அதனால தான் இயேசு வந்து அடிக்கடி தன்னுடைய பிரசங்கங்கள்ல வந்து நீங்க வாசிக்கவில்லையா வாசிக்கவில்லையா வாசிக்கவில்லையான்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்.
2: That's why whenever Jesus preached, he very often used this word, have you not read, have you not read, very often.
1: இயேசுவை அவங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க.
2: They were finding faults with Jesus.
1: ஐயோ, அவர் வந்து ஓய்வு நாளை முறிச்சிட்டாரு.
2: See, he has broken the law of the Sabbath.
1: அவருடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க.
2: His disciples did not clean their hands when eating.
1: என்னென்னமோ குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருந்தாங்க.
2: They gave many false accusations against him.
1: அவங்களுடைய நிதானிப்பு, அவங்களுடைய நியாய தீர்ப்பு எல்லாமே தவறாகவே இருந்தது.
2: Their discernments and their judgments were all wrong.
1: அது எல்லாத்துக்கும் இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க வாசிக்கலையாப்பா.
2: So for everything Jesus responded, have you not read this?
1: பைபிள் உங்கட்ட தான இருக்கு.
2: So Bible is with you, right?
1: அது ஒழுங்கா வாசிக்கலையா?
2: Did you not read it properly?
1: அந்த இருதயத்துல வந்து நீங்க தற்காத்து வைக்கலையா?
2: Did you not preserve that in your heart?
1: நீங்க ஒழுங்கா மனசு வச்சிருந்தீங்கனா, நான் பேசுற எந்த காரியமும் நான் செய்கிற கிரியைகளை நீங்க நியாயமா நியாயம் தீர்த்திருப்பீங்க.
2: If you have kept everything in your heart properly, then you will do righteous judgment of whatever I speak.
1: அடிக்கடி அந்த வசனத்தை அவர் நினைப்பூட்ட வேண்டியதா இருந்தது.
2: Very often he has to remind them about the scriptures.
1: இப்படி தானே உங்க வேதத்துல எழுதி இருக்கு.
2: This is how it is written.
1: இத தெரியாததனால நீங்க தவறான நியாய தீர்ப்பு செய்றீங்க.
2: So since you do not know this, you do wrong judgments.
1: நம்முடைய வேதத்தை பாத்தீங்கன்னா, நமக்கு வேண்டிய எல்லா சட்டங்களையும் அது எழுதி கொடுத்திருக்கு.
2: If you look at our Bible, it has all the laws that we require.
1: ஒரு நல்ல நியாயாதிபதி சரியாக ஒரு காரியத்தை நிதானிச்சு நியாயம் செய்யணும்னா, எப்படி ஒரு தேசத்தின் சகல சட்டங்களையும் படித்து தேறினவனாய் இருக்கிறானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையினையும் நாம் நிதானமாக அல்லது சரியாக நாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொன்னால், வேத வசனத்தை நாம் கற்று அதை நம் இருதயத்தில் வைத்திருக்கும் போது தான்.
2: Like how a worldly judge, when he asked to give a good judgment, he learns all the laws that is present in the nation. Similarly, when we have to make certain decisions in our life, we have all the laws present in the Bible which will help us to take the correct decisions.
1: அதை நாம் உள்ளே பாதுகாத்து வைத்திருப்போமானால், ஏற்ற சமயத்தில் ஆவியானவர் நினைப்பூட்டுவார்.
2: If you preserve and keep the scripture portion very deeply in our heart, the Spirit of God will remind us at the right time.
1: ஒரு நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவை பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம்.
2: The Bible says a man out of his own good heart treasure brings out things of good and evil.
1: இல்ல old and new.
2: Old and good.
1: ஒரு நல்ல மனுஷனே, good man, out of the treasure of his heart brings forth both old and new. பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிறான்.
2: So he brings out both old and new.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எடுத்து கொடுக்கும்போது பாருங்க, அந்த ஏற்ற சமயத்துக்கு வேண்டிய வார்த்தை அதுல கிடைக்குது.
2: So when he brings forth, it gives the right word that is necessary.
1: நம்முடைய தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் மறைத்து வைப்போம்.
2: So let us preserve the word of God in our hearts.
1: எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தேவனுடைய வார்த்தையை கேளுங்க.
2: So whenever you get chances, you listen to the word of God.
1: வழியருகே உட்கார்ந்து இருக்கிறவங்களை போல இல்லை.
2: Don't be like the people who sit by the wayside.
1: ஏதோ ஏனாதானோனு ஏதோ அரகுறையா கேட்டுட்டு போறது இல்ல.
2: Not just listening half the way and listening half the things.
1: இருதயத்தை சரியா ஆயத்தம் பண்ணாம உள்ள கல்லோட முட்களோட கர்த்தருடைய வசனத்தை கேக்குறது இல்ல.
2: Not listening to the word of God without any preparation with all the thorns and bristles.
1: ஆயத்தமாக்கப்பட்ட நல்ல நிலம் போல இருதயத்தை வைத்து வசனத்தை கேட்போமானா அந்த வசனம் உள்ள பிரவேசித்து அது கனி கொடுக்க தடையில்லாமல் இருக்கும்.
2: When you keep your heart as a good ground which is already prepared to receive the word of God, then that will bring forth good fruits.
1: அது ஏற்ற காலத்தில் 30 60 100 ஆக பலன் கொடுக்கும்.
2: And that will bring forth a 30 60 and 100 folds of fruits at the right time.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து நிதானத்தில் அல்லது விவேகத்தில் வளர கர்த்தர் நமக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டுவாரா.
2: May the Lord give us grace that we may preserve the scripture which is a great treasure which the Lord has given and that we may gain prudence and increase in our life.
1: இந்த நாட்கள்ல நாம பொதுவாயிப்போ அந்த ஊழியங்களே பாத்தீங்கன்னா பெருமளவு வந்து ஆன்லைன் மூலமாக பரவுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக இருக்கிறது.
2: So generally these days we have got a great opportunity to increase or improve our ministry through online services.
1: நீங்க கேட்கிற காரியத்தை குறித்து கவனமா இருங்க.
2: So you should be very careful about the things that you hear.
1: இது கர்த்தருடைய வார்த்தைக்குரியதா?
2: So is that the word of God?
1: இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா?
2: Is it coming from the word of God?
1: அது வருகிறது என்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கவனத்தோட கேளுங்க.
2: So if you find out so then you listen to it carefully.
1: உங்க இருதயத்தை திறந்து கேளுங்க.
2: You open your heart and listen to it.
1: நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கிரியை செய்வார்.
2: And surely the Lord will work in you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ உத்தம நிதானிப்பை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது.
2: So when you preserve the scripture in your heart, that will help you to gain prudence.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது இந்த நிதானிப்பு இந்த விவேகம் இந்த அறிவு நம்மை அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன?
2: What is the second thing that you are supposed to do to gain prudence, wisdom and knowledge?
1: தானியேலின் புத்தகம் 2 அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை பாருங்க.
2: Daniel chapter 2 verses 17 and 18.
1: தானியேல் 2 17 முதல் 18.
2: Daniel 2 17 and 18.
1: பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் என்று வாசி.
2: Then Daniel returned to his house and explained the matter to his friends Hananiah, Mishael and Azariah. He urged them to plead for mercy from God of heaven concerning this mystery.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ரகசியத்தை அறியும்படிக்கு தன் தோழரோடே இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க தன்னுடைய தோழரிடத்திலே சொன்னார்.
2: So here he urged his friends to plead for mercy from the God of heaven concerning this mystery.
1: இந்த காரியம் ரொம்ப வினோதமானது.
2: This is a strange thing here.
1: பார்வோனை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு தன்னுடைய ஞானிகள்கிட்ட கேட்டாரு.
2: So when you look at Pharaoh, he told what is the dream that he dreamt and he asked for the interpretation of the dream.
1: ஆனால் நேபுகாத்நேச்சாரை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம்.
2: But Nebuchadnezzar is still worse.
1: அவர் கனவு கண்டாரு, கனவை மறந்துட்டாரு.
2: He dreamt but he forgot the dream.
1: எல்லாம் குழம்பி போச்சு.
2: He is totally confused.
1: இப்போ சொல்றாரு நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும்.
2: Now he says you have to tell me the dream and also his interpretation.
1: இது என்னங்க, இது நியாயமா இருக்கா?
2: So is it lawful?
1: யாராவது ஒருத்தர் கண்ட கனவையும் சொல்லு, அதனுடைய விளக்கத்தையும் சொல்லுன்னு சொன்னா எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்?
2: So if someone asks you to tell the dream and also the interpretation, how can we accept it?
1: ஆனா அவர்தான் கேக்குறாரு.
2: So that is what he's asking.
1: அவர் சொல்றாரு நான் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் உங்களை அத்தனை பேரையும் நான் கொன்று போடுவேன், உங்க வீடுகள் எல்லாம் எருகளம் ஆக்கிடுவேன்றார்.
2: So he says if you don't tell me the dream and its interpretation, I will destroy every one of you and bring all your houses into ruins and dunghill.
1: அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில எல்லாரும் பயந்து போயிருக்கும் போது,
2: when in such kind of very terrible situation where everyone is scared,
1: தானியேலும் அவனுடைய சகோதரர் அவனுடைய நண்பர்களும் எப்படி இந்த அர்த்தத்தையும் இந்த விவேகமான பதிலையும் கொடுக்க முடிந்ததுனா தேவனுடைய இரக்கங்களை தேடும்படி ஜெபம் பண்ணினார்கள்.
2: So how was Daniel and his friends able to get this prudence to interpret the dream by their sincere prayer?
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: 19 வசனம் பாருங்க.
2: Verse 19.
1: பின்பு ராகாலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
2: Then was the secret revealed unto Daniel in a night vision.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: கர்த்தர் அவர்கள் கூடி ஜெபிக்கும்போது காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார்.
2: When they gathered and prayed, the Lord revealed that mystery to him.
1: நாம் விவேகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா?
2: If you ought to be prudent.
1: நாம் அறிவு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டுமா?
2: If you have to be full of wisdom.
1: ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டுமா?
2: If the Lord ought to make you people who can understand secrets.
1: உண்மையான ஊக்கமான ஜெபம் மிக அவசியமானது.
2: Sincere prayer is very essential.
1: ஊக்கமான ஜெபம் இரண்டாவது ரொம்ப அவசியமானது.
2: Number 2, sincere prayer is essential.
1: ஊக்கமாக ஜெபிப்போமானால் தேவனால் வெளிப்படுத்த முடியாத ஒரு அதிசயம் ஒண்ணுமே கிடையாது.
2: When we pray sincerely, there is no wonder which God cannot reveal.
1: கர்த்தர் நிச்சயமாக அதை வெளிப்படுத்த வல்லவர்.
2: God is able to reveal for sure.
1: தேவன் மனுஷனால் முடியாததை கர்த்தர் ஆவியானவர் மூலமாய் செய்வார்.
2: So which is not possible by man, the Lord will help us through the Holy Spirit.
1: கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்.
2: The Lord will glorify his name.
1: நான் சொல்லுவேன், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
2: I tell you, this is really marvelous in our eyes.
1: தேவன் செய்கிற கிரியைகள் உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கும்.
2: The works of God will be marvelous in our eyes.
1: அவர் எல்லா ஞானத்திற்கும் உடையவர்.
2: He has all the wisdom.
1: அவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவர்.
2: And he reveals everything to us.
1: இதைதான் பாருங்க, தானியேல் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்ச உடனே 21 வசனத்துல சொல்கிறார் பாருங்க.
2: This is what when Daniel found out this interpretation of the dream, he says in verse 21.
1: தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்.
2: He changes times and the seasons.
1: ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
2: He removes kings and sets up kings.
1: ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர்.
2: He gives wisdom unto the wise and knowledge to them that know understanding.
1: அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர்.
2: He reveals the deep and secret things.
1: இருளில் இருக்கிறதை அவர் அறிவார்.
2: And he knows what is in the darkness.
1: வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்.
2: And the light dwells with him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப நாம ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஞானத்தை தேவன் தெரிய பண்ணுகிறார்.
2: So when you pray sincerely, the Lord reveals his secrets and he will reveal everything to us.
1: நாம நிறைய வேளை இந்த ஜெபத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல.
2: Many times we don't give importance to this prayer.
1: நமக்கு நிதானம் வேணும்னு உடனே, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியலன்னு உடனே அதை 10 பேர்ட்ட சொல்றோம், நாமளே குழப்பிக்கிறோம், நாமளே தூக்கம் இல்லாம புரண்டுகிட்டு இருக்கோம்.
2: So when we don't know some things, when we need that prudence, we just tell 10 people, we just inform others, we just roll around, we confuse ourselves, but we don't pray.
1: நீங்கள் வேதத்தில் எல்லா சம்பவங்களையும் படித்து பாருங்க.
2: But if you read all the incidents in the Bible,
1: கிட்டத்தட்ட பெரிய மனிதர்கள் எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி குழப்பமான நேரங்கள்ல, வாழ்க்கையில தெளிவற்ற நேரங்கள்ல அவங்க வாழ்க்கையில சந்திச்சு தான் இருந்திருக்காங்க.
2: So almost every great man present in the Bible have gone through such kind of confusing situations in their life.
1: ஆனால் அவங்க எப்பலாம் ஜெபம் பண்ணாங்களோ கர்த்தர் அவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
2: But whenever they prayed, the Lord has revealed them.
1: பவுலையும் பர்னபாவையும் பாருங்க.
2: Look at Paul and Barnabas.
1: அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணும்போது இவர்களை இந்த ஊழியத்திற்காக பிரித்து விடுன்னு சொல்லி ஆவியானவர் பேசினார்.
2: When they gathered together and prayed, the Holy Spirit spoke that they may be separated for their ministry.
1: எலியேசரை பாருங்க.
2: Look at Eliezer.
1: தன் மேல ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது.
2: There was a great responsibility given to him.
1: அவரை பாத்தீங்கன்னா தன்னுடைய எஜமானுக்கு எஜமானுடைய மகனுக்கு மனைவியை கண்டடைகிற வேலையை யாருக்குன்னா எலியேசர் கொடுக்கப்படுகிறது.
2: The responsibility of finding a right bride for his master's son was vested to him.
1: எப்படி போய் தேடுறது, யாரை கண்டுபிடிக்கிறது?
2: Where to search, how to find it?
1: ஏன் சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான்.
2: The Bible says he was praying.
1: கிணற்றருகே நின்று ஜெபம் பண்ணான்.
2: He prayed near the well.
1: ஆண்டவரே நீங்க காண்பீங்க.
2: Lord, you show me, Lord.
1: கரெக்ட்டா கரெக்ட்டா ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க.
2: The Lord correctly revealed it.
1: எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன்.
2: How good is our God.
1: பாருங்க, பவுல் வந்து தன்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அதற்காக 3 முறை ஜெபம் பண்ணேன்னு சொன்னாரு.
2: Paul says there's a thorn that was given in his flesh and he prayed thrice for it.
1: யோசித்து பாருங்க, அவர் வந்து எதுக்கு இந்த முள் தான் வாழ்க்கையில வந்ததுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல.
2: See, he was not able to identify and find out why this thorn is admitted in his life.
1: நான் என்ன தப்பு பண்ணேன்?
2: What wrong did I commit?
1: ஏன் இது வந்து என் லைஃப்ல இந்த மாதிரி இந்த ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது?
2: Why this problem is still prevailing in my life?
1: பாருங்க, பவுல் வந்து மாம்சத்துல கஷ்டப்படாத ஒரு மனுஷன் கிடையாது.
2: Paul is not a person who did not suffer in his flesh.
1: கஷ்டத்தையே நான் வாழ்க்கையில பார்த்ததில்லைன்னு சொல்ற ஒரு மனுஷன் கிடையாது.
2: He is not a person who says I have not seen any suffering in my life. Christ.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் கொண்டிருக்கிறேன்னு
2: சொன்னாரு. So he says that I have the marks of Jesus Christ in my body.
1: இயேசுவுக்காக பட்ட பாடுகளை ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு.
2: And he also lists down the great sufferings that he suffered for Jesus.
1: வாரினால் அடிக்கப்பட்டது.
2: He was whipped for God.
1: எத்தனையோ முறை சிறைச்சாலையில் இருந்தது.
2: And he was imprisoned many times.
1: பட்டினியில் இருந்தது.
2: He was starving.
1: தாகத்தில் இருந்தது.
2: He was thirsty.
1: ஐயோ, அவருடைய பாடுகள் பெரிய பட்டியல்.
2: His suffering is a great list.
1: அவர் சரீரத்தில் படாத வேதனைன்னு ஒண்ணு கிடையாது.
2: That is not a suffering that he is that is spared from his life.
1: எத்தனை முறை அடிக்கப்பட்டார்.
2: You know how many times he was whipped and bit.
1: எல்லாம் சகிச்ச மனுஷன் சொல்றாரு, "என் மாம்சத்துல ஒரு முள் இருக்குன்றாரு."
2: This man who ended everything he says there's a thorn present in my flesh.
1: அது நமக்கு சரியா புரியல என்ன அதுன்னு சொல்லி.
2: We could not understand what is that.
1: ஆனால் அநேகர் சொல்றாங்க அது வந்து அவருடைய சரீரத்தில் இருந்த ஒரு வியாதி அல்லது ஒரு பலவீனம் என்று சொல்கிறார்.
2: Many say that is a sickness or a weakness that was present in his body.
1: சிலர் சொல்றாங்க அவர் கண்ணில இருந்த புறையை தான் அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க.
2: Some say it is a cataract that was present in his eye.
1: அவரால சரியா பார்க்க முடியாதனால என்ன ஆண்டவரே எனக்கு வந்து நீங்க இவ்வளவு உமக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் இந்த கண்ணை சரி பண்ண முடியாதா.
2: So since he was not able to have a clear vision he was asking God Lord I suffered so much for you why don't you heal my eye.
1: எவ்வளவு வெளிப்பாடுகள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கீங்க.
2: You have given me so much revelation.
1: மூன்றாம் வானவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு யாரும் பார்க்காத காட்சிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன்.
2: I have been taken to the third heaven. I have seen things which other people have not seen.
1: இந்த கண்ணை சரி பண்ண கூடாதா?
2: Why don't you clear my eyes?
1: ஒரு முறை இல்ல மூன்று முறை ஜெபம் பண்ணாராம்.
2: Not once he prayed thrice.
1: அப்படின அர்த்தம் என்னன்னா எல்லாத்த பத்தி வெளிப்பாடு இருந்துச்சு தான் லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி ஒரு வெளிப்பாடு இல்ல.
2: So it means that he had revelation about all of the things but he did not have a revelation about his own life.
1: சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு சொன்னாரு தனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல.
2: He gave a solution for all the problems present in the church but he could not find the problem that is present in him.
1: ஆனால் நடந்தது என்ன தெரியுமா?
2: But you know what happened?
1: மூன்று முறை ஜெபம் பண்ணாரு. இன்னொருமா சொன்னா ஊக்கமாக ஜெபம் பண்ணாரு.
2: He prayed thrice in other ways he made sincere prayer.
1: அவர் உண்மையாக ஜெபம் பண்ணாரு இடைவிடாம ஜெபம் பண்ணாரு.
2: He prayed truly and he prayed continuously.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be the name of the Lord.
1: அதுல விளைவு என்ன?
2: What is the result of it?
1: வேதம் சொல்ல கர்த்தர் ஒரு வெளிப்பாடு அவருக்கு தர்றாரு.
2: The Lord gave him a revelation.
1: எதற்காக இந்த முள்ளு தெரியுமா?
2: You know why is this thorn?
1: நீ பெற்றுக்கொண்ட வெளிப்படுத்த குறித்து நீ மேன்மை பாராட்டிர கூடாது.
2: That you not that you not exalt yourself or boast about the revelation that you have received.
1: ஆகவே இந்த முள்ளு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது.
2: Therefore this thorn is given to you.
1: இது சாத்தான் குட்டுகிறதா இருக்குது.
2: So this is something which the given by Satan to buffet you.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த முள்ளு உனக்கு நன்மை தான்.
2: This thorn is also for your goodness.
1: உன்னோட பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும்.
2: So that my strength is made perfect in your weakness.
1: என் கிருபை உனக்கு போதும்.
2: My grace is sufficient for you.
1: இத வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார்.
2: When apostle Paul prayed the Lord revealed this to him.
1: அதுக்கு அப்புறமா பாருங்க அவர் ஒரு நாளும் அவர் வந்து திரும்ப அதுக்காக இன்னொரு முறை ஜெபம் பண்ணல.
2: And thereafter he never prayed for that.
1: அவர் சொல்கிறாரு இப்போ நான் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்ன்றார்.
2: Now he says I rather glory in my infirmities.
1: இவ்வளவு நாளும் பலவீனத்தை நீக்கிடும் நான் ஜெபம் பண்ணேன்.
2: These many days I prayed for the Lord to remove my weakness.
1: இப்போ அதே பலவீனங்களை பிரியப்படுகிறேன்.
2: Now I really take pride in those infirmities.
1: I take pleasure in those weaknesses. அதுல நான் பிரியப்படுகிறேன்.
2: I take pleasure in my infirmities.
1: எப்படி இது உங்களுக்கு தெரிஞ்சது?
2: How was he able to identify?
1: எப்படி இதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சது?
2: How did he find out the secret behind it?
1: மூன்று முறை ஜெபம் பண்ணேன்.
2: He prayed thrice.
1: ஊக்கமாய் கர்த்தரை பற்றிக்கொண்டு ஜெபம் பண்ணேன்.
2: He prayed sincerely unto the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில சில வேளை சில போராட்டங்கள் ஓயாம இருக்கும்.
2: Sometimes certain struggles in our life will be continually present in our
1: life. சில பேர் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் வச்சிருக்காங்க.
2: Some people will have only one answer for every problem.
1: என்ன தெரியுமா?
2: What is that?
1: எல்லாம் பிசாசு என்ன சோதிக்கிறான்.
2: Everything is a temptation of Satan.
1: எல்லாம் ஒரே போராட்டம் பாஸ்டர். பிசாசு போராட்டம்.
2: It is Satan's struggle and a problem pastor.
1: சில பேர் எதுக்கு எடுத்தாலும் உடனே கட்டுன்றுவாங்க.
2: Some people will say that is a bind.
1: உடம்பு சரியில்லைன்னா உடனே இவங்க எனக்கு வச்சுட்டாங்க அவங்க எனக்கு வச்சுட்டாங்க அவங்க சூனியம் செஞ்சுட்டாங்க இவங்க சூனியம் செஞ்சுட்டாங்க.
2: So if they are not well they will say it's a witchcraft of that person this person he has done some sorcery this is a witchcraft.
1: இந்த சில பேருக்கு இதுல இருந்து வெளியே வரது கிடையாது.
2: Some people does not come out of this.
1: வாழ்நாளெல்லாம் இதே தான் பேச்சு.
2: All through their lifetime they speak only these things.
1: எனக்கு கட்டு எனக்கு காவல் எனக்கு உபத்திரவம் எனக்கு பிசாசு இதேதான் அவங்க வாழ்க்கை.
2: I have bonds chains all persecution and always Satan's problem.
1: அது இல்லன்னு சொல்லல.
2: I don't say no to word.
1: ஆனா இதுவே தான் காரணம்னு ஒண்ணே பிடிச்சிட கூடாது.
2: But you should not hold on to it saying this is the only reason that you have.
1: இது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: How did you find out?
1: எதனால இத நீங்க சொல்றீங்க?
2: How can you say that this is the reason?
1: சில பேருக்கு எதை பார்த்தாலும் பயம்தான்.
2: So some people are afraid of everything.
1: வீட்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரிய சத்தம் வந்துட்டா கூட ஏதோ ஒரு இது ஆவிங்க சுத்துது போல இருக்கு.
2: Even if they hear a small sound in their house, they will say that's a spirit that moving on.
1: ஏதாவது ஒரு காரியம் அவங்க நினைச்சது நடக்கலனா யாரோ எனக்கு செஞ்சிட்டாங்க.
2: If something did not happen according to the expectation, it means that someone has done something against them.
1: கன்வீனியன்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய குறைகளை கூட பிசாசு மேல போட்டு இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க.
2: So conveniently they will blame all their faults upon Satan and they will sit silent.
1: நான் சொல்றேன் நீங்க அப்படி செய்யாதீங்க.
2: I tell you don't do that.
1: எந்த பாடு பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க.
2: No matter whatever the struggle might be, you just
1: pray. அதுவே ஏன் இது எனக்கு இருக்கு?
2: Lord, why is this present in my life?
1: இதை விட்டு நீக்கிடுங்கன்னு கேளுங்க.
2: Ask God to remove it from your life.
1: அப்ப கர்த்தர் பேசுவாரு.
2: Then the Lord will speak to you.
1: நீக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தம் நீக்கிறதா இருந்தா நீக்கிடுவார், உடனே நீக்கிடுவார்.
2: So if you ask God to remove it from the life, if God will is so, he will remove it from your life.
1: ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும் பர்திமே கேட்டா உடனே சுகமாகிட்டார்.
2: And Bartimaeus asked, Lord, have mercy upon me, and the Lord healed him immediately.
1: ஆனா நான் உண்மையா ஜெபிக்கும்போது ஒருவேளை நம்ம வந்து அதனுடைய பதிலை நம்ம கண்டுபிடிக்க முடியாம அதுக்கு சுகம் கிடைக்காம இருக்குமானா நிச்சயமா கர்த்தர் அதுடைய காரணத்தையும் சொல்வாரு.
2: But when we pray and when we do not receive a reply or when you don't receive a healing for that, then the Lord will give you the reason that is for that.
1: அவர் சொல்வார் இந்த காரணத்துக்காக தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
2: And he will say this is continuing because of this reason.
1: நான் சொல்வேன் அப்படி நாம கர்த்தரை தேடுவோம்னா விவேகம் அறிவுள்ளவர்களா மாறிடுவோம்.
2: So if we seek God in that way, then we'll become prudent.
1: நாம யாருக்கும் ஆறுதல் படுத்த வேண்டியதில்லை.
2: We need not comfort.
1: Sorry, நம்மள யாரும் ஆறுதல் படுத்த வேண்டியதில்லை.
2: We need no one to comfort us.
1: நாமே மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களா மாறிடுவோம்.
2: And we become people who comfort others.
1: அவர் சொல்றார் பாத்தீங்களா, நாங்க படுற உபத்திரவத்தினாலே நாங்க வந்து உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களா மாறிட்டோம்.
2: And as he says, we become comforters of others because of the persecution that we have gone through.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஊக்கமான ஜெபம்.
2: Sincere prayer.
1: முதலாவது சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் போது.
2: Number 1, I told you scripture preservation.
1: இரண்டாவது ஊக்கமான ஜெபம்.
2: Number 2, sincere prayer.
1: மூன்றாவது எப்படி நாம ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வது.
2: Number 3, how to gain prudence and understand secrets.
1: இதை தான் நாம யோசேப்பினுடைய சம்பவத்துல படிக்கிறோம்.
2: So this is what we read in the Joseph's incident.
1: பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் உண்டோ.
2: Pharaoh said unto his servants, is there any person who have received the spirit of God like him?
1: இவனை போல ஒருவன் உண்டோ.
2: So can you find anyone like this man?
1: எப்படி இந்த ரகசியம் அவனுக்கு யோசேப்புக்கு தெரிந்தது?
2: So how was he able to find out the secret?
1: நான் சொல்லுவேன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு ஒரு மனுஷன் உணர்வுள்ளவனாய் இருப்பானால் அவன் ரகசியங்களை அறிகிறவனாய் இருப்பான்.
2: Number 3, when we are sensitive to the prompting of the Holy Spirit, then we will gain prudence.
1: பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு நாம செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாவே நான் சொல்லுவேன், நாம தேவனுடைய ஞானத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருப்போம்.
2: When we are sensitive to the prompting of the Holy Spirit, then we will surely gain prudence and knowledge.
1: பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள் நம்மை நடத்துகிறவர்.
2: So it is the spirit of God which leads us into all truth.
1: அவர் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்த வல்லவர்.
2: And he is able to reveal all the secrets.
1: ஆவியினாலே ரகசியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறவர்.
2: And he reveals all the secrets by his spirit.
1: நீ அதனால தான் ரோமர் 8:14 ஐ வாசிக்கும் போது,
2: if you read Romans 8:14,
1: அங்கே கர்த்தருடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்னு வாசிக்கிறோம்.
2: For as many as are led by the spirit of God, these are sons of God.
1: அவர் நமக்கு ஏவுதலை தருகிறார்.
2: And he gives us the provocation.
1: பிலிப்பை பார்த்து அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் என்று கர்த்தர் ஒரு ஏவுதலை தந்தார்.
2: And the Lord moved or provoked Philip to go and join the chariot.
1: நீங்க சிமியோனை பாருங்க.
2: When you see about Simeon.
1: சிமியோன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவனாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வந்தான் என்று வாசிக்கிறோம்.
2: Very Simeon led by the spirit of God, he came to the temple of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் ரகசியங்களை அறிகிறவர்களாய் இருப்போம்.
2: So when we have this leading and prompting of the Holy Spirit, surely we can understand the secrets.
1: அவருடைய விவேகம் நமக்கு இருக்கும்.
2: And we will have his prudence.
1: அந்த அனனியா சப்பீராளுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தது வேற யாருமே இல்லை, யாரும் வந்து பேதுருட்ட கோல் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தின.
2: So it is none who came and complained about the acts of Ananias and Sapphira, it is Holy Spirit who revealed that to Peter.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு பயமே உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய ஏவுதல் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
2: Lord, give me grace to keep and preserve that prompting and leading of your Holy Spirit in my life always.
1: நல்ல கவனிங்க, நான் எப்படி நான் வந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது ஜனங்க வந்து எல்லாத்தையுமே அதை வந்து தவறான வியாக்கியானம் கொடுத்து, எல்லாம் பிசாசு, இது கட்டு, இது இது வந்து மந்திரம், இது வந்து பேர் என்ன பில்லி சுனியம் அப்படின்னு எல்லாத்தையுமே அதுக்கு மேலே பழி சுமத்துறாங்களோ.
2: Like how when we encounter problems, people take a wrong, give a wrong interpretation and blame it that it is a sorcery, it is a witchcraft, or it is an act of devil.
1: அதே போல எல்லாருமே இந்த காலத்துல அவங்க செய்யற எல்லா காரியத்துக்கும் பரிசுத்தாவியானவர் ஏவினார், பரிசுத்தாவியானவர் ஏவினார்னே சொல்லிட்டு இருக்காங்க.
2: Similarly, for every act they do, they say today that it is the prompting or leading of the Holy Spirit.
1: எல்லாத்துக்கும் ஆவியானவர் சொன்னாரு.
2: They say it is Holy Spirit who has said everything.
1: ஆவியானவர் காட்டினாரு.
2: Holy Spirit showed me.
1: இது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு.
2: This has become a great problem today.
1: இப்போ இதுக்கு வந்து சரியான விளக்கங்கள் அவங்க சரியா கொடுக்கிறது கிடையாது.
2: They don't give the right explanation for all these things.
1: எதை சொன்னாலும் ஆவியானவர் எனக்கு காமிச்சிட்டார்.
2: Whatever we ask, they say the Holy Spirit has showed me.
1: ஆவியானவர் காமிச்சிட்டார்.
2: The Holy Spirit showed me.
1: அப்போ எப்படி ஆவியானவர் காண்பிக்கிறாருன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்றது?
2: So how to identify or understand that the Holy Spirit has revealed it to you?
1: விவேகத்தை கொடுக்கிற ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்?
2: So how will this Holy Spirit who gives the prudence will act?
1: மூன்று காரியங்களை நீங்க கவனிக்கணும்.
2: We have to see three things here.
1: முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக பேச மாட்டார்.
2: First, the Holy Spirit will never contradict scripture.
1: இயேசு சொன்னாரு, நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்ல.
2: Jesus said, I do not speak anything on my own.
1: பரிசுத்த ஆவியானவர் தானாய் ஒன்றும் பேச மாட்டாரு.
2: Holy Spirit will not speak anything of his own.
1: அவர் நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்.
2: He will remind you what I have told you.
1: அப்போ பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக அல்லது அதற்கு முரணாக அவர் பேச மாட்டார்.
2: So it means that the Holy Spirit will never contradict or speak anything against the scripture.
1: ஏன்?
2: Why?
1: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது.
2: Because all the law is given by the inspiration of the Lord.
1: தான் சொன்னதை, தான் ஏவினதை தேவன் தானே முரணாக பேச மாட்டார்.
2: So whatever he gave, whatever he led, he will not contradict himself.
1: மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ.
2: He is not a man to lie, he is not a man to change. So having said, will he change it?
1: ஆகவே நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, ஆவியானவர் சொன்னாரு, ஆவியானவர் சொன்னார்னு சொல்லும் போது வேதத்துல அதற்கு முரணான கருத்துக்கள் இருக்கிறதா?
2: So when you say that they say when the Holy Spirit has revealed it, well, Holy Spirit has showed this, so you have to find whether is there anything contradictory in the scripture.
1: வேதம் அதை இல்லைன்னு சொல்லும் போது, வேண்டாம்னு சொல்லும் போது ஆவியானவர் வேணும்னு சொல்ல மாட்டாரு.
2: When the scripture says no, then the Holy Spirit will never say yes.
1: நீங்க வேதத்தை நிதானித்து வாசிக்கும் போது நீங்க கண்டுபிடிப்பீங்க, இந்த ப்ராம்ப்டிங் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய சத்தியம் இதை சொல்லுகிறதா?
2: So when you slowly read the Bible, you will understand whether it is the Holy Spirit has said which is present in the scripture.
1: இரண்டாவது, நல்லா கவனிக்கணும்.
2: Number 2,
1: the tone of his voice. அவர் சொல்லுகிற காரியம் மாத்திரமல்ல, அவர் எவ்விதமாய் நம்மிடத்துல பேசுகிறார்ன்றது நீ கவனிக்கணும்.
2: And second, you have to check the tone of the voice.
1: எவ்விதமாய் பேசுகிறார்?
2: How is he speaking?
1: வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வாசிக்கிறோம்.
2: We read, do not grieve the Holy Spirit which you have received as a mark for the day of redemption.
1: துக்கப்படுத்தாதீங்க.
2: Do not grieve him.
1: அப்படின அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடியவர்.
2: So it means that you can grieve the Holy Spirit.
1: துக்கத்தினாலும் அவர் என்ன பண்ண முடியும்னா, சில கிரியைகளை செய்ய முடியும், சொல்ல முடியும்.
2: So the Holy Spirit can do certain works and say something because of grieving.
1: இந்த பீலேயாம் இருக்கார் பாத்தீங்களா?
2: This Balaam.
1: கர்த்தர் முதலாவது சொல்றார், நீ போகாத, அவங்களோட நீ நடக்காத, எதை நீ வாங்காதன்னு சொல்லி கர்த்தர் தெளிவா சொல்றாரு.
2: First the Lord said very clearly, you don't go with them, you don't associate with them, you don't receive anything from them.
1: ஆனா நிறைய வேளையில திரும்ப திரும்ப திரும்ப அவன் அதே போகாதன்னு சொன்ன காரியத்தை நான் கேட்டு சொல்றேன், கேட்டு சொல்ல போ.
2: But many times, whenever he said not to go, he said, I will inquire and tell, and at last God let him go.
1: போ. முடிவு ஆசீர்வாதமா இருந்ததா?
2: Was the end blessing?
1: கர்த்தர் ஒரு முறை சொன்னார் போகாதனா போகாது, அவ்வளவுதான்.
2: When the Lord said the first time not to go, it is not to go at all.
1: சில வேளையில கர்த்தர் நம்ம சில வேளையில தகப்பன்மார் சொல்லுவாங்க, கேட்டு கேட்டு சொன்ன வேண்டாம் வேண்டாம் சொல்லு, எக்கடகட்டு போணும் போன்னு சொல்லிட்டீங்களா போயிடுறேன்.
2: சம்டைம்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆல்சோ வென் வி சே ஃபர்ஸ்ட் தே வில் சே நோ பட் வென் யூ கீப் ஆன் பெஸ்டிங் தேம் தே வில் சே நோ அதர் கோ யூ கோ அண்ட் தே வில் சே யூ செட் கோ அண்ட் ஐ அம் லீவிங்.
1: நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டோன் எப்படி இருந்துச்சு?
2: சோ யூ ஷட் பீ வெரி கேர்ஃபுல் அபௌட் தி டோன்.
1: எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேதனைப்படுறாரா, வருத்தப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா, அது நீங்க கேட்கணும்.
2: சோ யூ ஹேவ் டு லிசன் டு தி டோன் ஆஃப் தி வாய்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வெதர் ஹி இஸ் கிரீவிங், ஹி இஸ் வெரி சாரோ ஆர் சேட் இன் மீ.
1: தேவன் வந்து எனக்குள்ள அந்த உணர்வை தர்றாரா? நான் அந்த காரியத்தை செய்யும் போதெல்லாம் அவர் துக்கத்தை நான் உணர முடிகிறதா?
2: சோ கேன் ஐ ஃபீல் தட் சாரோனஸ் ஆர் கிரீவிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வென்எவர் டு திஸ் ஆக்ட்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அவரே துக்கப்படும்படி காரியங்களை நம்ம வேணும்னு நம்ம வந்து நம்மள கட்டாயப்படுத்திட்டு செய்யறத அவர் தடுக்க மாட்டாரு.
2: So when you force yourself to involve in such kind of acts, he will not stop you.
1: கட்டாயப்படுத்துறத அவர் தடுக்க மாட்டாரு.
2: He will not stop when you force yourself to do it.
1: ஆனா நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறவங்களுக்கு தெரியும், வசனத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், இது தேவனுக்கு பிரியமானது இல்லைன்னு தெரியும்.
2: But people who are led by the Holy Spirit, who know the scriptures, they know that is not pleasing to God.
1: பாருங்க, சில வேளைல நம்மளுடைய மனக்கடி தினால கர்த்தர் சில காரியங்களை அனுமதி கொடுத்துருவாரு.
2: Sometimes because of our hardening of our heart, the Lord will let certain things to do.
1: அதனால தான் இந்த யூதர்கள் வந்து இயேசுட்ட வந்து நான் வந்து ஒரு ஒரு ஒரு பெண்ணை தள்ளிவிடலுவதற்கு மோசே வந்து தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நின்னாங்க வந்து.
2: That's why Jews came to Jesus and asked, Moses have written the law that we can divorce a woman.
1: Write a note of divorcement. இதுதான் தேவனுடைய திட்டம்.
2: This is the plan of God.
1: இதுதான் பரிசுத்தாவினுடைய சத்தியம்.
2: This is the truth of the Holy Spirit.
1: ஆனா என்ன சொன்னார் தெரியுமா?
2: But you know what did he say?
1: உங்க மன கடினத்து நிமித்தம் மோசே வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்தான்.
2: Moses gave that right of divorcement just because of your hardened heart.
1: அது அவருடைய பிரியம் கிடையாது.
2: It is not his desire.
1: உங்களுடைய மன கடினத்தினால அது வந்து அனுமதிச்சார்.
2: Because of your hardened heart, he just permitted it.
1: சும்மா நம்ம எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி செஞ்சுவிட்டு கடைசியில் ஆவியானவர் சொன்னார் ஆவியானவர் சொன்னானா அது ஆவியானவர் சொல்றது கிடையாது.
2: See, if doing everything according to our desire and when we say it is the Holy Spirit which have led you, it is not so.
1: இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த சட்டத்துல லூப் ஹோல் இருக்கு பாத்தீங்களா, எங்க ஓட்ட இருக்குன்னு பார்த்து தங்களுக்கு கன்வீனியன்ட்டா போவாங்க பாருங்க. அந்த மாதிரி தேவ வசனங்களையும் அதுக்குனே தேடுறாங்க.
2: So like how people find loopholes in the laws, similarly people also find loopholes in the word of God to grow it through into it.
1: அத தேடிட்டு கடைசில பாத்தீங்கன்னா அதனால வேதனைகள் அதனால உண்டாகுது அவங்க லைஃப்ல.
2: They will seek for those loopholes and at last end in pain and misery.
1: கத்திரே நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஆவியானவர் சந்தோஷப்படுறாரான்னு பார்க்கணும்.
2: So we have to see whether the Holy Spirit is happy with it.
1: இந்த காரியம் எனக்கு சந்தோஷமா தேவனுக்கு சந்தோஷமா?
2: So whether it brings happiness to me or to God.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார்.
2: Lord teach me to do things that is pleasing to you.
1: ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன்.
2: Lord do I come to do that is pleasing to you.
1: ஆண்டவரே

0: அவர் தேவனுடைய மகிமைக்கு உரியவைகளுக்கு தான் நம்மை நடத்துவார்.
1: Third, whatever the Holy Spirit leads us or guides us, that guidance always glorifies God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஏசாயா 48 ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க.
1: Isaiah 48 verse 1.
0: என்னுடைய மகிமையை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.
1: 48:11. My glory I will not give to another.
0: 48:11 மன்னித்துக்கொள். 48:11. என்னுடைய மகிமையை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்.
1: My glory I will not give to another.
0: அப்படிதான் நம்முடைய தேவன்.
1: That is how our God is.
0: எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக தான் அவர் செய்வார்.
1: He does everything only for his glory.
0: பரமண்டல ஜெபத்தை பாருங்க.
1: Look at our heavenly prayer.
0: அதுல பாத்தீங்கன்னா இந்த பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படுவது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும்.
1: Let your will be done in earth as it is in heaven.
0: ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் செய்யப்படுவதாக.
1: Lord, let your kingdom come, let your will be done.
0: நான் சொல்லுவேன், அத எல்லாமே அவருடைய மகிமைக்காக தான் அவர் செய்வார்.
1: So he does everything only for his glory.
0: அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுது, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்க.
1: When Apostle Paul says whether you eat or drink or do anything, do for the glory of God.
0: இயேசு மத்தேயு 5 அதிகாரத்துல நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க, இந்த பூமிக்கு உப்பா இருக்கீங்கன்னு சொன்னாரு.
1: Jesus also said in Matthew chapter 5, you are the light of this world, you are the salt of this world.
0: எதுக்காக?
1: For what?
0: நம்ம எவ்வளவு பிரகாசமா இருக்கறோம் காட்டுறதுக்கா?
1: Not to show how bright you are.
0: நாம எவ்வளவு ருசியா இருக்கறோம் காட்டுறதுக்கா?
1: Not to show how tasty you are.
0: இல்ல.
1: No.
0: இந்த பிரகாசமும் இந்த ருசியும் முடிவில் என்ன கொண்டு வரணும் தெரியுமா?
1: This light and this taste, what it will bring at the end?
0: உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி.
1: That they may see your good works and glorify your father which is in heaven.
0: இந்த பிரகாசத்தை பார்க்கும்போது, இந்த ருசியை பார்க்கும்போது உங்களையும் என்னையும் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தணும்.
1: When they see your light, when they see your taste, not they should not glorify you and me, but they should glorify God in heaven.
0: அவர் சொல்கிறார், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற எவ்விடத்திலே நான் வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்.
1: He says, I will come in every place where my name is blessed, I will come and bless my people.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற எந்த கிரியையும் நம்முடைய நாமத்துக்கு இல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி.
1: Anything that is guided by the Holy Spirit will bring glory to God alone and not to us.
0: நாம மனசும் மாமிசமும் விரும்பினத நாம செய்யிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து கூட இழுத்துக்கிட கூடாது.
1: Holy Spirit, we should not bring Holy Spirit along with us to fulfill our old desires and pleasures.
0: நமக்கு பேரும் புகழும் உண்டாகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்னு சொல்ல கூடாது.
1: We should not claim or say that Holy Spirit said for us to get all the name and fame.
0: நாம சொல்லணும், இந்த காரியம் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது கேட்கணும், இந்த காரியம் கர்த்தருக்கு மகிமையா இருக்குமா?
1: So whenever we do things, we have to ask for each and everything whether this will bring glory to God.
0: தேவனுக்கு மகிமையா, எனக்கு மகிமையா?
1: So whether this will glorify God or glorify me.
0: பெரிய காரியங்களை செய்யறதுனால கர்த்தர் அதுல இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது.
1: Just because you do great things, it doesn't mean God is present in that.
0: பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க.
1: They built the Tower of Babel.
0: பெரிய ப்ராஜெக்ட் தான் அது.
1: That's a big project.
0: ஆனா அதனுடைய நோக்கம் என்ன?
1: But what was the purpose behind it?
0: பூமியிலே நமக்கு பேர் உண்டாகும்படி.
1: That we may have a name on this earth.
0: அது அவங்க நோக்கம்.
1: That was their purpose.
0: நமக்கு உன்னதமான ஒரு பேர் இருக்கணும்.
1: They should have a great name in this earth.
0: சொல்லுவேன், அதுல நோக்கம்.
1: Actually that is not your intention.
0: அந்த காரியத்துல கர்த்தர் இருக்கல.
1: The Lord was not present in that thing.
0: எல்லாத்தையும் குழப்பி போட்டாரு.
1: The Lord confused everything.
0: அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணல.
1: The Lord did not make the things to pass.
0: கர்த்தர் எந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு?
1: You know, what things will the Lord make to pass?
0: அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யப்படும்போது.
1: Anything that is done for the glory of God.
0: அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறும்படி செய்யப்படும்போது.
1: When we do anything to fulfill the will of God on this earth.
0: இன்னொரு முறை நீங்க ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார்னு சொல்லும்போது இந்த மூன்று காரியங்களை தயவு செய்து கேளுங்க.
1: Next time when you say the Holy Spirit has prompted you or led you, ask these three things.
0: முதலாவது, ஆவியானவர் சொன்ன இந்த காரியத்துக்கும் வேத வாக்கியத்துக்கும் முரண்பாடு இருக்கிறதா?
1: First we have to see whether is there an contradictory between what the Holy Spirit has said and the scripture of God.
0: இரண்டாவது, ஆவியானவர் துக்கத்தோடு இத சொன்னாரா, சந்தோஷமா சொன்னாரா?
1: Second, whether the Holy Spirit said with a tone of regret or grief or with a happy note.
0: மூன்றாவது, நீங்கள் ஆவியானவர் சொன்னாரு அதனால செய்யறேன்னு சொல்ற இந்த காரியம் உங்களை மகிமைப்படுத்துதா, தேவனை மகிமைப்படுத்துதா?
1: So third, this act which you say that you are doing because of the Holy Spirit, whether this is glorifying God or you.
0: நான் சொல்லுவேன், இன்றைய காலையில் ஆண்டவரே எனக்கு ஒரு விவேகத்தை தாரும்.
1: This morning let us ask, Lord give me prudence.
0: உம்முடைய வேதத்தை என் இருதயத்திலே வைத்து கொள்வேன்.
1: Lord that I may hide and keep your word in my heart.
0: ஊக்கமாக

0: ஜெபம் பண்ணுவேன்.
1: And I will sincerely pray.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன்.
1: And above all, I will be sensitive to the prompting of the Holy Spirit.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Let us pray.
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
1: A gracious and merciful Father.
0: விவேகத்தையும் அறிவையும் அடையும்படி எங்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி.
1: Lord, thank you for the grace of revealing your wisdom for us to attain prudence and knowledge, Lord.
0: ஆண்டவரே, இந்த விவேகம் உள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண கிருபை தாரும்.
1: Lord, give us grace to live in this world with this prudence and understanding, Lord.
0: அந்த விவேகத்தையும் அறிவையும் பெற இயேசுப்பா உம்முடைய வேதத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து வைத்து நாங்கள் வாழ கிருபை தாரும்.
1: Lord, for us to gain this prudence, give us grace to preserve your scripture in our heart, Lord.
0: என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வாசிக்கிறோமே.
1: We read, my people are destroyed for lack of knowledge.
0: எங்கள் நிலைமை அப்படி இருக்க கூடாது.
1: Our state should not be so low.
0: ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்கள் இருதயத்தின் பொக்கிஷமாக இருக்கட்டும்பா.
1: Lord, let your scripture be the treasure of our heart, Lord.
0: ஆண்டவரே, எல்லா காரியத்தை குறித்தும் நாங்கள் வீணாக குழப்பிக்கொள்ளாதபடி, வீணாக துக்கம் கொள்ளாதபடி எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க விவேகத்தை பெற்றுக்கொள்ள விளக்கங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
1: Lord, give us grace to sincerely pray, not to confuse or be anxious regarding anything, but rather sincerely pray and receive revelation from you, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியானவர் பேசுகிற இன்ப சத்தத்தை நிதானித்து அறிந்து அதன் மூலமாய் விவேகத்தை அடைய கிருபை தாரும்.
1: Give us grace to be sensitive to the prompting of the Holy Spirit and gain prudence through that, Lord.
0: உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.
1: Glorify your name alone, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6:38. கான்ரட் ரூலண்ட் இளம் பிராயத்திலேயே மிக துடிப்பான சிறுவனாக இருந்தான். அவனை அடக்கி ஒரு இடத்திலே உட்கார வைப்பது அவனுடைய பெற்றோருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு செயலாக இருந்தது. எனவே அவனுடைய ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்த அவனை அவனுடைய பெற்றோர் இளைஞர் விளையாட்டு அணியிலே சேர்த்து விட்டனர். அவன் ஃபுட்பால், பாஸ்கெட்பால், பேஸ்பால் போன்ற விளையாட்டுகளில் மிக திறமையானவனாக வளர்ந்தான். அவனுக்கு 11 போது அவன் வாழ்விலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. என்னவென்றால், புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் ராட் கேரஃப் என்பவர் அவன் படித்த பள்ளிக்கு வந்து மாணவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர் விளையாட்டிலே அரிய பெரிய சாதனைகளை செய்தவர். லாஸ் ஏஞ்சல்ஸில் அவரை தோற்கடிக்க யாருமே இல்லை. கான்ரட் போய் அவரை தனியாக சந்தித்தான். அந்த சந்திப்பு அவனுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அன்று அவனுடைய தாய் அவனை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வந்திருந்த போது அவன் காருக்குள் ஏறும்போதே, "அம்மா அம்மா, நான் இன்று ராட் கேரஃபை சந்தித்தேன். அவரோடு பேசினேன். நானும் அவரை போல பல வெற்றிகளை பெற வேண்டும் அம்மா" என்று வீடு போகும் வரை வழிநெடுக சொல்லி கொண்டே வந்தான். அந்த நாள் முழுவதும் ராட் கேரஃபிடம் பேசியதால் தனக்கு ஏற்பட்ட மாறுதலை சொல்லிக்கொண்டே இருந்தான். அந்த சந்திப்பு அவன் வாழ்வில் நிரந்தரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் இருதயம் உற்சாகமடைந்தது. கான்ரட் பள்ளிக்கூட படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்தபோது ஃபுட்பால் டீமில் சேர்ந்து விளையாடினான். அவன் ஒரு விளையாட்டு நட்சத்திரமாக வெளி உலகிற்கு தெரிய வரும் காலகட்டத்தில் முழங்காலில் ஏற்பட்ட ஒரு காயத்தினால் தான் நேசித்த விளையாட்டிலிருந்து வெளியேற வேண்டியதாயிற்று. ஆனாலும் கான்ரட் தன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. தன்னை கடுமையான பயிற்சியிலே ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் கான்ரட் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. தன் வலது கண்ணை யாரோ குத்துவதை போல இருந்தது. உடனடியாக அவனுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்க வேண்டியதாயிற்று. அவனுக்கு இரத்த தமனி சுருங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்பு இரத்த குழாய் வெடித்ததால் கான்ரட் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் கான்ரட் தான் இறக்கும் பட்சத்தில் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்து விடும்படி எழுதி வைத்தார். வலிமையான அவனுடைய இருதயம் தானமாக கொடுக்கப்பட முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கான்ரடின் தாய், "என் மகனின் இருதயத்தை யார் பெறுகிறார்களோ அவரை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எங்கள் மகனுடைய இருதயத்தை பெறுகிறவர் அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் மகனின் இருதயம் ஒரு நல்ல இருதயம்" என்றார்கள். இந்த செய்தி பட்டணத்திலே பரவியது. உடல் உறுப்பு தானம் பெறுவதற்கு காத்திருந்தோர் பட்டியலில் முதலில் இருந்தவருக்கு அந்த செய்தி போய் எட்டியது. தேவ திட்டத்தின்படி காத்திருந்தோர் பட்டியலில் முதலில் இருந்தது வேறு யாருமில்லை, அன்று கான்ரடை உற்சாகப்படுத்திய ராட் கேரிஃப் என்பவர்தான். ஒரு நாளில் கான்ரடின் இருதயத்தை உற்சாகப்படுத்திய ராட் கேரிஃபுக்கே 18 கழித்து மீண்டும் அந்த இருதயம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே நாம் யாரை உற்சாகப்படுத்தி உயர்த்தி விட்டோமோ அவர்கள் மூலம் பிற்காலத்தில் நாம் பயனடைய வாய்ப்புண்டு. நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும். நாம் பேசும் உற்சாகமான வார்த்தைகள் கூட அநேகரை உருவாக்கும். தங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் கூட உற்சாகமடைந்து உயர்ந்த நிலைக்கு வர முடியும். பிறரை உற்சாகப்படுத்தும் ஊழியத்தை நாம் செய்தால் தேவன் அதற்குரிய பிரதிபலனை நமக்கு ஏற்ற நேரம் தருவார். ஆகவே சோர்ந்து போகாமல் பிறரை உற்சாகப்படுத்துவோம். அவர்கள் உயரட்டும்.

ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வரம் வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனாலும் சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அப்படின்னு சொல்றீங்க? ஜி மேஜர்

என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பு.

எஸ்தர் 6 அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கின்ற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தார் என்று எழுதியிருக்கின்றது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கின்ற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுச்சத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முச்சத்தில் இருக்கின்றது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முச்சத்திலே நிற்கின்றான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகின்ற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகின்ற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி ராஜ வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கின்ற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜ கனம் பண்ண விரும்புகின்ற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்டு எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17. எருசலேம் ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகத்துவமான வெற்றியையும் மகிமையான ஆசிர்வாதத்தையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். நாம் வாசித்த வசனத்தில் யோசபாத்திற்கு கர்த்தர் பெரிய வெற்றியை தந்தார். இதுவரையில் நீங்கள் போராடின சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் போராட வேண்டாம், சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:1-2 வாசிக்கும் பொழுது யோசபாத்திற்கு பிரச்சனை சமுத்திரத்திற்கு அப்பால் இருந்து வருகிறதை பார்க்கலாம். 2 வசனத்தில் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று உள்ளது. 3 வசனத்தில் யோசபாத் பயந்தான் என்று உள்ளது. 12 வசனத்தில் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று யோசபாத் கூறுகிறதை பார்க்கின்றோம். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு பயந்து இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று அறியாது திகைத்து பலனில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:4 கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள் என்று உள்ளது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே நன்மை வரும் என்பதால் 19 வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள் என்று உள்ளது. 21 வசனத்தில் யோசபாத் யுத்தத்திற்கு படைகளை ஆயத்தப்படுத்தும் போது அவன் முதலாவதாக கர்த்தரை பாடி துதிப்பவரை முன் நிறுத்தினான். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று வசனம் உரைக்கின்றது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17 சும்மா இருந்து ஜெயித்தார்கள் என்றும், 15 வசனத்தில் யுத்தம் கர்த்தருடையது என்றும், 16 வசனத்தில் சத்துருவை சந்திப்பீர்கள் ஆனால் யுத்தம் செய்ய மாட்டீர்கள் என்றும் சொல்லப்படுவதால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் எவைகளுக்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாகவோ, பிள்ளைகளுடனாகவோ, உறவுகளுடனாகவோ, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம், சூழ்நிலைகளை முன்வைத்து கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து சமாதானத்தை தந்தருளி ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 80 சங்கீதம் 3 வசனத்திலே, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த வசனத்தை ஆசாப் 7 வசனத்திலும் 19 வசனத்திலும் ஒரே சங்கீதத்திலே சொல்லியிருப்பார். ஒரே சங்கீதத்தில் இந்த வார்த்தை 3 முறை வரும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள நேரிடுகிறது. ஏனென்றால் தேவனுடைய முகத்தில் உள்ள வெளிச்சம் நம்முடைய முகத்தின் மீது, நம்முடைய வாழ்க்கையின் மீது பிரகாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருடைய லைஃப்ல அவங்க முகம் சோர்ந்து போயிருக்கிறத நாம பார்க்கிறோம். இருதயம் வேதனைப்பட்டாதான் முகம் சோர்ந்து போகும். தமிழில் கூட ஒரு பழமொழி நாம வாசிக்கிறோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப இருதயத்தில் இருக்கிற பாரத்தினாலே முகம் சோர்ந்து போகும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது, ஏன் இவ்வளோ வேதனையோடு இருக்கிறீங்க பிரதர், ஏன் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, உங்க முகமே காட்டி கொடுக்குதுன்னு சொல்ல தோன்றும். அருமையான சகோதரா சகோதரி, இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கையிலே நீங்க முகம் சோர்ந்து போய் வாடி போய் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்தின் மூலம், உங்கள் மேலே என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறேன். அவருடைய முகத்தில் உள்ள ஒளி நம்ம மீது பிரகாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆசாப் ஜெபம் பண்ணுகிறது போல நாமும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், நாங்கள் விடுவிக்கப்படுவோம், நாங்கள் சுலோகமாகவும் நாங்கள் விடுதலையாகவும் நம்ம அவருடைய முகத்தில் உள்ள ஒளியை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற போது, அதை ஏற்றுக்கொள்கிற போது, அதை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அற்புதம் நடக்கும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய முகத்தை உங்கள் வாழ்க்கை மேல் பிரகாசிக்க பண்ணி, நீங்கள் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து இருதயத்திலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, ஆண்டவரே, ஆசாப் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய முகத்தில் உள்ள ஒளியை உங்களுடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை ரட்சித்து சுகமாக்கி அற்புதம் செய்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.

0: நம்மை பாவத்துக்கு நேராக நடத்தக்கூடிய மூன்று பிழையான தெரிவுகள் என்ற தலைப்பில் சகோதரன் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: If we are to understand the good news properly,
2: நல்ல செய்தியை நீங்கள் நல்ல விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
1: we must first understand what the bad news was.
2: கெட்ட செய்தி என்ன என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
1: There are many gospels being preached in the name of Jesus Christ today.
2: இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே பலவிதமான சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
1: How do you know whether what you have heard is the true gospel?
2: நீங்கள் கேட்ட சுவிசேஷம் தான் மெய்யான சுவிசேஷமா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்?
1: Or how do you know whether what you have heard is only half or one third of the gospel?
2: அல்லது நீங்கள் கேட்ட சுவிசேஷம் பாதி சுவிசேஷமா அல்லது மூன்றிலே ஒரு பங்கை மட்டுமே கேட்டிருக்கிறீர்களா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்?
1: If you don't know what is written in the word of God, then you will never know the truth.
2: தேவனுடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாத பட்சத்திலே சத்தியம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது.
1: And if we see what the work was which the devil did in our first parents Adam and Eve,
2: நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் இவர்களிடத்திலே பிசாசு செய்த கிரியைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும்.
1: If we don't understand that, then we cannot understand fully what Jesus did for us to deliver us from that.
2: அதை நீங்கள் அறியாத நேரத்திலே இயேசு நமக்காக என்ன செய்ய வந்தார், எதிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது.
1: So when we try to understand what the full gospel is,
2: ஆகவே பூரண சுவிசேஷம் சம்பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது,
1: remember the word gospel means good news.
2: சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: We need to understand clearly what the bad news was.
2: துர்ச்செய்தி என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: When we understand the bad news,
2: துர்ச்செய்தியை நாம் விளங்கிக் கொண்டால்
1: clearly
2: தெளிவாக,
1: then we can know whether the gospel we heard is really the true gospel or not.
2: அப்பொழுது நாம் கேட்டிருக்கிற சுவிசேஷமானது மெய்யான சுவிசேஷமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
1: Because it should save us from all the bad news.
2: ஏனென்றால் அந்த சுவிசேஷமானது துர்ச்செய்தியின் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
1: For example,
2: உதாரணமாக,
1: we read that the name Jesus, Matthew 1:21,
2: மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே இயேசு என்ற பெயருக்கு
1: was given to Jesus because he came to save us from our sin.
2: நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் வந்தபடியாலே தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது.
1: Now do you know that you cannot understand that until you know what sin is?
2: பாவம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது.
1: Supposing you think that sin is smoking and drinking,
2: பாவம் என்பது புகைபிடித்தலும் குடித்தலும் மட்டும்தான் என்று நீங்கள் எண்ணினால்,
1: then you say Jesus came to save you from smoking and drinking.
2: அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இயேசு புகைபிடித்தலிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் தான் விடுதலையாக்க வந்தார் என்று சொல்வீர்கள்.
1: And then once you're saved from that, you'll think, yeah, I mean Jesus has saved me.
2: இந்த இரண்டு காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகி விட்டால் இயேசு தான் என்னை ரட்சித்தார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், நினைத்துக் கொண்டிருப்பீர்கள்.
1: But when we understand that sin is much more than that little thing we think,
2: ஆனால் இந்த இரண்டு சிறிய காரியங்களிலிருந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதான் பாவம் என்று விளங்கிக் கொண்டால்,
1: then we realize that salvation is much more than some small little thing.
2: ரட்சிப்பு என்பது இந்த சிறு சிறு காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதை காட்டிலும் மேலான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
1: So salvation is being saved from sin.
2: ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலையாகுவதுதான்.
1: And for that we need to go to Genesis chapter 3 and understand it.
2: அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
1: Genesis chapter 3.
2: ஆதியாகமம் 3 அதிகாரம்.
1: And we need to understand here what it is that Eve did which brought sin into the world.
2: ஏவாள் செய்த எந்த காரியத்தின் நிமித்தமாக பாவம் இந்த உலகத்திலே வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Because only then we can understand what Jesus came to save us from.
2: அப்பொழுது மட்டுமே இயேசு எதிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
1: What is it that Eve did that brought sin into the world?
2: இந்த உலகத்திற்கு ஏவாள் எந்த காரியத்தை செய்தபடினாலே பாவம் பிரவேசித்தது?
1: I want you to see here three things.
2: இங்கே ஒரு ஒரு சில காரியங்களை பார்க்க முடியாய்.
1: There were three choices that man made.
2: மூன்று தெரிவுகள். மனிதனுக்கு.
1: And that is what Jesus came to save us from.
2: இந்த மூன்று தெரிவிலிருந்து தான் தேவன் நம்மை விடுதலையாக்க முடியாய் வந்திருக்கிறார்.
1: Number 1.
2: முதலாவது காரியம்,
1: God created man out of the dust of the earth but breathed into him and made him a living soul.
2: தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசிலே தம்முடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார்.
1: So man was the only one of God's creation which though he had a body that belonged to earth had a part in him that was heavenly.
2: சிருஷ்டிப்புகளிலே மனிதனுக்கு மட்டுமே பூமியிலிருந்து உண்டான ஒரு சரீரமும் அதே சமயத்திலே வானத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சுவாசமும் பெற்றவனாய் இருக்கிறான்.
1: And we are constantly being pulled in these two directions.
2: இந்த இரண்டு திசைகளிலே தொடர்ந்து நாம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
1: One is downward to the earth.
2: ஒன்று பூமியை நோக்கி இழுக்கக்கூடிய கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஈர்ப்பு.
1: And the other is up towards heaven.
2: பரத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு இழுப்பு.
1: Now the animals don't have that type of pull.
2: இந்த விலங்குகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இல்லை.
1: They're only pulled downwards to the earth because they're only made of the dust of the earth.
2: அந்த விலங்குகள் எல்லாம் பூமியினுடைய மண்ணினால உண்டாக்கப்பட்டபடினாலே அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈர்ப்பு இழுப்பு பூமியை நோக்கி தான்.
1: And that's why you find the animals are always occupied with earthly things.
2: ஆகவே தான் பூமிகள் எப்பொழுது விலங்குகள் எப்பொழுது பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களிலே தலைத்திருக்கிறது.
1: Their face is always down on the earth.
2: அவருடைய முகங்களை எப்பொழுதே பூமியை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறது.
1: Now they were made of the same dust that we are made of.
2: நாம் எதிலிருந்து உண்டாக்கப்பட்டமோ அதே மண்ணினாலே தான் விலங்குகளும் உண்டாக்கப்பட்டன.
1: With this big difference that God breathed into us.
2: ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், தேவன் நம்மிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
1: Made us have a part of us that belong to him.
2: நம்மை எப்படி உண்டாக்கினார் என்றால் நம்மிலே உள்ள ஒரு பகுதி அவருக்கு சொந்தமான ஒன்றாக அவர் உண்டாக்கி இருக்கிறார்.
1: If we don't respond to that then we will become like animals.
2: நாம் அந்த பகுதிக்கு நாம் செவி கொடுக்காத பட்சத்திலே நாம் விலங்குகளைப் போல மாறி விடுவோம்.
1: And we have a choice.
2: நமக்கு அங்கே ஒரு தெரிவு இருக்கு.
1: Either we seek the earthly and become like animals.
2: ஒன்று நாம் பூமிக்குரிய காரியங்களை ஈர்க்கப்பட்டு விலங்குகளாக விலங்குகளைப் போலவே மாறிவிட முடியும்.
1: Or we respond to the upward call and become like God.
2: அல்லது பரத்திலிருந்து வரக்கூடிய அழைப்புக்கு பதில் சொல்லி நாம் தேவனைப் போல மாற முடியும்.
1: It's very important for us to understand this.
2: இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
1: And every day you and I are making a choice.
2: ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் நானும் ஒரு தேர்ந்து உள்ளதை தெரிவை நாம் முடிவெடுக்கிறோம்.
1: We find ourselves between these two poles.
2: இந்த இரண்டு ஈர்ப்புகளுக்கு இடையிலே நாம் இருக்கிறதாக உணர்கிறோம்.
1: When Eve stood before the tree of knowledge of good and evil which she knew God had forbidden.
2: தேவன் விளக்கினார் என்று அறிந்திருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு முன்பாக ஏவாள் நிற்கும் பொழுது
1: there God was testing Eve.
2: அங்கே தேவன் ஏவாளை சோதிக்கிறார்.
1: God was testing both Adam and Eve.
2: ஆதாம் ஏவாள் இருவருமே தேவன் சோதித்து பார்க்கிறார்.
1: What are you going to choose in your life?
2: உன்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்?
1: This beautiful thing I have created or me?
2: நான் சிருஷ்டித்த இந்த அழகான காரியமா அல்லது நானா?
1: That's the number one choice that Adam and Eve faced in the Garden of Eden. And that's what you and I face also every day.
2: ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் சந்தித்த முதலாவது தேர்ந்து கொள்ள இதுதான். அதே தெரிவுகளை தான் நாமும் சந்திக்கிறோம் இப்பொழுது.
1: This was a beautiful tree. God could have made it a very ugly tree, but he made it a beautiful one.
2: இந்த மரத்தை விருட்சத்தை மிகவும் அழகாக உண்டாக்கி இருந்திருக்கிறார். அதை அசிங்கமாக உண்டாக்கி இருந்திருக்கலாம்.
1: God made it beautiful to test Adam and Eve. Will you choose my beautiful creation or will you choose me the creator?
2: அழகான ஒரு சிருஷ்டிப்பை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா அல்லது சிருஷ்டிகரை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா என்கிறதான ஒரு தெரிவை தான் அங்கே வைத்து அவர்களை சோதிக்கிறார்.
1: Remember that sin did not come in the human race because of adultery or murder.
2: மனித வர்க்கத்துக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது கொலையினாலேயோ அல்லது விபச்சாரத்தினாலேயோ அல்ல.
1: Sin came because man chose what was created and rejected the creator.
2: சிருஷ்டிகரை தள்ளி சிருஷ்டியை தெரிவு செய்தபடினாலே தான் பாவம் உள்ளே பிரவேசித்தது.
1: And if you make that choice in your life you're going to sin.
2: உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தெரிவை நீங்கள் தேர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பாவம் செய்கிறீர்கள்.
1: It may not be a tree today it may be something else.
2: இன்றைக்கு வேண்டுமானால் அது ஒரு ஜீவ ஒரு மரமாக இல்லாம இருக்கலாம் வேறு ஒரு காரியமா இருக்கலாம்.
1: It may be a pretty woman.
2: ஒரு அழகான ஒரு ஸ்திரியாக இருக்கலாம்.
1: That God has created.
2: தேவன் சிருஷ்டித்த ஒரு ஸ்திரீ.
1: And God says what are you going to choose now?
2: தேவன் உங்களை பார்த்து எதை தெரிந்து கொள்ள போகிறார் என்று கேட்கிறார்.
1: What I created or me?
2: தெரிவு நான் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பா அல்லது
1: என்னையா? You say I want what's created.
2: நான் தேவன் சிருஷ்டித்ததை தெரிய போகிறேன் என்று தெரிந்து கொள்ள போகிறேன் என்று
1: சொன்னார். That's exactly how Adam and Eve fell into sin.
2: இப்படி தான் இதே விதமாக தான் ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்கள்.
1: See, many people don't understand that.
2: அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை.
1: Because they have such a shallow understanding of sin.
2: பாவம் என்பதை குறித்து ஒரு ஆழமற்ற ஒரு அறிவை தான் பெற்றிருக்கிறார்கள்.
1: If you don't understand what sin is, you'll never understand what it means to be saved from sin.
2: பாவம் என்ன என்பதை விளங்காத பட்சத்திலே பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரட்சிப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது.
1: Jesus came to save us from sin.
2: பாவத்திலிருந்து இயேசு நம்மை இரட்சிக்கும்படியாய் வந்தார்.
1: And here's the number one thing he came to save us from.
2: இங்கே நம்மை விடுதலையாக்கும்படியாக நாம் பார்த்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: All through the history of man.
2: மனித சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது
1: the sin of man has been that he's always chosen what is created more than the creator.
2: மனிதனுடைய பாவம் என்னவா இருந்தது என்றால் சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை தெரிந்து கொண்டதுதான் பாவம்.
1: And you see the exact opposite of this when Satan came and tempted Jesus.
2: இயேசு வந்து பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கும் பொழுது இதனுடைய நேர் எதிர்மாறை நாம் பார்க்கிறோம்.
1: See, there also and there Jesus was hungry for 40 days.
2: 40 நாட்களாக உபவாசத்தின் நிமித்தமாக இயேசு பசியாக இருந்தார்.
1: And Satan offered him something created. Why don't you turn the stones into bread and satisfy your need?
2: சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கல்லை எடுத்து இதை ஏன் அப்பமாய் மாற்றி புசிக்க கூடாது என்று சாத்தான் இயேசுவுக்கு
1: கேட்டான். It was a choice between what is created and the creator.
2: அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவுக்கும் சிருஷ்டிக்கும் உள்ள மத்தியிலே தெரிவு செய்யக்கூடிய ஒரு காரியம்.
1: Where Eve made the wrong choice, Jesus made the right choice.
2: ஏவாள் அங்கே தவறான தேர்ந்து கொள்ளுதலை செய்தால் இங்கே இயேசு சரியான ஒரு தெரிவை தேர்ந்து கொண்டார்.
1: Jesus said, I choose the word of God by which we live, not this bread.
2: இந்த அப்பத்தை அல்ல தேவனுடைய வார்த்தை அதனாலே நான் பிழைக்க போகிறேன் என்று அதை தேர்ந்து கொண்டார்.
1: And then again the devil offered him all the things in the world and said, I can give you all of this if you bow down to me.
2: அதற்கு பிறகு நீ என்னை பணிந்து கொண்டால் இங்கே காண்கிற இந்த உலகத்தினுடைய மகிமைகள் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று பிசாசு சொன்னான்.
1: Even to Jesus the temptation was choose something earthly.
2: இயேசுவுக்கும் கூட வந்த சோதனை என்னவென்றால் பூமிக்குரிய ஒன்றை தேர்ந்து கொள் என்று தான் பிசாசு வந்தான்.
1: Not God.
2: தேவனை தவிர.
1: And even when he told him to jump off the top of the temple.
2: அந்த தேவாலயத்தின் மேலிருந்து குதிக்க சொன்னபொழுதும் கூட
1: what was the temptation?
2: அங்க வந்த சோதனை என்ன?
1: See, if you jump off from here and the angels will protect you.
2: இங்க இருந்து நீ கீழே விழும் பொழுது தூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள்.
1: You come down like that without getting hurt. You'll get so much honor from people.
2: எந்த ஒரு காயமும் படாதபடி மேலிருந்து குதிக்க முடியும். ஜனங்கள் எடுத்து உங்களுக்கு கணம் கிடைக்கும் என்று சொல்றாங்க.
1: Something earthly.
2: அங்க பூமிக்குரிய ஒரு காரியம்.
1: Honor of people.
2: மக்கள் எடுத்து வரக்கூடிய கணம் நற்பெயர்.
1: Jesus said no.
2: இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
1: I want to say, brothers and sisters, this is the thing that will come to us every day.
2: சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் தினந்தோறும் நமக்கு வரக்கூடிய தெரிவுகள் இதுதான்.
1: And unless you make a decision once for all in your life that I'm never going to choose the created thing above the creator.
2: ஒரு காலம் நான் சிருஷ்டிகரை தெரிவு செய்யாதபடிக்கு சிருஷ்டியை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவை உடனடியாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: I will always choose the creator above the created thing.
2: எப்பொழுதே நான் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை காட்டிலும் சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Then you would have understood what it means to experience the full gospel.
2: அப்பொழுது சம்பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
1: See, when Jesus spoke in Luke chapter 14.
2: லூக்காயின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் இயேசு பேசுகிறார்.
1: Luke's gospel chapter 14.
2: லூக்காயின சுவிசேஷம் 14 அதிகாரம்
1: and verse 26.
2: 26 வசனம்.
1: If anyone comes to me and does not hate his father, mother, brother, sister, wife, children, he cannot be my disciple.
2: யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான்.
1: See, father, mother, imagine telling people to reject father, mother and all and accept him.
2: தகப்பனையும் தாயையும் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது எப்படி இருக்கிறது?
1: What was he saying essentially?
2: அவர் இங்கே என்னதான் சொல்ல வருகிறார்?
1: Jesus himself taught us to honor father and mother.
2: தகப்பனையும் தாயையும் கனமண்ணுங்கள் என்று இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
1: The Bible teaches us to love our wife and children.
2: மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லையா?
1: What is he meaning here?
2: இங்கே அவர் எதை பொருள்படுத்தி சொல்கிறார்?
1: He is saying if you really want to follow me.
2: உண்மையாலுமே நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால்
1: you must not do what Adam and Eve did.
2: ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்களோ அதை நீ செய்ய கூடாது.
1: Nothing created must be more important to you than me.
2: என்னை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் உனக்கு முக்கியமானதாய் மாறிவிடக் கூடாது.
1: If your father or mother is more important to you, then sorry, you can't be my disciple.
2: தகப்பனும் தாயும் உனக்கு அதிக முக்கியமானவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் நீ ஒரு சிஷ்யனா இருக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார்.
1: And that's the other thing we see in the Garden of Eden.
2: ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
1: But we'll come to that in a moment.
2: இன்னும் ஒரு சில வினாடிகள் கேட்டது
1: வரும். Let's look at this first.
2: முதலாவது இதை நாம் நோக்கி பார்ப்போம்.
1: To choose the creator above the created is the first step to salvation.
2: ரட்சிப்புக்கு முதல் படி என்னவென்றால் சிருஷ்டியை தெரிவு செய்யாதபடி சிருஷ்டிகளை தெரிவு செய்ய வேண்டும்.
1: We cannot be saved unless we turn around from sin.
2: பாவத்திலிருந்து நாம் திரும்பாத பட்சத்திலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது.
1: It's a great deception to be told that if you believe in Jesus you'll be saved.
2: இயேசுவை விசுவாசி அது மட்டும் போதும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வது பெரிய ஒரு வஞ்சனை.
1: You cannot face sin and believe in Jesus and be saved.
2: நீங்கள் பாவத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாது.
1: That's impossible.
2: அது கூடாத காரியம்.
1: The apostles always preached repent, turn around first.
2: மனம் திரும்புங்கள் என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார். முதலாவது திரும்ப வேண்டும்.
1: Turn around, repentance means your mind must turn around from facing sin.
2: பாவத்தை நோக்கி இருப்பதிலிருந்து உங்களுடைய மனதிலே ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும். திரும்ப வேண்டும் நீங்கள்.
1: And until we are willing to turn around from facing sin,
2: பாவத்தையே நோக்கி பார்ப்பதிலிருந்து நாம் திரும்ப மனமற்றவர்களாக இருப்போமானால்
1: we cannot really be saved.
2: உண்மையாலுமே நாம் ரட்சிக்கப்படவே முடியாது.
1: That's what repentance is.
2: இதுதான் மனம் திரும்புதல்.
1: And that's why we need to watch see what sin is.
2: ஆகவே இதற்காக தான் பாவம் என்ன என்பதை நாம் பார்க்க
1: வேண்டியதுதான். Choosing that which is created more than the creator.
2: சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டியை தெரிவு செய்வது முக்கியத்துவம் கொடுப்பது.
1: What does repentance mean?
2: மனம் திரும்புதல் என்றால் என்ன?
1: Repentance means now I'm going to choose the creator more than anything created in all of my life.
2: என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இப்பொழுதிலிருந்து நான் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த வஸ்துவை காட்டிலும் சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்வேன் என்பதுதான்.
1: See what the psalmist said in Psalm 73 in verse 25.
2: சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்றான் என்று பாருங்கள். சங்கீதம் 73.
1: This is true repentance.
2: இதுதான் மெய்யான மனம் திரும்புதல்.
1: And if you can say this from your heart,
2: உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் இதை சொல்ல முடிந்தால்,
1: then you have truly repented.
2: உண்மையாலுமே நீங்கள் மனம்
1: திரும்பியிருப்பீர்கள். And you can truly experience a full salvation.
2: உண்மையாலுமே பரிபூரண சுவிசேஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருப்பீர்கள்.
1: Psalm 73 verse 25.
2: சங்கீதம் 73:25.
1: The last part.
2: கடைசி பகுதி.
1: I desire nothing on earth but you, Lord.
2: பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே.
1: If Eve had said that in the Garden of Eden, she would never have sinned.
2: ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் இப்படி சொல்லி இருந்திருப்பாள் என்று சொன்னால் அவள் பாவம் செய்திருந்திருக்க மாட்டாள்.
1: Jesus said that in the wilderness when he was tempted.
2: இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது அவர் இப்படி சொன்னார்.
1: Father, I don't want bread, I want your word.
2: பிதாவே எனக்கு அப்பம் தேவையில்லை, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு தேவை.
1: I don't want the honor of man.
2: மனிதனுடைய கனம் எனக்கு தேவையில்லை.
1: I don't want all that the world offers. I want to worship you.
2: இந்த உலகம் கொடுக்க கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உம்மையே ஆராதிக்க வேண்டும்.
1: Many people who call themselves Christians are actually disciples of Adam and Eve, not disciples of Jesus.
2: கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டிருக்க கூடிய அநேகர் இயேசுவுக்கு அவர்கள் சீஷர்களாக இல்லை, அவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு தான் சீஷர்களாக இருக்கிறார்கள்.
1: They talk about gospel, gospel, gospel, but what gospel?
2: சுவிசேஷம், சுவிசேஷம், சுவிசேஷம் என்று பேசுகிறார்கள். என்ன சுவிசேஷம்?
1: And that is why they never experience in their life the victory and the joy that the New Testament talks about.
2: ஆகவே தான் புதிய ஏற்பாடு பேசக்கூடியதான ஜெயத்தையும் அதற்குரிய சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிக்காமலே இருக்கிறார்கள்.
1: Let me show you a couple of verses.
2: ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
1: In the New Testament,
2: புதிய ஏற்பாட்டிலே,
1: which we are supposed to live in.
2: நாம் அவைகளில் முடி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: Philippians 4:4 says.
2: பிலிப்பியர் 4:4 சொல்கிறது.
1: Rejoice in the Lord always.
2: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
1: Can you say that you are experiencing that?
2: இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
1: That I rejoice in the Lord always.
2: நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
1: Do you think that is a suggestion or do you think it's a command?
2: இது ஒரு ஆலோசனை என்று எண்ணுகிறீர்களா அல்லது ஒரு கட்டளை என்று எண்ணுகிறீர்களா?
1: First of all, do you believe that the Bible is the word of God?
2: முதலாவதாக இந்த வேதமானது தேவனுடைய வார்த்தை என்பதை முதலாவது விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா?
1: We all say that.
2: நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அதை.
1: If you are a Christian, you say the Bible is the word of God.
2: நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறீர்கள்.
1: If you believe that, then the Bible has got no suggestions, only commands.
2: அப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் வேதத்திலே ஆலோசனையாக எதுவும் சொல்லப்படவில்லை, எல்லாமே கட்டளைகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு.
1: Why is it most Christians, I'd say 95% of Christians cannot say, even born again believers cannot say that they are experiencing that.
2: ஏன் அதிகபட்சமான 95% கிறிஸ்தவர்கள், சில சமயத்திலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் கூட இதனுடைய அனுபவமா இருக்கிறது என்று ஏன் சொல்ல முடியவில்லை?
1: Because they are choosing created things more than the creator.
2: ரட்சகரே சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவையே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்.
1: And as long as you choose created things above the creator, you can never obey that word.
2: உண்டாக்கினவரை காட்டிலும் உண்டாக்கப்பட்டவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது.
1: If money, which God has created, gold, is more important to you than God.
2: பணம் பொன்னோ தேவனை காட்டிலும் உங்களுக்கு அதிக முக்கியத்துவமாய் இருக்குமே ஆனால்
1: there are many sisters for whom gold is more important than God.
2: அநேக சகோதரிகளுக்கு தேவனை காட்டிலும் நகை அதிக முக்கியமானதா இருக்கிறது.
1: How can they rejoice in the Lord always?
2: எப்படி அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்?
1: What if they lose all their gold? If they lose all their gold, what will happen?
2: அவருடைய நகை எல்லாம் தொலைந்து விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்?
1: They lose their joy.
2: அவர்கள் சந்தோஷம் இழந்து போய் விடுகிறார்.
1: Because their joy was not in God, the joy was in their gold.
2: அவர்களுடைய சந்தோஷம் தேவனிலே இல்லை, அவர்களுடைய சந்தோஷம் தங்களுடைய பொன்னிலே இருந்தது.
1: And a lot of men, their joy is in their bank account.
2: அநேக ஆண்களுக்கு அவர்களுடைய சந்தோஷம் வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்திலே இருக்கிறது.
1: In created money.
2: உண்டாக்கப்பட்ட பணத்திலே இருக்கிறது சந்தோஷம்.
1: This is the test that comes to us.
2: நமக்கு வரக்கூடிய பரிசோதனை இதுதான்.
1: See, all these things are good. Money is a good thing.
2: நான் சொல்லுகிற இந்த காரியம் நல்லவை, நன்மையானவைகள் தான். பணம் நன்மையான காரியம்.
1: But when it becomes your God, then it destroys you.
2: ஆனால் அந்த பணமே உங்களுக்கு கடவுளாய் மாறும் என்று சொன்னால் அது உங்களை அழிக்கிறது.
1: All created things are supposed to be our servants.
2: உண்டாக்கப்பட்ட காரியங்கள் வஸ்துக்கள் எல்லாமே நமக்கு வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும்.
1: Do you know when God created man?
2: மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது
1: he said in Genesis 1:26 let them rule over everything on this earth.
2: ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலே இவர்கள் பூமியிலே உள்ள சகலவற்றையும் ஆண்டு கொள்வார்களாக என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Gold which is on the earth man was supposed to rule over it, that was supposed to be a servant.
2: இந்த தங்கம் என்பது பூமியிலே இருக்கிறது, மனிதன் அதை ஆண்டு கொள்ள வேண்டும்.
1: God said let us make man and they will rule over everything on this earth.
2: மனிதனை நாம் உண்டாக்குவோமாக, அவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொன்னார்.
1: That means that nothing on this earth must rule me.
2: அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் என்னை ஆண்டு கொள்ள கூடாது.
1: Anything that occupies your mind most of the time is ruling you.
2: எந்த காரியம் அதிகபட்சமான நேரம் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது.
1: That's how you know what is ruling you.
2: இப்படித்தான் எது உங்களை ஆக்கிரமித்து ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
1: You look in the mind of a businessman, he's always thinking about money. That's his God and that's what rules him.
2: ஒரு வியாபாரியுடைய மனதை பார்க்கும் பொழுது எப்பொழுதே பணம் பணம் பணம் என்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது.
1: You look into the mind of a truly spiritual man.
2: உண்மையான ஆவிக்குரிய மனிதனுடைய மனதை பாருங்கள்.
1: He uses money but he doesn't keep on thinking about it all the time.
2: அவன் பணத்தை பயன்படுத்துகிறான், ஆனால் இந்த எல்லா நேரங்களிலுமே பணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை.
1: It's God who rules his mind.
2: தேவன்தான் அவனுடைய மனதை ஆண்டு கொண்டிருக்கிறார்.
1: But because you have not been taught what sin was, you have not experienced the true gospel.
2: பாவம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு போதிக்கப்படவில்லை, ஆகவே தான் மெய்யான சுவிசேஷம் என்ன என்பதை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது.
1: Now here is a verse that tells us how we can rejoice all the time.
2: நாம் எப்பொழுதே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்பதை சொல்லுகிற வசனம் இங்கே இருக்கிறது.
1: Let me read you a verse in Psalm 16.
2: சங்கீதம் 16-லே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: And verse 8.
2: 8-ஆம் வசனம்.
1: I have set the Lord continually before me.
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: Not created things.
2: உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை அல்ல.
1: I have set the Lord continually before me.
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: What is the result?
2: அதனுடைய விளைவு என்ன?
1: When you put the Lord and not created things in front of you all the time.
2: சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை அல்ல, கர்த்தரையே எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பீர்களானால்.
1: The most important word there is continually.
2: அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் எப்பொழுதும், தொடர்ந்து.
1: Many of us put the Lord in front of us when there's trouble or once in a while.
2: நம்மில் அநேகருக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம்.
1: But this is I've set the Lord before me continually.
2: ஆனால் தொடர்ந்து எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருப்பேனானால்.
1: Then verse 9, my heart is glad and my tongue rejoices.
2: அப்படியானால் 9-ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல என் இருதயம் பூரித்தது, என்னுடைய மகிமை களிகூர்கிறது என்று பார்க்கிறோம்.
1: And my flesh will dwell securely.
2: என்னுடைய மாம்சமானது நம்பிக்கையோடு தங்கியிருக்கும்.
1: You know this verse is quoted in Acts chapter 2.
2: இந்த வசனமானது அப்போஸ்தலர் 2-ஆம் அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In Acts of the Apostles chapter 2 and verse 25.
2: அப்போஸ்தலர் நடபடிகள் 2-ஆம் அதிகாரம் 25-ஆம் வசனம்.
1: It says this is referring to Jesus.
2: இது இயேசுவை காண்பிக்கிற ஒரு வசனம்.
1: David said this about Jesus. I have always set the Lord in my presence.
2: தாவீது கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று 25-ஆம்
1: வசனத்திலே.
2: Verse 25. 25-ஆம் வசனத்திலே வாசிக்கும்.
1: Verse 26 therefore my heart is glad.
2: அதனாலே என் இதயம் மகிழ்ந்திருக்கிறது.
1: So that quotation from Psalm 15 is telling us how Jesus lived on this earth.
2: ஆகவே சங்கீதம் 16-லே சொல்லப்பட்ட அந்த வசனமானது இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை விளக்கக்கூடியதான ஒரு வசனம்.
1: He was always rejoicing because he The father was in front of him all the time.
2: அவர் எப்பொழுதே கலிகூர்ந்தார். ஏனென்று சொன்னால் எப்பொழுதே பிதாவானவர் அவருக்கு முன்பாக இருந்தார்.
1: In other words, in every situation he chose his father and not the created thing.
2: இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொள்ளாதபடிக்கு பிதாவையே தெரிந்து கொண்டார்.
1: What does it mean to be a disciple of Jesus? That means we follow in the way Jesus went.
2: இயேசுனுடைய சீஷன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு எங்கே போனாரோ அதே இடங்களிலே பின்பற்றி செல்வதாக.
1: Means I say, Lord, I want to choose you above all created things.
2: ஆண்டவரே, உண்டாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களை காட்டிலும் உண்டாக்கினவராகிய உம்மையே நான் தெரிவு செய்வேன்.
1: One of the great deceptions of the devil is to tell you that you'll be happy with if you have more of created things.
2: பிசாசுடைய ஒரு வஞ்சனை என்னவென்றால் உனக்கு உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் நிறைய சேரும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்வதாக.
1: No, it's not true.
2: அது மெய்யல்ல.
1: Your happiness comes when you have more of God, not more of created.
2: அதிகமான தேவன் உங்களுக்குள்ள வரும் பொழுது தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அல்லாமல் உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் பெருகும்போது சந்தோஷம் வருவதில்லை.
1: The happiest person that ever walked on this earth was Jesus Christ.
2: இந்த பூமியின் பரப்பிலே சந்தோஷமாய் உலகத்திலே வாழ்ந்தவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
1: And you know why?
2: ஏனென்று தெரியுமா?
1: Because he always chose his father.
2: அவர் எப்பொழுதே பிதாவையே தெரிவு செய்தார்.
1: I wish we were gripped by this.
2: நாம் இதனாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டாமா?
1: You know, I have tried through many years to study the life of Jesus.
2: अनेक ஆண்டுகளாக இயேசுவுடைய வாழ்க்கையை நான் படிக்க பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
1: And there's a reason for it.
2: அதற்கு ஒரு காரணம் உண்டு.
1: Because I believe he was the happiest man that ever walked on this earth.
2: இந்த பூமியின் பரப்பிலே நடந்தவர்களிலே மிகவும் சந்தோஷமாய் இருந்தவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
1: I want to know what is the secret of
2: அந்த சந்தோஷமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: I know that he was the most successful man that walked on this earth.
2: இந்த பூமியிலே நடந்தவர்களிலே மிகவும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் உண்டானு சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: The most successful man is not the man who made the most money or the biggest politician or king or any such thing.
2: அதிகமான பணம் சம்பாதித்தவரோ பெரிய அரசியல்வாதியோ அல்லது பெரிய ராஜாவோ சந்தோஷமான ஒரு நபர் அல்ல.
1: It was Jesus.
2: இயேசு மட்டும்.
1: So I want to know what is the secret of his success.
2: ஆகவே இயேசுனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: He was the one person who walked on this earth whom nothing could disturb. His life was always at peace.
2: இயேசு ஒருவருடைய வாழ்க்கை மட்டுமே முற்றிலும் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எந்த ஒரு காரியம் அவரை தொந்தரவு செய்ய முடியவில்லை.
1: I find so many Christians who are disturbed by so many things.
2: அநேக கிறிஸ்தவர்கள் பல காரியங்களாலே அவர்கள் சலனப்படுகிறார்கள்.
1: All the great men in the world need to have so many security forces around them to protect them. They're always afraid.
2: இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு நபர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பயப்படுகிறார்கள்.
1: But the greatest man who walked on this earth, Jesus Christ, he did not need anybody security guards around him to protect.
2: ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பு மக்கள் தேவையே இல்லாத இருந்தது.
1: Do you know the number of times people came to arrest Jesus Christ?
2: எத்தனை முறை இயேசுவை கைது செய்ய முடியாக மக்கள் வந்தார்கள் என்று தெரியுமா?
1: But the Bible says they could not arrest him.
2: ஆனாலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது.
1: He did not have any commandos around him to protect him.
2: அவரை பாதுகாப்பதற்காக அவரை சுற்றிலும் AK-47 வைத்த கமாண்டோக்கள் எல்லாம் இல்லை.
1: Let me show you two verses.
2: இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: John chapter 7 verse 30.
2: யோவான் 7 அதிகாரம் 30 வசனம்.
1: It says here they tried to arrest him but nobody could lay their hands on him.
2: யோவான் 7 அதிகாரம் 30 வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை.
1: Why couldn't they arrest him? Not because he had commandos.
2: அவருக்கு பாதுகாப்பு மக்கள் இருந்தபடியாலே அல்ல.
1: Because the Father in heaven said, "This is not the time."
2: இது என்னுடைய வேளை அல்ல என்று பிதா பரலோகத்திலிருந்து சொன்னபடியாலே யாரும் அவரை கை பிடிக்க முடியவில்லை.
1: That was all.
2: அவ்வளவுதான்.
1: You know, if you walk like Jesus, your life will be like that.
2: இயேசு நடந்தது போலவே நீங்களும் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அதே போல இருக்க முடியும் தெரியுமா?
1: Nothing will be able to touch you.
2: எந்த ஒரு காரியம் இயேசுவை தொட முடியவில்லை.
1: Nothing will be able to touch you.
2: உங்களையும் எந்த ஒரு காரியம் தொட முடியாது.
1: If you live like this.
2: இது போல வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால்
1: no sickness, no accident, no human being, nobody can touch you.
2: எந்த வியாதியோ எந்த விபத்தோ எந்த மனிதனோ உங்களை தொட முடியாது.
1: Because the Father will come there and say, no, you can't touch him, the time has not come.
2: வேளை இன்னும் வராதபடியாலே நீ தொட முடியாது என்று பிதாவானவர் அங்கே வந்து கட்டளையிடுவார்.
1: Look at John chapter 8 verse 20.
2: யோவான் 8 அதிகாரம் 20 வசனத்தை பார்ப்போம்.
1: Again it says, when he was teaching, people tried to seize him but they couldn't do it because his hour had not come.
2: அவர் போதித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை என்று யோவான் 8:20 வாசிக்கிறோம்.
1: And I say, Lord, what is the secret of this life?
2: ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன?
1: This life of perfect peace, perfect joy.
2: பூரண சமாதானம், பூரண சந்தோஷமுள்ள வாழ்க்கை.
1: No fear of anybody, no fear of circumstances, no fear of anything.
2: யாரை குறித்தோ, எதையும் குறித்தோ, சூழ்நிலையை குறித்தோ பயமில்லாத ஒரு வாழ்க்கை.
1: Nobody can touch you, nobody can catch you.
2: யாரும் அவரை பிடிக்க முடியவில்லை, யாரும் அவரை தொட முடியவில்லை.
1: I want to know the secret of that life.
2: அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நான் விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன்.
1: I see the answer.
2: அவருடைய பதிலை நான் பார்க்கிறேன்.
1: Do the opposite of what Adam and Eve did.
2: ஆதாம் ஏவாள் எதை செய்தாரோ அதற்கு நேர் மாறாக நாம் செய்ய
1: வேண்டும். Choose the creator always.
2: எப்பொழுதுமே சிருஷ்டிகரையே தெரிவு செய்யுங்கள்.
1: Choose the creator above pretty women.
2: அழகான ஸ்திரீகளை பார்க்கலாம், எனக்கு சிருஷ்டியே தான் முக்கியம் என்று சொல்லுங்கள்.
1: When you are tempted to look and lust, choose the creator.
2: நீங்கள் பார்ப்பதற்கும் இச்சிப்பதற்கும் சோதிக்கப்படும் பொழுது சிருஷ்டிகரை தெரிவு செய்யுங்கள்.
1: When you are tempted with money, choose the creator.
2: பணத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது எனக்கு சிருஷ்டிகர் தான் வேண்டும் என்று தெரிவு செய்யுங்கள்.
1: God will give you the best of everything on this earth.
2: அதே சமயத்தில் தேவன் பூமியிலே மேன்மையானதை உங்களுக்கு தருவார்.
1: Do you know if you choose God first, he'll give you the best of everything on this earth.
2: நீங்கள் தேவனை முதலாவது வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பூமியில் உள்ள மேன்மையான தேவன் உங்களுக்கு தருவார்.
1: That doesn't mean he'll give you a lot of money.
2: உடனே தேவன் நிறைய பணம் கொடுப்பார் என்று
1: பொருள் அல்ல. I tell you honestly, a lot of money is not good for you.
2: நான் உங்களுக்கு நேர்மையாக சொல்கிறேன், அதிக பணம் வருவது உங்களுக்கு நன்மை பயக்காது.
1: Do you know who are the most spoiled children in the whole world?
2: The
1: children of rich people.
2: இந்த முழு உலகத்திலே அதிகமாய் கெட்டு போன பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? பணக்கார வீட்டு பிள்ளைகள்.
1: Do you know who are the best brought up children? The children of parents who have had to struggle.
2: சிறந்த விதத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் யார்கள் யார் தெரியுமா? போராட்டத்திலே இருந்து வளர்க்கக்கூடிய வளர்த்த பெற்றோர்கள்.
1: Don't envy all those rich people.
2: பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்.
1: Their children will turn out to be useless.
2: அவருடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாதவர்களாய் போய்விடுவார்கள்.
1: Everything is they are given to them from childhood.
2: சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் கேட்கிறதெல்லாம் பெற்றோர் கொடுத்து கொண்டே இருந்தபடியினால்.
1: Some of you who are struggling, your children will turn out better.
2: வாழ்க்கை நடத்துவதற்கே போராடி கொண்டிருக்கிறீர்களே, பணம் இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளருவார்கள்.
1: Don't think money is the answer.
2: பணம் தான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
1: Choose the creator above all created things.
2: எல்லா உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை காட்டிலும் உண்டாக்கினவரையே சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்ளுங்கள்.
1: So the bad news is that Adam and Eve chose the created things above the creator.
2: துர்ச்செய்தி என்னவென்றால், உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை உண்டாக்கினவரை தவிர உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை ஆதாம் ஏவாள் தெரிந்து
1: கொண்டார். The good news is Jesus can save us from that.
2: நல்ல செய்தி என்னவென்றால், இவிலிருந்து இயேசு நம்மை ரட்சிக்க முடியும்.
1: Has he saved you?
2: உங்களை ரட்சித்து இருக்கிறாரா?
1: Has he saved you from choosing created things more than the creator?
2: சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களையே தெரிந்து கொள்வதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா இயேசு?
1: He has come to save you from that.
2: அதிலிருந்து விடுதலையாக்க முறை இயேசு வந்திருக்கிறார்.
1: I know he saved me from that.
2: என்னை அதிலிருந்து ரட்சித்து இருக்கிறார்.
1: Has changed my life.
2: அதன் வாழ்க்கையை மாற்றி விட்டது.
1: He's made me rejoice always.
2: எப்பொழுதுமே சந்தோஷமுள்ளவனாய் என்னை மாற்றி
1: இருக்கிறது. He can do that for anybody.
2: உங்களுக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இயேசுவால் செய்ய முடியும்.
1: The second thing I want you to see in Genesis chapter 3.
2: நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3 அதிகாரம்.
1: The second choice that Adam and Eve made.
2: ஆதாமும் ஏவாளும் செய்து கொண்ட இரண்டாவது தெரிவு.
1: Was they believed the devil's words more than God's word.
2: தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்.
1: What is the first thing?
2: முதலாவது என்ன?
1: They chose the created things more than the creator.
2: சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவையே அதிகமாக தெரிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக,
1: God said something, the devil said something, and they believed the devil, they didn't believe God.
2: தேவன் ஒன்றை சொல்கிறார், பிசாசு ஒன்றை சொல்கிறான். தேவனை நம்புவதை காட்டிலும் பிசாசை நம்பினார்கள்.
1: God said, if you eat this tree, you'll die.
2: இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாவாய் என்று தேவன் சொன்னார்.
1: The devil said, you will not die.
2: பிசாசோ, நீ சாக மாட்டாய் என்று சொன்னான்.
1: And like stupid fools, they went and believed the devil.
2: புத்தியனமான இந்த இருவருமே போய் பிசாசை சொல்கிறதை நம்பினார்கள்.
1: You may say, I'll never do that.
2: நான் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
1: You better check up.
2: நல்ல நீங்கள் சோதித்து பாருங்கள்.
1: Let me give you an example.
2: நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: I quoted a verse just now.
2: இப்போதான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன்.
1: God says,
2: தேவன் சொல்கிறார்,
1: rejoice in the Lord always, 24 hours a day, 7 days a week.
2: ஒரு நாளில் 24 மணி நேரங்கள், வாரத்தில் 7 நாட்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார்.
1: 24 hours a day, 7 days a week, rejoice in the Lord, not in your circumstances.
2: ஒரு நாளில் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாட்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள், சூழ்நிலைகளுக்குள்ளே அல்ல.
1: The devil says,
2: பிசாசு சொல்கிறான்,
1: that is not possible.
2: அதெல்லாம் முடியாது என்று சொல்கிறான்.
1: Who do you believe?
2: இப்போ நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்?
1: You tell me from your past life, whom have you believed?
2: உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பரிசோதித்து சொல்லுங்கள், யாரை இதுவரை நம்பி இருக்கிறீர்கள்?
1: If somebody looks at your life for the last 1 year,
2: கடந்த ஒரு ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையை யாராவது உற்று பார்த்தால் இருப்பார்களேயானால்,
1: will they say you believe the devil who says that's not possible? Or will they say you believe God who says you can do it?
2: முடியாது என்று சொன்ன சாத்தானை நாம் நீங்கள் நம்பினீர்கள் என்று அவர்கள் சொல்வார்களா, அல்லது முடியும் என்று சொன்ன தேவனை நம்பினீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்களா?
1: Philippians 4 verse 6.
2: பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம்.
1: This is God's word.
2: தேவனுடைய வார்த்தை.
1: It's in your Bible.
2: உங்களுடைய வேதத்திலேயும் அது இருக்கிறது.
1: Don't be anxious for anything.
2: ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள்.
1: That is God's word.
2: அது தேவனுடைய வார்த்தை.
1: The devil says.
2: பிசாசு சொல்கிறான்.
1: It is not possible.
2: அது கூடாத காரியம்.
1: You can't live in this world without being anxious.
2: கவலைப்படாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது என்று பிசாசு சொல்கிறான்.
1: You call yourself a Christian.
2: உன்னை நீ கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய்.
1: Who have you believed all these years?
2: இவ்வளவு ஆண்டுகளாக யார் சொல்கிறதை விசுவாசித்து இருக்கிறாய், நம்பி இருக்கிறாய்?
1: Do you see, my dear friend, how even though you say you believe in the Bible and in Jesus, actually you are following the devil?
2: நான் வேதத்தை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லி இருந்தாலும் உண்மையாலுமே யாரை நம்பியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்களா?
1: I'm not saying this to condemn you. No.
2: உங்களை குற்றப்படுத்த முடியாக இதை நான் சொல்லவில்லை.
1: I'm trying to show you how the devil has cheated you and deceived you, and I've come to save you from that.
2: எப்படி பிசாசு உங்களை ஏமாற்றி விட்டான், எப்படி உங்களை வஞ்சித்து விட்டான் என்பதையும் சொல்லி இதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன்.
1: I'm trying to get you to believe that God is true and the devil's a liar.
2: பிதா உண்மையான், தேவன் உண்மையான, உண்மையுள்ளவர், பிசாசு பொய்யன் என்பதை சொல்ல முடியாக வந்திருக்கிறேன்.
1: That's my job. I go around the world telling people God is true and the devil's a liar.
2: தேவன் உண்மையுள்ளவர், பிசாசு பொய்யன் என்பதை சொல்வதுதான் உடைய வேலை. உலகம் முழுவதுமாய் இதை போய் சொல்லி
1: I believe this is the word of God. I don't just say it with my lips. I actually believe it and I try to live according to it.
2: என்னுடைய உதடுகளாலே மட்டும் சொல்லுவதில்லை, நான் உண்மையாலுமே இது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்புகிறேன், இதன்படியே நான் வாழ நான் முயற்சிக்கிறேன்.
1: I believe this is how Jesus lived.
2: இப்படி தான் இயேசு வாழ்ந்தார் என்பதை நான் நம்புகிறேன்.
1: And I believe every true Christian must try to live like Jesus lived.
2: ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்தவனும் இயேசு வாழ்ந்தது போலவே வாழ வேண்டும் என்று தான் நான் நம்புகிறேன்.
1: From the beginning of time,
2: காலத்துக்கு முன்னே இருந்து,
1: the devil has always told man,
2: எப்பொழுதுமே பிசாசு மனிதனுக்கு சொன்னது
1: என்னவென்றால், God's commands are impossible to obey.
2: தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது கூடாத காரியம்.
1: You don't have to take them seriously.
2: இந்த வார்த்தைகளை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
1: What did he tell Eve?
2: ஏவாளுக்கு என்ன சொன்னான்?
1: ஐயா, God has said you will die.
2: தேவன் இதை புசிக்கும் நாளிலே மரிப்பாய் என்று சொன்னார்.
1: You don't have to take that seriously.
2: ஆனால் அந்த வார்த்தையை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
1: It's just something God says, that's all.
2: தேவன் ஏதோ ஒன்று சொன்னார், அவ்வளவுதான், அதை சீரியஸா எடுக்க தேவையில்லை.
1: God has said rejoice in the Lord always. Hey, forget it man, don't take all these things seriously.
2: கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் என்று தேவன் சொன்னாரா? அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம், கவலைப்பட தேவையில்லை.
1: God has said you should be anxious for nothing. Forget it. Don't take all these things so seriously.
2: ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? அதை மறந்து விடு, அதெல்லாம் சீரியஸான காரியம்
1: இல்லை. I say more than 95% of believers live by the devil's word more than God's word.
2: நான் சொல்லுகிறேன், 95% விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதபடிக்கு பிசாசு சொல்கிற வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I think 95% of people sitting here believe the devil's word more than God's word.
2: இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களிலே 95%-த்தினர் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசு சொல்கிறதை நம்பி கொண்டிருக்கிறீர்கள்.
1: Can you honestly stand up before God today and say I believe that I can rejoice in the Lord always?
2: நேர்மையாக எழுந்து நின்று தேவனை பார்த்து ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன் சொல்ல முடியுமா?
1: Can you stand up and say I believe that I can live a life free from anxiety?
2: கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நான் நம்புகிறேன் என்று எழுந்து நீங்கள் சொல்ல முடியுமா?
1: Can you get up and say I believe Romans 6:14 that no sin can rule over me?
2: ரோமர் 6:14 சொல்லப்பட்டது போல எந்த பாவமும் என்னை ஆட்கொள்ளாது என்று எழுந்து சொல்ல முடியுமா?
1: I can show you 100 verses like that this evening.
2: இந்த மாலை வேளையிலே இது போல 100 வசனங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க முடியும்.
1: Ephesians 4:31.
2: எபேசியர் 4:31.
1: Put away all anger from your life.
2: எல்லா கோபமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க கடவுது.
1: Put away all anger from your life.
2: உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா கோபத்தையும் நீக்கி போடுங்கள்.
1: How many of you have done that?
2: உங்கள் எத்தனை பேர் இதை செய்திருக்கிறீர்கள்?
1: Is that in your Bible, Ephesians 4:31?
2: எபேசியர் 4:31 உங்களுடைய வேதத்தில் இருக்கிறது அந்த வசனம்.
1: What does God say?
2: தேவன் அங்க என்ன சொல்லியிருக்கிறார்?
1: Put away all anger.
2: சகலவிதமான கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
1: What does the devil say?
2: பிசாசு என்ன சொல்கிறான்?
1: That is not so. Don't take it so seriously.
2: அந்த வார்த்தையை எல்லாம் அவ்வளவு சீரியஸாய் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
1: God doesn't mean that.
2: தேவன் அப்படி பொருள்படுத்தி சொல்லவில்லை.
1: He means is you are human, naturally you'll be angry now and then.
2: நீ ஒரு மனிதன் தானே, இப்பொழுதும் அப்பொழுதுமாக கோபப்படுவது இயற்கை தான்.
1: Don't take all these things serious.
2: இவைகளை எல்லாம் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
1: You tell me whom have you believed all these years?
2: இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் யாரை நம்பினீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: Do you know how you've been listening to the devil day and night?
2: இரவும் பகலுமாக எப்படி நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை பார்த்தீர்களா?
1: The good news is we can obey the commands of God.
2: நல்ல செய்தி என்னவென்றால் நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும்.
1: If you have not experienced it, that doesn't mean other people have not.
2: நீங்கள் அதை அனுபவிக்காவிட்டால் மற்றவர்களும் அதை அனுபவிக்க முடியாது என்று சொல்ல முடியாது.
1: You know, I came across verses like this.
2: இது போல வசனங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
1: And I was honestly told God, Lord, I'm sorry. I have believed the devil's words more than your words.
2: நான் தேவனிடத்தில் நேர்மையாய் போய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே காட்டலாம் பிசாசு சொல்லுகிற வார்த்தையில தான் நான் நம்பி இருந்திருக்கிறேன் என்று நேரடியாக தேவனிடத்தில் நேர்மையாய் சொன்னேன்.
1: I'll tell you, God loves honest people.
2: தேவன் நேர்மையுள்ளவர்களை நேசிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: If you're honest with God, He will help you.
2: நீங்கள் தேவனிடத்தில் நேர்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
1: I was honest with God.
2: நான் தேவனிடத்தில் நேர்மையுள்ளவனாய்
1: இருந்தேன். I said, Lord, I'm sorry. I believe the devil's lies more than your word.
2: ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். உம்முடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசுனுடைய பொய்யையே நான் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறேன்.
1: For more than 16 years after I was born again, I believed the devil.
2: ஆண்டவரே நான் இரட்சிக்கப்பட்ட பிறகு 16 ஆண்டுகளாக பிசாசையே நம்பிக்கொண்டிருந்தேன்.
1: I was born again, baptized in water.
2: நான் மறுபடியும் பிறந்தேன். நான் ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன்.
1: Full time Christian worker.
2: முழு நேர கிறிஸ்தவ ஊழியனாய் இருந்திருக்கிறேன்.
1: Defeated by sin.
2: பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: Complaining, grumbling.
2: குறை சொல்லிக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு.
1: I know there is a verse in Philippians 2.
2: பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது.
1: It says in verse 14.
2: 14 வசனத்திலே பார்க்கிறோம்.
1: That I must do finish with all grumbling and complaining.
2: எல்லா முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் நான் எடுத்துப்பட வேண்டும்.
1: All grumbling and complaining, get rid of it.
2: எல்லா விதமான குறை சொல்லுதல் முறுமுறுப்பை நீக்கி விட வேண்டும்.
1: And the devil says,
2: பிசாசு சொல்கிறான்,
1: That's not so serious.
2: அந்த வார்த்தை அவ்வளவு சீரியஸான வார்த்தை அல்ல.
1: Don't take all these things God says so serious.
2: தேவன் சொல்கிற அந்த வசனங்களை எல்லாம் அவ்வளவு சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது.
1: That is exactly what he told Eve.
2: இதையே தான் ஏவாள் இடத்திலே பிசாசு சொன்னான்.
1: This is the second cause of sin.
2: பாவத்தினுடைய இரண்டாவது காரணம் இதுதான்.
1: We choose to believe the devil's word more than God's word.
2: தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் அதிகமாக பிசாசு சொல்லுகிற வார்த்தையை நம்பி இருக்கிறோம்.
1: People who call themselves born again Christians.
2: மறுபடியும் நான் பிறந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: Every day they are choosing created things more than the creator.
2: ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை முக்கியப்படுத்துகிறார்கள்.
1: Every day they believe the devil's lies more than God's word.
2: ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தை அதிகமாக நம்புகிறார்கள்.
1: And they come on Sunday and praise the Lord and clap their hands and say hallelujah.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி பாட்டு பாடுகிறார்கள்.
1: What are you saying all that if you believe the devil's lies more than God's word?
2: தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் பிசாசை நம்பிக்கொண்டு இவைகளை சொல்வதில் என்ன பிரயோஜனம்?
1: You know what you need to do?
2: உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
1: Repent.
2: மனம் திரும்பு.
1: Turn around.
2: மனம் திரும்பு.
1: First of all, turn around from seeking the created more than the creator.
2: முதலாவதாக சிருஷ்டிகளை தெரிந்து கொள்ளாதபடி சிருஷ்டியை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொண்டதில் மனம் திரும்புங்கள்.
1: Secondly, turn around from choosing the devil's words which are lies and rejecting God's word.
2: இரண்டாவது எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு பிசாசுனுடைய பொய்யை தெரிந்து கொள்கிறீர்களே அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
1: I'm not condemning any of you.
2: நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை.
1: I told you for 16 years I did like this myself. How can I condemn you? I did it myself.
2: நானே 16 ஆண்டுகளாக இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்படி உங்களை குற்றப்படுத்த முடியும்?
1: But Jesus saved me.
2: ஆனால் இயேசு என்னை இரட்சித்தார்.
1: And you see, I'm like a sick man who had an incurable disease.
2: நான் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியினாலே பிடிக்கப்பட்டவனாய் இருந்தது போல இருந்தேன்.
1: I went to Jesus, the doctor who healed me.
2: இயேசு என்கிற மருத்துவரிடத்திலே நான் சென்றேன். அவர் என்னை குணப்படுத்தி விட்டார்.
1: I'm just telling you that this incurable disease you have, Jesus can heal you.
2: உங்களுக்கு குணப்படுத்த முடியாத இந்த வியாதியிலிருந்து இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: This thing that is making your life miserable, your home life miserable.
2: உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பரிதாபமாக மாற்றிக் கொண்டிருக்கானே,
1: Jesus can save you from it.
2: இதிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்க முடியும்.
1: If you will turn around.
2: நீங்கள் மட்டும் மனம் திரும்பினால்.
1: It doesn't mean that from tomorrow on you start rejoicing always.
2: உடனே நாளிலிருந்தே நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை.
1: Tomorrow you suddenly get victory over all sin.
2: திடீரென நாளைக்கு எல்லா பாவத்திலிருந்தும் வெற்றி கிடைக்க போகிறது என்று சொல்லவில்லை.
1: Tomorrow you don't be anxious about anything.
2: நாளிலிருந்து எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை.
1: Let it take 10 years.
2: 10 ஆண்டுகள் கூட பிடிக்கட்டும்.
1: But turn around and say, Lord, from today I am at least going to believe your word.
2: ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இன்றிலிருந்து முதலாவது உம்முடைய வார்த்தையை நான் நம்ப போகிறேன்.
1: I'm going to believe that if you have said something in your word, it is possible.
2: நீர் உம்முடைய வார்த்தையில் ஏதாவது ஒன்றை சொல்லி இருந்திருக்கிறீர் என்று சொன்னால் அது சாத்தியமான ஒரு காரியம் என்பதை நான் நம்ப போகிறேன் என்று சொல்லுங்க.
1: If it's not written in God's word, then I'm not interested.
2: தேவனுடைய வார்த்தையில் ஒன்று எழுதப்படவில்லை என்று சொன்னால் அதுல எனக்கு விருப்பம் இல்லை.
1: God doesn't tell me to jump over a 20 foot wall.
2: 20 அடி மதிலை நீ தாண்டு என்று தேவன் சொல்லவில்லை.
1: No.
2: இல்லை.
1: That's not necessary and it's not possible.
2: அது தேவையும் இல்லை, அது கூடாத காரியம்.
1: But when he says rejoice in the Lord always,
2: நல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர்
1: சொல்லுகிறார். Put away all anger.
2: எல்லா கோபத்தையும் நீக்கி விடுங்கள் என்று
1: சொல்லுகிறார். Be anxious for nothing.
2: ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார்.
1: Put away all murmuring and complaining.
2: குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் நீக்கி விடுங்கள் என்று சொல்லும்போது,
1: Forgive everybody who harms you.
2: உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் என்று
1: சொல்லுகிறார். Love all your enemies.
2: உங்கள் விரோதிகள் எல்லாரையும் நேசியுங்கள் என்று சொல்லும்போது,
1: I don't believe the devil who says no you can't love certain people.
2: ஒரு சிலரை நீ நேசிக்க முடியாது என்று பிசாசு சொல்றானே அதை நான் நம்புவதில்லை.
1: The devil's

0: Adam and Eve.
1: ஆதாமும் ஏவாளும் செய்த இரண்டாவது தவறு இதுதான்.
0: The third thing.
1: மூன்றாவது காரியம்.
0: So let's go through it. First, choosing the creator, choosing the created things more than the creator.
1: முதலாவது
0: is the root of sin.
1: சொன்னது என்னவென்றால் சிருஷ்டிகரை தேர்ந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தேர்ந்து கொள்வது. இரண்டாவது
0: believing the devil's lie more than God's word.
1: தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக பிசாசுடைய பொய்யை நம்புவது.
0: And third,
1: மூன்றாவது
0: you see in Adam.
1: ஆதாமிலே நாம் பார்க்கிறோம்.
0: Seeking to please his wife more than please God.
1: தேவனை பிரியப்படுவதை காட்டிலும் அதிகமாக மனைவியை பிரியப்படுத்துகிற காரியம்.
0: She was the only other human being those days.
1: அந்த நாட்களிலே இருந்த மனிதர்கள் என்பது ஒருவர் தான், ஏவாள் மட்டும்தான் ஆதாமுக்கு இருந்தார்.
0: So we can say seeking to please people more than to please God.
1: ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால் தேவனை பிரியப்படுவதை காட்டிலும் மக்களை அதிகமாக பிரியப்படுத்தக்கூடிய
0: ஒரு மனிதன். I want you to see this picture in your mind now in Eden's garden.
1: இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த ஏதனுடைய தோட்டத்தை மனதிலே கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: This pure and holy Adam.
1: பரிசுத்தமான சுத்தமான ஆதாம்.
0: And Eve comes to him.
1: ஏவாள் ஆதாமை நோக்கி வருகிறாள்.
0: With this fruit.
1: இந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள்.
0: And Adam knows very clearly, he heard it straight from God, don't eat that fruit.
1: அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்பதை தெளிவாக ஆதாம் அறிந்திருந்தான். ஏனென்றால் நேரடியாக தேவன் சொல்வதை கேட்டிருந்தான்.
0: His wife comes with such a sweet smile.
1: அருமையான ஒரு புன்முறுவலோடு கூட மனைவி வருகிறாள்.
0: And says, darling, this is a lovely fruit.
1: அன்பே, அருமையான ஒரு கனி இது, பழம் இது.
0: I've already eaten it.
1: நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன்.
0: Don't you love me?
1: நீங்கள் என்னை நேசிக்கவில்லையா?
0: Come on, take a little bit of this.
1: கொஞ்சம் சாப்பிடுங்கள்.
0: And now Adam is a struggle.
1: இப்பொழுது ஆதாமுக்குள்ளே ஒரு போராட்டம்.
0: Shall I please God?
1: நான் தேவனை பிரியப்படுத்தட்டுமா?
0: Shall I please my wife?
1: மனைவியை பிரியப்படுத்தட்டுமா?
0: Have you ever found that struggle in your life? Shall I please God or shall I please my wife?
1: இந்த போராட்டம் வாழ்க்கையில வரவே இல்லையா? நான் மனைவியை பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா?
0: Shall I please my husband or shall I please God?
1: நம்முடைய கணவனை இப்பொழுது பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா?
0: That's it. That started in Eden.
1: அது ஏதேனிலே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது.
0: And he made the wrong choice.
1: அங்கே ஆதாம் தவறான ஒரு தெரிவை தேர்ந்து கொண்டான்.
0: See the result in the world today.
1: இன்றைக்கு அதனுடைய விளைவை பூமியிலே பாருங்கள்.
0: Because he chose to please a human being more than to please almighty God his creator.
1: சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை சிருஷ்டித்தவரை தேர்ந்து கொள்வதை பார்க்கலாம். மனிதனை பிரியப்படுத்துவதை தேர்ந்து கொண்டபடினாலே.
0: That's why Jesus said if you love father mother's wife husband anybody more than me you cannot be my disciple.
1: ஆகவேதான் இயேசு சொன்னார், உன்னை தாப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது என்னை காட்டிலும் அதிகமா நேசித்தால் என்னுடைய சிஷ்யனாய் இருக்க முடியாது.
0: If there is a single human being you want to please you are going to live in sin.
1: இந்த பூமியிலே ஏதோ ஒரு தனி நபரை மட்டும்தான் நான் பிரியப்படுத்த போகிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் பாவத்திலே தான் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறீர்கள். Jesus came to save us from that.
1: இயேசு இதிலிருந்து நம்மை விடுதலையாக்க ரட்சிக்க வந்திருக்கிறார்.
0: I thank God he's done that in my life.
1: இதை என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து விட்டார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
0: To the best of my knowledge.
1: என்னுடைய எனக்கு தெரிந்தவரை
0: I don't know anybody in the world I want to please more than God.
1: தேவனை காட்டிலும் அதிகமாக இன்னாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு நபர் கூட என்னுடைய அறிவுபூர்வமாக யாருமே இல்லை.
0: If it's a choice between pleasing God and pleasing human beings my choice is clear.
1: இப்பொழுது எனக்கு முன்பாக இரண்டு தெரிவுகள் இருக்கிறது. ஒன்று மனிதனை பிரியப்படுத்த வேண்டும், இன்னொன்று தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் தேவனை தான் பிரியப்படுத்துவேன்.
0: Even if it is wife children father mother brother sister anybody.
1: அது அந்த நபருடைய மனைவியாக என்னுடைய பிள்ளைகளாக சகோதரனாக சகோதரியாக இருந்தால் யாரா இருந்தாலும் சரி.
0: When God's word says something
1: தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லும் பொழுது
0: and if I know if I do that I will displease some people.
1: நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நிமித்தமாக ஒரு சில மக்களை நான் புண்படுத்த வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாலும்
0: let them be displeased.
1: அவர்கள் இதிலே எனக்கு பிரியமில்லாமல் எனக்கு அவர் பிரியமில்லாமல் போனாலும் பரவாயில்லை.
0: Do you know the number of people who have left my church in Bangalore because they got offended with what I preached?
1: நான் பிரசங்கிக்கிற காரியத்தினாலே மனம் புண்பட்ட அநேக சபையை விட்டு என்னுடைய பெங்களூரில் உள்ள சபையை விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
0: I knew they would get offended.
1: அவர்கள் மனம் புண்படுவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: But I say if it is God's word.
1: ஆனால் அது தேவனுடைய வார்த்தையாக
0: இருக்குமேயானால் offended.
1: அவர்கள் மனத்தாங்கள் அடைவார்களானால்
0: they don't come to listen to me again.
1: மீண்டும் எனக்கு செவி கொடுக்க முடியாய் வரவில்லையானாலும்
0: let it be so.
1: அது அப்படியே ஆகட்டும்.
0: I would rather have only God in the meeting than a whole lot of people.
1: ஜனங்கள் முழுதுமாய் கூட்டத்தில் இருப்பதை காட்டிலும் தேவன் மட்டுமே கூட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு போதும்.
0: I have never been interested in gathering numbers.
1: எப்பொழுதுமே நான் திரளான மக்களை சேர்க்க வேண்டும் என்கிற விருப்பமே எனக்கு இல்லை.
0: I have never been interested in adding numbers to our church.
1: உங்களுடைய சபைகளிலே எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பமே எனக்கு இல்லை.
0: In all the years that we have worked in our church in Bangalore,

0: பெங்களூர்ல இவ்வளவு ஆண்டுகளாக நாங்கள் ஊழியம் செய்த காலத்திலே
1: I've said Lord
0: நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே
1: I want you to be here
0: நீர் இங்கே இருக்க வேண்டும்
1: If you're here that's enough
0: நீர் இருந்தால் அது போதும் ஆண்டவரே
1: I don't care if everybody goes away
0: எல்லாருமே போய் விட்டாலும் அது எனக்கு ஒரு கவலை இல்லை ஆண்டவரே
1: Supposing all the people in my church leave because they're offended with my message
0: என்னுடைய செய்தியாலே எல்லா மக்களும் மனத்தாங்களறிந்து போய் விட்டாலும்
1: offended with the word of God
0: தேவனுடைய வார்த்தையாலே மனத்தாங்களறி வந்து போய் விட்டாலும்
1: I say fine
0: நல்லது
1: Lord Jesus you and I are here that's enough
0: ஆண்டவரே இயேசுவே நீரும் நானும் இங்கே சபையில இருக்கிறோம் அது போதும்
1: That is the only way to build the church
0: இந்த ஒரே வழி நிமித்தமாய் தான் சபையை கட்ட முடியும்
1: But if I'm afraid that rich man will get offended
0: ஐயோ இந்த வார்த்தையை பேசினால் இந்த பணக்கார விசுவாசி அவர் மனத்தாங்களறிந்து விட்டு போய்விடுவாரோ
1: That other sister will get offended
0: ஐயோ இதை பேசினால் இந்த சகோதரி மனத்தாங்களறிந்து விடுவார்களோ
1: Then I cannot serve God
0: அப்படியானால் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது
1: And I will serve the devil
0: நான் பிசாசுக்கு தான் ஊழியம் செய்வேன்
1: Galatians chapter 1 verse 10 says
0: Galatians 1st adhigaram 10th vasanathile vasikkirom
1: Galatians chapter 1 verse 10
0: Galatians 1st adhigaram 10th vasanam
1: If I seek to please men I cannot be the servant of Christ
0: Naan manusharai priyapadutha muyachithaan naan Kristuvinu ooliyakaran allave
1: My dear brothers and sisters
0: Narmiyana sagodara sagodrigale
1: I'm challenging you to come to the highest level
0: நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு உன்னத நிலைக்கு நீங்கள் வரும்படியாக நான் உங்களை சவால் இடுகிறேன்
1: Turn around
0: மனம் திரும்புங்கள்
1: Turn around from seeking to please men
0: மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள்
1: Man cannot help you
0: எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது
1: God can do anything for you
0: உங்களுக்காக தேவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்
1: You don't have to be afraid of any man when God is on your side
0: தேவன் உன் பக்கம் இருந்தால் எந்த மனிதனை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை
1: Hebrews 13 says
0: எபிரேயர் 13 அதிகாரத்திலே பார்க்கிறோம்
1: The Lord has said I'll never leave you nor forsake you.
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார்.
1: So what do we say verse 6?
0: ஆகவே ஆறாம் வசனத்திலே நாம் என்ன சொல்கிறோம்?
1: The Lord is my helper.
0: கர்த்தர் எனக்கு சகாயர்.
1: I will not be afraid.
0: நான் பயப்படேன்.
1: What can man do to me?
0: மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எபிரேயர் 13:6 லே
1: வாசிக்கிறோம். Those are the type of Christians God wants in India today.
0: இன்றைக்கு இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
1: Even if there are only 2 or 3 it's enough.
0: 2-3 பேர் இருந்தாலே போதும்.
1: But people who do not seek to please any man.
0: எந்த மனிதனையும் பிரியப்படுத்த முயற்சிக்காத மக்கள்.
1: So let's look at these three mistakes that Adam and Eve made.
0: ஆகவே ஆதாமும் ஏவாளும் செய்த மூன்று தவறுகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம்.
1: They chose the created above the creator.
0: சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடி சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து
1: கொண்டார்கள். They believed the devil's words instead of God's word.
0: தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை நம்பினார்கள்.
1: Adam chose to please a human being more than to please God.
0: ஆதாமோ தேவனை பிரியப்படுத்துவதை பார்க்கலாம் ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதையே
1: விரும்பினார் That was why they were thrown out of Eden
0: ஆகவே தான் அவர்கள் ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள்
1: That's why they were thrown out of paradise
0: ஆகவே தான் பரதீசை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள்
1: Do you want to enter paradise
0: நீங்கள் அந்த பரதீசுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா
1: Do the opposite of what Adam did
0: ஆதாம் செய்த அந்த காரியங்களுக்கு நேர் மாறாக செய்யுங்கள்
1: That is repent
0: அதுதான் மனம் திரும்புதல்
1: Lord from today onwards
0: ஆண்டவரே இன்று முதல்
1: I will never choose a created thing more than you
0: ஆண்டவரே உம்மை காட்டிலும் எந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்
1: You can use created things
0: சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை நீங்கள் பயன்படுத்தலாம்
1: You can enjoy an ice cream
0: ஐஸ்கிரீமை தாராளமாக சந்தோஷத்தை சாப்பிடலாம்
1: You can build a good house and live in it
0: அருமையான ஒரு வீட்டை கட்டி அதிலே நீங்கள் வாழலாம்
1: But don't worship that house
0: அதையே ஆராதிக்க வேண்டாம் உங்கள் வீட்டையே ஆராதிக்க வேண்டாம்
1: Don't get money in wrong ways to build that house
0: அந்த வீட்டை கட்டுவதற்கு பணத்தை தவறான வழிகளில் ஈடு செய்ய வேண்டாம்
1: Put God first
0: தேவனை முதலாவது வையுங்கள்
1: and then use these other things as your servants
0: அதற்கு பிறகு இந்த மற்ற காரியங்களை உங்களுக்கு வேலைக்காரராக நிலையிலே வைத்து பயன்படுத்துங்கள்
1: secondly from today
0: இரண்டாவது
1: இன்றிலிருந்து Lord even if I don't experience things in your word immediately
0: ஆண்டவரே என்னுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்களை உடனடியாக நான் அனுபவிக்க முடியாவிட்டாலும்
1: from today I'm going to believe it
0: நான் இன்றிலிருந்து அதை நம்ப போகிறேன்
1: even if I take 10 years to experience it I'm going to start believing it from today
0: அதை ஆண்டவரே அனுபவிப்பதற்கு இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்றிலிருந்து நான் நம்ப போகிறேன் விசுவாசிக்க போகிறேன்
1: I will never believe the devil's lies anymore
0: இனிமேலும் ஆண்டவரே பிசாசுடைய பொய்யை நான் நம்ப மாட்டேன்
1: when he says sin is not serious
0: பாவம் சீரியதான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லும் பொழுது
1: I will believe you
0: ஆண்டவரே உம்மை நான் நம்புவேன்
1: and thirdly
0: மூன்றாவதாக
1: I will never seek to please a man from today onward.
0: இன்றிலிருந்து ஆண்டவரே எந்த ஒரு மனிதனையும் நான் பிரியப்படுத்த முயற்சிக்க மாட்டேன்.
1: I'm willing to hurt every human being.
0: ஆண்டவரே எல்லா மனிதர்களும் புண்படுத்த வேண்டியது இருந்தாலும் நான் புண்படுத்துவேன்.
1: In order to please you.
0: உம்மை பிரியப்படுத்தும்படியாக.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Let's bow our heads before God.
0: தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
1: These are very serious issues.
0: இவைகளெல்லாம் மிகுந்த முக்கியமான காரியங்கள்.
1: I want to encourage you to turn
0: நீங்கள் மனம் திரும்பும்படியா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்
1: you don't they're not 25 areas only 3 areas
0: நான் இப்பொழுது சொல்றது 25 பகுதிகள் இல்லை மூன்றே பகுதிகளை தான் சொல்லியிருக்கிறேன்.
1: Lord, I want to turn around.
0: ஆண்டவரே, இந்த மூன்று பகுதிகளிலே நான் திரும்ப போகிறேன்.
1: Come and be Lord of my life.
0: ஆண்டவரே, வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருந்துவிடும்.
1: Help me to remember all that I heard today.
0: ஆண்டவரே, இன்று நான் கேட்ட எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே.
1: I want to turn and be a disciple of Jesus.
0: ஆண்டவரே, நான் திரும்பி இயேசுவுக்கு ஒரு சிஷ்யனாக இருக்க விரும்புகிறேன்.
1: I want to be a spiritual Christian.
0: ஆவியிலே நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன்.
1: In Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: எரிக் மான்ஸ்ஃபீல்ட் என்பவர் ஒரு சிறந்த வைத்தியர். தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பற்றி தான் கற்றுக்கொண்ட சிறந்த பாடங்கள் தன்னிடத்தில் வைத்தியத்திற்காக வருபவர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். சகோதரி சிஜே என்பவர் இதற்கு முன்பு 6 முறை கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். கழுத்தில் ஒரு பெரிய கட்டியோடு மீண்டும் மருத்துவரை பார்க்க வந்தார் சிஜே. அவர்கள் கட்டியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார் டாக்டர். சோதனை முடிந்து அதற்கான ரிப்போர்ட் வந்தது. அதை எடுத்துக்கொண்டு டாக்டர் மிஸ் சிஜே இருந்த அறைக்கு சென்றார். அவர் அவர்களை பார்த்து, சகோதரியே, இந்த ரிப்போர்ட்டை குறித்து நான் உங்களிடம் பேசுவதை குறித்து வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு மீண்டும் கேன்சர் வந்திருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து டாக்டர் அவர்களிடம் சொல்லும் முன் மிஸ் சிஜே டாக்டருடைய கரங்களை பற்றி கொண்டு, டாக்டர், நாம் ஜெபிக்கலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நாம் ஜெபிப்போம் என்றார். சிஜே ஜெபிக்க தன்னுடைய தலையை தாழ்த்தினார். டாக்டரும் ஜெபிப்பதற்காக தலையை தாழ்த்தினார். அப்பொழுது சிஜே சுருக்கமான அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆண்டவரே, மீண்டும் நீர் செய்யும், ஆமேன் என்பதுதான் அவர்களின் சுருக்கமான ஜெபம். ஜெபித்து முடித்தவுடன் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள். டாக்டர், 6 முறை எனக்கு கேன்சர் வந்தது. 6 முறை அதிலிருந்து நான் குணமாக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு என்னை தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியும். எனவே நீண்ட ஜெபம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் நான் சரியான ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே முக்கியமானது என்று கூறினார்கள். நமது வாழ்க்கையையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக கடவுள் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால், நாம் கடந்து வரும் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாயிருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் அவரே நம்மை வழிநடத்துவார் என்று பூரணமான நம்பிக்கை நாம் வைக்கலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்றும் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். அவருடைய திட்டமே நமக்கு சிறந்த திட்டமாக இருக்கும். அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா?

ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். ஆண்டவரே, என் எல்லா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீர் எனக்கு போதும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே என் எல்லா சூழ்நிலைகளும் நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு முன்பதாய் செல்லுவதற்காக உமை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே,

என்ன பாடுகிறோம்? ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவரை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவையில் அடித்த பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழும்பி, ஜெயமாய் எழும்பி அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென். இந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றவர்களாய் மாறினாலும் அவைகளை நம்பிக்கையுள்ள சூழ்நிலைகளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். எளிமை நின்று தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம்.

ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கர்த்தர் எனக்கு முன்பதாய் சொல்லுகிறதுனால நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு முன்பதாய் சொல்லுகிறதுனால எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்படேன். ஹல்லேலூயா. சத்துருடைய கோட்டையை தகர்க்கிற தேவன் எனக்கு முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.

உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we lift your name on high. Oh, we praise you and we worship you, Lord. சொல்லுங்க ஆண்டவரே, இர் பெரியவர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எகோவா ஈரே அதற்காகமை துதிக்கிறோம். நீர் எகோவா ஷம்மா எகோவா நிசி அதற்காகமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவரே நம்மை உயர்த்துகிற தேவன், அவரே நமக்கு நீதி செய்கிற தேவன், அவரே நம்மை பலப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருப்பதற்காகமை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்.

சொல்லுங்க ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நீர்.

மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம். அந்நாட்களில் ஜோவான் ஸ்ஞானன் ஜூதாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த ஜோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் ஜூதியா தேசத்தார் அனைவரும் ஜோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்ஞானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்ஞானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது ஜோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு ஜோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஜோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்ஞானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்ஞானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 பிரபல பிரசங்கியார் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை சந்திக்கும்படி ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் ஸ்பர்ஜனிடம், நானும் உங்களைப் போலத்தான் சுவிசேஷ பிரசங்கங்களை என்னுடைய சபையிலே பிரசங்கிக்கிறேன், ஆனால் உங்கள் சபையில் ஏற்படும் விளைவுகளைப் போல என்னுடைய சபையில் ஏற்படவில்லையே. உங்கள் சபை மிக வேகமாக வளருவதைப் போல என்னுடைய சபை வளரவில்லை. சொற்ப ஜனங்கள் தானே வருகிறார்கள், ஏன் என்று கேட்டார். அதற்கு ஸ்பர்ஜன் அந்த ஊழியரிடம், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நல்ல ரிசல்ட் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் பிரசங்கம் செய்கிறதில்லை என்று நான் நினைக்கிறேன், அப்படித்தானே என்று கேட்டார். ஆம், நான் அப்படி எதிர்பார்த்து பிரசங்கிக்கிறதில்லை என்று அந்த ஊழியர் சொன்னார். அதற்கு ஸ்பர்ஜன், நீங்கள் விளைவை எதிர்பார்த்து பிரசங்கிக்காததால் தான் சபை இவ்வளவு நாட்களாக வளரவில்லை என்றார். விதைப்பு காலத்தில் தன் விதையை விதைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அறுப்பு காலத்தில் பல மடங்கு அறுவடை செய்வோம் என்ற நம்பிக்கையில் தான் விதைக்கிறான் என்றார். அதை போல வசனமாகிய விதையை எதிர்பார்ப்போடு விதையுங்கள், அப்பொழுது பல மடங்கு அறுவடை நிச்சயம் என்றார். ஒருமுறை இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவளுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்தினார். அதை கேட்டு பிரமித்து போன சமாரிய ஸ்திரீ தன் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். சமாரிய ஸ்திரீ எந்த வேதாகம கல்லூரியிலும் போய் படிக்கவில்லை. தான் இயேசுவை கண்ட விதத்தையும் அவர் தீர்க்கதரிசி என்று தான் கண்டுகொண்டதையும் பற்றி தனக்கு கிடைத்த அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்னாள். உடனே அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அன்று அவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்டதின்படி சமாரியாவிலே போய் 2 நாட்கள் தங்கினார். இயேசு கிறிஸ்து அங்கு சென்று உபதேசித்தது நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசிகள் ஆனார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவங்கள் மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தின விதங்களை எடுத்து கூறி எதிர்பார்ப்புடனும் தேவ ஒத்தாசையுடனும் வசனங்களை பேசும்போது நிச்சயமாக அது கிரியை செய்யும், நல்ல விளைவை ஏற்படுத்தும். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருப்பதை அநேகர் அறிந்து கொண்டால் பிரசங்கம் செய்யாமலேயே அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தலாம். தேவன் நம்மோடு இருப்பாராக, அந்த கிருபையை நமக்கும் தருவாராக.
2: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஓநாய்கள், வுல்ஃப்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 7:15-27. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மனையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மண்ணின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஹூ கம் டு யூ இன் ஷீப்ஸ் க்ளோத்திங் பட் இன்வர்ட்லி தே ஆர் ராவனஸ் வெல்ஃப்ஸ். எளிதில் அடையாளம் காண முடியாத கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் தமது மலைப்பிரசங்கத்தில் இவ்விதம் கண்டிப்பாய் எச்சரித்தார். கிறிஸ்தவ ஞானி பிரான்சிஸ் ஷேஃபர் என்பவர் இவ்விதமாக சொன்னார், சொல்லாலும் செயலாலும் சத்தியத்திற்கு ஆதரவாகவும் துருபதேசத்திற்கு எதிராகவும் நாம் நிற்கிறோம் என்று தெளிவாக்காவிடில் அடுத்த தலைமுறைக்கும் சுவிசேஷத்திற்கும் இடையே சுவர் எழுப்புகிறோம். என்னே கூற்று! எந்த ஒரு உபதேசத்திற்கும் அமில சோதனை அதன் விளைவே, அதன் கனிகளினால் அதை அறிவீர்கள். இவ்வுபதேசம் வலியுறுத்துவது வேதத்தையா அல்லது வெறுமனே உணர்ச்சிகளையும் அனுபவங்களையுமா? இதுவே நாம் கேட்க வேண்டிய முக்கியமானது ஒரு கேள்வி. விசுவாசத்தில் வளருவதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சியாகும். அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியாகும். எடுத்துக்காட்டாக, ஆசரிப்பு கூடாரத்தில் அருமையானது ஒரு விளக்கம் உண்டு. அங்கே வெளிப்பிரகாரம் உண்டு, உட்பிரகாரம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. வெளிப்பிரகாரத்தில் சூரிய ஒளி உண்டு, உட்பிரகாரத்தில் விளக்கொளி உண்டு. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ எந்த ஒளியும் கிடையாது, இருள் மட்டுமே உண்டு. அங்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி துவங்குகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தரிசித்து நடக்க முடியாது, விசுவாசித்துதான் நாம் நடக்க வேண்டும். மறுரூப மலையில் மகிமையானது கிறிஸ்து மீது இறங்கியதையும் பிதாவின் சத்தம் அவருக்கு கேட்டதையும் நேரில் கண்ட உன்னத அனுபவம் பேதுரு அப்போஸ்தலனுக்கு இருந்தது. ஆனால் கிறிஸ்துதான் மேசியா என்று நிரூபிக்க அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தையே அவன் முன்வைத்தான். வாசிக்கிறேன் பாருங்கள், 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடைய கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அது போதாது என்று என்ன சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. தரிசனம் உண்டு, ஆனால் அதைவிட உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அதை நாம் வந்து கவனித்திருந்தால் அது நமக்கு நலமாயிருக்கும் என்று அவர் சாட்சி பகிர்ந்தார். ஆனால் இன்றைக்கோ தாங்கள் கண்ட தரிசனங்கள், கேட்ட சத்தங்கள், பறந்து சென்ற அனுபவங்கள் இவைகளையே தவறாதவை என்று சாதிக்கும் ஊழியர் கூட்டம் பெருகிவிட்டது. மக்கள் அதை நம்பாவிடில் தேவ கோபம் அவர்கள் மீது இறங்கும் என்றும் பயங்காட்டி விடுவார்கள். மாறாக ஏராளம் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் பெற்றிருந்த பவுலின் தாழ்மையை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:1-4 அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்களான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். மறுபடி 4வது வசனம், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். திரும்ப திரும்ப பவுலப்போஸ்தலன் தன்னுடைய பரலோக அனுபவங்களை குறித்து பேசும் பொழுது எனக்கு தெரியாது, அது எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆண்டவரே அறிவார் என்று அவன் திரும்ப திரும்ப அவன் சொல்லிவிடுகிறான். மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அவர் என்ன எழுதுகிறார், அவரது மேன்மை பாராட்டல் எல்லாம் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் இவைகளை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால் நான் ஒன்றுமில்லை என்பதே அவரது முடிவான கொள்கை. நவீன மேடைகளில் உள்ள அகங்கார பிரசங்கிகளை அல்ல, இப்படி தாழ்மையுடன் தன்னுடைய தகுதியின்மையை ஒத்துக்கொண்ட பவுலையே நான் பின்பற்றுவேன். நமது தேவன் அற்புதங்களின் தேவன். இன்று நமக்கு அடையாளங்கள் தேவைதான். ஆனால் மார்ட்டின் லூத்தர் சொன்னது போல, வசனத்தை வலியுறுத்தாத உபதேசம் எதுவும் தினமும் அற்புதங்களை சோனாமாரியாய் பொழிந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. அப்படியே தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஆவியின் முக்கியமானது ஒரு வரமானாலும் உரைக்கப்பட்டது திருவசனத்திற்கு உடன்பட்டிருக்கிறதா என நிதானிக்கு முன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய நிர்பந்தம் நமக்கு கிடையாது. எனவேதான் வசனத்திலே வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லவும் மற்றவர்கள் அதை நிதானிக்கவும், அதாவது அது சரியா தவறா, அவர் கத்துகிறதுனாலோ அவர் பரவசப்பட்டு அவர் பேசுகிறதுனாலோ ஒரு விதமான பாவனைகளை அவர் சொல்லுகிறதுனாலோ கர்த்தர் சொன்னார் என்று அவர் முழங்குகிறதுனாலோ யாரும் அதை அப்படியே நம்பிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. மற்றவர்கள் அதை நிதானிக்க வேண்டும். அதுதான் தேவ வசனம் சொல்லுகிற சரியான உபதேசம். பிரியமானவர்களே, என்னை பொறுத்த அளவிலே நான் இதுவரை தரிசனம் என்று ஒன்றும் கண்டதில்லை, சத்தம் என்று ஒன்று கேட்டதும் இல்லை. ஆனால் இரண்டும் உண்டு என்று நான் அறிவேன். எது எப்படி இருந்தாலும் எழுதப்பட்ட வசனத்திற்கு அடுத்துதான் மற்ற காரியங்களை வைப்பேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா, எரேமியா 23:28-29 நான் விசுவாசிக்கிறேன். சொப்பனம் கண்ட தீர்க்க தரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். கவனம், ஜாக்கிரதை, எச்சரிக்கை. தேவன் போதுமான அளவு அபாய அடையாளங்களை தம்முடைய புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அதையும் கவனியாது நாம் நம்முடைய அனுபவங்களுக்கும் பரவசங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இவ்விதமான ஓநாய்கள் பின்னால் போனால் நாம் அழிவது நிச்சயம், நம்மோடு சேர்ந்தவர்களும் அழிவது மிக நிச்சயம். மகாபரிய தேவனே, இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக எங்களை எச்சரித்திருக்கின்றன. கடைசி நாளிலே உம்மை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி உங்களை எனக்கு தெரியாது என்று நீர் எங்களை விரட்டி விடுவீரானால் அதை விட பரிதவிக்கப்படத்தக்க நிலை வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, வசனத்தை விட்டு வெளியே போனால் ஓநாய்கள் எங்களை பீறி போடும் என்ற இந்த முக்கியமான சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒரு போதும் உறுப்பு கூட ஒழிக்க முடியாத உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஊழியத்தை இந்த வசன வரம்பிற்குள்ளேயே நாங்கள் கட்டி அமைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம். ஊழியர் டேவிட் சாம் ஜோய்சன் அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் டேவிட் சாம் ஜாய்சன். என் தகப்பனார் பாஸ்டர் பி ஜாய்சன். நாங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர். என்னுடைய ரெண்டாவது அண்ணனுடைய தான் ஜான் சாம் ஜாய்சன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க எழுதின பாடல் தான் அழகான கண்கள். என் தகப்பனார் எழுதின பாடல்களில் ஊற்று தண்ணீர், இயேசுவின் மார்பில் நான். என் அம்மா பெயர் லிசி பாய், லிசி ஜாய்சன் சொல்லுவாங்க. நான் ஐந்தாவது பையன், எங்கள் வீட்டில் அஞ்சாவது பையன். நாங்கள் ஆமாம் கடைசி பையன். நாலு ஆம்பளைங்க ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு மூணுமே பிரதர்ஸ், அப்புறம் அக்கா, அப்புறம் கடைசி பையன் செல்ல பையனா. நான் பிறந்தது ஒரு சாட்சின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தூதன் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து என்னுடைய பெயரை கிளியராக சொல்லி டேவிட் பிறக்க போகிறா அப்படின்னு சொல்லி அப்படி பிறந்த ஒரு பையன். ஒரு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு அது எனக்கு. இந்த சாட்சி எங்கள் அம்மா அடிக்கடி அதை சொல்லுவாங்க. அப்படி ஐந்தாவது பையனாக பிறந்து ஆண்டவர் சின்ன வயசுலேயே ஆவிக்குரிய விஷயத்திலே தான் ஆண்டவர் வளர பண்ணார். நான் பிறக்கும்போது ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கிச்சு. எங்கள் அப்பா அப்போ நான் நாகர்கோவில் வந்துட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் மூணு பிரதர்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஊழியத்துலேயும் வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் நானும் எங்கள் அக்காவும் பிறக்கிற டைமில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர பண்ணாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள் வழியாக தான் இந்த ஊழியம் வளர தொடங்கிச்சு. எங்கள் வாழ்க்கை எங்கள் குடும்பமும் அப்படி தான் வளர தொடங்கிச்சு.
2: தேவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி உங்களுடைய சிறு வயது எப்படி இருந்தது என்று சொல்லலாமா?
1: சின்ன வயசில் அந்த தேவ பக்தியிலே தான் ஆண்டவர் வளர பண்ணாங்க. ஏன்னா சர்ச்சிலே வளர்றதுனால பாஸ்டர் பையனால் ஆண்டவர் வந்து நிறைய கிருபைகளை தந்திருந்தாங்க. ஸோ என்னுடைய எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய நாலாவது வயசுலேருந்து தபேலா வாசிக்க தொடங்கிட்டேன். ஆமாம், ஃபோர்த்து நாலாவது வயசுலேருந்து. இப்போ ஒரு வீடியோ இருக்குது எங்ககிட்ட, 94 நினைக்கிறேன், 94 or 96 நினைக்கிறேன். அப்போ நான் வந்து சர்ச்சிலேருந்து தபேலா வாசிக்கிற ஒரு வீடியோலாம் இருக்குது, சின்ன பையனாக அதில் இருந்துச்சு. அப்போ சின்ன வயசுலேயே ஆண்டவர் அந்த கிருபைகளை தந்திருந்தார். இப்போ தபேலா வாசிப்பேன். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ரெண்டு அந்த தபேலா அப்படி எனக்கு வாங்கி கொடுத்து சர்ச்சில் அப்படி கீழே உட்கார வச்சு வாசிக்க வைப்பாங்க. சும்மா இருந்து யாருக்கும் கேட்காது, ஆனால் நான் வாசிப்பேன். நான் ஒரு மேக்ஸிமம் ரெண்டு பாட்டுக்கு வாசிப்பேன், மூணாவது பாட்டில் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் எழுப்பேன். அதனால் சின்ன வயசுலேருந்தே அந்த சர்ச்சுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுனால அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் வளர பண்ணாங்க. ஆனால் என்னுடைய நான் டென்த்து படிக்கிறது வர என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய உலக பிரகாரமான படிப்புலேயும் சரி, ஓரளவு நல்லா போயிட்டு இருந்தது தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் டென்த்து முடிக்கிற டைம், அதாவது நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போதே என்னுடைய ட்ராக்கு கொஞ்சம் மாற தொடங்கிச்சு. அது எதனாலன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால. எந்த கெட்ட பழக்கமும் நான் பண்ண மாட்டேன், பட் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதை வழியாக தான் நான் போயிட்டு இருந்தேன். அதுலேருந்தே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பேக் அடிக்க தொடங்கிச்சு. ஆனால் அந்த டென்த்துலேயே ஆண்டவர் வந்து என்ன ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வச்சாங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் நான் ரொம்ப ரொம்ப பேக் ஸ்லைட் ஆகி போனேன்னு சொல்ல முடியும். ஆமாம்.
2: அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு, இல்லைனா எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க பிறகு தான் அதுக்குள்ள சோதனைகள் கஷ்டம்.
1: உண்மையை சொல்ல போனால் நான் அந்த டைம் ஞானஸ்நானம் எடுத்த ரீசன் என்னென்னா எல்லாரும் எடுத்தாங்களே அப்படின்ற ஒரு இதில், சரி நம்ம பாஸ்டர் பையன் ஆகிட்டோமே அதனால எடுக்கணுமே சொல்லிட்டு. அப்போது என்னுடைய பேட்ச்லேயே ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து எடுத்தான், எங்கள் சர்ச்லேயே தான். அவள் என்னுடைய பேட்ச். ஸோ அன்னைக்கு சரி நம்மளும் எடுத்துடலாம். ஏன்னா நான் அப்பா வந்து என்றைக்குமே கம்பல் பண்ணி தரமாட்டாங்க, நம்மளாக போய் கேட்டால் நிச்சயமாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சரி நம்மளாக போய் கேட்டால் தருவாங்களே சொல்லிட்டு நான் அன்னைக்கு கேட்டு எடுத்துட்டேன்.
2: அது உண்மை.
1: ஆமாம் ஆமாம், இதே சர்ச்சு அப்பா கையிலே தான் எடுத்தேன். ஆனால் வந்து என்னோட முழுமையான ரட்சிப்பு அந்த அனுபவத்துக்குள்ளே நான் அந்த டைம் வரல, உண்மையாக சொல்ல போனேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃப் வந்து ரொம்ப ட்ராக் மாறிச்சு, ரொம்ப வித்தியாசமான ட்ராக்கில் போக தொடங்கினேன். அதுலேருந்து என் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது விட்டுட்டேன். அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு வெளியே தான் போயிட்டுருப்பேன். ஆமாம்.
2: எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
1: நான் பிஇ முடித்தேன். அதுக்கப்புறமா அன்று ஊழியத்துக்கு அழைச்சாங்க. ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு நான் எம்டி பைபிள் காலேஜில் எம்டி முடித்தேன். ஆமாம்.
2: அப்போது தேவன் அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரட்சிப்பு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தீங்க, அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு?
1: அதுக்கு டென்த்துக்கு அப்புறம் தான் என் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக போச்சு. அது நிமித்தம் என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அழுதாங்க என் வாழ்க்கையை பார்த்து. ஏன்னா நான் அவ்வளோ வேதனை படுத்திருக்கிறேன், எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப அழ வச்சுருக்கிறேன். அதை நினச்சி இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா பெற்றோர்களை கனம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களை கனம் பண்ணும்போது தான் நம்முடைய ஆயுஸ் நாட்கள் கூடும், நன்மைகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு அது தெரியலை. பெற்றோர்களை வந்து ஒரு நாள் அளவிக்கக்கூடாது. நான் என் லைஃப்பில் இப்போது நிறைய காரியங்கள் நான் இழந்துட்டேனோன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணேன். எதனாலன்னா என் பேரண்ட்ஸை நான் கண்ணீர் ஓடிக்க வச்சதுனால. ஆனால் அவங்களுடைய ஜபம் வந்து நிச்சயமாக வீணாக போகாது. ஆண்டவர் என்ன நடத்திட்டுருக்கிறாரு. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இப்போவும் அநேக கவலைகள் உண்டு. சரி, நான் என் அப்பா அம்மா அழ வச்சுட்டேனே அழ வச்சு. ஏன்னா என் நிமித்தம் ரொம்ப அழுதாங்க நிறைய. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அவங்க என் வாழ்க்கையை பார்த்து ரொம்ப அழுதாங்க. எங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரர்களும் என்ன சொல்லி சகோதரியும் இன்னும் ஈவன் எங்கள் சர்ச்சில் கூட அநேக விசுவாசிகள் வந்து என் வாழ்க்கையை குறித்து ரொம்ப அழுதாங்க. இவன் ஏன் இப்படி போயிட்டுருக்குறான், இவன் ட்ராக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சர்ச்சில் எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா பாஸ்டர் பையனால் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. அப்போது அப்போலாம் ரொம்ப யாரும் ஹெல்ப்பு இருக்க மாட்டாங்க. ஸோ நானே தான் சொல்ல, சாட்டர்டேலாம் ஃபுல்லாக இங்கே பாய் போடுறது. அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்த பக்காவாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய லைஃப் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலில் கிடையாது. அப்போது அதுக்கப்புறம் என்னுடைய 12th படிக்கும்போது ரொம்ப ட்ராக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டு படிக்க மாட்டேன். வீட்டில் படிப்படின்னு சொல்லுவாங்க, நான் படிக்கவே மாட்டேன். அப்போ தான் என்னை வந்து என் அந்த 12th எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு, என்னென்னா நான் 12th பாஸ் ஆயிடுவேனான்ட்டு. ஏன்னா நான் எழுதுனது எனக்கு தெரியும். வீட்டில் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏன்னா 10th கொஞ்சம் எனக்கு மார்க் இருந்துச்சு. அப்போ 12th வந்து சரி எப்படியா நல்ல மார்க் எடுத்துருவான் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் நான் படிக்கவே இல்லைங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் படிக்கணும்னு சர்ச்சில் வந்துடுவேன், மேலே வந்துடுவேன். கீழே வீடு, மேலே சர்ச் எங்களுக்கு. ஸோ மேலே வந்துடுவேன், மேலேருந்து படிக்கிறேனா இல்லையான்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் நிறைய நாள் மேலே வந்து புக் எடுத்து வச்சு தூங்கிடுவேன். ஸோ இப்படி போகிறதுனா 10th அந்த 12th எழுதி முடித்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றது வர பயம் இல்லை. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பயங்கர பயம் எனக்கு, ஏன்னா பாஸ் ஆயிடுவேனா பாஸ் ஆயிடுவேனான்னு. ஆனால் உண்மையை சொல்லுவேன், அது எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜபம் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் பாஸில் ஆண்டர் தூக்கி விட்டார். அந்த மார்க்ஸ் சொன்னேன்னா ரொம்ப கேவலமாயிரும், அதனால நான் சொல்லலை. ஆனால் ஜஸ்ட் பாஸில் ஆண்டர் வந்து என்னை 12th வந்து தூக்கி விட்டார். அது இன்னொரு பயம் என்னென்னா, நான் 10th வர தமிழ் மீடியம் படித்தோம். ரொம்ப கிராண்டெல்லாம் நாங்கள் படிக்கல, ஜஸ்ட் இங்கே இங்கே பக்கத்துலேயே தான் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தேன். 11th 12th தான் நான் இங்கிலீஷ் மீடியம் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த டைம் இங்கிலீஷ் தமிழ்லேருந்து டக்குன்னு இங்கிலீஷ் போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒழுங்காக ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ளேருந்து படிச்சிருந்தேன்னா ஆண்டவர் வந்து எங்களுக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் படித்தோம். எங்கள் அண்ணெல்லாம் 8th வர தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம். எங்கள் அக்கா 10th வர தமிழ் மீடியம், அப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து நல்ல பொசிஷன் கொண்டு போயிட்டாங்க. அப்போ என் லைஃப் நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு போயிருப்பார். பட் நான் அந்த ட்ராக்ல இல்லை. அதான் ஆண்டது என்ன கற்றுந்தது, அவருடைய ட்ராக்ல நம்ம நடக்கும்போது தான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் வந்து நம்மளை வந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சுட்டே இருப்பார். அவன் நான் நம்ம நிற்காததுனால தான் அநேக நன்மைகளை நம்ம இழந்துட்டு வரும். ஆமா,
2: தேவனுடைய வாழ்க்கையில வந்த பிறகு அவர் உங்களை தொட்ட சில அனுபவங்கள், அதாவது நீங்க மாற காரணம், நீங்க ஊழியத்துல வர காரணம், அதற்கான சில தருணங்களை சொல்லுங்க.
1: அப்போ இந்த 12th முடிச்சுட்டு எனக்கு காலேஜில் சீட். அப்போ வந்து என்னுடைய மார்க் ரொம்ப டவுன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்ஜினியரிங் படித்ததுனால என்னுடைய ஆசையும் இன்ஜினியரிங் படிக்கணும். ஆனால் என் மார்க்கு கிடைக்கிறது சான்ஸே கிடையாது. அப்போ எங்கள் அப்பா வந்து என்றைக்குமே அந்த டொனேஷன் கொடுத்து சீட் வாங்கி, யாருக்குமே அப்படி தான், ஆண்டவராக கொடுத்தா நீ படிச்சுக்கோ. ஆனால் சரி எல்லாருமே இன்ஜினியரிங் படித்தாங்களே சொல்லிட்டு, சரி இவனை மட்டும் அப்படி விட வேண்டாம் சொல்லிட்டு நானும் இன்ஜினியரிங் தான் வேணும்னு நடப்பிடிக்கிறேன். அப்போ சரி இங்கே தான் 2-3 காலேஜில் போய் கேட்டாங்க, பயங்கர டொனேஷன் கேட்டாங்க. அப்புறமா ஆர்லோயமில் ஜெயமாதாங்கிற காலேஜில் ஆண்டோட கிருபையினால் அங்கே ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் திருந்துவேன்னு பார்த்தா திருந்தலை. என்னுடைய 3rd இயர் வர நான் வந்து ரொம்ப ட்ராக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போச்சு. ரொம்பவே அப்போ தேர்ட் இயர் வரை எங்கள் அப்பா அம்மாவை நான் அழ வச்சேன், டென்த்துலேருந்து தேர்ட் இயர் வரை. அப்போ அந்த தேர்ட் இயரில் வந்து அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதான் வேற குடிப்பழக்கமோ சிகரெட் பிடிக்கிறதோ இதெல்லாம் கிடையாது, பட் ஸ்பிரிச்சுவலில் நிற்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காலேஜ் போவேன், வீட்டுக்கு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவேன், நல்லா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், வீட்டிலேருந்து பணத்தெல்லாம் திருடிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வேதனை, ஏன்னா எல்லாருமே நல்லா ஆயிட்டாங்களே பிள்ளைங்க, இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, ஏன்னா ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க, ஸோ இவன் மட்டும் இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ தேர்ட் இயர் வர நான் ட்ராக் ரொம்ப மாறிச்சு, என்னுடைய அந்த அந்த அந்த காலேஜ் லைஃப்லேயும் அரியர்ஸ் உள்ள தொடங்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு நான் தேர்ட் இயர் முடிக்கிற டைமில் 8 அரியர்ஸ் இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து அந்த தேர்ட் இயர் அன்னை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மண்டே, அப்போ இங்கே எங்களுக்கு மண்டே பைபிள் ஸ்டடி நடக்கும், நான் அப்போ பைபிள் ஸ்டடி கலந்துக்கல, நம்ம சண்டே மட்டும்தான் கலந்துப்போம், மற்ற டைமில் வெளியில் பைபிள் ஸ்டடி மேலே நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே பைபிள் ஸ்டடியில் இருக்கிறாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பைபிள் ஸ்டடி முடிகிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் என்னை பைக்கில் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அதில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் நல்ல ஸ்பிரிச்சுவல் காய், அவன் வந்து ஒரு ஒரு பெண்டிகோஸ்ட் ஃபேமிலி தான், அவங்க ஒரு மலையாளி. ஸோ அவன் என்னுடைய 11th அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவன் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவன் திருப்புற டைமில் திடீர்னு நிறுத்தி, டேவிட் இங்கே வா அப்படின்னு கூட்டான். என்ன மக்களே அப்படின்னு சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன மக்களே அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவன் என் லைஃப்பை பற்றி அப்படியே பேச தொடங்குறான், நீ என்ன ட்ராக்கில் போயிட்டுருக்குற தெரியுமா, நீ யாருக்கு பையங்கிறது தெரியுமா உனக்கு, உன் லைஃப்பை பற்றி ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறார் தெரியுமான்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேசுகிறான் என்கிட்ட. ஏ அண்ணே நிறைய டைம் அவன் இப்படி பேசியிருக்கிறான், ஆனால் அப்போல்லாம் என் கண்ணில் ஒரு நாள் கண்ணீர் வரல, உணர்த்தலை. ஆனால் அன்னைக்கு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது என் உள்ளம் உடையுது. அந்த ரோட்டை எங்கள் கேட்டுக்கு ஃப்ரெண்டில் நிற்கிறேன், அவன் பேச பேச நான் மாறி ஒன்றுமே பேசலை, அவன் பேச பேச பேச என் உள்ளம் உடஞ்சி என் கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. நான் அப்போவே அழுறேன், அதுலேருந்து ஆண்டவர் வந்து ஒரு மாற்றத்தை தர. அவன் இப்படி பேசிகிட்டே இருக்கிறான், பேசி முடிச்சுட்டு அவன் பார்த்துக்கோ டேவிட் உன் லைஃபை, ஆண்டர் ஒன்று ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு திருப்பிட்டு போகிற டைமில் அடுத்து ஒரு வார்டு சொன்னால், டேவிட் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோ, ஆனால் நான் பேசலை, யாரை என்ன வச்சு பேச வச்சது மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் உடஞ்சிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு. இப்போ மேலே பைபிள் ஸ்டடி முடியலை, நடந்துகிட்ருக்குது, எல்லோரும் மேலே இருக்கிறாங்க, வீடு திறந்தா இருந்துச்சு. நான் எனக்கு ரூமில் போய் லைட்டு ஒன்றுமே ஆன் பண்ணலை, அந்த பெட்டு கிட்ட போய் முழங்கால் போட்டு ஓடு கதறி அழுது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்கப்பா, ஏன்னா நம்ம பண்ண தப்பு சாதாரணமானதெல்லாம் இல்லை, ஆனால் அதையும் பெருசாக பார்க்காம இப்போது நேசித்து பேசியிருக்கீங்களே ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த நேரத்தில் அன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன அர்ப்பணிக்க வச்சாங்க. உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய ரட்சிப்புங்கிறது அன்னைக்கு தான், அன்னைக்கு ஆண்டவர் வந்து என்னை தொட்டு என்னை மாற்றினாங்க. அப்போ மீட்டிங் முடித்து எங்கள் அப்பா கீழே வந்தோடனே, எங்கள் அம்மா கீழே வந்தோடனே மொத்தம் நான் செஞ்சது அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்பா அம்மா அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம், அது அன்னைக்கு அவங்க அழுதாங்க, என்னன்னா சந்தோஷத்தில் அதுவரை அழுதாங்க, வேதனை இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் போய் மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களுக்கு இதுவரை இல்லாத சந்தோஷம். ஆனால் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப கற்றுக்கிட்டது, ஒரு நாள் கூட சரி நான் இப்படி ட்ராக் மாறிட்டேன்னு சொல்லி என்னை ஒரு நாள் கூட அவங்க வந்து வெறுத்தது கிடையாது. அவங்க வந்து என்னை எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன்னா அப்பா வந்து திட்டவே மாட்டாங்க, அப்பா வந்து பேசாமல் இருந்துருவாங்க, அதே சரியான அடியாக இருக்கும் நமக்கு. ஆனால் அன்னைக்கு நான் இப்படி பேசி நான் அர்ப்பணித்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதுக்கு பிறகுதான் நான் என் லைஃப் உண்மையிலே அப்படியே ஒரு டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. அப்போது அன்னைக்கு அந்த டைமில் எனக்கு 8 அரியர்ஸ் இருந்துச்சு, அந்த 8 அரியர்ஸில் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் சொன்னால் சில பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படி அப்படின்னா, ஏன்னா எனக்கே அது கேவலமாக இருக்கும், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் திரும்ப திரும்ப போய் எழுதுறேன்னு. அப்போது சிக்ஸ்த்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறேன், அப்போ அதுக்குள்ளே ஆண்டரை ரசித்தாங்க, 7th செமஸ்டர் நான் ஜாயின் பண்ணி அதோடைய ஃபைனல் எக்ஸாம் எழுதுறேன். அப்போது 6+8 அப்போ இத்தனை சப்ஜெக்ட்ஸ் எழுதுறேன். அப்போ அந்த அரியர்ஸ்லாம் நம்ம ரொம்ப படிக்கவே இல்லை, போய் காமனா அம்மாட்ட ப்ரே பண்ணிக்கோங்க பாப்பாட்ட ப்ரே பண்ணிக்கோங்கப்பான்னு போய் எழுதுனேன். அந்த செவன்த் செமஸ்டர் முடிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கிளியர் பண்ண ஆண்டிருக்கு செஞ்சாங்க. அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒரு சப்ஜெக்ட்லாம் கிடந்து அதெல்லாம் அஞ்சு செமஸ்டராக எழுதி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்போ ஒப்பு கொடுத்தேனோ அதுக்கப்புறம் உண்மையில் நான் அந்த டைம் படித்ததில்லை, எங்கள் அம்மாவுக்கு தெரியும் படித்ததில்லை. அம்மாட்ட சொன்னாமல் நான் ரொம்ப பார்க்கலம்மா, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டு, ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் மாற்றிட்டார் லைஃபே. அப்போ போய் அந்த அந்த எழுதுனேன் ரிசல்ட். என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு சொல்கிறான், டேய் நீ எல்லாம் ஜெபிச்சே பாஸ் ஆயிரும் போல அப்படின்னா என்னடா சொல்கிற அப்படின்னு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாம் பாஸ் ஆகிட்டேன் நான் நம்பவே இல்லை உண்மையாக சொல்லு மக்களே அப்படின்னு. ஆமாம் நீ எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம அதான் அது சொல்லல, இந்த ட்ராக்ல வந்து நிற்கும் போது ஆண்டவர் வந்து செய்கிற அதிசயம்.
2: தேவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவர் உங்களை தொட்ட சில அனுபவங்கள், அதாவது நீங்க
1: தேவன், அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள என்ன அதிகமா நெருங்க வச்சா.
2: பைபிள் காலேஜ் படிச்சேன்,
1: பைபிள் காலேஜ் போனது வந்து அழைப்பு. ஆண்டவர் வந்து அப்போ நான் ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாங்க. அப்போ எனக்கு என்னன்னா இந்த 8th செமஸ்டர்ல வந்து எங்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. அப்போ எல்லா கிளியரான பிள்ளைங்க அதில் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சொன்னாங்க. ஸோ என்னுடைய எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்னன்னா கேம்பஸ் இன்டர்வியூலேயே எப்படியாவது செலக்ட் ஆகணும், வேலை எப்படியாவது கிடைச்சிடணும். நம்ம ரொம்ப படிக்கலை பட் ஆண்டவர் எனக்கு அப்படியே ஒரு வேலை கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. அப்போது நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட கேரளா போய்ட்டு, எங்கள் அப்பா கேரளா, ஸோ எங்கள் ஒரு அங்கிள் கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க சொல்லி அவங்கள பார்க்குறதுக்காக கேரளா போகிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேச தொடங்கினாங்க. ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துக்கு அழைச்சாங்க நான் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்த வார்த்தை என்னென்னா, நான் ஒன்று தெரிந்து கொண்டேன், நான் ஒன்று மகிமைப்படுவேன், ஏசையா 43 நான் ஒன்று மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. அப்போ ஊழிய அழைப்பு, அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் வந்து என் வாழ்க்கை ஊழியத்துக்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அப்படி கார் ஓட்டிகிட்டே ஜெபிச்சுட்டு அப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஆசை என்னென்னா, ஒரு வேலை இல்லாமல் நான் ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஊழியத்துக்கு வந்தோடனே நிறைய பேர் சொல்கிற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், எங்களுக்கு வேலை கிடைக்கல அதனால் வேறு வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க அப்படி ஒரு வேர்டு வரக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வேலை இருக்கணும், எனக்கு வேலை கிடச்சி அந்த ஆஃபர் லெட்டரோட நான் ஊழியத்துக்கு வரணும், இதான் எனக்குடைய ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் அந்த டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது என் அப்போ எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா எனக்கு நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அது நான் போய் அட்டன் பண்ணணும், ஆனால் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, ஊழியத்துக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அப்பா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ போய் அட்டன் பண்ணு மக்களே உனக்கு கிடைக்கும், ஆனால் நீ வந்து ஆனால் வந்து ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறாங்கன்னா நீ வந்துரு. அதே போல் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நான் கம்பல் பண்ணி நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது. எங்கள் வீட்டில் யாரையுமே எந்த விஷயத்துலையுமே எங்கள் அப்பா கம்பல் பண்ணது கிடையாது, ஈவன் பைபிள் கண்டிப்பாக படிங்க, ஆனால் அவங்க படிக்கிறத பார்த்து நாங்கள் படிப்போம், அவங்க ஜெபிக்கிறத பார்த்து நாங்கள் ஜெபிப்போம். ஆமாம், அதே போல் தான் ஊழியத்துக்கு எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு அப்பாவுக்கு ஆசை, ஆனால் யாரையுமே கம்பல் பண்ணி எனக்கு அடுத்து நீங்கள் ஊழியம் பண்ணணும் கண்டிப்பாக அப்படி கம்பல், ஆனால் ஆண்டவர் அழைச்சி இன்றைக்கி எங்கள் அண்ணனையும் என்னையும் ஆண்டவர் வந்து முழு நேர ஊழியத்தில் ஆண்டவர் நிறுத்தி. ஸோ அப்பா சொன்னது வந்து நான் கம்பல் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரக்கூடாது, அதே போல் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா நீ வராமலும் இருக்கக்கூடாது அப்படின்னா. நான் அப்போ சொன்னேன், அப்போ நான் கண்டிப்பாக வருவேன் பட் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை ஆஃபர் லெட்டரோடு நான் ஊழியத்துக்கு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னால் நீ தைரியமாக போ, ஏன் எனக்கு இன்னொரு ஏன் இந்த விண்ணப்பத்தை அப்பா கிட்டே வச்சேன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பேச வராது, ஏன்னா நான் சொன்னேன்ல தமிழ் மீடியத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன் ஒரு வேளை படிச்சிருக்கலாம் பட் நான் ரொம்ப படிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் அறகுறையாக தான் இங்கிலீஷ்லாம் பேசும். அப்போது என் கூட அட்டன் பண்ணுற எல்லாருமே நிறைய பேர் மலையாளிஸ் அவங்களாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, மற்றபடி எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட அட்டன் பண்ணோம், அதில் மொத்தமே 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம், கிட்டத்தட்ட 4 ரவுண்ட்ஸ். அந்த இன்டர்வியூ சாட்சியை சொல்ல போனாலே இன்னைக்கு டைம் நினைக்க. அப்போது அதில் எனக்கு கிடச்சிதான் நான் வரணும், ஏன்னா எங்கள் காலேஜில் அப்போல்லாம் இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது, எப்படியோ எனக்காக தான் அந்த இன்டர்வியூ ஆண்டர் அட்டன் பண்ண வச்சாங்களான்னு தெரியல. திடீர்னு எங்கள் பேட்சில் தான் ரொம்ப நாள் வருஷத்துக்கு பிறகு அந்த இன்டர்வியூ நடக்குது. ஸோ இதை விட்டால் அப்புறம் நம்ம தான் வேலை போய் தேடணும், எனக்கு வந்து ஆண்டவர் இதிலே வேலை கிடைக்கணும். அப்போ ஜெபிச்சுட்டு ஆண்டவர் அப்பாட்டே ஜெபிச்சுட்டு போனேன். ஆண்டவர் வந்து ஆனால் ஒரு போல்ட் தந்து போல்ட்னஸ் தந்துருந்தாங்க எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து ஏன்னா 60 பேரை பார்க்கும்போது நமக்கு வந்து அதில் 4 ரவுண்டு வேற இருக்குது. ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் பேர் சொல்லும்போதெல்லாம் இங்கெல்லாம் தடுத்துக்கிட்டு தான் நடிக்கும். ஆனால் ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் அதில் கடைசி நேம் வந்து என் நேம் தான் வரும். அப்படி ஒவ்வொரு ரவுண்டாக அப்படி முடிச்சு முடிச்சு முடிச்சு கடைசி HR இன்டர்வியூ நடக்குது. ஆண்டவர் கிருபையினால அது அதுவரை நான் செலக்ட் ஆகிட்டேன். HR இன்டர்வியூ நடக்கும்போது நாங்கள் ஒரு 12 பேர், அதில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஆல்ரெடி 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இனியும் 3 பேர் தான் செலக்ட் பண்ணோம். அப்போது 10 பேர் இருக்கிறோம். 10 பேரில் அப்போ HR இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எனக்கு முன்னாடி போகிறவங்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே என்ன மாதிரி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, சிலேருந்து கேட்குறாங்க, C++லேருந்து கேட்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு இங்கே ரைட்டு நமக்கு இன்றைக்கி எனக்கு அப்போ நான் அதுலேருந்தே மனசில் ரொம்பலாம் அது பேர் பிள்ளை. ஆனால் ஆண்டவரே என்கிட்ட அவங்க தமிழில் பேசணும், அதே போல் என்கிட்ட வேறு எதுவுமே கேட்கக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தான். அவன் வந்து சொல்கிறான் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்கடா அப்படின்னா, நான் சரி போகிற பார்ப்போம் கிடச்சா கிடைக்கிட்டு இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்த உடனே முதல்ல அந்த HR வந்து என்கிட்ட தம்பி உன் பேரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தமிழில் தொடங்கினார். எனக்கு பயங்கர நான் ஆண்டவர் சின்ன சின்ன ஆசையை கூட இவன் நான் அதில் ரொம்ப நேரம்லாம் ப்ரேயர் பண்ணல. ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஜோ ஆண்டவரே தமிழில் பேச வைங்கப்பா அப்படின்ட்டு அதில் போயிருந்த உடனே தம்பி உன் பேரை சொல்லு உன்னுடைய டீட்டெயிலை சொல்லு அப்படின்னு சார் தமிழே இங்கிலீஷ் தமிழே சொல்லு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சொன்னேன் எங்கள் அப்பா பாஸ்டரு, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, 2வது அண்ணன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, 3வது அண்ணன் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவோன்னே. அப்புறம் சொல்லி இப்படி தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்த டவுட்டாக அதுலேருந்து கேட்குது, இவனுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்களா இல்லை நம்மளை சரி எல்லோரும் செலக்ட் பண்ண பிறகு சரி சும்மா இவனை எடுக்கணுமேன்னு எடுக்கிறாங்களா சரி எதுவானாலும் பார்க்கலாம் சொல்லிட்டு அப்புறம் கேட்குறாங்க நாங்கள் பெங்களூரில் உங்களுக்கு வேலை போடுறோம் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு. வர்றேன், சேலரி இவ்வளோ தான் கம்மியாக தான் தருவோம், பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டுட்டு அனுப்பி விட்டாங்க. அதில் 5வது ஆளாட்டு ஆண்டர் என்ன செலக்ட் பண்ண வச்சாங்க. நான் வீட்டில் வந்து அந்த இன்டர்வியூ அந்த எனக்கு கிடச்சிட்டுன்னு வீட்டில் வந்து சொல்கிறேன் எங்கள் அண்ணன் டேடி போய் சொல்லாத அப்படின்னா, ஏன்னா என் நிலைமை எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டர் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் ஆண்டர் கையில் வர வச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்ட்டு ஆண்டர் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் போய் பைபிள் காலேஜ் படித்தேன், எம்டி டைரக்டாக எம்டி ஜாயின் பண்ணேன். பைபிள் காலேஜ் 3 வருஷம் ஆண்டர் படிக்க வச்சாங்க. ஆமாம்.
2: அப்போ தேவனுக்காக நீங்க அநேகம் பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க, அது வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்களாக மாறி இருக்கு, மனதை தொடுகிற ஒரு விதமா மாறி இருக்கு. அந்த பாடல் பிறந்த கதை அதை பத்தி ஒரு 1-2 வார்த்தை.
1: மெயினாக என்னை விட்டு கொடுக்காத சாங் அது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருக்குமே நிறைய பேர் பாடுறாங்க, அது ஆண்டுடைய கிருபை. அந்த பாட்டு நான் 2016 எழுதினேன், மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மாசத்துல எழுதினேன் நினைக்கிறேன். அது எழுதுனது எது வச்சுன்னா என்னுடைய நான் நடந்து வந்த பாதைகளை ஒரு நாள் தியானிக்கும் போது. ஒரு நாள் எங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் என் ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு போகிறோம். அப்போ எனக்கு தூக்கம் வரல. சரி அப்போ கொஞ்ச நேரம் கூட ஆண்டோரை துதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிட்டாரை எடுத்து வச்சுட்டு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே தந்தார். என்னென்னா என் நான் நடந்து வந்த பாதை, அதாவது என்னுடைய காலேஜ் லைஃப், என்னுடைய ஸ்கூல் லைஃப், அப்படி அதை திரும்பி பார்க்க வச்சார் ஆண்டவர். அது திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு எண்ணத்தை என் உள்ளத்தில் போட்டார். என்னென்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு தெரிய மாதிரி ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணால் கூட எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு விட்டு கொடுத்துருவாங்க. என்னதான் தப்பு பண்ணாலும் இல்லை, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருவாங்க, பேச மாட்டாங்க, அல்லது 4 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. அது யாரும் இந்த உலகத்தில் வந்து விட்டுக்கணும். ஆனால் நம்ம மனுஷன் முன்னாடி எப்போவுமே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கதான் பார்ப்போம், அவங்களை பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு பார்ப்போம். ரொம்பலாம் தப்பு அவ்வளோத்துக்கெல்லாம் பண்ண மாட்டோம், ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்போம், அது அவங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வெளில பண்ணுற தப்பை விட நம்ம அந்தரங்கத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகம். நம்ம யோசிக்கிறதும் சரி, செய்கிற தனி ரூமில் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து வெளியில் பண்ணுறத விட நம்ம அந்தரங்கத்தில் பண்ணுறது. ஆனால் வேதம் சொல்லுது அதையும் அவர் ஆராய்ந்தறிந்திருக்கிறார் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு வந்து இது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவர் இத்தனை நாள் ஆன பிறகு என்னை விட்டு கொடுக்கலல்ல, ஒரு நாள் கூட யார் முன்னாடியும் இவன் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கல. நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஆனால் நான் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னது பேசுவீங்களான்னு தெரியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு டைம் எல்லாம் ஆகாது இல்லை, 1 செகண்ட் தான், ஒரு செகண்ட் தான் என்னை பற்றி இந்த உலகத்தில் காட்டுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் தான். ஆனால் இவ்வளோ தப்பு நான் செஞ்ச பிறகும் இவ்வளோ அவரை வேதனைப்படுத்தின பிறகு ஒரு நாள் கூட என்னை யார் முன்னாடி விட்டு கொடுக்காமல் நடத்துகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த பாட்டை வடி வாயில் கொடுத்தார், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசநீர். அதுதான் நான் வழிமாறும் போது என் பாதையை காட்டினீர். என்னால முடியலன்னு சொன்ன உடனே சே உன்ன தெரியாம தெரிஞ்செடுத்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல, அதுல என்ன தூக்கி தோல்ல வச்சு நடத்திட்டு இருந்தாரு. பாவம் செஞ்ச போது உணர்த்தி நீர், நோகடித்த போது கிருபையா மன்னிச்சிங்க, நான் தலை குனிஞ்ச போது என் கூட வந்தீங்க, வந்து நான் குனிந்த இடத்துல அதெல்லாம் என்னுடைய சாட்சிகள். அப்ப நான் வேண்டிக் கொள்ளினதெல்லாம் தரீங்க, நினைக்கிறதற்கு மேலாகவே எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படிதான் அந்த பாடல் ஆண்டவர் வந்து பாட வச்சாங்க.
2: அப்போ பாஸ்டர் அந்த பாடல ஒன்னு ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக?
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: இவ்வளவு அற்புதமான வரிகள். இதை கேட்கும்போது என்னுடைய உள்ளத்துலையும் இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வர டைம் எல்லாம் இந்த பாடல்கள் யார் பாடினாங்க எப்படி இந்த வரிகள் கேட்டபோது ரொம்ப உள்ளத்துக்குள்ள ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பாஸ்டர், இது இந்த பாடல்கள் கேட்குற அநேகம் பேருக்கு கண்டிப்பாக இது ஒரு பிளஸ்ஸிங் ஆகும். இதன் மூலமாக அநேகம் பேர் ரட்சிக்கப்படக்கூட வாய்ப்புகள் அநேகம் உள்ளது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கறது என்பது அவர் தெரிந்தெடுத்தவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போது அந்த தெரிந்தெடுப்பு, அதை பற்றி உங்களுடைய தெரிந்தெடுப்பு, உங்களுடைய அழைப்பு, அந்த நோக்கம், அதை பற்றி ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லலாம்.
1: நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் என தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம், ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, நான் உன்னில் மகிமைப்படுவேன், அதான் ஆண்டவர் எனக்கு கொண்ட இயேசாயா 43:9. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் வந்து தந்தாங்க. நான் அழைக்கப்பட்டு அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினா சொல்லுவேன். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்னுடைய நோக்கம், நான் எங்கே இந்த இடத்துல பேச போனாலும் சரி ஆண்டவர் என்ன பேச வைக்கிறதா தான் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படும். ஆதாம் வந்து ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தினார். அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நிறுத்தினது அதில் அவன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படவர். அதனால தான் அந்த மகிமையான வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாம் அந்த ஸ்தானத்தில் நிற்கிறத விட்டார். இல்லை என்னதான் ரீசன் சொல்லலாம், ஆனால் வச்ச ஸ்தானத்தில் இல்லை. அதனால ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஸோ என்ன தெரிந்தெடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நிற்கும்போது என் லைஃப்பில் அவர் மகிமைப்படுவார். அதுதான் என் வாழ்க்கை குறித்த திட்டம். என் வாழ்க்கை நிமித்தமாக அவர் மகிமை பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு நாளுமே என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஜபமோ ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்கே போனாலும் சரி என்ன பார்க்கக்கூடாது ஜனங்கள், என் மூலமாக உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே என்ன குறித்த பேசக்கூடாது, உங்களை உங்கள் நாம மகிமைக்க. எனக்கு ஆண்டவர் அதை ரொம்ப, நான் அதில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறேனான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வரோம். ஸோ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உருவாக்குறார். ஆண்டவர் உருவாக்கி அநேக இடத்துல இதுதான் பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. என் அதே போல் நான் பிரதருடைய லைஃப்லேயும் சொல்கிறேன், இங்கே பார்க்குறவங்க லைஃப்லேயும் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறது நோக்கம். அதான் ஆண்டவர் எனக்கு அந்த வேர்ஸ் கரெக்டாக மறந்துட்டு என்னுடைய மகிமைக்கென்று நான் உருவாக்கின என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். என் மகிமைக்கென்று உருவாக்கின ஜனங்கள். அதே போல் ரோமர் 11:36 அதில் சொல்லுவார், சகலமும் அவராலும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டது, அவருக்கே மகிமை உண்டாவது. ஸோ எல்லாமே உருவாக்கப்பட்டது, நானும் உருவாக்கப்பட்டது அவருடைய நாம மகிமைக்காக. இது மறந்துட. ஸோ என்னுடைய அழைப்பு, என்னுடைய நோக்கம் ஆண்டவர் வந்து எனக்குள்ளே தந்தது, என் லைஃப்பில் அவர் மகிமைப்பாடு. ஆமாம் ஆமாம்.
0: அப்புறம் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க பண்ணீங்க, அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங். அது அந்த பாடல் எப்படி கிடைச்சது, அதை எப்படி அதை பற்றி சொல்ல முடியும்?
1: விட்டு கொடுக்காதவர் எனக்கு மேரேஜ் முடிஞ்சோடனே ஆண்டர் இந்த பாட்டில், அது என்னுடைய லைஃப் அந்த நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளதை நினைச்சு ஆண்டர் தந்தது. அதன் பிறகு கிடைச்ச பாட்டெல்லாம், அதாவது என்னுடைய ஆல்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் ஒன்றும் கூடாது, அற்புதம் செய்யுங்கப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, மறக்கப்படுவதில்லை, இது எல்லாமே என்னுடைய மேரேஜ் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் தாண்டி தான் ஆண்டு இந்த பாட்டு. ஏன்னா என் மேரேஜ் முடிஞ்ச பிறகு நான் போன ட்ராக்கு ரொம்ப வேதனையான ட்ராக்னு சொல்லலாம். எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 1 இயர் நாங்கள் பேபி அதை பற்றி யோசிக்கலைன்னா ஆண்டர் தந்த ஓகே, 1 வருஷத்தில் பிறந்ததுன்னா ஓகே, ஆனால் அது ரொம்ப பெருசாக நாங்கள் நினைக்கல. ஆனால் 2 வருஷம் 1 வருஷம் தாண்டும் போது நிறைய பேர் கேட்கும், பொதுவாகவே அப்படி தான் ஜனங்கள் கேட்பாங்கள்ல. அப்போது கேட்க தொடங்கினது என்னை விட என் மனைவிக்கு ரொம்ப அது பாதிச்சுது. ஏன்னா நிறைய பேர் கேட்க தோணும், ஆனால் அந்த டைம் என்னுடைய பாடி கண்டிஷனும் சரி, என் மனைவியுடைய பாடி கண்டிஷனும் சரி, எங்களுடைய பாடி கண்டிஷன் வச்சு நான் எழுதி வச்சது என்னென்னா எனக்கு சந்ததி பிறக்கிறது டவுட்டுன்னு எழுதினேன். ஏன்னா என்னுடைய கண்டிஷன் எனக்கு தெரியும், ஆனால் நான் டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா அந்த ஃபெய்த்தில் என்ன எங்களை வளர வச்சுருக்காங்க, நாங்கள் இதுவரை ஆண்டர் கிருமையினால் மெடிசின் எடுக்க ஆண்டர் வைக்கலை. ஸோ அப்போது இதுக்காக ஒரு செக்கப்பு நான் வந்து அதை விரும்பலை. அப்போ என் மனைவிக்கிட்டே அதை தான் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் தருவாங்க மக்களே, ஆண்டவர் தருவாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா ஹஸ்பண்டை சொல்கிறத விட ஒய்ஃபை தான் எல்லாருமே குத்தி பேசுவாங்க. ஆனால் என் நிறைய பேருக்கு தெரியாது, 2 பேருக்கும் சில டைம் ப்ராப்ளம். அதே போல் தான் என் லைஃப்பில் என்னை விட என் மனைவி ரொம்ப அதில் பாதிக்கப்பட்டான். ஆனால் எனக்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் சிலர் பேசுகிற நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் சிலர் கேட்குற கேள்வி வந்து நறுக்குன்னு நமக்கு நெஞ்சில் அடித்த மாதிரி அது அது ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா அவங்க அந்த ட்ராக்ல நடந்திருக்க மாட்டாங்க, பட் நம்ம அதில் நடப்போம். ஸோ அப்படிப்பட்ட சில வார்த்தைகள்லாம் என்னை 2வது வருஷத்துலேருந்து ரொம்ப என்னை பாதிச்சுது. அப்போது இடையில கொஞ்சம் சோர்ந்து போனேன், ரொம்ப தளர்ந்து, இன்னும் சொல்ல போனால் நிறைய நாட்கள் ஜபிக்காமல் கூட இருந்துட்டேன். ஆனால் ஆண்டர் என்கிட்ட பேச தொடங்கினார், என்னென்ன வாக்குத்தத்து தந்தால் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், தாவீதின் சந்ததி போல் லேவியின் சந்ததி போல் உன் சந்ததி இருக்கும்னு சொல்லிட்டு என் மனைவிக்கிட்டே ஆண்டவர் பேசினாங்க, என்கிட்டயும் பேசினான். அப்போ அந்த வார்த்தை என்னை ரொம்ப ரொம்ப என்னை ரொம்ப பலப்படுத்திச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் வந்து ஆபிரகாமுடைய லைஃப்பை தியானிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு சாட்டர்டே அன்னை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அன்னையும் கிடையாது, ஸோ நான் அதை ஃபுல்லாக நடத்தணும். அப்போ அன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய லைஃப்பை நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தியானிச்சுட்டு அந்த சாட்டர்டே மார்னிங் எங்கள் சர்ச்சில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறேன். கீபோர்டெலாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிவிட்டு சரி ஒருக்கா செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட்ஸ் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என் வாயில் ஆண்டு இந்த பாட்டை தந்தாங்க, என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னை நான் தந்து விட்டேன், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அந்த பாட்டு அப்படியே ஸ்டான்ஸாவோடைய ஃபுல்லாக அந்த அந்த இடத்துல நின்று ஆண்டு வந்து பாட வைக்கிறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அந்த பாட்டு அப்படி ஃப்ளோ. ஆக்சுவலி பாட்டு எழுதுறது வந்து ஈஸியாக முடியாது. இப்போ நிறைய பேர் பாஸ்டர் ஒரு பாட்டு எழுதி தருவீங்களா, ஒரு டியூன் போட்டு தருவீங்களா, நம்ம ஏதோ நமக்கு எடுத்தோடனே வரணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த பாட்டு அது பாட பாட என் கண்ணெல்லாம் அப்படி கண்ணீர், ஏன்னா அந்த ட்ராக்ல வேற நடந்துட்டு இருக்கிறோமா, எல்ஷடாய் சர்வம் இல்லாதவைகள் இருக்கிறதா, ஏன்னா என் கண்டிஷன் எனக்கு தெரியும், ஆண்டவரே இல்லாதவைகள் இருக்கிறதா, ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே எனக்கும் செய்ய வல்லவ அப்படின்னு பாட வச்சுட்டே இருக்கிறார். நான் பாடிட்டு உடனே வீட்டு ரூமுக்குள்ள வந்து என் மனைவி கிட்ட அதை பாடுறேன், அவ இருந்து அழுறா அது பாட்டு

அந்த வேர்டு ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வளர். அது பாடும்போதே அப்படி ஒரு ஃபெய்த்து எனக்குள்ள, விசுவாசம் அப்படி வளர். அந்த அந்தனால உண்மையில அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சுச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப ஊழியம் பண்ணிச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு அப்படியே வரிசையாக அந்த ஒரு பாட வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அன்னைக்கும் பாடினேன், அடுத்த நாள் சர்ச்லேயும் பாடினேன். பாடும்போதே ஜனங்களை பார்க்குறேன், அந்த பாடும்போது ஜனங்களை அழுது நிறைய பேர் அதில் வந்து அந்த பாட்டில் பலன் அடைகிறத பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், கத்தர் இப்படி ஒரு பாட்டு தாரான்னு நினச்சி ஆண்டர் வந்து ஆசீர்வதிப்பான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் அதுவரை பாட்டு எழுதணும், பாட்டு ஒரு சிடி போடணும் எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ட்ராக்ல நடக்க தொடங்கணுன்னு ஆண்டர் வரிசையாக பாட்டு தர தொடங்கினாங்க. எப்போல்லாம் பைபிள் எடுத்து ரொம்ப சோர்ந்து போய் பைபிள் எடுத்து படிக்கும்போதெல்லாம் ஆண்டர் பாட்டு தருவாங்க. அப்படி எழுதுனா நீர் செய்ய நினைத்து தடைபடாது. அப்படி ஒரு நாள் ஒரு சண்டே மெசேஜ் எடுத்துட்டு இருந்தேன் நானும் என் ஒய்ஃபும், சரி இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கலாம், ஏன்னா சண்டே நான் மெசேஜ் கொடுக்கணும், ஸோ நீயும் வா நம்ம ஃபாஸ்டிங் போட்டு இருந்தேன். எங்கள் சர்ச்சில் மேலே வந்து ஒரு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், அப்போ அந்த ஃப்ரைடே அப்படி மேலே வந்து நாங்கள் மார்னிங் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் அப்படியே தியானிச்சிட்ருக்கிறேன், அற்புதத்தை ஆண்டவர் செய்த அற்புதங்களை தியானிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஆண்டவர் பார்த்து வாயில் கொடுத்த பாட்டு தான், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் உண்மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா. அந்த பாட்டு அப்படியே பாட வச்சுட்டு இருக்கிறான். இந்த ரெண்டே ரெண்டு லைன் தான் ஃபஸ்ட்டில் பாடிட்டே இருந்தேன், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. ரெண்டு பேரும் அந்த பாட்டு பாடும்போது என் ஒய்ஃப் இருந்து அழுதுட்டு இருந்தோம். அந்த பாட்டும் அப்படி தான், அந்த வேர்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை முதலே ஆண்டவர் கொடுத்தாங்க. நீ

அந்த வேர்டு நம்ம கையில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை பிடிச்ச அந்த பாட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பாட்டு ரொம்ப அது எனக்கு பலனாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, என்னால் ஒன்றும் நீர் செய்ய நினைத்தது விட்டு கொடுக்காதவர், இதெல்லாம் வந்து பாட்டு நிறைய இருந்ததுனால எங்கள் அண்ணன் என்ன பண்ணானா, என்று சொன்னால் நீ ஒரு சிடி போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 பாட்டாக பேக் பண்ண, அண்ணனுடைய ஒரு 2 சாங்கும் எங்கள் அப்பாவுடைய ஒரு சாங்கும் மீதி உள்ள ஒரு 7 சாங் என்னுடைய சாங் எல்லாத்தையும் எடுத்து நான் கிஃப்சன் துரை தான் எனக்கு மியூசிக் பண்ணார், ஈரோட்டில் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அந்த 10 பாட்டை நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த வீக்கில் தான் அவர் எல்லாமே எல்லாம் ஓகே பண்ணி அவர் ஒரு சிடிக்கு 10 சாங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த வீக்கில் தான் அன்று வந்து உண்மை தான் நம்பி இருக்கிற சாங் கொடுத்தாங்க. அப்போ அந்த வீக்கில் இந்த பாட்டு வந்த உடனே நான் சண்டே பாடினேன், சண்டே ஒர்ஷிப்பில் அது பாடினேன். அதனுடைய செகண்ட் ஸ்டான்ஸை எனக்கு அடுத்த நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு பசங்க எல்லாம் சவுண்ட்ஸ் செக் பண்ணி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ தான் ரெண்டாவது ஸ்டான்ஸ் ஆனதுதான், நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு. ஏன்னா அந்த பாதையிலெல்லாம் அன்று நடத்தினார் எங்களை, எல்லாம் சகிச்சிட்டோம் நாங்கள் உங்கள் செட்டில் தான் போக வந்து நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் செய்யணும்.

0: இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்திருக்கவே இந்த ஒரு பாடல் எங்களை நிச்சயமா நீர் செய்வீர்ங்க. கண்டிப்பாக அந்த என்னுடைய சாட்சியிலையும் இந்த ஒரு வேடு தான் நீங்க செய்வீரங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்போ உங்க முன்னாடி வந்திருக்கேன்.
1: இந்த பாட்டு அப்போ அந்த சண்டே பாடும்போதே ரொம்ப ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட அந்த ஒரு பாட்டு ஓடிச்சு. அந்த கிளிப்பு இன்னும் வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. அந்த அந்த 15 நிமிஷம் அந்த ஒர்ஷிப் வந்து நிறைய பேரை தொட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த வீக்லேயே நிறைய சாட்சிகள் ஆண்டவர் கேட்க வச்சாங்க. இன்னும் போன வாரம் வர கூட நிறைய பேர் சொன்னாங்க, அந்த அற்புதம் செய்யப்ப அந்த பாட்டையே பாடி பாடி எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு இப்படின்னு பல சாட்சிகள். அப்போ அந்த டைம்லேருந்து அந்த சாட்சி கேட்க தொடங்கினதோட எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு போல்டாயிட்டு கத்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த பாட்டை அண்ணன் கேட்டுட்டு அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சேன். அப்போ அண்ணன் இப்போ வெளியூரில் ஒரு ஊழியை முடிச்சுட்டு வந்தான். வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, இந்த சாங்கையும் அதில் ஆட் பண்ணு அப்படின்னா. நான் அப்போ கிஃப்சன்ட்ட கூப்பிட்டு பேசினேன், கிஃப்சன் இன்னொரு சாங் கூட இருக்குது. அப்போ சொன்னால் அண்ணன் எல்லாம் செட் பண்ணிட்டேன் கரெக்டாக, 10 சாங்ஸுக்கு இவ்வளோனே எல்லாம் செட் பண்ணியாச்சு, டைமிங்லாம் செட் பண்ணியாச்சுன்னே நான் பார்க்குறேன். அப்போ நான் சொன்னேன், ஏதாவது ஒரு சாங்கை எடுத்துருங்க, எடுத்துகிட்டு இந்த சாங்கை கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணுங்க, எனக்கு இந்த சாங் எப்படியாவது ரிலீஸ் பண்ணோம் இதில் அப்படின்ட்டு நான் கிஃப்சன் சொல்கிறேன். கிஃப்சன் சொல்கிறேன், அன்னைக்கு பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு போட்டுடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சாங்கை ஆனால் நான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை கிஃப்சன் எப்படியாவது இந்த பாட்டை போட்டுருங்க எனக்கு சொல்லிட்டு. அப்புறம் ஆண்டவர் கிருபை நல்லா அந்த சாங்கை போட வச்சாங்க. அந்த சாங்கில் அந்த சாங் என்னால் உண்டும் விட்டு நான் வந்து விட்டு கொடுக்காதவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும், இவ்வளோ ரீச் ஆகும் நான் ஒரு நாள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னுடைய என்னால் ஒன்றும் வந்து அது என்னை ரொம்ப பலப்படுத்தினதுனால அந்த சாங் வந்து நிச்சயமாக நிறைய பேரை பலப்படுத்தும், அது நல்லா ரீச் ஆகிடும் அப்படின்னு தான் அதை வீடியோ எடுத்து போட்டேன். ஒரு சென்னையில் போய் அதை வீடியோ விட்டு கொடுக்காதவர் நான் பெருசாக எடுக்கல. ஓகே, அது ஏன்னா என் லைஃப் வச்சு பாடினேன், ஸோ அது காமன் அப்படின்ட்டு அதை விட்டேன். ஆனால் வந்து ஆண்டவர் ஒரு ட்ராக் வச்சுருந்தார், விட்டு கொடுக்காத திடீர்னு பார்த்தா அதனால தான் அதை லிரிக் வீடியோ போட்டேன். வீடியோவை போடாமல் லிரிக்காக போட்டோம். பட் ஆண்டர் வந்து அந்த பாட்டை வந்து நல்லா ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். அதுவும் விசேஷமாக இந்த லாக்டவுனில் அந்த சாங் வந்து நல்ல ரீச்சு. அந்த சாங் வந்து அதான் நான் இப்போது ஆண்டவர் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த ட்ராக்ல ஆண்டவர் நடத்தாமல் இருந்திருந்தார்னா இந்த சாங் எனக்கு கிடைச்சிருக்காது.
0: அது தேவன் செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் கொஞ்சம் அப்படி வந்தீங்க, அதுக்குடைய கண்டினியூஷன் அப்படி எங்களுக்கு.
1: அப்போ இந்த பாட்டுலாம் வர தொடங்கினோடனே எனக்கு அப்போ தான் நான் சொன்னல, நான் அப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்னுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ ஒரு டைம் வந்து என் மனைவி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தது கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து, அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி ஃபுல்லாக கேத்தலிக். ஸோ அவங்க இன்னும் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஃபுல் அந்த ரெட்சிப்புக்குள்ளே இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் இப்போவும் அந்த இதில் இருக்கிறாங்க. ஸோ அப்போடு அவங்க அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆண்டவர் அறியாத ஜனங்க. ஸோ அவங்க எல்லாருமே கேள்வி கேட்க தொடங்கினதுனால, இது அவங்க மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்கள நிறைய பேர் கேள்வி கேட்க தொடங்கும் போது அவள் ரொம்ப உடஞ்சிட்டான். உடையும் போது அவள் என்னை அடிக்கடி ஃபோர்ஸ் கேட்பா, ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, செக் பண்ணலாமா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம், என்னென்னாவது பார்ப்போம், அட்லீஸ்ட் குழந்தை பிறக்குமா பிறக்காதுன்னு அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணிடுறப்போ நான் சொன்னேன், வேண்டாமா. சரி, நான் உன்ட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி டாக்டர்ஸ் பிறக்காதுன்னு சொன்னால் நீ என்ன செய்வேன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு சந்ததிக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன செய்வார். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இருக்கும், ஏன் அதை முதல்ல இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் தந்த பிறகு தான் ஆண்டவரை தேடணுமா, ஏன் ஆண்டவரால் கூடாதா, ஆபிரகாமுக்கு செய்யலையா. ஸோ 100 வயசில் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா நமக்கு என்ன தான் வயசாச்சு, ஆண்டவர் தருவார். நம்ம பலனில் நமக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண்டவருடைய பலத்தில் பிறக்க போகுது. ஸோ இப்படி அவளை சொன்னேன். ஆனாலும் அவள் வந்து அந்த டைம் அப்படி விட்டுட்டா, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல அவள், ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும் நான் போக மாட்டேன் தெரியும். ஆனால் வந்து அவளுடைய இருதயம் இன்னும் கொஞ்சம். அப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்து அவகிட்ட பேசினாங்க, அண்ணன் ஒரு செய்தி மூலமாக ஆண்டவர் பேசின, எரேமியா 17:7, கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தை பேசினதுன்னா ஆண்டவர் தெளிவாக அவள்கிட்ட பேசினார், நீ எந்த மனுஷனே நம்பக்கூடாது, நீ டாக்டர்ஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு ஆண்டவர் அவள்கிட்ட பேசினார். நான் எதுவுமே அவளை வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஏன்னா அவளுடைய சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ட்ராக்லேயே வந்தால் தான் ஓகே, ஏன்னா அவள் ஊழியத்துக்குன்னு அவள் அர்ப்பணிக்கலாம், அவள் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாள், ஏன்னா அவள் அப்படி வளர்ந்தவா. ஸோ அவளை நான் எதுலேயுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. பட் இந்த ஒரு விஷயத்தில் என்னை கேட்டுகிட்டே இருந்தால் நான் சொன்னேன், இல்லைப்பா ஆண்டவர் தருவார் தருவான். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அவள்கிட்ட பேசினதோட அவளுடைய அந்த தாட் போயிட்டு. ஆனாலும் என்ன பண்ணான்னா, சரி ஏதாவது ஹோம் ரெமெடியாவது எடுக்கலாம், அப்படி சொல்லிட்டு ஒரு எங்கள் சர்ச்சில் ஒரு அக்கா டாக்டர், அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் கண்டிஷனை சொன்னான். என் ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்குது, எனக்கும் இப்படி இருக்குது, ஏதாவது ஏதாவது ஹோம் ரெமெடி இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க இமிடியேட்டாக சொன்ன வேர்டு என்னென்னா, என் ஒய்ஃப் நேம் ஆலிஸ், ஆலிஸ் தயவு செஞ்சு நீ உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, உடனே பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுங்க, நீ சொல்கிற கண்டிஷன் வச்சு பார்த்தா ஹோம் ரெமெடிக்கு யூஸே கிடையாது, நீ சொல்கிற கண்டிஷன் வச்சு உண்மையாக நான் சொல்லணும்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாதுன்ட்டான். இதை கேட்டோன்னா ரொம்ப உடஞ்சிட்டான். ஆனால் அதை என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட அந்த வேர்டை அந்த டைப் சொல்லவே இல்லை. ஆனால் அதற்கு டாக்டர் அவங்க சொல்லிட்டாங்க, நீ எப்படியோ உடனே நீ ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்க ஏதாவது உங்களுக்கு பார்த்துடுத்து செய்வாங்க, ஹோம் ரெமெடியெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியாதும், நீ சொல்கிற கண்டிஷன் வச்சு நோ சான்ஸ். ஆனால் எனக்கு என் மனசுலேருந்து என்னுடைய கண்டிஷன் வச்சு நோ சான்ஸ், நான் அடிக்கடி அவள்கிட்ட சொல்வேன், எனக்கு அப்படி தோணுது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கற்றுத்தருவாங்க. அப்புறம் அவள் அதிகமாக ஆண்டவர் நம்ப தொடங்கினான், சரி கற்றுத்து செய்வாங்கன்னு சொல்லி. அப்போ அவளுக்குள்ள ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாங்க, என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச்சில் ஒரு நாலு அக்காமார், அதில் ரெண்டு பேர் குழந்தை இல்லை, ஸோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு ஒரு நாலு பேராக சேர்ந்து அவங்க ஒரு வெனஸ்டே நினைக்கிறேன் ஒரு ப்ரேயர் செல் தொடங்கினாங்க. அந்த ப்ரேயர் செல் தொடங்கினது ஆண்டவர் வந்து இவளுக்குள்ளே பாரத்தை கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம், அப்போ குழந்தை இல்லாதவங்க நேமெல்லாம் எழுதி வச்சு அவங்களுக்காகலாம் ஜெபிக்க, அவங்க பேர் தங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினாங்க. அப்போ ஜெபிக்க தொடங்கி அந்த ஜெபம் நடக்கும்போது ஆறு மாதத்தில் அந்த குரூப்லேருந்து எட்டு வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு அக்காளுக்கு, அவங்களுக்கும் டாக்டர் சர்டிஃபிகேட் நோ சான்ஸ், எட்டு வருஷமாக குழந்தை இல்லை, அந்த அக்காவை ஆண்டவர் நினச்சி ஆசீர்வதிச்சாங்க. இந்த சாட்சி வந்து இன்னும் எங்களை வந்து ரொம்ப பலப்படுத்திச்சு, ரைட் இது அடையாளம் ஆண்டு வச்சிட்டாரு அடுத்து தரப்போறாரு. அப்போ எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுது, நாலு வருஷம் ஆகுது. போன வருஷம் 2019 அப்போ வந்து அக்டோபரில் என்ன பண்ணான்னா, அப்போ இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை கற்று தரப்போகிறாங்க. ஆனால் போன அக்டோபரில் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கிறான். இது அவ சொன்ன சாட்சி, நீங்கள் சில்ட்ட கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், டெடிக்கேஷன் சொல்லியிருப்போம். போன அக்டோபர் ரொம்ப உடஞ்சிட்டா, அப்போ கத்தர் அவர்கிட்ட ஒரு ஒரு அக்கா மூலமாக பேசினாங்க, கத்தர் உனக்கு வாக்குத்தத்து சந்ததியை தரப்போகிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் அம்மாவும் நல்லா ப்ரேயர் பண்ணாங்க, எங்கள் அண்ணன் ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாருமே எங்கள் ரெண்டு ஃபேமிலியிலேயுமே பேரண்ட்ஸும் சரி பிரதர்ஸும் சரி நல்லா ப்ரேயர் பண்ணாங்க, அதே போல் சர்ச் மக்களும் நிறைய பேர் நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அந்த அக்டோபரில் அவர்கிட்ட பேசினாங்க, உனக்கு வாக்குத்தத்து சந்ததி. எனட்ட ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உனக்கு யோவானை தரப்போகிறேன், ஜான் யோவான், யோவான மாதிரி அவன் எரிகிற பிரகாஷ் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பார். ஸோ நான் என் பிள்ளைக்கு வந்து ஒரு நேமும் ஜானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேமும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் பேசினது என்னென்னா, வாக்குத்தத்து சந்ததியை நான் கொடுப்பேன் அப்படின்னு. டேவிட்க்கு நான் வாக்குத்தத்து, அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டயரில் ஈசாக்குன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாங்க, ஐசக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டாங்க. இதை வந்து எனக்கு போன வருஷம்தான் சொன்னாங்க மக்களே, ஐசக்கு ஐசக்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என் ஒய்ஃப்கிட்ட என்கிட்ட வந்து சொல்கிற ஐசக் தான் ஆண்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படி அம்மா சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை ஜான் ஜான். அப்போது சரி, அப்போது அது ஒரு சாட்டர்டே நினைக்கிறேன், அந்த சண்டே வந்து மெசேஜில் ஃபுல்லாக ஐசக்கு பற்றி தான் பேசுகிறாங்க. பேசினோடனே என் ஒய்ஃப் சர்ச்சில் ஃப்ரெண்டில் இருப்பாள், நான் அவளை பார்த்து இனி மாற்றவே முடியாது ஐசக் தான் அப்படின்ட்டு. அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரி நேமு, ஏன்னா அப்போ இது அக்டோபர் நடக்குதுன்னு நினைக்கிறேன், நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஆண்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவள் காலில் திடீர்னு எழுப்பி சொன்னால் பாசிட்டிவ் வந்துருக்குது, ஆண்டர் நினச்சாங்க. நாலு வருஷம் தாண்டி ஆண்டர் வந்து நினச்சி இந்த வருஷம் 2020 ஜூலை ஃபோர்த்து அழகான ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் தந்தாங்க, ஐசக், ஐசக் சாம் ஜாய்சன். ஆண்டவர் சொன்னது போல, அதான் நீ சொன்ன வார்த்தை பிடிச்சு அவர் சொன்னதை சொன்னது போலே நிறைவேற்றினான்.
0: அது வந்து பாஸ்டர் நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து தோணுது, நேம் வந்து ஐசக் ஜான், அப்போவே புரியுது தேவன் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் தர போறாரு.
1: அதுலேயே என்ன மிராக்கிள்னா, நான் அப்போ இவ என் பையன் பிறந்த அன்னைக்கு, பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க. எனக்கு முந்தின நாள் வர டவுட்டு, நம்ம நேவெல்லாம் செலக்ட் பண்ணுறோம் ரைட்டு, ஒரு வேளை பொண்ணு பிறந்து நமக்கு எந்த பேபி பிறந்தாலும் அது விஷயம் கிடையாது, பட் நம்ம இந்த வேர்டை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போது பையனுக்கு முன்னாடி அஞ்சு வந்து பொன் குழந்தைங்க, அதில் ஒரு ட்வின்ஸ் வேறு, எல்லாமே பெண் குழந்தைங்க. அப்போது நான் ஓகே இப்போது இவ்வளோடைய டெலிவரி அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது ஒரு நர்ஸ் வந்தாங்க, ஆலிஸ்க்கு குழந்தை பிறந்துட்டு பாய் பேபி அப்படின்னாங்க. என்னை கையில் உண்மையாக சொல்லணும் அப்படி ஃபுல்லாக அறிச்சிட்டு நான் பாய் பேபி கேர்ள் பேபி விஷயம் இல்லை, ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். எங்கள் அம்மாலாம் அதில் அப்படியே அழுத்து என சொன்ன அம்மா எழுதி வச்சுருக்காங்க டைரியில், அவங்க டைரியில் ஈசாக்குன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னது என்னென்னா, இவங்களுக்கு 3 வருஷம் தான் இந்த சோதனை, 4வது வருஷம் இப்படி இருக்காது அப்படின்னு. ஆனால் அப்படி அப்படி சொன்ன அதை எனக்கு நான் ருசிச்சுக்கிறேன், சொன்னதை சொன்னது போல நிறைவேற்றினார் என்ன ஆண்டவர். ஐசக்னா ஐசக் தான், அதில் மாறாது. ஆமாம், கத்தர் வாக்குத்தத்து சந்ததியை ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல. அதான் நான் போகிற இடத்துல இப்போ டெஸ்டிமனி சொல்லும்போது சொல்லுவேன், சில காரியங்கள் டிலே பண்ணுவார் ஆண்டவர், ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டார். வார்த்தை பிடிச்சி நம்பி இருக்கிறீங்கன்னா தைரியமாக நம்பிடுங்க. அதே போல் உடனே பெற்றுக்கொள்றதுக்கும் டிலேயாகி பெற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடனே பெற்றுக்கொள்கிற காரியத்தை நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம், ஆனால் டிலேயாகி பெற்றுக்கொள்றதுனா அதை பெருசாக பார்ப்போம். அதே போல் தான் உடனே பெற்றுக்கொள்றதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப மனுஷங்க பெருசாக பார்ப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் டிலே ஆகி நடக்குன்னா அதில் ஏதோ ஒரு மகிமையக்கத்தில் வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காணவர் கல்யாண வீட்டில் சாச்சரிசம் குறைப்பட்டு சொன்ன உடனே ஆண்டர் அர்த்தம் செய்வேன், என் வேலை இன்னும் வரலன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறேன், கொஞ்சம் டிலே பண்ண வைக்கிறேன். டிலே பண்ணது செய்ய மாட்டேங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது, அல்லது என்னால் செய்ய முடியாதுங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. நான் செய்கிற காரியம் இந்த குடும்பத்துக்கு மகிமையாக மாறப்போம். அதிலே வேர்ஸில் இருக்கும் 11வது வசனம், யோவான் 2:11, இவ்வாறு கர்த்தர் தம்முடைய 1வது அற்புதத்தை செஞ்சு அங்கே கர்த்தர் மகிமைப்பட்டார். அது நிமித்தம் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்களாம். ஸோ என் வாழ்க்கையில் ஒரு காரியம் டிலே ஆகுதுன்னா அதில் கர்த்தர் மகிமைப்பட போகிறாரு. அப்போ தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் கர்த்தர் என்ன அழைச்ச வார்த்தை ஞாபகம் வருது, நான் ஒன்றில் மகிமைப்படுவேன்னு சொன்ன வார்த்தை. அந்த அற்புதத்தில் கத்

0: விஷயத்துக்கு உங்க கடவுள் தேவன் வந்து டிலே பண்றாரு அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது நீங்க சொன்ன மாதிரி.
1: ஆமா, இப்ப என்ன நடத்தினது, என்ன எங்களை காத்திருக்க பண்ணது குழந்தைக்கா. ஆனா இந்த காத்திருக்கிற டைம்ல குழந்தை இல்லைங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு எங்களுக்குள்ள இருந்துச்சே தவிர வேற எந்த விதத்திலையுமே ஆண்டவர் வந்து குறை வைக்கல. இன்னும் சொல்ல போனா நான் அதான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த 4 வருஷம் நான் இப்படி காத்திருக்கலைன்னா இன்னைக்கு நீங்க இப்படி என்ன இன்டர்வியூ எடுத்திருப்பீங்களானே எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருந்ததுனாலதான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன்னு சாங்லாம் வந்துச்சு. அது அண்ணன் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, சில பாடுகளின் பாதையில நடத்துறதே நாளைக்கு கத்தன் நம்மளை பாட வைக்கிறதற்காக மாத்திரம். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பாடுகளின் பாதை என்னை அழிப்பதற்கு கிடையாது, என்னை பாட வைக்கிறது. இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் 4 வருஷம் தான் காத்திருந்தோம் நாங்க. ஆனால் எங்களை விட எத்தனையோ பேர் 8 வருஷம் 10 வருஷம் காத்திருக்கலாம். நான் சொல்லுவேன், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யும் போது நாங்கள் பார்க்குற மகிமை காட்டிலும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மகிமை வந்து பெருசாக இருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை இப்போ போகிற இடத்துலலாம் ஆண்டவர் கிருபையினால சில நேரத்தில் இந்த சாட்சியை சொல்ல வைக்கிறான். அப்போ சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், எங்களுக்கு 4 வருஷம் தான், நீங்களாம் ஒருவேளை பல வருடங்களாக காத்திருக்கலாம், ஃபீலே பண்ணாதீங்க, வார்த்தை இருக்குதுன்னா தைரியமாக காத்துருங்க. அவன் இது பலத்துன நம்ம நினைக்கிறோம், நம்ம பல டாக்டர் சொல்லிட்டாங்களே அதனால இன்னும் அப்படியெல்லாம் கிடையாது. மாதிரி டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி நம்மளை உருவாக்குனவருக்கு தெரியும் நம்மளை.
0: பாஸ்டர், நீங்கள் அநேக பாடல்கள் மூலமாக வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு கொடுக்குறீங்க, மற்றும் அநேக இடங்களுக்கு போய் மெசேஜ் கொடுக்குற தேவ செய்தி கொடுக்குறீங்க, மற்றும் சாட்சியை சொல்கிறீங்க, எடுத்துக்கட்டாக இருக்கிறீங்க, எந்தெந்த இடங்களுக்கு போயிருக்கிறீங்க ஏதாவது சொல்ல முடியுமா?
1: ஆண்டவர் கிருபையினால் இந்த 4 வருஷத்தில் தான் ஆண்டவர் வந்து என்னை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அப்பா கூட நிறைய இடம் போயிருக்கிறேன், அப்பா கூட போவேன், அப்பா அப்பா அங்கங்கே பாட வைப்பாங்க. பட் அந்த டைம்லாம் நான் ரொம்ப என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் அதிகமாக அப்பா கூட தான் இருந்தேன். அப்பா கூட கேரளா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள், இப்படி கேரளாவில் அதிகமாக போயிருக்கிறேன். அப்புறமா அண்ணன் கூட அதிகமாக போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஊழியத்தில் அடியான ஆண்டவர் பயன்படுத்தி சொல்கிறாங்க நாங்கள். அதில் இந்த 3.5 வருஷத்தில் ஆண்டவர் வந்து நம்ம பெருசாக பார்த்தவங்க மத்தியிலலாம் ஆண்டவர் கொண்டு போனாங்க. அதில் நான் ரொம்ப மறக்க முடியாது, இந்த என்எல்ஏஜில் ஒரு ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்தினாங்க. திரளான ஜனங்கள் ராத்திரி 10 மணிலேருந்து 4 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் 7000 பேர் இருக்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய க்ரௌட்லலாம் நின்று பேசினது இல்லை. ஆனால் ஆண்டர் வந்து இந்த சிறியவனை எடுத்து பயன்படுத்தினதை நான் இப்போது ஆண்டவருக்கு நன்றி உள்ளேன். ஏன்னா சின்ன வயசுலலாம் இப்போ கூட ஊழியத்துக்கு ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், சரி அவங்கக்கிட்ட எல்லாம் போயிருக்க முடியுமா, அங்கெல்லாம் போக முடியுமா. ஆனால் ஆண்டர் வந்து ஷார்ட் பீரியட்லே, அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, என் தகப்பனார் கடைசியாக பார்த்த அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலே பார்க்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எங்கள் அப்பா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, அது அவங்க விதைச்சதை இன்னைக்கு நாங்கள் அறுத்துட்ருக்குறோம். நிறைய இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார், வெளிநாடுகள்லேயும் சிங்கப்பூர் போனோம், அதுக்கப்புறமா அபுதாபி போனோம், அபுதாபியில் அப்புறம் ஒமன் தேசத்துக்கு போனோம். அதுக்கப்புறமா இந்த வருஷமாக நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு, பட் இந்த லாக்டவுன்னால் போக முடியலை. ஆனாலும் அந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவர் அநேகமாக பேச வச்சுட்டு இருக்கிறாங்க.
0: உங்களுக்கு நீங்கள் எழுதின பாடல்கள்லேயே உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படின்றதாவது இருக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களில் வந்து என்னை விட்டு கொடுக்காதவர், அதை விட எனக்கு வந்து என்னால் ஒன்றும் கூடாது அது பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து மறக்கப்படுவதில்லை,
0: மறக்கப்படுவதில்லை பாட்டில் ஒரு 2 லைன் பாடல்,
1: மறக்க

கைட்டா. இந்த மூணு சாங் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான சாங். அந்த சாங் வந்து அந்த எதற்குமே உதவாத அந்த ரெண்டு லைனுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு வந்து அதை பாட வச்சுட்டே இருப்பான் அடிக்கடி. அந்த ரெண்டு லைன் தான் போடலாம், அதுக்கப்புறம் பாட்டு அதுக்கப்புறம் எழுதவே வரல, ஏன்னு புரியவே இல்லை. ஆனால் பேபி இது கன்ஃபார்ம் ஆன பிறகு கரெக்டாக அடுத்துடைய ரெண்டு ஸ்டான்ஸ் ஆண்டு கொடுத்தா அதில் தான் ரெண்டாவது ஸ்டான்ஸாக எப்படி வரும்.

அதே போல இப்போ இந்த பேபி பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஆண்டவர் கொடுத்தாங்க, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் உம் அன்பின்.

0: புது வருஷத்துல வந்திருக்கோம் பாஷ். அப்போ இதை பார்க்குற மக்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போற மெசேஜ் என்ன?
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த இன்டர்வியூலேருந்தே நான் சொன்ன சாட்சியிலேருந்தே எல்லாரோட சொல்ற வார்த்தை, கத்தரை முழுமையாக நம்புங்க எல்லா விஷயத்துலையும், எல்லா விஷயத்துலையும். ஏதோ ஒரே காரியம் கத்தர் எனக்கு செய்வார், இந்த காரியம் செய்வாரா இப்படிப்பட்ட டவுட்டு தேவையில்லை. வேதம் சொல்லுது 115வது சங்கீதம், அழகாக கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறது, கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சிறியவனாகிய என்னையும் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அதே சங்கீதத்தில் மூணு காரியத்தை கத்தர் எனக்கு கற்றுத்தந்தது. அவங்க செஞ்ச இஸ்ரவேல் குடும்பத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, கத்தரை நம்பினார்கள். அதான் முதல் காரியம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை நீ கத்தரை நம்புங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கத்தரை நம்புங்கள், கத்தருக்கு பயப்படுகிறவர்களை கத்தரை நம்புங்க. முதல்ல நான் நம்பணும், கண்ணை மூடி நம்பணும். அவன் ஒருவேளை நான் நம்புகிற டைமில் நிறைய பேர் பல வார்த்தைகளை என் முன்னாடி பேசலாம், அது நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ இப்படி போகலாமே, இந்த ட்ராக்ல போகலாமே, இப்படி போய் பார்க்கலாமேனு சொல்லி பல அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. கத்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை பிடிச்சி நம்பி காத்துருங்க, கத்தர் செய்வார். ரெண்டாவது அதில் முதல் வசனம் சொல்லப்படுகிறது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உங்கள் நாம மகிமைக்காக எங்களுக்கு இதை செய்யும். அப்போ ரெண்டாவது காரியம், உங்கள் காரியம் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எதை செய்யும் போதும் அதோடைய மகிமை கத்தருக்கு மாத்திரம் செலுத்துங்க. ஆமாம், எல்லா விஷயத்துலையும், அது சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக, உங்களுக்கு நடக்கட்டும் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், நம்ம செய்வோம், மகிமை செலுத்துவோம். எப்போ செலுத்துவோம்னா, சர்ச்சில் சாட்சி சொல்லுவோம் இல்லை, ஆண்டவர் எனக்கு செஞ்சார். அப்படி அல்ல, உலகத்தாண்ட பேசும்போதும் சொல்லுங்கள், கத்தர் எனக்கு செஞ்சார்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் பலத்தினால நீங்கள் செஞ்சுருக்கலாம், ஆனால் எதுவுமே நம்ம பலன் கிடையாது, அவர் பலன் தந்து செய்ய வச்சுட்ருக்கிறார். ஸோ என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும்போது கத்தருக்கு மாத்திரம்தான், ஆமாம், கத்தருக்கு மாத்திரம் மகிம். மூணாவது அதில் கடைசி சொல்லப்படுகிறது, மறைத்தவர்கள் மௌனத்தில் இருந்தவர்கள் கத்தரை துதியார்கள், நாமோ இது முதல் எண்டெண்டைக்கும். கத்தர் கற்று தந்தது சில பாதைகள் கத்தர் நம்ம நடத்தும் போது முறுமுறுக்காதீங்க, ஆமேன், அந்த பாதையிலும் ஆண்டவர் எனக்கு செய்வார்னு விசுவாசத்தோடு துதிக்க தொடங்க. தாவீது அதுதான் செஞ்சார், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கர என்னை விட்டு ஒரு நாளும் கொடுக்காது. ஆமாம், இந்த நம்பிக்கை தாவீது இருந்ததுனால தான் அவர் சொல்கிறார், கத்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை நடக்கும்போது துதித்தாங்க, கொஞ்சம் சோதனை வந்த உடனே முறுமுறுக்க தொடங்கினார்கள். இது கத்தர் விரும்புகிற காரியம் கிடையாது. கொஞ்ச நாள் காத்திருக்க பண்ணுவார், நான் சொன்னது போல செய்யாமல் இருக்க மாட்டார், செய்யும் போது மகிமையாக செய்வார். ஆமாம், செய்யும் போது மகிமையாக செய்வார். அந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ருசித்து சொல்கிறேன், செய்யும் போது மகிமையாக இருக்கும். ஆமாம், அந்த காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் மாத்திரம் அல்ல, அந்த காரியத்தை கண்டு அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள். லாசருவை மறித்து உடனே ஆண்டவர் வந்து எழுப்பலை, நாலு நாள் காத்திருக்க பண்ணார். மரியாதை மாத்தலாம் சொல்கிறேன், நாலு நாள் ஆகிட்டே நார்மேன், ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சார்னு நீங்கள் 12வது அதிகாரம் யோவான் 12 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த வீட்டில் இயேசுவும் லாசருவும் மார்த்தாலும் மரியாளும் கூட சீஷர்கள் இருப்பாங்க, வேதம் சொல்லுது. ஆமேன், இயேசுவி நிமித்தமாக மாத்திரமல்ல, உயிரோடு எழுப்பின லாசருவி நிமித்தமாக அநேகரது இடத்துல வந்து லாசருவி நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்போ சில காரியம் டிலே ஆகி செய்கிறாருனாலே புரிஞ்சுக்கணும், இந்த காரியத்து நிமித்தம் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அதான் நான் சொன்னேன், மகிமையாக செய்வார். எனவே நம்ம செய்ய நம்புங்க, மகிமை அவருக்கு செலுத்துங்க, எப்பொழுதும் துதிச்சுட்டே இருங்க. அவன் புலம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க, முறுமுறுப்பு இடம் கொடுக்காதீங்க. கத்தர் எனக்கு கற்றுத்தந்த பாதையில் ஒன்று தான், விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டுருங்க. அவன் மனுஷன் நாலு வார்த்தை பேசுவான், நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போகிறாதீங்க, சொல்லுங்கள் கத்தர் எனக்கு செய்வார்னு சொல்லுங்கள், நிச்சயம் கத்தர் உங்களுக்கு செய்வார். விசேஷமாக இந்த வருஷத்தில் கத்தர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்வார் என்று நான் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நாம் ஒரு அற்புத சாட்சி, ஒரு உயிருள்ள சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் அநேக இடங்களில் பாடல்கள் மூலமாகவும், தேவ செய்திகள் மூலமாகவும், மற்றும் அநேக சேனல்கள் மூலமாகவும் தன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சேனல் மூலமாகவும் வந்து தேவன் தன்னை எப்படி ரட்சித்தார், தனக்கு செய்த அற்புதம், பாடல்கள் பிறந்த கதை, பாடல்கள் மூலமாக நம்மோடு உரையாற்றினார்கள். இந்த அற்புத சாட்சிக்காக போதல் ஜெபித்து இதை முடித்து வைப்பார்.
1: நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கு முன்னாடியே என்னை அழைத்து இந்த இன்டர்வியூ எடுத்தார் என் சகோதரருக்காய், குடும்பத்துக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமா இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமே மாறும். கத்தர் எங்களுக்கே செஞ்சார்னா உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே தான் இந்த இன்டர்வியூவே கத்தர் உங்களை பார்க்க வச்சிருக்கிறார். கத்தர் நல்லவர், கத்தர் நிச்சயம் என்னை போல உங்களை கத்தர் சாட்சியை நிறுத்துவார். நம்ம செபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், நன்றி தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்பா, உம்மை நம்பினவர்களை வெட்கப்பட்டு போக விடாது தகப்பன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவர் இந்த இன்டர்வியூவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எதற்காக காத்திருக்கிறார்களோ, உம்மை நம்பி உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு எந்த காரியத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் நெடுநாட்களாக காத்திருக்கிறார்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் இந்த வருஷத்தில், விசேஷமாக இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை சுதந்திரிக்கத்தக்கதாய் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் நான் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். அப்பா, இந்த இன்டர்வியூ நிமித்தமாக, இந்த வீடியோ நிமித்தமாய் அநேக குடும்பங்களிலே தேவனுடைய அற்புதம் விளங்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி என்ன நீங்கள் பேச வச்சிருக்கிறீங்கன்னா, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்ய உண்மையுள்ளவர் என்கிறத இன்றைக்கி நீர் உறுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கத்தர், இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவர், துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தினால் நிறைத்து தேவன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சாட்சிகளாய் நிறுத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இது நடத்துகிறார் என பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய் செபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை கத்தர் இன்னும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இந்த ஊழியம் இன்னும் பெருக பண்ணும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: நான் சொல்றத நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க வீட்ல சாப்பிடறதுக்கு உணவு இருந்துச்சுன்னா, உங்க உடல்ல ஆடை இருந்துச்சுன்னா, நீங்க தங்கறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா, நீங்க இந்த உலகத்துல 75% மக்களை விட பணக்காரங்க. இன்னும் சொல்றேன் கேளுங்க, நீங்க ஆசைப்பட்டத வாங்க உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா, நீங்க போக விரும்புற இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த உலகத்திலேயே 18%ல வர்ற பணக்காரங்கள்ல ஒருத்தங்க. நான் இன்னும் முடிக்கல, தொடர்ந்து கேளுங்க. இன்னைக்கு நீங்க நோய் நொடி இல்லாம உயிரோட இருக்கீங்கன்னா, இந்த வாரத்துல உயிர் போகும் தருணத்துல இருக்கும் 10 லட்சம் மக்களை விட ஆரோக்கியமானவங்க. நான் கடைசியா சொல்றத கவனமா கேளுங்க. என்னுடைய இன்றைய செய்திய உங்களால கேட்க முடியுதுன்னா, அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியாத 300 கோடி மக்களை விட நீங்க பாக்கியம் பெற்றவங்க. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? வாழ்க்கைங்கிறது குறை சொல்லிக்கிட்டோம், இல்லாததை நினைச்சு ஏங்கிறதும் இல்லைங்க. வேதனை உண்டு, துக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எண்ணி முடியாத நன்மைகள் எத்தனையோ இருக்குதே. அதெல்லாத்தையும் நினைச்சு கடவுளை துதிச்சுக்கிட்டே இருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தேவன் எப்படி திடப்படுத்துவாராம்? ஆமே, நம்மோடு பேசி திடப்படுத்துகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி திடப்படுத்துறா? பேசி. ஆமே. கர்த்தருடைய தூதன் வந்து தானியேலோடு பேசும்போது பேசிக்கொண்டிருக்கையில் அவன் திடப்பட்டானாம். ஆமே. பேசிக்கொண்டிருக்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது நாம் எப்படி திடப்பட்டோ. வானத்திலிருந்து தூதன் கொண்டு வந்து கொடுத்த அப்பம், அந்த அப்பத்தின் பலத்தினாலே எலியா திடப்பட்டான். ஆமென். எல்லாருக்காகவும் பேசுகிறவர். ஆமென். நம்மை திடப்படுத்த நம்மோடு மட்டும் பேசுவார். அப்படி பேசும்போது அவர் பெயர் சொல்லி அழைத்து பேசுவார். ஆமென். நாம் தியானத்தில் அது கேட்டோம், பவுலே அப்படின்னா அது பவுலுக்கு தான் இல்லை. ஆமென். இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென், சபைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார் என்று சொல்லி நிறுத்திடக்கூடாது. தேவ சமூகத்தில் என்னை தேவன் கொண்டு வந்தார்னா இந்த சத்தத்தை கேட்க தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப தேவன் என்னோடு தான் பேசுகிறார். ஆமென். இந்த ஒரு வாஞ்சையோடும் இந்த ஒரு தெளிவோடும் இந்த ஒரு உணர்வோடு காணப்படும் போது அந்த வார்த்தை நம்மை திடப்படுத்தும், திடப்படுத்தும். திடப்படுத்துறது மாத்திரமல்ல, நம்மை சாட்சி கொடுக்க வைக்கும். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமே. நாம் ஏற்கனவே பாடினோம் ஆரம்பத்தில் அந்த பாடலை, ஒரு விசை கூட நம்ம பாடி தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். வாஞ்சையோடு சொல்லுவோமா?